0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: நாங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅது. இந்த மூன்றை செய்தால் நம்முடைய உள்ளம் அமைதியாயிரும். முதல்ல நம்ம கடந்து வந்த காலம், நம்மளுடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது. சபுர் செஞ்சிடணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுர் செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில சரியான முறையில் நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைபிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிரும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிரும். ஜஸாகுமுல்லாஹு கைரன், உபாரக்கல்லாஹு ஃபீக்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
1: சிந்தனை.
3: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து
4: கொள்ளும் நேர்கள், இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم وقال تبارك وتعالى ايضا اولئك الذين اشتروا الضلاله بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم الله في நல்லடி யார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அன்பு சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹக்கு சுபஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமீனுடைய ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஓமானமிட்டிருக்கின்றான் ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு. ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள், உண்மையாக நடக்கும், மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்துக்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்றீங்க, என்ன அழைத்து கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள். சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது. வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன்? காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு. உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்கு ஒரு வியாபாரத்தை செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை, இப்போ ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம், கொஞ்ச காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டாது தெரியும், ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது. இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸுடைய வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது, அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ளே போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணிப்பூமி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இரண்டாவது மூணாவது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுபஹான் அல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுகை, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகி விட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், அதுல ஒன்று சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது, அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபரு மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா? குழந்தைகள் பெற்றோர்களுக்குள்ளே உறவு எப்படி இருக்கிறது? குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்கள் பார்க்கையிலும் எங்களுடைய சமூகத்தில் நாலு வகையான பெற்றோர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர்? நாலு வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னால், சர்வதிகார போக்குடையவர்கள். சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும், வாப்ப சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும், வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்லை. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம். அவங்க யாருண்டா? அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்கில் வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க, உனக்குத்தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவை இல்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபஹானதா, எதுக்குமே இல்லை. புள்ளேட விருப்பம் வாப்பட விருப்பம், புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வதிகார போக்குடையவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம். பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார், எதெல்லாத்தையும் கொடுப்பார், எதை பத்தி வாழ்க்கை கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், புள்ளைக்கு இல்லாதது யாருக்கு? பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யாரை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யாரை சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கண்டா பிள்ளைகளுக்கு. சுபஹானல்லாஹ். அது ஒரு உலகம். மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா? பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி கெட்டு போனாலும் சரி, புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா? அவர் எப்படிப்பட்டவர்ண்டா? எங்களோட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும், எங்களோட வீடுகளுக்குள்ள அந்த பல்லி எலி வளர்வது போல எங்களோட வீடுகளுக்குள்ள புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ளைய பத்தி வாப்ப கொண்டுமே தெரியாது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாரு, குர்ஆன் என்ன ஓதுறாரு, தொழுகைகள் எப்படி நடக்குது, பிள்ளைகளுடைய விடயத்தில் எப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, பாடசாலைக்கு போறார்களா, எந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு, எதை பத்தியுமே தெரியாது. ஒரு பராமுகமான விடுபட்டு போன, அதான் பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்லை, வாப்ப பணம் செலவழிக்கிறதும் இல்லை, அவருக்கு புள்ள இருக்குன்றே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுடைய அறிவு கல்வி நடவடிக்கைகள் தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க நடுநிலை பேணக்கூடிய, அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள் அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள், பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள், சிந்தித்து தேவைதானா, பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு விஞ்ஞான அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கதைத்து பேசி சுபஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படிப்பட்ட கூட்டம். ஆனால் பிந்தினோர்கள் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு. கொஞ்ச பேர் தான் என்று அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்மள இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கும், எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க, தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை. ஏன் அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுபகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்மள மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிறின், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். தன்ற பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுபகுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி, கணக்கு பிள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? எந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? எந்த பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வாதிகாரியா? என் வீட்டுக்கு உதாரணமாக நான் கடையில் இருந்து ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா, அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகி விட்டால் சர்வாதிகார வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்பா யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான். இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசியிருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ், வாப்பா மகன். ஃபஃ வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ ஃபஹம்னாஹு சுலைமான். குர்ஆன் சொல்லுகிறது, இது குர்ஆனுடைய கதைகள் அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டோரி, நல்ல நல்ல பாடங்கள், படிப்பினைகள். மூணாவது ஒரு வாப்பா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாப்பா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வாப்பா. அவர்களுக்கு இன்னும் 11 சகோதரர்கள், 11 குழந்தைகள், அவர்களுக்கு வாப்பா. இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹ் நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போல வாப்பாவாக இருக்கவும் மேலும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும். இந்த ஒவ்வொரு வாப்பாவுடைய குவாலிட்டியை பத்தி குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இருக்கல்ல, ஒரு ஆம்பளை புள்ள புள்ளே உண்டு வேணும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எதுக்கு புள்ள? ஏன் ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அல்ல, ஏன் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு கேட்கல, ஏன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்க இல்ல. அவங்க கேட்டாங்க, அதுக்கு தெரியுமா, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், எனக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனை எனக்கு நீ தந்திருக்கிறாய், அந்த தீன் என்னுடைய அப்பா யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து எனக்கு கிடைத்தது, அது எனக்கு பிறகும் தொடர வேண்டும், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசை தந்திடுவாயாக. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிஸ். இன்றைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிசு இருக்கிறாரு, வாப்பட தொழிலுக்கு வாரிஸ், வாப்பட வீட்டுக்கு வாரிஸ். குரான் பேசக்கூடிய அழகான மொழி இது. எரிசுனி வயரிசு மினாலி யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்து விட்டது. எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷியாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ், சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையும் வாரிசாக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃபுல தொழுகிறேன், ஆனா அந்த சஃபுக்கு என்ற புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜகாத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன். அதே என்ற புள்ள கொடுக்குமா? அதே என்ற புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பர் உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா, அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளருடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுப்ஹானல்லாஹ், வாப்போட கதைக்கிறாங்க. அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. இவன் வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு. ஏ மகனே, என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனை என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுப்ஹானல்லாஹ். அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, லஇல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக், உன் பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையில் இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன்? என் முகத்தில் முழிச்சாதுனி, என் முகத்தில் முழிச்சாம தொலைஞ்சி பெய்த்துடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்துல முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதுதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுப் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா. எப்படிப்பட்ட வாப்பா? எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு? ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் யா புனையல தக்ஸு ஸுருயாக் பேசுறாரு. கனவு கண்டுட்டு சொல்றாரு வாப்பா, மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவை அடக்கி வா, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ், ஒவ்வொரு வகையான அட்வைஸ், கண்ணூத்த பத்தி அட்வைஸ் பண்றாரு. யா புனையல தத்குலு மின் பாபின் வாஹித், ஒரே கதவுக்குள்ளால நுழையவானம், நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போ. உங்க கண்ணூத்த பத்தி பேசுறாரு. குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பாவாக வச்சு முழு உம்மத்துக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. இப்படித்தான் வாப்பா இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கக்கூடியவர். குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த ஆய்க்கு இது எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஓநாய் சாப்பிட்டது என்று சொல்லி பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓநாய் இப்படி சாப்பிடாது, ஓநாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோன, ஏண்ட மகன ஓநாய் சாப்பிட்டு இருக்குது ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்ல என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுரன் ஜமீல், பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும். இங்க குர்ஆன் சொல்வது சபுர் அல்ல, சபுருன் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும். கொலை செய்து விட்டு வராங்க இந்த யூசுப், எங்களுக்கு வானம், அவங்க உள்ளம் எப்படி இருக்கும். சொந்த தம்பிய, சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி, தம்பிய தூக்கி ஒரு பால் கணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. சபருன் ஜமீல், அழகான பொறுமை. அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல சுபஹானஹு தஆலா, இரண்டாவது கட்டமாக ஒரு முறை லைஃப்ல யூசுஃபை இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க, ஒருக்க கொண்டேத்தி கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறை படிச்சு அவங்களுக்கு விளங்கும், இது இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலேயும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் ஹு, சுப்ஹானல்லாஹ், கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுது அழுது, அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது. அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸபுருன் ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க, பொறுமை தான், பொறுமை, பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில், clits.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575 5757 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுபஹானல்லாஹ். ஒன்றே ஒரு சலாம் சொல்லுவாங்க, சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. وصيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم. ஒண்டே சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமார் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லி சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. سلام عليكم திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது என்னோட இபாதத்தை வச்சு, என்னோட வணக்க வழிபாட்டை வச்சு, என்னோட தொழுகையை வச்சு, என்னோட தர்மத்தை வச்சு. சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாம் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக, குடும்பமாக, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, பெற்றோரோட, குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க, திபுத்தும் அல்ல. அங்க சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களின் மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, குடும்பத்தை கூட்டிக்கொண்டு, மனைவியை கூட்டிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றேண்டா, அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்ப தமச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும், அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதுல சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானா, உலக வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வாழ்க்கையில குடித்தில்ல, வாழ்க்கையில வட்டி வாங்கி இல்ல, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, வாழ்க்கையில சூது விளையாடு இல்ல, வாழ்க்கையில நைட் கிளப்புக்கு பைத்தில்ல, வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில்ல என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. உன்னோட நாசத்துக்கு, உன்னோட அழிவுக்கு, உன்னோட மூதோவித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும், ரெண்டு பாவம் தேவையில்லை. நாங்கள் நன்மையான கர்மங்களை பட்டு பெருமைப்படுகின்றோம், பாவமான கர்மம் செய்ய இல்லைன்னு பெருமைப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும். ரியாது ஸாலிஹீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய ரிவாயத் இது. சுப்ஹானல்லாஹ், ஸஹீஹான ஹதீஸ். இது என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா, அது உன் குழந்தைகளை நீ நாசமாக்கி விடுவது, குழந்தைகளை பாலாக்கி விடுவது, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல, திருமணம் முடித்து வைத்த வாப்பா, நிக்காக செய்து வைத்த தகப்பனார், குடும்ப வாழ்க்கையை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்லை. அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்லை. அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாரு, அவர் சமூக சேவை செய்தாரு, அவர் தீனுடைய வேலை செஞ்சாரு, அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு. ஆனா தங்க குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்லை. குடும்பமாக, மனைவியாக, பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை. அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை, ஒரு பாடநெறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தாரு. இப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், உனக்கு பெரிய பிச்சம் பெரிய பாவங்கள் தேவையில்லை, ஒரு பாவம் போதும். ஏன் தெரியுமா காரணம்? அதுதான் உன் குழந்தைகளை நாசமாக்கி விடுவது, பிள்ளைகளை பாழாக்கி விடுவது. மார்க்கமும் தெரியாது, உலகமும் தெரியாது, குடும்ப வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, கையில ரெண்டு புள்ளைய பெற்றெடுத்துட்டாங்க, நாளைக்கு அந்த புள்ளை எப்படி வளர்க்கப்பட போகுது? நாளைக்கு இந்த புள்ளைக்கு என்ன வாழ்க்கை? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம், அடுத்த தலைமுறையின் குலம் பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க. இன்றைக்கு நீங்க புள்ளைய நல்லாக வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும். அப்பத்தான் சூரத்து ராதுடி ஆயத்து, ஒமன் சலஹ மின் ஆபாயஹிம் வ அஸ்வாஜஹிம் வ ஸுர்ரியாத்தஹிம், ஏண்ட பரம்பரை, ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரோணமுண்டா? ஏண்ட புள்ளைய நான் நல்லாக வளர்த்துட்டாத்தான் ஏண்ட புள்ள அவண்ட புள்ளைய நல்லாக வளர்ப்பார், அவருடைய புள்ளைய நல்லாக வளர்ப்பார். எனவே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால், இந்த பொறுப்பை பால்படுத்திவிட்டால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள், அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்லரா இன் ஹதீஸ், இது ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அம்மஸ்தராஹு, அவன் எதை மேய்த்தானோ, எதற்கு எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். இதை பாதுகாத்தானா, இதை பால்படுத்தினானா என்று சொல்லி அல்லாஹ் கேட்பான். எதுவரைக்கும் தெரியுமா? தன் குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி, உலகத்துக்கு கலைப்பது லேசி, உலகத்துக்குண்டே சொல்லுவது லேசி, வீட்டுக்குள்ள சொல்லுவது கஷ்டம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய நாலு வகையான பெற்றோர்கள், சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள், எதையுமே கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், மனம் போன போக்கில் பிள்ளைகளை வாழவிட்ட பெற்றோர்கள் என்று மூணு வகையான பெற்றோர்களை பற்றி சொன்னேன். இந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும், நான் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கின்றேன். நாலாவது ஒரு வகையான பெற்றோர்கள் யாரு தெரியுமா? குழந்தைகளுடன் உரையாடக்கூடியவர்கள், உறவாடக்கூடியவர்கள், விளையாடக்கூடியவர்கள். எதையும் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடன் கலைக்க முடியும், பேச முடியும். எனக்கு விருப்பம் என்றால் என்னுடைய குழந்தைகளுடன் எனக்கும் எதையும் கலைக்க முடியும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்றால், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அந்த வாப்பாவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், எந்த அளவுக்கு தொடர்பாடல், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடன் உறவாடுகிறார் தெரியுமா? பிள்ளைகள் யாரு? ஆரம்பத்தில் துரோகிகள், ஆரம்பத்தில் பாவம் செய்தவர்கள், ஆரம்பத்தில் அநியாயம் செய்தவர்கள். அந்த குழந்தைகளுடன் எந்த அளவுக்கு உரையாடினார்கள் என்றால், குர்ஆன் சொல்லுகிறது, அம் குந்தும் சுஹதா இஸ் ஹதர யாகூப் அல் மௌத், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, புன்யாமீன் உட்பட அத்துணை குழந்தைகளும் யூசுப் அலை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உரையாடுகிறார், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள், மௌத்து வரைக்கும் வாப்பா என்பவர் வாப்பா, மறந்து விடாதீர்கள். மரணப்படுக்கையில் இருந்து கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய, உறவாடக்கூடிய அளவுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பாடல், கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மேலான அருள் செய்வானாக. அவனுடைய வழி நடந்து குழந்தைகளின் ஊடாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைகள் ஊடாக பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன புத்திமதியை புத்தியாக்கி வைப்பானாக. வலா தக்னது வலா தயஸு இன்னஹு லா யயஸு மின் ரூஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன். நேரம் இடங்குடுக்காத்தினால் முடித்துக் கொள்கின்றேன். புள்ள வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிராசையாகி விடாதீர்கள், ஆதரவற்று போய் விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். உங்களுடைய வேலையை நீங்க சரியாக செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிக்கு திரும்பி வரும் என்பதையும் சூரா யூசுப் அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் சூரா யூசுஃபை முடித்திருக்கின்றார். நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்கோ தேடி பாருங்கள், வாழுவோம் என்று சொல்லி பாசிட்டிவாக பேசின உரையாடலை குர்ஆன் சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, தௌஃபிக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக, பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சே நசீபாக்குவானாக, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் மனமாக்கி வைப்பானாக. சுனலோகத்தில் பெற்றோர்களுடன், மனைவியுடன், குழந்தைகளுடன், பேரப்பிள்ளைகளுடன் வீட்டிற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقل أنيتم ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில் அது அறுக்குடையா அல்லது அல்லாஹ்வின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல் சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக ஃபித்னாக்களாக மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல் பிரித்தெடுக்க முடியாமல் இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம். சகோதரர்களே, தனிமை கிடைத்துவிட்டால் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவ் லை அஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் நானும் உமர் பின் கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஓ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ அந்த அமீர் முஃமினீன், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வஸ்வாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள் இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான், எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனை சகோதரர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள் இறையச்ச செய்திகள் அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே பிள்ளைகளுடைய கையிலே தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷரிகாத், அல்லாஹ்வுடைய திருகுர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமினுன் கைரும் மின் முஷரிக். ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் அந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாளருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்றைக்கு லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க. கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த மீடியாக்கள், ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா?

0: ஆத்மீய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்ல போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூலுல்லாஹ் தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூலுல்லாஹ். இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க, சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்குச்சு, அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களா கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ அதே போன்று இந்த துனியா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துனியா லஐபுன் வலஹுன், வீணும் விளையாட்டும். வத்தஃபாஹுரும் பைனக்கும் வத்தகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், வீணும் விளையாட்டும், பெருமைடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு, மி முஹம்மது ரசூல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை, அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்களை கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை, தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்ட், ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தருக்கு ஒரு மொபைல். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி சொன்னா பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தனர் மேலே முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்ல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான். அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான் கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய, துஆக்கள் செய்யக்கூடிய, அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக, தீவுகளாக, தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாபிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள், இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் இதுவும் ஒன்று, பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கும் மின ஷஅரி, அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா லனஊதுஹா அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள், 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு. இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம், இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியிலே அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தனை எங்கள் வியாபாரியாக மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் ஒருத்தர் யாரு, ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூலிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமா இன்னைக்கு மார்க்கெட்ல விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையி ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான். அவருடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் சைத்தான். அவன் சத்தியம் இடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு, சைத்தான். அந்த சைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய செய்தியை போது படித்தேன். ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மரத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரர் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா, ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலையின்ன அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது. ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால் அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றான்? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்கள் எடுத்து படிக்கும் போது அஸ்தகஃபிருல்லா, இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம்மு அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தகஃபிருல்லாஹில் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லா மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்களிடம் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இயாக்கும் வல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறையும் செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது. யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், என்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷேத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹ். 36 வயதில் மரணம். 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அர்ஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அர்ஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் விட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முசாபு பின் உமைர் ரலியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக, ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முசாபு பின் உமைர் ரலியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம். இளைஞர்கள் நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலேயே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது சாதாரணமாக எவரவருக்கு பின்னாலும் கையை அப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல, ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால், அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறதை பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது? சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது? எதை நாம் படிக்க வேண்டும்? எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும்? எதை ஷேர் செய்ய வேண்டும்? எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அவர் எழுதுகிறார். அந்த யூதர், எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத் வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்கள், நஸல கௌமும்பி அர்தினா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டம் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்தியில் நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தான் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம் அல்லாஹு தாலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும். அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு, சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை, ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள். குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயால், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லாஹ். இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாலை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில், இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை, அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய, படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஒலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து, தொலைக்காட்சி அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக நின்று பார்க்குறோம், யூடியூப் அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே, ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் எஹ்திசாபு செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாடப்பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்து கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு, அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வசாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா? இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால், இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சா ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி, இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில், தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடித்து தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான், இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தட்டினா அவர் குப்பை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா? மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம் ஒரு செய்தி. ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால், அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3-4 குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாடம் நடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவில் கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. ரொம்ப கவனத்தோடு உருவாக்கணும் சார், கவனிக்கணும். ஒன்றுன்னா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண்முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம். சகோதரர்களே, மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பிள்ளை தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால், பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம், என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு We are get paradise இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடி இருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கித்தந்து, ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹும் ஆமீன் என்று கூறி, வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
3: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன்கிட்ட கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கி கொள்ளலாம் என்று காட்டி, அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால், பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிற ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான், தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமாக கிடைக்கும், இது ஒரு வருஷத்தில் தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேலே என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும் கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமான்னு யோசிச்சா ஒரு வாஸ்தவம் நியாயம், ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமாம் தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை அடிக்கலாம் யாராவது யோசிப்பார்களா, புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளோ சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கல்பு நேரடியாக சொல்லும் நிரந்தரமாக எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை ரெண்டையும் பார்த்தோன்னா அதுதான் பெருசு, மாளிகையில் தான் வசதி இருக்குது, அடுத்தது பார்த்தோண்டா இது ரெண்ட் கொஞ்ச காலம்தான், அது பெர்மனன்ட் நிரந்தரமாக வாழலாம், சாதாரணமாக இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது, இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணுமா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமான்னு கேட்டா இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசைத்தான், அது மாளிகைத்தான், அது நிரந்தரம் தான், மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துனியா, இது தற்காலிகமா போயிருவோம், இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா பலங்கொடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்பாங்க, அது வேணுமெண்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணுமெண்டா இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்வால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும்? ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறார். அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா, அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டு. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றார் வாயால, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடி ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதை மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கூட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கூடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றாரு, ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றாரு. அதுல நம்பர் பிளேட் இதுதான். அப்படி யாருமே இல்லை, ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அடடா, இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனம் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 என்ன பண்ணுவாங்கன்னா, 25 டவுட் படுவாங்க. இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா, அப்படி என்ன, சனிக்கிழமை, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. 11 மணி இல்ல, 10:58 இல்ல, 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நட்டுக்கு நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59. எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25% சந்தேகப்பட்டாங்களே, அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, இந்த பூமியை பிடிச்சு ஆட்டுவாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சு அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலம உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவர் எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவர், செல்லமா பேசுறவரு, அந்த சொன்னவரு ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வர மாட்டாரு. அவர் சொல்றாரு, உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 வயசுல உங்க குழந்தை மூத்தா போகமாட்டாரு, 6.5 வயசு பிப்ரவரி மாசம் 10 மொத்த பண்றாரு, இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா, வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா, வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி இருக்கிறீங்க, உங்க வாயில இருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின போற பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது, 3.5 வருஷம், 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும், ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும், எங்க மகன் மௌத்தாயிருவார். பிப்ரவரி மாசம் 10 அவர் சொல்றார் 2025 அல்லது 2023 என்னாச்சு, 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க. உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும். நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க. குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க. குழந்தை உளுந்து அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியால நீங்க நம்பிட்டீங்க. குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாமே யாரும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமிக்குள்ள வரும்ண்டார். சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்வி 99.99 உங்க கல்வி என்ன சொல்லும்ண்டா? சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத் ஆகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத் ஆகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்வி அதை தாங்க முடியல. கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க. ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைதும் கதீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். லஹிக்தும் கலீலன் வல பகைதும் கதீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயில் நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பழங்கடூர் டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டதென்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதனுக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு ஐயோ அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார்ன்றாங்க ரசூலுல்லாஹ். நஜ்ஜாஷி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லாஹ், எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது. அப்துல் சாலிஹ்ன்றாங்க ரசூலுல்லாஹ், சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ், நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ், அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதை பிடிச்சி ரசூலுல்லாஹ் நோவிக்கிறதுக்கு என்ன எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள், இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை நோயிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு. காலையில இஸ்லாம், மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலே இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுகிற நேரம் உடைங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோபு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் என்றா எங்களோட பள்ளியில முனாஃபிக் இருக்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வை சீண்டி பார்த்தார். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உமர் பின் ஹத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லா ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதுக்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குறைசிகள், சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. ஜமாத்தில் நாங்க ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமாள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாருன்னு விட்டுவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாணம் கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹ் அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாள் என்று தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம். இது யௌமுல் ஜும்மா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். யௌமுல் ஷபத், சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுது ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல ஜும்மா தொழுது காட்டுக்கு பார்ப்போம். இல்ல, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யௌமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷாவை வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம், டைமை பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிபன்வாங்க, சுபஹான்வாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல, சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாரண்டா, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்குறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல்ல சரிப்பா, எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும், அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கே அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தாலும் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்குமூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மெச் ஆகுது, சொன்ன டேட் மெச் ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ் சும்மா அனுப்பி மர்மையை சொல்லுங்கப்பா, மர்மை வீடு இந்த மாதிரி, நீ என்ன பைது வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா, மர்மையா அதெல்லாம் இருக்குதா, வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா, அல்லாஹ் பாக்குறான் விட்டுருங்க, இது பிழைன்னு சொன்னா அது அப்ப பாப்போமே, மறமைய அப்ப பாப்போம்னா என்ன அர்த்தம், அது வருமா, டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகுது, மற்றது நினைக்கிறேன் அபூ தாவூத்ல அஹ்மதுல வருகுது, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மீராஜ் போறாங்களே, மீராஜ் டவுட்டா எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேள்வி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே, அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்றை வச்சா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா ஹிஜ்ரல்ல, ஹிஜ்ரன்னா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர், நான் ஹிஜ்ரல்ல போய் நிற்கேன், என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காஃபிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சா, கையும் காலுமா மாட்டிட்டார், எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நெருக்கி கொண்டார்கள், நான் ஹிஜ்ரல்ல நின்றேன், ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம், ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா, அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் நீங்க வருவாங்க, பிரயாணம் கூட்டம் வருகிறது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா, அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறிய ஆட்கள், சஹியான சனதோட வர செய்தி என்னண்டா, பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாணம் கூட்டம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன், என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள். இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம், கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழை என்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி? எத்தனை கலவன் கேட்டான் பைத்துல் மக்தசுக்கு? எத்தனை கலவன் கேட்டான்? நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனங்கள் கேட்டா சொல்லுவானா? அது ரசூலா போனது நைட்ல, அதே அவர் மனுஷன் என்னவா ரசூலா சொன்னாங்க, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கு அவன் மீது ஆணையாகு. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது பதில். ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார், ரப்புல் இஸ்ஸத் அனுப்பினார், அவர் பைத்துல் மக்தஸை எனக்கு காட்டினார், என் பக்கத்தில் அப்படியே விரித்து காட்டினார். நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன். வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார், அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாளர் ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கப்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறோம். வல்லாஹி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை, வல்லாஹி இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம். வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு. அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள், போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க. அவ்வளவு செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் பை வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு. அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம். இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான் எது நபி, இது எப்படி நம்பணும்? உட்கார வச்சு இல்லாத புல்லாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏன் இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள்? ஏன் போதையில் நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார் நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா? அதனாலதான் பைஹக்கி எழுதுறார், தலாயிலு நுபுவா, ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்று, நபி என்ன என்ன எல்லாம் செய்தார். சும்மா இல்ல, சஹியான செய்திகள், சஹியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு எல்லாம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும்? உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை, ஒன்னு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா? மவுத் ஆகிற டேட்டை தந்தான்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிடும். இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கிறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான், ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள். பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா? இங்கே தான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேலே நிற்கிறோம். நாங்க டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லா ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லா சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லா மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹி சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லா பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துடும் என்று அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லா துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தாவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவை கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்று ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்தால ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க, ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க. டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துணியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துணியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும். நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது. புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால், அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலுவுலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துவா செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும் உடைய ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காமம் மஹ்மூது என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உயர்வான இடத்தில், யாருக்கும் பேச இயலாது, ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், இந்த கண்ணு பாக்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட் செய்ய இயலாது, டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட் ப்ரொடக்ட் பண்ண இயலாது, இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாவிடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத், முஹம்மத், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பேரை சொல்லுவான், என் பேரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்திலே நான் அல்லாவிடம் அப்படியே சஜிதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை மன்னித்து விடுன்னு நான் சஜிதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத், நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மத் அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய, இது சற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும், ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான், யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான், இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார், ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு, ஷஹீஹுல் முஸ்லிம், திருமிதி, இந்த ரெண்டுலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரழியல்லாஹு கேட்குறாங்க, ஜுலைபி கைஃப், எப்படி அப்பா, எப்படி ஜுலைபின்னு கேட்குறாங்க. அல்லாஹுடைய இந்தியாரிலே ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்க, வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ், ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பழங்கோடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க, சத தொங்கும் சில பேருக்கு கையெல்லாம் குஷ்டமாக இருக்கும், சில பேருடைய பரவாக்காலன்றுவாங்க யானைக்கால், ஒரு மாதிரி அவங்கள பார்க்கறதுக்கே இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் மோமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மோமீன்கள் எப்படி சலாம் சொல்கிறாங்க, அவர் ஹாஜியார் அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவர் பெரிய பேர் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவர் புகழ் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு மோமீன் சஜிதாவில் நிற்கிறான், அவர் பார்க்க இயலாது, முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, இன்னக லஅலா குலுக்கின் அலீம், அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார். அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி, என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், சுலைபி எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல்ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார்? இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யார் ரசூலுல்லாஹ். சொல்லாம ரசூல எப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம என்ன சொல்றாரு? மனக்குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லியார். ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர நேரம் அந்த ஆசை வந்துடும். அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான். காலில் பரவாவா, அவருடைய கல்பில் அந்த உணர்வு வந்துடும். அவருடைய இளமையுடைய உணர்வு அவருடைய கல்பில் அந்த உணர்வு வந்துடும். அவருடைய இளமையுடைய உணர்வு

0: அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பம் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூர தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா? பல்ஹும் பல்ஹு ஃபி துன்யா வல் ஆகிரா. ஜுலைபி இல்லை, உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் ஆச்சரிய, யா ரசூலுல்லாஹ், பல் ஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலேயும் மறுமையிலும். நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால், ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியாண்டு சந்தேகம் வந்துரும். வஹி ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சார்களுடைய வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா, போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கண்டா. அவர் போறார் ஆசை ஆசையோடு. எவ்வளவு ஆசை இருக்கும், ஒரு பொடி எனக்கு சொன்னால் உலகத்தில் அந்த ஆசை ஹலால் ஆக்குவதுக்கு. ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாமல் இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய ஹலால் ஆக்கி கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க, கல்யாணம் பேச உங்களுக்கு. ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் ஷஹீஹுல் முஸ்லிம், திருமதி, இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹரிஷை படித்தால் விளங்கு. நீண்ட ஹரிஷ் இல்லைன்ட்டாங்க. அவர் ரசூலாட்ட வந்தார், யா ரசூலுல்லாஹ், ஏலான்ட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இது வளமையானது, அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்ற அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹதீஸை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹ்வை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால், அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹ் அல்லாஹ் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம், அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம், நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லாஹ், இதுதான் மைக்கேல் சாட் அசந்து போகிறான். இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால், சில தினார்களுக்கு, ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்கான மனிதரோடு ஒரு தலைவர், ஒரு தலைவர் நிப்பாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபி அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன, குரோம பாரசீக தலைவர்களோடைய தோழமை கொண்டிருக்கிறார். யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபி உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிற உங்களுடைய மகளுக்கு திருமணம், சந்தோஷப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ். யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மோமின்கள் தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு. அவர் சொன்னார், இல்லை. ஜுலைபீபுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு கேளான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா? யார் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போறாரு, மாப்பிள்ளைக்கு ஏழாண்டா என்ன சொல்லுவார்? சொல்லு ஏழாட்டி, கொஞ்சம் இருங்க வைஃபோட பேசிட்டு வரோம். அவர் மஷூராவுக்கு போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார், கணவனும் மனைவியும் பேசுறார்கள். எவ்வளவெல்லாம் வந்துச்சு, ஜுலைபிப்புக்கு எங்க புள்ளைய கொடுக்கறது, அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன் அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட, உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜுலைபீப்புக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலை.
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள், தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நீங்கள் உலகத்தில் மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாய் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரபு நடுங்கி நின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது. அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி. உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கிறார்? அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை. அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்ல, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நா வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நா வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தான், அற்புதமான மனைவியை கொடுத்தான். கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான், வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஜியாதுக்கு மட்டும் வேணா, துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோடு இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜியாத மறந்துடுவோம், ஜியாது வேணாம் என்று ஜுலைபீப் ரழியல்லாஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான். ஜுலைபீப் சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபீப் ரழியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானர் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரு மரணித்தாங்க? ஐன ஜுலைபீப்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எங்க, ஜுலைபீப் எங்க, ஜுலைபீப் எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்க்கிறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபீப் எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஹி வந்திருக்கு, ஜுலைபீப் மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு எப்படி ஹதீஸில் வருகிறது? கத்தல ஜுலை கத்தல சபஅத்து மினல் கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வக்குத்தில், ஏழு முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்தார். ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார். அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார், கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை, அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபீப் ரழியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்துக் கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தையை அரவணைப்பாங்களே. நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவில் பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது. ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா. அப்படியே இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விட வாப்பட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க. சுபஹான் அல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல, எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ, குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா, நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென்று உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு? அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க. இதுக்கு மேல இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவிலே நாங்க பார்த்தோம், பஷார் அல்அசாதுடைய இந்த வாரில் ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார். ஜனாசா மீட்பு படை படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோடு என்னை விடுங்களே. அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது. அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களே. இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள். ஜுலைபீப் ரழியல்லாஹுடைய அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கிக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெசுக்கிக் கொண்டு நெருக்கிக் கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஜுலை உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் எனக்குள், நான் உங்களுக்குள். பெருமான சல்லாவுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல இந்த ஜுஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யார சொல்லல்லா? உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்க கூடாதா யார சொல்லல்லா? இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார்? தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யார சொல்லல்லா? ஜுலைபீபை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யார சொல்லல்லா? அதை இந்த உமருக்கு நடக்க கூடாதா யார சொல்லல்லா? உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யார சொல்லல்லா? உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபீப் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபீப் எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுருள் எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், ரசூலல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன். அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன். அவருடைய கால் தெரிய பார்த்து நான் தலையை திருப்பிக் கொண்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், முஃமின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரதியல்லாஹு ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருலீன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆஸத், இந்த துனியா என்ன, ஆஹிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றிய புரிவான கோசம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக மோகம், மறுமையை மறந்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளவு மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளவு அல்லாவை நெருங்குறானோ, அல்லாஹ் எவ்வளவு அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறான், அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உகது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உகதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, யுத்தம் முடிச்சு உங்க வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசித்திருக்கேன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா ஆஹிரா, ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்க வாப்பா மௌத்தி ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? அவங்க கேட்கிற கேள்வி என்ன? அந்நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள மௌத்து, உங்க மா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க புள்ள மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது கதையாக கேட்காதீங்க, அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. நான் ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை. ரசூலுல்லாவுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லா சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பஅதுஹு ஜலல், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லா நல்லமா, ரசூலுல்லா நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சும்மா ரசூலுல்லாவை நேசிக்கவில்லை. மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன? ரபியா இப்னு, அதாவது கஃபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு கஃபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன் ஒரு நாள் ரசூலுல்லாவுடைய நைட் தங்குறாங்க. தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லா எழும்பிட்டாங்க. எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் குது எடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லா கேட்கறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார் ரபியா இப்னு கஃபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன் என்ன வேணும். ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலுல்லா, ஒரு நபி கேட்டா எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லா, எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான். நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன கேட்டார் யா ரசூலுல்லா? உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். எப்படி மறுமையமாகவும் கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம். ரபியா வேற எதையாவது, வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்று எதிர்பார்ப்புல. அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிற ரபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான். நபி கேட்கிறார் எல்லாம் திறந்து கொடுக்கப்படும். ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றார், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார் ரபியா. எனக்கு உதவி செய்யுங்க என்னன்னு கேட்டார். அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா ஆண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள். வல்லாஹி எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள். முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையான் ரசூலுல்லாஹ் கேட்டார். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யார சொல்லலாம். ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யார சொல்ல? எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன சௌபான்? வல்லாஹி யார சொல்லலாம், வல்லாஹி யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு அமர்கலமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யார சொல்லலாம், எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யார சொல்லலாம், எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யார சொல்ல. வல்லாஹி இது என் நிலைமை யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யார சொல்லலாம். இது கல்பு ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யார சொல்லலாம், எனக்கு திடீரென்று சிந்தனை வந்து விட்டது. என்ன சிந்தனை தெரியுமா? இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யார சொல்லலாம். இவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு. நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யார சொல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யார சொல்லலாம், சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யார சொல்லலாம். சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது, நான் சாதாரண ஆள் யார சொல்லலாம். அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யார சொல்லலாம் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யார சொல்லலாம் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யார சொல்லலாம் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யார சொல்லலாம் அது முடியும்? ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல் இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா என்ன ஆகிரா என்ன, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மூமின்கள் ஆகிராவுடைய வாழ்க்கை இன்னும் முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருல் ஈன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியது புரியுமானா?
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
3: بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாருஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10 மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 தேடுகின்றேன், அதுக்கல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிளையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லாம் மனு வர்க்கத்தை இதுல வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல், மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலாவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவன் அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலே தான் அல்லாஹ்
4: கேட்கின்றான்.
3: மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக இல்லை, எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்ல சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாவிடத்திலே சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமார்களுக்கு, மலக்குமார் தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, இது காலலில் மலாயிக்கத்தி ஸ்ஜுதூலி ஆதம். மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். ஃபஸஜது இல்லா இபிலீஸ். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டலை பூசி மலக்குமாரிய கூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்குமார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி.
5: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். கிளிட்ஸ் டோட்டல் கே. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஓடர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். கிளிட்ஸ் டோட்டல் கே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன கைரும் மின்ஹூ, என்னத்தை இருந்தாலும் யாருலா அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள். எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற என்ன நினைக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கேதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தனி மின்னார், ஆண்டவனே நீ என்னைய நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள். ஹலத்தவுமின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பேய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல. பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்ட ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை! சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரு எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன் சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சியை கொடுக்கிறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானதே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு அட்டையாவே நான் எட்டையாவதுனா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விளங்கிக் கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்ல சாட்டிக்கான் சைத்தானை. யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே ஷைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், கால வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு செய்றவனுக்கும் அன் தக்கப்பரன்ஸ்னால் பெருமாடிக்கிற பெருமாடிக்கிறவனுக்கும் இங்க இடம் இல்ல, போ தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானாண்டாமா. ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நான் அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட காலத்தில இருந்தே தான் அப்படி. அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல. அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த ஷைத்தான். எனவே வெளியே போகல, வெளியே போகல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யோமி யுபஹஸூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன, அவகாசம் என்ன, பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாராவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்கின், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும் உண்மையும் பொய்யும் சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன் கெடுப்பேன் சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக் கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ஷாகிரீன் எந்த அளவுக்கு சொன்னால், ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதிலையும் நான் இந்த முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே, வலா தஜிது அக்சரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு. நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வத்தஆல எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குல, முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் கொண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கம் சொல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் என்றானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கெடுத்த உம்மம்மார் லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானு, பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட்டு கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான் அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி, பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேயே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்துல கோணமா இருந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும், ஒரே அடியா நிமித்த போவாதீங்க. பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில நீ தாஜ தொழணும் பரலு மாறி, குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும், நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டே இப்ப இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவுதானே உடைஞ்சிரும் என்றார். போக போக சரியா வரும்னு சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும் என்றார். மாப்பிளை தெரியாம விட்டு விட்டு போயிட்டேன், மாப்பிளை தெரியாம இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு, இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் சர் பண்ணி கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு. போ போ சரியா வரமா, இனி எங்க சரிவர வளைஞ்சு போயிட்டு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். சைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது சைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பற கொல் ஆஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு, மனிதர்களுடைய ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவனா ரப்பு, கிளின்டனுக்கும் அவனா ரப்பு, ஃபஹதுக்கும் அவனா ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறலங்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கிறல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம்

தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மண் என்றாங்கோ, பிரசிடென்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியில் உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் ஹன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் ஹன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்புல போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலப்புற. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு ஃபி சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன் உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கு இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே எல்லாம் சொன்னான், அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹா குமார புகுமா அன்ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லு. ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான், இங்க வாங்கோ. மா நஹா குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவான முடி நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாத அப்பாவின்னு கேட்டேன். கேகண்டப்பா கேகண்டப்பா, என்ன இது வந்து? மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி. எளிய காட்ட விக்கணும், வெளியே யாருக்கும் விக்கலாம். அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன். என்ன கௌரவி பலனோ வைக்கல தருவா? கௌரவிக்கு இல்ல கியூவானா இவரா ஜப்பேக்க கிளவிலாயி. நான் இப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ இப்ப நீ கேண்டாவே என்ன மாத்த கண்ணோன கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய ஆக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்தமதி கடைக்கு வருவான். அஜர் இல்ல சாம கொஞ்சம் இருக்குது, ரெண்டு சென்ட் அறிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு முறை வைக்க. என்னடா பாக்குறேன் இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறான்னு. அதுதான் நான் பார்த்தேன், உங்களுக்கே தாரத்து
இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போற பார்த்தா நொறி நொறியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்த்தையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதானே, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல, மினல் காலினி, நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறதுக்கும் மலக்கா போவாமிக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்னால் பாருங்க சைத்தான் கோலமெல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புக, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்தில் தான் புத்தியா செல்ல வந்தேன், அம்மா உங்களுக்கு ஓடும்னா நீங்க ஏத்துக்கோங்க, யாரும் செல்லி தர மாட்டாங்க, நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மனத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும். எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேணும், எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேன் என்று போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண்ணுலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் என்ன சைத்தான எஜிரி மஜ்ரத்தன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடு மடமெல்லாம் ஓடுற, அவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் அவனிடத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக்

0: நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அழுவில்லாவினை சைத்தான் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் சைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் சைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் சொல்லுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயலுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, என் கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னாரு. பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பிரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளண்டைக்கு வாழலாம் சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் எல்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி. அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ஏன் போகணும் அப்படின்னாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. சைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஔது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், ஔது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றுமில்ல குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கள்ளனுக்கு இங்க
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அப்ப விளங்கிக்கோங்க, ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற மானக்கேடான விஷயங்களை கல்பல போடுறது வந்தோம். படம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டுண்டு கேப்பமா, விஷல் ஒன்று அடிப்பமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, விசுவாசம் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும், சாராயம் டோப் டோப், அதுவும் மைசிர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருள ஆரம்பிச்சு

0: ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்ட் ஆனவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டல பம்பளப்பிட்டல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் என்று சொல்றாரு. ஒரு வகையான சூப்பர். அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே. அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோட அல்லா கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அவன் தான் கூப்பிடுற, வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல போய்த்து வந்துடும் வாங்க. என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள் 1, 2, 3 சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா 2 நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, தான் 2 நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல ஈட்டு போய் இதுல குத்தும், என்ன கதை என்ன கதை, ஒன்றுமில்ல உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே ரிஜிசும் மின்னமணி சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். அல்லக்கும் துஃப்ளிஹும், வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. எல்லாம் சொன்னான் அப்பதான் தலை தூக்கிறோம். இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூக்கிய பைனக்கும் அல் அதாவத வல் பகலாஹ ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்துக்கும் அன்னிக்கிரில்லாஹி வஅனிஸ்ஸலாம். இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும், அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லா சொல்லுகின்றான், உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளிமார் நகமும் சதையுமாறி ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான் 10-10 ரூபா, மொத்தம் 20 ரூபாய், ஒண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்து அவன் கடிச்சு அவன் கழுத்தை இவன் கடிச்சு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்கின்றான், வயசுத்துக்கும் அன்விக்கிறில்லா அனிசலா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
1: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியா. இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா தான் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் என்ன உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தான் இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல. ஆனா வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லன்னு டெய்லி வந்தாரு. காசிமா மாவட்டில் போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாவட்டில் பார்ப்போம், கடைசிக்கு ஜப்பா மாமா விட்டு மாமியா அறிஞ்சு போயிட்டான். அன்னைக்கு அந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி எல்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப எல்டனாவை பிச்சு என்ன செய்ய என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சர பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே அல்லாஹ் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் பொல்லாதவன் வாணி சலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், அல்ல திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள், இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமீனானா பிடிச்சான், அப்துல்லமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல்லமீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பார்க்கிறாரு. அப்படின்னா அப்துல்லமீனானோட மனங்கட்டி ஒண்ணும் இல்லை, சைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சிருந்த அந்த சைத்தானவன் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படியே போவார், ஒருத்தால பேய்த்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், பாம்பந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உழுவுமா? சில பேர் சொன்ன நட்சத்திரம் உழுவுறது கண்ட என்னது கண்டா பாட்டுக்கும் வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்க அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார். இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, நான் அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா செல்றாட்டா, சரியா செல்றாட்டா, அவன்கிட்ட கேட்கிறான். இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா? எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா? அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்திலே இருக்கும் இருக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாவிச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்க. இவர் கேட்கறாரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்தியும் இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும். அவன் எப்படாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுவீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளையிலிருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான், அவனே தொழுவ மாட்டானே. எனவே சைத்தான் மிக கொள்ளாதவன். மாவியார் அலியல்லானவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகை தான் என்ன தொழுகை, கண்ணயர்ந்த அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் இல்லாவிடத்திலே சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீலருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்த அல்லாஹ் ஷா இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போகட்டும்னு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பயும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானும். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணும்போ. அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாங்க. எப்படித்தான் இருக்கு அந்த ரெண்டும், நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை, நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான். எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு? எனவே சைத்தானும் நஃப்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், சைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்ற கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோமே என்று தொழுற சொனங்கி தொழை விட்டுறல சொனங்கி தொழுற அவர் தானே என்ன கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியமான பாட்டு. இவங்க சொல்றாங்க புரியமான பாட்டு புடிச்சுக்கோ, கெட்டிக்கோ, கெட்டிக்கோ. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு. அண்ணா, ஏய் அப்பா, யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும், என் வாப்பாவும், அவனை வெட்டாலும் அவனை, என் மம்மியும், என் நானாவும், என் உக்கும் தம்பியும். ஏய் அப்பா, எவ்வளவு பேர் கேட்கறாங்க, நாசமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன், பாட்டு படிக்கிறவன் ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார், உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோடு நான் சரியான கண் குளிர்ச்சின்னு சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச ஆறு மாசத்துல ரெண்டு வாரத்தில் ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாவுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாவுக்கு புரியமில்லாத ஒன்று அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியமாட்டான். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
2: For more lectures, visit slhub.com.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
1: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி ஆஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால் ஸ்ட்ராஷா பப்ளிங் என்னும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வாந்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். ஒயஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். ஒயஜஅலுஹும் துக்ரானவ் வைநாதா. சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை. வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா, அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குறானில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வஅஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாம் எல்லாமே பொறுப்புதாரிகள். நம்மிடத்தில் பொறுப்பு
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0077-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-0565. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையில் பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லாம் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஒரு அடியான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தை இடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய், எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லி கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானாம். மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிடம் தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானாம், ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசியம் செஞ்சுருக்கிறான். என்ன வசியம் செஞ்சுருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசியம் செஞ்சுருக்கான். அதே போல பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கிறான். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குறான் நல்லா சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதர்சாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசிக்குமுல்லாஹு ஃபி ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குர்ஆனில் வருது, 2-3 இடத்துல வருது. வவசைனல் இன்சான பிவாலிதை இஹ்சானா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, வ வதஅத்துஹு குருஹா, வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா. அல்லாஹ் சொல்கிறான்ல, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தாள், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தாள், 9 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம், பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையில் கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன, தாய்மார்கள் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குதே, சரியான கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க. அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கல, ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லா கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்கின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும்போது வஹ்ஃபில் தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹமத்தோடு இரக்கத்தோடு அவர்களுடைய அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஸைனல் இன்சான பி வாலிதேஹி இஹ்சானா யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றார். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகூ அம்ஃபுஸக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உக்குக்குல் வாலிதேன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துனூப் ஷிர்க், அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக் பில்லாஹுக்கு பின்னால் உக்குக்குல் வாலிதேன் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது அல்லாஹ் சொல்கிறான், கூ அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் என்ன வசியை செய்கிறான், அந்த வசியத்தை நாம் சிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தர்பியா கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பா, உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பா, பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டா என்று அல்லாஹ் கேட்பான். ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அவள் இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது. இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் பொழுது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க. நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன. ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்து, பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்தவே என்றும் பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லா எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால் தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள் அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ரு செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் அல்லாஹும்மா ஹதிஹி லி அஹ்சனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை. யா அல்லாஹ், இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா. அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் தப்பித் கல்பஹு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே இந்த குழந்தையை என்ன அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பஹு அலா தாஅதிக்க, உள்ளங்களை திருப்புபவனே அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துஆ செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்றா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடு. துஆ செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க. தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுப செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்ட்டு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தையை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுபோல வஜ்ருபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைங்க, நம்ம வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு காலத்தில் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ செஞ்சிருக்கா பாருங்க, வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இன்னொரு துஆ செஞ்சார், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி ஒமின் துர்ரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவன் கேட்ட துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சுருக்காங்க பாருங்க, வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினசாலிஹின் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு. குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முகீம ஸலா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கு என்று துவா செஞ்சிருக்காங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை, சூரா மரியம்ல ஆரம்பிக்கும். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا அப்படின்னு ஆரம்பிக்கும். உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூராவில் அல்லாஹ் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க. قال ربي إني وهن العظم مني வஸ்தல ரஸு ஷைபா வலம் அக்கும்பி துஆயிக ரப்பி ஷத்தியா, எப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க. ரப்பிட்ட கேட்கும் போது எப்படிதான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு ஒரு தேவை அல்லாட்டது வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்னி வஹனல் அவுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிடுச்சு. அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. வஷ்தால ரசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது. வலம் மக்கும்பி துஆயிக்க ரப்பி ஷகியா, அப்படி இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்குறதுல வந்து எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி இருந்து உன்கிட்ட நான் கேட்குறேன். தொடர்ந்து கேட்குறாங்க, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து சொல்லிட்டு அதை அப்படியே தொடர்ந்து வருந்த வசனங்கள். அப்போ அந்த வயோதிக காலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி மில்ல துங்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, இறைவா எனக்கு கொடு, அன்பளிப்பாக கொடு, உன்னுடைய புறத்திலிருந்து துர்ரியத்தன் தய்யிபா, அழகான, அதாவது தய்யிபான தூய்மையான சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு, நீ வந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இது குழந்தை பிறப்பதற்கு முன்னால். அதுபோல சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு துஆ இருக்கு, இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். இந்த துஆ ரொம்ப முக்கியமான துஆ, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா, வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகாக அருமையான துஆ. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனான்னு ஓதணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா, யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு எதனை ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துஆ செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும், அதுதான் அஸ்திவாரம் பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு, அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குர்ஆனில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, 12 சகோதரர்கள், யூசுஃபிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்? தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுஃப்ட்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை, அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்கார். அதனால் தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதம்ங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. கல்யாணம் பண்ணால் நீதமாக இருக்கணும், நல்லா சொல்கிறான்ல, வைன் ஹிஃப்து அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன்டு. கல்யாணம் பண்ணுறது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் சாதாரண இல்லை, அது அதில் நீதம் இருக்கணும். நீதம் இல்லாவிட்டால் ஒன்று தான், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நாலு பண்ணிக்கலாம், எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. பண்ணுறதுக்கு நீதம் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இதுண்டா இன்னொரு மனைவிக்கு அது, ஒரு மனைவியோட ரெண்டு நாள் இருந்தால் இன்னொரு மனைவி ரெண்டு நாள் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கணும். அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வெயின் ஹிப்தும் அல்லா தீலூஃப வாஹிதத்தன், உங்களால் நீதம் இரு நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க. அல்லாஹ் சொல்கிறான், அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோடு நல்லா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவியை விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிறாரு, அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஆள் நீதம் இல்லாமல் நடந்திருக்காரு உலகத்தில் அப்படின்ட்டு. அப்போ நீதமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, நீதமாக இல்லாவிட்டால் என்ன தண்டனை என்பதை பெருமானா சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் என்கின்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நீதமாக இருங்கள், நீதமாக இருந்தால்தான் அவர்களுக்கு இடையிலே அந்த முஹப்பத், அந்த பிரியம் அவர்களிடத்திலே ஏற்படும். அவர்களிடத்தில் எல்லாரும் என்ன இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. நீதம் இல்லாட்டி அவன் என்ன பண்ணான், பெற்ற சகோதரர்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நுஃமான் இப்னு பஷீர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு ஒரு அன்பளிப்பு, குறிப்பாக அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போகிறாங்க.

0: ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறாங்க, அப்ப ரசூலுல்லா பின்னாடி உள்ள வார்த்தையை பார்த்தா அக்குல்லு வலதிக்க நஹல்தஹு மிஸ்லஹாதா, உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகால அல்லாஹ், அவர் இல்லை அப்படிங்கிறார். ஃபகால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்க்கணும். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கு, அயசுருக்க ஐயக்கூணு இலைக்க ஃபில் பிர்ரி சவான், அயசுருக்க ஐயக்கூணு இலைக்க ஃபில் பிர்ரி சவா உன் கேட்குறாங்க. உபகாரம் செய்கின்ற விஷயத்தில் உனக்கு உபகாரம், பிள்ளைங்க உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக இருக்க இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாங்க. காலபலா அவர் ஆமாம் சொல்கிறார். சொல்லும் பொழுது ரசூலுல்லா சொல்கிறாங்க, அப்படின்னா நீ என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருப்பதும் அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பாங்க, தனியாக ரோட்டில் விட்டுற மாட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதம்தான். மூன்றாவதாக பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும்.
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உத்தர கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்புள்ள ஹசனை முத்தமிடுறாங்க. முத்தமிடக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு தோழர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று அவர் சொல்லும் பொழுது, ஃபநதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மல்லா இர்ஹமு லா யர்ஹம். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்குறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறுபிராயத்தில் இவர்களை இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை அது. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, இரக்கத்தோடு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பின்னால் என்ன பண்ணுது? அந்த பெற்றோருக்காக துவா செய்யுது, ரப்பிர்ஹம் முகமா கமா ரப்பயானி ஸகீரா. என்ன எப்படி சின்ன பிள்ளைல என்ன எப்படி இரக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதுபோல் யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆன் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அல்லது தாய் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா? அந்த மனிதர் அல்லாட்ட கேட்பாரா, யா அல்லாஹ், ஏன்னா உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை.

0: அவ்வளவுதான், சொர்க்கத்துக்கு போறார். சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஜா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. யாழ்லா எனக்கு எப்படி இந்த தரஜா, நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா இந்த உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லசானகு தாலா சொல்லுவானாம், லிஸ்திஃபாரி வலதிக்க லக்க, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லது அல்லாஹும் மஃஃபிர் லஹு, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்வான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்கிறானோ அப்பொழுதுதான் உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன், குல்லுக்கும் ராயின், குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குற நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வான். உம்முல் முஃமினீன் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறாரு, துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது, அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலு உன சிவியான, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமானு கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம் லீ குலக்க அன் நஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன். அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பிரஹம் ஹுமாக்கமா ரப்பயானி சகீரா, சின்ன பிள்ளையில் என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான், கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும், நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும், நிறைய நசிஹத்துகள் செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும், இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசா பிஹா இப்ராஹீமு பனீஹி வயாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வாந்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளை, இன்னல்லா ஹஸ்தஃபா லகுமுத்தி, அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வாந்தும் முஸ்லிமூன், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க வசியத். இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி, லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானகு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, யா பனிய லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்கல துல்முனாதீம், எனதருமை மகனே நீ வந்து இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த லுக்மான் இந்த சூரா லுக்மானில் வரக்கூடிய அந்த பார்த்தோம்னா அதில் வரும், யா புனைய அக்மி ஸலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனதருமை மகனே, நீ தொழு, நல்லதை ஏவு, கெட்டதை தடு, வரதில் கொஞ்சம் உனக்கு ஏற்பட்டதில் நீ பொறுமையாயிரு, இதெல்லாம் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் என்றைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பார்ப்பான், எங்கள் அத்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய அம்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அத்தா வந்து இப்போ தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, அந்த வாலிப பருவத்தில் சொல்கிறது விளங்காது. அவர் தந்தையாகி அவர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் தெரியும், ஆகா நம்மளுடைய வாப்பா இது மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு விளங்கும். இப்போ இதையெல்லாம் அவர்கள் உபதேசங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் அந்த பிள்ளைகளுடைய அந்த வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதுபோல் அவருடைய பொறுப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி. அதுபோல் இந்த வசியத்தில் ரொம்ப முக்கியமானது முரஹலக பிஸ்வலாத்தி வஸ்தவிர அலைஹா, குடும்பத்துக்கு வந்து தொழுகையை ஏவ வேண்டும். தொலைச்சொல்லி பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனன் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வகும் அபுனாவு சபாசினீன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், 7 வயசானாலும் தொழுகையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறாங்க. பயிற்சி 7 வயசில் சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறாங்க. பகுரி பூகம் அலையா வகும் அபுனாவு அஸ்ரீன், 10 வயசு வரும் பொழுது பிள்ளைங்களை அடிக்கணும் தொழுவைக்காக. தொழுவில்லைன்னா அடிக்கணும்னா வேகமாக அடிச்சிடறதில்ல, சும்மா லேசான முறையில். அப்போ 3 வருட இடைவெளி கொடுக்குறாங்க, 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி பயான் சொல்வதுண்டு, பெற்றோர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவன் தொழுதாலும் பரவாயில்ல, தொழாவிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார வச்சுக்க. இது போன்ற சபைகளுக்கு வரும் பொழுதும் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏன் இது போன்ற சபைகளுக்கு ஏன் அழைச்சி வரணும் அப்படின்னா, இது போல் நல்ல சபைகள், இது போல் மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மஸ்ஜித், குர்ஆனை சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், முதாக்கரா செய்யக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து 4 விதமான சிறப்புகள் கிடைக்குது. என்ன 4 சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கு. நஸலத் அலைஹிமு சக்கீனா, அவர்களுக்கு அமைதி கிடைக்கின்றது, அமைதி இறங்குது இங்க. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த சபையில். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தனக்கு பக்கத்தில் உள்ள வானவர்களிடத்திலே இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவு கூறுகின்றான். இப்போ இந்த 4 சிறப்பு எங்கே கிடைக்குது? இது போன்ற கல்வி சபைகள், இது போன்ற குர்ஆனை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய சபைகள், மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள், இந்த சபைகளில் தான் இந்த 4 சிறப்பு கிடைக்குது. இப்போ இந்த 4 சிறப்பு நமக்கும் கிடைக்கணும், நம்முடைய மனைமார்களுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எந்த சபைக்கு, நல்ல சபைகளுக்கு செல்லும் பொழுது, இப்போ கல்யாண காட்சி அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோடு போகிறோம், எல்லாரும் போகிறோம். ஆனால் அதையெல்லாம் விட சிறந்த சபை இது மாதிரி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை பற்றி விளங்குவதற்காக வரக்கூடிய இந்த சபை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். 4 விதமான சிறப்பை அதுக்கு சொல்கிறார். அதுபோல பிள்ளைகளுடைய அஸ்திவாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நண்பர்கள் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில், நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்திகள் பார்க்குறோம், ஆற்றுக்கு குளிக்க போகிறான், கிணத்துக்கு குளிக்க போகிறான், கடலுக்கு குளிக்க போகிறான்னு சொல்லிட்டு எவனையா போய் ஏதாவது தள்ளி விட்டு வந்துடுறானுங்க, கடைசியில் பிணமாக தான் வெளியில் வருது. இப்போ நண்பர்கள், நண்பர்கள் சேரக்கூடிய நண்பர்கள், சில பேர் என்ன பண்ணுறான், நல்ல உயர்தரமான பைக் வாங்கி வச்சுக்கிறானுங்க, பைக் ரேஸ், 3 பேர் 4 பேர் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாங்க, கடைசியில் பைக்கும் உடஞ்சி போய், பிள்ளைகளும் உடஞ்சி போய், சின்ன பண்ணாமல் போய், எல்லாமே ஜனாசாவை தான் தூக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. இப்போ நண்பர்களை வந்து சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, மசலுல் ஜலீஸ் ஸாலிஹ், நல்ல நண்பருடைய உதாரணம், வல் ஜலீஸ் ஸூயி, கெட்ட நண்பருடைய உதாரணம், கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீரி, கஸ்தூரியை வைத்திருப்பவனும் நெருப்பை ஊதக்கூடியவன், அதாவது கொல்லன் நெருப்பை ஊதி தயார் பண்ண நெரு அதாவது இரும்புகளை தயார் பண்ணக்கூடியவன். இந்த ரெண்டு பேருக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு. ஃபஹாமிலுல் மிஸ்க், அந்த வாசனை திரவியங்களை வைத்திருக்கக்கூடியவன், இம்மா ஐ யுஹ்தியக வஇம்மா அன் தபுதா மின்ஹு, ஒன்று உனக்கு அந்த வாசனை திரவியத்தை உனக்கு கொடுப்பான், அல்லது அவனிடத்திலிருந்து நீ விலைக்கு வாங்குவாய். வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபா, அல்லது அந்த வாசனையாவது உனக்கு வந்து மூக்கில் வரும், அழகாக அந்த வாசனையை நுகர்ந்து கொள்வாய். நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, வாசனை திரவியத்தை வைத்துக்கொள்ள ஒரு அத்தர் வியாபாரின்னு வச்சுக்கோ, ஒரு சென்ட்டு விற்கிறோம்னு வச்சுக்கோ, சென்ட்டு ஒன்று உனக்கு ஒரு பாட்டு சென்ட்டு கொடுப்பார், அல்லது அவரிடத்திலிருந்து நீ வாசனையை நீ வாங்கி கொள்ளுவாய், அல்லது அந்த வாசனையாவது நீ நுகருவாய். வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபத்தன், ஒரு நல்ல ஒரு வாசனை உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, அந்த நெருப்பை இரும்பை உருக்கக்கூடிய அவனை கொல்லனை உதாரணமாக சொல்கிறாங்க, இம்மா ஐ ஹரிக சியாபக்க, ஒன்று உன்னுடைய ஆடையை அவன் எரிச்சிருவான், பக்கத்தில் போய் இந்த என்னாவும் நெருப்புப்பட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸு போயிடும், அல்லது வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் ஹபீசத்தன், அல்லது அவனிடத்திலிருந்து ஒரு கெட்ட வாசனையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதான் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம். இதைத்தான் பெருமானா சல்லா சொல்லி கொடுக்குறாங்க, பிள்ளைகள் வந்து நண்பர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானா சல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதுபோல் ரசூலுல்லா சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் தான் சேரக்கூடிய அந்த நண்பர்கள் தொழுகையாளி நண்பர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சேர்ந்து தொழுவும், தான் சேரக்கூடிய நண்பர்கள் வேறு விதமாக இருந்தார்கள் இந்த பிள்ளை என்ன பண்ண அதோடு போய் சேர்ந்துடும். அதுதான் ரசூலுல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல நறுமணம் வேணும்னா நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ போதைப் பொருள்கள்லாம் வந்துருச்சு, பிள்ளைகள்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க, கல்லூரி பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிள்ளைகள் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், கூட நட்பு. இப்போ பிள்ளைகள் யாரிடத்தில் பழகிறாங்க, யாரோடு இருக்கின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள் என்றதையும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. குல்லுக்கும் ராயின், நீங்கள் பொறுப்புதாரிகள், வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம போய் நாளைக்கு போய் நம்ம கையை தூக்கிட முடியாது, அல்லாட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு குழந்தைய நான் கொடுத்தேன், ஒரு அமானிதம் அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். பிள்ளைகள் வந்து ஒரு அபானிதம், பிள்ளைகள் ஒரு ஹிபா, ஒரு அன்பளிப்பு. இப்போ இந்த அன்பளிப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல் யந்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், உங்கள் ஒருத்தர் யாரோடு சேருவது என்பதை அவர் சிந்தனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இப்போ சேர்ந்து இருக்கிற ஒரு வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், பள்ளிவாசலுக்கு போகிற ஒருத்தரோடு போய் சேர்ந்தனா அவர் பள்ளிக்கு அழைச்சிட்டு வருவார், கடைவீதியில் உட்காந்துருக்கவரோடு போய் சேர்ந்தால் கடைவீதிக்கு தான் அழைச்சிட்டு போவார். அதுதான் உதாரணம். அப்போ பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். முன்மாதிரியாக இருக்கணும் பெற்றோர்கள், வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் அப்படி செய்கிறதில்லை, குதுவாம்பாங்க, குதுவா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மாதிரி, முன்மாதிரினா என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கை சொல்லி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு தர்பியா செய்கிறது, இது வந்து பெற்றோர்களுக்கு கடமை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவனை செய்ய வேணாம்னு நம்ம செஞ்சுட்டு உட்காந்தோம்டா, அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பிள்ளைக்கு ஒரு தடை செய்யும் பொழுது நாமும் நம்மை தடை செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர் வந்து பிள்ளைக்கு வந்து பொதுவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிட்டு நாம செய்யாமல் இருக்காது. இப்போ வந்து பிள்ளைய பார்க்குறான், ஒரு சகோ ஒரு தகப்பன், எப்பா நீ சிகரெட்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்கிறார் பிள்ளைய பார்த்து. இவர் சிகரெட் குடிச்சிட்ருப்பார், அப்போ எப்படி அவர் வந்து எடுத்துக்குவார்? இப்போ இவர் முதல்ல என்ன பண்ணணும்? விடணும், விட்டுட்டு பிள்ளைக்கு சொல்லணும். நல்லா சொல்கிறான், லிமத்த கூலூட மாலா தஃபாலும், செய்யாத ஏன் சொல்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் செய்கிறத தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ பிள்ளைக்கு மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு பெற்றோர் வந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பிள்ளை வந்து அதை எடுத்துக்காது. அதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க, நமக்கு முன்மாதிரியாக பெற்றோர்கள் திகழ வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதை செய்யணும், அதாவது நன்மையான காரியத்தை செய்யணும். அதுமாதிரி தீமையை தடுக்கணும், பெற்றோர்களும் அந்த தீமையை தடுத்து விலகி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியான முன்மாதிரியாக அந்த பெற்றோர்கள் இருக்க முடியும் என்ற செய்தியை நம்ம இந்த நேரத்தில் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குறளில் வசனம் சொல்கிறான், அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூன அல் கிதாப். அல்லாஹ் கேட்குறான், மக்களுக்கு நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் உங்களை மறந்துட்டு அப்படின்னு நல்லா கேட்குறான். இப்போ தாவா பிரச்சாரம் பண்ணுறவங்க, மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை முதல்ல பணி செய்கிறவங்க அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரணும், அதுக்கடுத்தா மற்றவங்களுக்கு சொல்லணும். முருகன் நாச பில் பிர், மக்களுக்கு பிர்ற நன்மையை ஏவிட்டு ஓ தன்சௌ நாம் ஃபுசக்கும், நம்மளை நாம் மறந்தோம் என்றால் அதை விட குற்றம் வேறு எந்த குற்றமும் இல்லை உலகத்தில். வாழ்த்தும் தத்லூனல் கிதாப், கிதாபை நீங்கள் ஓதிக்கொண்டு என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் கேட்குறான். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சரியான முறையில் சொல்லணும், அவர்களும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க, ஒமா உரீது அன் முஹாலிஃபக்கும் இலாம அன்ஹாக்கும் அன்ஹூ, எதையெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்தேனோ அதன் பக்கம் நான் வந்து நான் சொன்னதுக்கு மாற்றமாக நான் ஆட மாட்டேன். அம்மா உரீத நுகா, உங்களுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்ப மாட்டேன். இல்லாமா அன்ஹாக்கும், எதை நான் உங்களுக்கு தடுத்தனும், இப்போ உங்களுக்கு நான் எதை தடுத்தனோ அதில் நான் எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன், நான் என்னையும் தடுத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை அவர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு அன்போடும் அரவணைப்போடும் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கும் பொழுது சமமான முறையில் கொடுக்க வேண்டும், இன்னும் சொத்து பங்கீடு செய்தாலும் சமமாக செய்யணும், பிள்ளைகளுக்கு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளோடு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு முக்கியமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கேன். உங்கள் பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான், செயல்பட மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு ஆயுதம் என்ன? துவா தான். ஏன்னா தந்தை தாய் செய்யக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும், பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா. அந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய துணைவியர்கள் மூலமும் நம்முடைய சந்ததிகள் மூலமும் நமக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியை தர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களுக்கு தலைவராக அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி விஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹும்ம விஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அதூப்.
1: இதுவரை நேர்மும் விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இந்த விசேட மார்க்க சொற்பொழிவானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா புப்ளிங்கன் என்ற நகரில் அமைந்திருந்த பள்ளிவாசலிலிருந்து நேரடியாக முஸ்லிம் வானொலியில் அஞ்சல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக விசேடமாக எங்களுடைய அழைப்பின் பேரில் பிரான்சிலிருந்து வருகை தந்திருந்த பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் பசீர் அபு நஃபீஸ் மிஸ்பாஹி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த CMF உடைய அனைத்து அங்கத்தவர்களுக்கும், குறிப்பாக சகோதரர் ஃபைசல் மௌலவி மற்றும் தொழில்நுட்பத்தில் என்னோடு உதவிகள் செய்திருந்த சகோதரர் மிஸ்ரின் மற்றும் ஸ்டார்எஃப்எம் மற்றும் முஸ்லிம் வானொலியுடைய ஜெர்மன் விரிவாக்கல் பிரிவைச் சேர்ந்த சகோதரர் அஸ்லமுக்கும் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இனிய சலாம் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று அன்புடன் ஏஎல் நௌஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
1: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நஃபீஸ் மிஷ்பாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வான்வழி.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள்.
3: ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد انو لا சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இஸ்லாத்தில் பார்வையில் விவசாயம் என்கிற தலைப்பில் இன்றைய வாரம் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் அக்ரிகல்ச்சர், விவசாயம் என்பது இன்றைய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பொதுவாக விவசாயம் என்பது எப்படியெல்லாம் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு மனிதர்களுடைய, அதாவது இந்த உற்பத்தி முறை என்பது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் அது மனித குலத்தை பாதிக்கிறது, அதை பற்றிய தவறான ஆய்வுகள் என்னென்ன, வெளிநாட்டு நிறுவனங்கள் எப்படியெல்லாம், அதாவது நல்ல வளமுள்ள நாடுகளை இதனூடாக என்ன செய்கின்றன, சுரண்டுகின்றன என்பது போன்ற நிறைய தெளிவுகள் மக்களுக்கு ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த நேரத்தில் இஸ்லாம் ஆட்சியில் இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்குமாக இருந்தால், விவசாயம் பற்றி இஸ்லாம் என்னென்னதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் அந்த விவசாய விஷயங்களுக்கு துணை போகும் என்பதை பற்றி கட்டாயம் நாம் என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்றிருக்குமாக இருந்தால் இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய, எல்லா பகுதிகளையும் தொட்டு பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படி என்று சொன்னால் கட்டாயம் விவசாயம் பற்றியும் இஸ்லாத்தில் என்ன செய்ய வேண்டும், சொல்லப்பட்டிருக்க வேண்டும், வழிமுறைகள் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவைகளை தெரிந்து கொள்வதனூடாக அதனால் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வளோ என்ன செய்ய முடியும், நம்மளால் நடைமுறைப்படுத்தலாம். அதே நேரத்தில் இஸ்லாத்துடைய பரந்த பார்வையை நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். எனவே இப்போ இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே எல்லா தலைப்பையும் எல்லா மதத்திலையும் போடலாம், எல்லா தலைப்பையும் பௌத்தத்தின் பார்வையில் என்ன விவசாயம் அரசியல் எல்லாம் போடலாம், இந்து மதத்தின் பார்வையில் அரசியல் இதெல்லாம் போடலாம். போட்டாலும் உள்ளுக்கு வரக்கூடிய மெசேஜ் எப்படி மெசேஜ்னு பார்த்துக்கிறோம், எப்படி மெசேஜாக இருக்கணும். தலைப்பை போட்டுட்டு நான் எந்த பாட்டுக்கு எந்த நிலைகள் எல்லாம் சொல்லிட்டு போனேன்னா தலைப்பு எப்படி இருக்கும், இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் சொன்னதெல்லாம் எந்த பார்வையில் என்ன விவசாயம்ன்றதான் நான் என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். நீங்கள் அதிலே என்ன செய்யணும், அவதானமாக இருக்க வேண்டும். எந்த அதாவது மதமாக இருந்தாலும் இஸ்லாத்தை போல விரிவாக எல்லா பகுதிகளையும் சொல்ல முடியாது. நான் இந்த இடத்துல உங்களுக்கு பேச போகிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் அதிகமான செய்திகள் அல்லாஹு தாலா சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நடைமுறைப்படுத்திய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருந்தது, இதுதான் என்ன செய்ய போகுது இங்கே அதிகமாக வரப்போகிறது. அடுத்தது இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி இருந்தது, அதை விட்டுட்டு இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயமாக நான் சொல்லிட்டு வயல் இவ்வளோ அளவாக இருக்கேன் இப்படி தான் தண்ணி ஊற்றணும் இப்படி இருந்தால் தான் ஒழுங்காக என்ன செய்யும் வயலெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு பேசினா இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் இல்லை என்ற பார்வையில் விவசாயம்னு அர்த்தம். இந்த இடத்துல பேசப்பட போவதெல்லாம் இஸ்லாம் விவசாயிகளுக்கு சொன்ன சட்டங்கள் என்ன, இஸ்லாம் அதை எப்படியெல்லாம் பார்க்கிறது, விவசாயத்தை முதலாவது விஷயம் சட்டம் அல்ல, விவசாயத்தை இஸ்லாம் எப்படி பார்க்குது, உண்மையிலேயே ஒரு செயல் படிவத்தை விட ஒருத்தனுடைய பார்வை மிக முக்கியம், எப்படி அவன் அணுகுகிறான், இதை எப்படி அவன் புரிந்து வைத்திருக்கிறான் என்பது முக்கியம். சட்டமெல்லாம் இரண்டாவது, எப்படி பார்க்கிறான், நல்ல சட்டத்தை போட்டிருப்பான் அவன், ஆனால் பார்வை கேவலமான பார்வையாகும், நீதியான நடுநிலையான எல்லா சட்டமும் சிறுபான்மைக்கெல்லாம் நான் சமமான சட்டத்தை வைத்திருக்கிறோம்னு சொல்லுவான், ஆனால் அவனோட பார்வை என்னது, மோசமான பார்வையாக என்ன செய்யும் இருக்கும், சட்டமெல்லாம் நீதியாக இருக்கும். இஸ்லாத்துடைய பார்வையும் எப்படி இருக்கிறது என்பதன் ஊடாக இது தெய்வீக கொள்கையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்துடைய பார்வை விவசாயத்தை பற்றி எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு சூட்டபலான விஷயங்களை இஸ்லாம் விவசாயத்தின் ஊடாக நோக்குகிறதா என்பதை நம்ம பார்த்துக்கலாம். இரண்டாவது என்னன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த தலைப்பை நான் உங்கள்கிட்ட முழுமையாக பேசுகிறதாக இருந்தால் ஒரு 10 மணி நேரமாவது என்ன செய்யும், தேவைப்படும். விவசாயம் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா சொன்னது மட்டும் நான் எடுத்து ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து, இஸ்லாமிய ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து பேசுகிறதா இருந்தால் ஒரு 10 மணி நேரம் என்ன செய்யலாம், எடுத்து அழகாக விரிவாக பேசலாம். இப்போ நான் இதில் பேசாத தலைப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட அளவிலான சட்டங்களை மட்டும்தான் நான் இதில் சொல்லுவேன். உங்களுக்கு மற்ற பார்வைகளும் சட்டங்களையும் சொல்லுவேன். இன்னும் சில விஷயங்களை வந்து நான் உங்களை ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். குறிப்பாக சொல்லப்போனால், விவசாயம் செய்து முடித்த பின்னால் அல்லது வந்து என்ன ஒரு அதாவது ஒரு பயிர் நடுகை என்ன செஞ்சு ஒன்று அறுவடை செய்த பின்னால் அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண மார்க்கம் அனுமதிக்கிறது என்ற ஒரு சட்டப்பகுதி ஒன்று இருக்குது. அதை முழுமையாக இங்கே என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. ஏன், முதலாக நம்ம விவசாயம் வயலெல்லாம் பார்த்து எவ்வளோ காலம் வளங்கிட்டா, வயல் அதெல்லாம் பார்த்து நமக்கு இப்போ எப்படி என்று சொன்னால், எங்களுடைய மனோநிலையில் என்னென்னு சொன்னால், நம்மளுடைய விவசாயியெல்லாம் அந்த முன்னாள் உள்ள பக்கால கடைக்காரன் தான் வளங்கிட்டான். அவன் தாரது தான் நமக்கு முடியும். நமக்கு அதெல்லாம் எப்படி ஃபீலிங் என்று சொன்னால், எல்லாம் எங்கேயோ மெஷினில் அப்படி பெக் பண்ணி வந்து அந்த கடையில் உழுவுற மாதிரி, அதுலேருந்து நம்ம வாங்குற மாதிரி தான் ஃபீலிங்கே தவிர, இது ஒரு வயலில் இருந்து பல விவசாயிகளுடைய தியாகம் உழைப்பின் பின்னால் தான் இது என்ன செய்து வருது என்கின்ற அந்த பெரிய அளவான பார்வை நமக்கு இல்லை. சர்வதேச சந்தையுடைய உயர்வு தாழ்வு என்று எது இருந்தாலும் கூட, எல்லாமே பேஸ் வந்து இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழணும்னா விவசாயம் தான். மூச்சுக்கு அடுத்ததாக என்ன, விவசாயம் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான ஒரு விஷயம். அறுவடை என்கின்ற ஒன்று இல்லாமல் ஒரு வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான், வஃபிஸ்ஸமா இருஸ்குகும்மா தூ அதுன், உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் உங்களது ரிஸ்க்கும் வானத்தில் இருக்கிறது என்ற அல்லாஹு தஆலா. ஏன், ஒரு மனிதன் உணவை எவ்வளோ காலத்தை சேமிக்கலாம், முழுமையாக என்ன செய்யலாம், பல வருடங்களுக்கு சேமிக்க முடியாது. நவீன வடிவத்தில் சேமித்தாலும் சரி, அப்போ தாவரம் விளைச்சல் என்கின்ற விஷயத்தை ஒரு அளவுக்கு தான் சேமிக்கலாம். மற்ற எல்லாமே மழை பொழிஞ்சா தான், மற்ற எல்லாமே மழை பொழிந்தால் மட்டும்தான் விவசாயம் என்கின்ற ஒன்று என்ன செய்யும், நடக்கும். சூரியன் வந்தால் மட்டும்தான் விவசாயம் ஒன்று என்ன செய்யும், நடக்கும். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒஃபிஸ்ஸமா இருஸ்குக்கும், உங்களோட ரிஸ்க் என்பது வானத்தில் தான், உலகத்தில் ஒரு பக்கத்தில்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
5: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: முன்னாள் தட்டுல உணவு மட்டும் தான் செய்வோம், பாப்பா ஒழுங்காய்க்குதா உப்பாய்க்குதா அதிகம் அதில் பள்ளி அந்தூரில் இன்சானும் இல்லாத ஆமிகன எப்படி அவட தட்டுக்கு வந்துச்சது, இந்த இடத்துல உனக்கு எப்படி வந்துச்சு, எங்கிருந்து ஆரம்பம், மனிதன் பார்க்கக்கூடாதா, அண்ணா சபபினல் மா சப்பா, முதல் சப்ஜெக்டே உணவுக்கு என்ன, மழையை பொழிய வைக்கிறது, எப்படி நாம் அதன் மீது மழையை பொழிய வைத்தோம், எப்படி இந்த பூமியை நாம் பிளக்க வைத்தோம், அந்த பிளக்க வைத்ததன் மூலம் விதைகளை எப்படி நாம் உருவாக்கினோம், அந்த விதைகளிலிருந்து எப்படி திராட்சைகளையும் இன்னும் இன்னும் பழங்களையும் அடர்ந்த சோலைகளையும் நாம் உருவாக்கினோம், மனிதன் இதை பார்க்க கூடாதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்போ உணவு எப்படி உருவாகுது என்று சிந்திக்க சொல்லி சொல்ற மார்க்கம், தேவை நேரத்தில் இல்லை, நீ தேவை இல்லாமல் முழுமையாக நிறைவாக வாழ்கின்ற நேரத்தில் கூட உணவை பற்றி நீ என்ன செய்யணும், யோசிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அது மாத்திரமல்ல, உணவு உண்டு முடிஞ்ச பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமணி நம்ம இந்த ஒரு துவா ஹம்தன் அல் அஹம்துல்லா ஹம்தன் கசீரன் தையீபன் வாரக்கன் ஃபீ நம்ம சொல்றோமே கைர மக்ஃபி என்று, ஏன் உணவுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம், அல்லாஹும்மா தைமன் அத்தாமன் வஸ்கிமன் சகானா, யாரெல்லாம் எனக்கு உணவளித்தவனுக்கு உணவு கொடு, குடி எனக்கு குடிக்க தந்தவருக்கு குடிக்க கூடு. அப்போ உணவு இரவுல தூங்குற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி லா தாமணி வ சகானி வ கஃபானி வ ஆவானி, எனக்கு உணவளித்து குடிக்க தந்து எனக்கு புகலிடம் தந்து அல்லாஹுக்கு எல்லா புகழும். உணவை பற்றி யோசிக்க சொல்லுது, சிந்திக்க சொல்லுது, எப்படி உருவாகுதுன்னு பார்க்க சொல்லுது, எப்படி நாம் விதைகளை எல்லாம் என்ன செய்கிறோம் பிளக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹுத்தால திருப்பி திருப்பி குர்ஆன்ல பல இடங்களில் உணவு எப்படி உனக்கு வந்து சேருது என்று தூண்டுகின்ற ஒரு மார்க்கம். உண்மையிலேயே விவசாயிக்கு ஒத்த எப்போ மரியாதை கொடுப்பான்டா, விவசாயத்துக்கு எப்போ ஒத்த மரியாதை கொடுப்பான்னு சொன்னால், அதனுடைய அதாவது விவசாயம் என்பது அதன் ஊடாக எங்களுக்கு என்ன வந்து சேர்கிறது என்கின்ற முக்கியத்துவத்தை எப்போ தெரிகிறானோ அப்போ தான் அந்த மரியாதை என்ன செய்வான், அவன் கொடுப்பான். பல பல இடங்கள் அதை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, அதாவது சூரா யாசின் 33வது வசனம், வா ஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, இறந்த அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி நான் சொல்கிறேன், அல்லாஹ்வுத்தால இறந்த பூமி அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி, ஒன்றுமே இல்லாமல் ஒரு வறண்ட நிலம் ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் என்ன அஹேயினாக நம்ம அதை உயிர்ப்பிக்கிறோம், சும்மா இருக்கிற வறண்ட பூமி என்ன செய்து மழை பொழிந்து என்ன செய்கிறது அப்படியே ஒரு ஒரு பதனிடப்பட்ட ஒரு நிலமாக என்ன செய்கிறது மாறுகிறது, அஹ்ரஜ்னா மின்ஹா ஹப்பன், அதிலிருந்து விதைகளை என்ன செய்கிறோம் நாம் உருவாக்குகிறோம், ஃபமின் ஹூய அக்குழு, அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அதிலிருந்து அதில் சாப்பிடுகிறார்கள், ஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத்தின் மின் நஹீலி வ அனாபி ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன், சூரா யாசினில் வருது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானோ, ஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத், தோட்டங்களை அதில் என்ன செய்கிறோம், ஒரு வறட்சியான நிலத்திலிருந்து மலையை பொழிய வச்சு விதைகளை வர வச்சு தோட்டங்களை எல்லாம் ஆக்கி சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் தஆலா உணவை கொடுத்து, ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன், திராட்சைகளை எல்லாம் அங்கே உருவாக்கி அதில் வந்து நீரோடைகளை வெடித்து நாம் என்ன செய்கிறோம், ஓட வைக்கிறோம், லியக்குலு மின் தமரிஹி வமா அமிலத்துஹு ஐதீஹிம், அந்த பழங்களிலிருந்து அவர்கள் சாப்பிடுவதற்காக, ஒமா அமிலத்து ஐதீகம், அவனுடைய கரங்கள் செய்ததல்ல அவைகள் எல்லாம், இந்த வேலையெல்லாம் அவருடைய கரங்கள் செய்ததல்ல, அஃபலா யஷ்குரு, நன்றி செலுத்த கூடாதா, நன்றி செலுத்த கூடாதா. ஒருத்தன் வந்து ஒரு விவசாயிக்கு நன்றியோட எப்போ இருப்பான்னு சொல்லுங்களேன், இந்த மலைக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தால் அந்த ரப்புக்கு நன்றியுடையவனாக இருக்கிற நேரத்தில் தான், யார் காரணியோ அவனுக்கு நன்றியுடையவனாக இருக்கிற நேரத்தில் தான் உண்மையிலே அதை மதிக்கக்கூடிய ஒருவனாக அவன் என்ன செய்வான், மாறுவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், ஒரே இடத்துல இருந்து மரங்கள் என்ன செய்கின்றன, முளைக்கின்றன, ஆனால் இதனுடைய டேஸ்ட்டும் இதனுடைய டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கு, சிந்திக்க மாட்டீங்களான்னு குர்ஆனில் கேட்குறான். ஒரே இடத்துல அதாவது மாம்பழ விதையும் போட்டாச்சு, எல்லா விதைகளையும் போட்டாச்சு, ஒன்று இனிக்குது, ஒன்று புளிக்குது, ஒன்று கசக்குது, ஒன்று சிவப்பு, ஒன்று மஞ்சள், ஒன்று பச்சை, யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். ஒரே மண், ஒரே இடம், விதை போட்ட இடம், ஊற்றினது தண்ணி மட்டும்தான், கலர் கலராக இல்லாதும் ஊற்றலை, எல்லாம் முடிஞ்ச பின்னால் வார பழங்களுடைய அந்த டேஸ்ட்டு, அதனுடைய நிறங்கள், அதனுடைய சுவைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய தண்ணி, அதனுடைய விதை, எல்லாமே எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற அமைப்பில் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்திருக்கிறானே, நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்குறான். எனவே அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு அண்ணா விவசாயிகளை பார்த்தும் கேட்குறான், எப்படி கேட்குறான்னு சொன்னால், அஃபர் ஐத்தும், அதாவது நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை நீங்கள் பார்த்தீர்களா, அந்தும் தஸ்ரஊனஹும் அம் நஹ்னுல் ஸாரிஊன், அதாவது நீங்கள் அவைகளை அதாவது உருவாக்குகிறீர்களா, விவசாயம் செய்தால் நம்ம உருவாக்குறோமா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கேட்குறான், நாம் தான் என்ன செய்கிறோம் அதை உருவாக்குகிறோம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இவைகள் எல்லாமே முதல் பகுதி, நான் இதில் நிறைய எல்லா குர்ஆன் வசனங்களையும் என்ன செய்யலை சொல்லலை, முதல் பகுதி ஒரு மனிதன் உணவு எங்கிருந்து வந்தது என்று யோசிக்க குர்ஆன் என்ன செய்கிறது, பல வசனங்களில் தூண்டுகிறது, நேரடியாக தூண்டுறது மட்டுமல்ல அல்லாஹ் எப்படி உருவாக்குறான், அந்த மலையை எப்படி பொழிய வைக்கிறான், எப்படி என்ன செய்யறான் அப்படின்றத அல்லாஹுத்தால என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, மலை என்கின்ற ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்துல உண்டு, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்துல உண்டு. அல்லாஹுத்தாலா சொல்றான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூ, நீங்கள் குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா, அன்தும் அன்ஸல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நீங்க இறக்கினீங்களா நாம இறக்கணுமா. அல்லாஹுத்தாலா சொல்றோம், நீங்க இறக்கி நாங்க விரும்பினா அதை உப்பாக்கிடுவோம், நீங்க என்ன செய்வீங்க உட்காந்துருவீங்க அவ்வளவுதான், வேற எதுவுமே உங்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இதுதான் உங்களுடைய நிலை என்று அல்லாஹுத்தாலா மனித பலகீனத்தை எல்லாம் சொல்லி காட்டுறோம். ஒரு சூறால எல்லாம் நிறைய அருட்களை எல்லாம் அப்படி சொல்லிட்டு போறான். எனவே மனிதன் தனக்கு கிடைக்கக்கூடிய உணவு எங்கிருந்து வருது, உணவு எங்கிருந்து வருது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அது எப்படி உருவாகுது, என்ன அடிப்படையெல்லாம் உருவாகுது, இதுக்கெல்லாம் சிந்திக்க இயற்கையோடு அவன் இருக்க வேண்டிய கடமையோடு அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. அதையெல்லாம் தாண்டி உணவு கிடைச்ச பின்னால் அல்லாஹுத்தால அவங்களுக்கு கண் முன்னால் கொண்டு வந்து சேர்த்திக்கிறான்னு அது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு அல்ஹம்துல்லா சொல்றது ஒரு பெரிய ஒரு கடமை. அது கூட செய்யாத எத்தனையோ மனிதர்கள் என்ன செய்யறாங்க இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் முதல் விஷயம், உணவு என்ற விஷயத்தை இஸ்லாம் அம்போண்டு விடலை. குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இவைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றன, இவைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விவசாயம் என்கின்ற பகுதியை உணவுக்கு மட்டும் சொல்லி காட்டல. எங்களுக்கு விவசாயம் முதலாவது நினைவாரது உணவு தான், ஆனால் உண்மையிலேயே அதாவது விளைச்சல் என்பதோடையும் வெறுமன விவசாயம் என்ற பகுதியோடு இன்னும் பல அதாவது சைட்டான பகுதிகள் உண்டு. அதாவது மனிதன் இந்த உலகத்தில் உருவாக்குகின்ற விஷயங்கள் அர்த்தம், தாவரங்கள் தானியங்கள் உருவாக்குகின்ற விஷயங்கள், மனிதன் அதாவது அணுகின்ற ஆடை, மனிதன் அணுகின்ற ஆடை, இவைகள் எங்கிருந்து வருது, ஒரு தயாரிப்பு, மனிதனுடைய ஒரு முயற்சியுடைய விளைச்சலுடைய ஒரு தயாரிப்பு. தோள்கள், மனிதன் பயன்படுத்தக்கூடிய தோள்கள், மனிதனுடைய வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தோளாலான கவர், இதெல்லாம் குர்ஆன்ல என்ன செய்யறான் நிறைய சொல்லி காட்டுறான். இவைகளெல்லாம் ஒரு விளைச்சலுடைய விளைவாகத்தான் மனிதனுக்கு என்ன செய்யுது வந்து கிடைக்குதுன்னு பல விஷயங்களை குர்ஆனில் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்கள் கரங்களால உருவாக்குவதற்கு அல்லாஹு தாலா தந்த ஒரு அருள் என்று குர்ஆன்ல நிறைய இடங்களில் சிந்திப்பதற்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இந்த பார்வை, நான் ரொம்ப பத்து மணி தியானம் சொன்னேன் தெரியுமா, இதை பத்தி மட்டும் நான் தனியாக குர்ஆன் எப்படி உணவை பார்க்கிறது என்ற பகுதியை மட்டும் நான் குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து எப்படி எப்படிலாம் வித்தியாசமா சொல்லிக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அழகா பல குர்ஆன் வசனங்கள் என்ன செய்யுது அதுல வர்றதை நீங்க பார்க்கலாம். இரண்டாவது அம்சம், இஸ்லாம் இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் மனிதன் எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஒரு தாவரத்தையாவது நாட்டி அதனுடைய விளைச்சல் அவன் எதிர்பார்க்கணும் என்றதை இஸ்லாம் தூண்டுது. இப்போ நம்ம நானோ நீங்களோ இந்த பத்து வருஷத்தில் எத்தனை மரம் நாட்டிக்கிறோம்னா பிடுங்கி இப்போ விளங்கிட்டான், மரமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம் பிடுங்கிருப்போம், நாட்டிப்போம்னு பார்த்தா என்ன அதெல்லாம் நம்ம செஞ்சது இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பொதுவாக நம்மளோட வீடு நம்ம நிலம் வாங்கினா முதலாக செய்கிற வேலை என்ன, எல்லா மரத்தையும் ஒழிச்சு கட்டணும், எல்லா மரத்தையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒழிச்சு கட்டிட்டு சாதாரண ஒரு நிலம் கிடைச்சாலும் அதுலேயும் டைல்ஸை பிடிச்சி போட்டு என்ன முடிச்சிருவோம். மரம் இந்த ஏரியாவுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, காலம் வெப்பம் ஆயிட்டு ஓசை ஒன்றில் ஓட்ட விழுந்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டிருப்போமே தவிர எதனால் ஒவ்வொருவரும் இதற்கு காரணி என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்புணர்வு என்னது எங்களிடத்தில் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹிஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி 2320 இலக்கம், அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் ஏஹ்ரிசு கர்சன், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தாவரத்தை நட்டினால், அவ் யஸ்ரா உஸ்ரன் அல்லது விவசாயம் செய்தால், அல்லது விவசாயம் செய்தால், ஃபயக்குலு மின்ஹு தைர், போற ஒரு பட்சி ஒரு பறவை அவனுடைய விவசாய விளைச்சல் என்ன செய்து சாப்பிடுகிறது, அவ் இன்சான் அல்ல ஒரு மனிதன் என்ன செய்யறது அதை எடுத்து ஒரு பழத்தை எடுத்து நீ நாட்டினதுல இருந்து சாப்பிடுகிறான், அவ் பஹீம் அது ஒரு கால்நடை என்ன செய்கிறது அதில் போய் சாப்பிட்டால், இல்லா கான லஹு பிஹி சதகா இலா யௌமில் கியாமா, அவனுக்கு அவனுடைய கூலி மறுமை வரைக்கும் வந்து கொண்டிருக்கும். நாங்கள் சொல்லலாம் யௌமில் கியாமா வரும் வரைக்கும் அவன் நாட்டி அந்த மரத்துடைய விளைச்சலுடைய விளைச்சல் ஒரு பறவை சாப்பிட்டாலும் சரி, ஒரு பறவை அதில் சாப்பிட்டாலும் சரி, விவசாயம் எங்களுக்கு மட்டும்தான் நினைக்கக்கூடிய நம்ம நினைக்கிறது தானே இல்லை என்பதை நான் பின்னால் பல செய்திகள் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். விளைச்சலை இஸ்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் வாழ்வதற்கு அது அவசியம், ஆடு மாடுகள் கால்நடைகள் எல்லாம் மனிதர் எல்லோரும் வாழ்வதற்கு அது மிகப்பெரிய மத்தா அன்லக்கும் ஒளி அண்ணாமிக்கும். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு உணவாகவும் உங்கள் கால்நடைகளுக்கு உணவாகவும் அல்லாஹு தஆலா அதில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த அமைப்பில் இஸ்லாம் சொல்லுது என்னன்னு சொல்லி, ஒரு பட்சி சாப்பிட்டாலும் சரி, ஒரு கால்நடை சாப்பிட்டாலும் சரி, அதில் ஒரு மிருகம் சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு அதில் என்ன கூலி உண்டு, இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அதில் உங்களுக்கு என்ன கூலி உண்டு அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது இஸ்லாம் அதாவது பயிர் நடுகையை, விளைச்சல் நடுகையை இஸ்லாம் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. அடுத்த சஹி முஸ்லீம்ல 4050 செய்தி, இதே செய்தி எந்த அளவு அழகாக வருதுன்னு பாருங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யஹ்ரி சுகரசன், எந்த ஒரு முஸ்லீமாவது ஒரு தாவரத்தை நட்டி, ஒரு விளைச்சலை நட்டி, அதாவது ஒரு ஒரு விவசாயத்தை ஏற்படுத்தி அல்லது ஒரு தாவரத்தை நட்டினால், இல்லா கான மா உக்கில மின்ஹு லஹு சதகா, அதிலிருந்து எது எது சாப்பிட்டாலும் அவனுக்கு அதில் என்ன செய்யும், தர்ம காகம் போய் சாப்பிட்டாலும் சரி அவனுக்கு என்ன கூலி உண்டு. நம்ம முதலாவது கவலைப்படுறது காகம் போது குத்திட்டானா கவலை தான், அணில் சாப்பிட்டுட்டு அப்படின்னு கவலைப்பட்டுரும். இஸ்லாம் சொல்றதுன்னு கவலைப்படாத, உனக்கு நன்மைக்கு அதில் உனக்கு என்ன அதில் நன்மை இருக்குது, அது சாப்பிட்டு அதுக்குரிய தேவை அதில் என்ன செஞ்சுக்குது சாப்பிட்டு இருக்குது, அதில் நன்மை இருக்கிறதுன்னு இஸ்லாம் என்ன செய்கிற சொல்கிறது. அதில் மட்டுமல்ல, வமா சுரிக்கா மின்ஹு லஹு சதகா, திருட்டு போனாலும் உனக்கு நன்மைக்கு நான் சொல்லலாம். நைட்டோட நைட்டாக வாழைக்குலையை தூக்கிட்டு போயிட்டான்னு வைங்களேன், காலை எழுப்பி பார்க்கலாம் ஆசையாக நம்ம பிக்கிறதுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டான், எடுத்துட்டு போனவன் நிச்சயமாக ரெண்டில் ஒன்று தான் வா, அதை தூக்க வர வைக்காம தானே அவன் வந்து பக்கா ஏழையாக தான் என்ன செய்வான் இருப்பான், அதில் அரவாசி சாப்பிட்டு அரவாசி விற்று எதாவது விற்று ஒரு ஒரு 100 ரூபா 200 ரூபா எடுக்கிறது தான் வருவான். ரசூலா சொன்னால் வமா சுரிக்க மின்ஹு லக்க சதகான்னாங்க, திருட்டு போனது விவசாயத்துக்கு உனக்கு ஒரு பகுதி எங்கேயா போயிட்டா அது உனக்கு தர்மம் தான். நாங்கள் சொல்லலாம் யாரோ சாப்பிட்டாங்க, யாரோ சாப்பிட்டார்கள் என்பது உனக்கு தர்மம் தான். வமா அக்கல சப்உ மின்ஹு ஃபஹுவ லஹு சதகா, விலங்குகளில் அதாவது என்ன சொல்றது, ஆமா சபான்னு சொல்றது வந்து நம்ம ஹராமாக்கப்பட்ட உதாரணம் நாய் இது போன்ற வேட்டையாடுற அமைப்பில் உள்ள மிருகங்கள் இருக்கு, அவைகள் வந்து அதில் சாப்பிட்டு போனாலும் உனக்கு என்னது அதில் சதக்கா தான். ஒமா அக்கலத்தி தயிர் ஃபஹுவ லஹு சதக்கா, பறவைகள் வந்து அதில் சாப்பிட்டால் அதுவும் அவருக்கு என்ன நாளை மறுமை வரைக்கும் அந்த தர்மத்துடைய கூலி அவருக்கு இருக்கும். வலா எஸ் அர்ஹு அஹதுன் இல்லா கான லஹு சதக்கா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது புத்தர் வந்து உரிமை இல்லாமல் அதில் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி உரிமை இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போனாலும் சரி அவருக்கு அதில் என்ன உண்டு தர்மம் உண்டு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே ஒரு மனிதன் நஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அறுவடைய ரசூலா என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க, உனது விவசாயத்தில் ஏதாவது ஒன்று நடந்து அதுக்காக வேண்டி திருட்டு போகிற டைமில் பேசாமல் இருக்கோன்னு சொல்லலை இஸ்லாம் சதகா போகுதுண்டு, அதில் ஒன்று நடந்துட்டால் கூட உன்னை அதில் கவலைப்படுறதுக்கு உனக்கு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் உனக்கு நஷ்டமாக இருந்தாலும் யாரோ சாப்பிட்றதுக்கு நீ உதவி என்ன செஞ்சுக்கிற உனக்கு தர்மமாக. இதில் மிக ஆச்சரியமானது ரசூல்ஸ்லாம் சொன்னதிலே வமா சூரிய கமின் ஹூ, அதில் திருட்டு போனதும் உனக்கு என்ன சதக்கானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் உணவுக்காக திருடுறதுக்கு சில ஸ்பெஷலான இது வச்சாங்க, என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பிடிச்சி கொண்டு வரான், அல்லாஹ்வின் தூதரே இந்த வயலில் வந்து கொஞ்சம் இதாக என்னது பிச்சு சாப்பிட்டான் தாண்டல் ஏதோ அறுவடை உண்டை என்ன செஞ்சு விளைச்சல் உண்டை எடுத்து இந்த ஆள் சாப்பிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிகிட்டு வந்தவர்கிட்ட சொன்னாங்க, மா அல்லம் தஹு இஸ்கான ஜாஹிலன் வமா தாம் தஹு இஸ்கான ஜாஹிலன், நீங்கள் தான் குற்றவாளி என்ன, அவருக்கு வந்து தெரியாமல் இருந்த நேரத்தில் அதுக்கு வழிகாட்டவும் இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழிகாட்டணுமே வழிகாட்டவும் இல்லை, பசியாக இருந்த டைமில் உணவு கொடுக்கவும் இல்லை, திருட்டு போனோன்னே கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் உணவுக்காக ஒருத்தன் திருடுறான்ற குற்றவாளி சமுதாயம் தான், ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் ரொட்டிக்காக வேண்டி என்ன செய்கிறான் திருடுறான், ஒரு கோதுமைக்காக வேண்டி திருடுறான், ஒரு தேங்காய்க்காக வேண்டிய பிஸ்னஸ்க்கு அவர் ஒரு லொரியை கொண்டு வந்து இறக்கி வச்சு தென்னை மரத்தில் உள்ள தேங்காய்லாம் திருட்டு போகிறான்னா அவன் என்னது பெரிய குற்றவாளி தான். ஆனால் ஒரு பழத்துக்காக உண்டுக்காக ஒருத்தன் திருடுறான்னு சொன்னால் அது என்ன இந்த சமூகம் என்ன குற்றவாளி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமீதியில் வரக்கூடிய ஒரு செய்தி நான் அந்த நம்பரை குறிச்சிக்கல, எந்த ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய இதை நட்டினாலும் சரி ஒரு பெரிய மாம்பழத்தை நட்டி அழகு பார்த்துட்டு ஒத்தர் என்ன செய்கிறாரு தொங்குற ஒரு மாம்பழத்தை பிச்சு எடுத்து சாப்பிட்டு போனார்னா குற்றம் இல்லைன்னா ரசூலாம், அது எவனுடைய காணியில் உள்ள மரமாக இருந்தாலும் சரி பழம் கொடிச்சிக்கிட்டு இருக்குது அதில் இந்த ஒன்றை பிச்செடுத்து சாப்பிட்டுக்கு போனால் குற்றம் இல்லை முடிந்து கொண்டு போக வேண்டாம்னு நான் எர்ரா மூட்டைன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கட்டிக்கிட்டு அப்படி போகக்கூடாது அப்படின்ற ரசூலுல்லாஹி சொன்னார்களே தவிர இருக்கிற ஒன்றை பிச்சு அவர் சாப்பிட்டாருன்னா அது என்ன இதில் திருட்டு கிடையாது, ஏன் ஓண்ட பங்கு அதில் கால்வாசி தான், அதனுடைய டோட்டல் உருவாக்குத்துற பங்கம் இறைவன் அதான் ஓண்ட பங்குன்றது உலக ரீதியாக உனக்கு ஒரு பங்களிப்பு இருக்குமெண்டா இதுதான் வேறு எதுவும் இல்லை. அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஒரு பழத்தை எடுத்து ஒரு மனிதர் ரோட்டில் உள்ள பழமோ இன்னொரு நிலத்தில் உள்ள பழமோ வெளியே விளங்குது அதை எடுத்து ஒருத்தன் உண்டு சாப்பிட்டான்டா மார்க்க ரீதியாக அது என்ன குற்றம் இல்லை அப்படின்னு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு ஒரு ஒரு தாவரம் ஒன்று இருந்து அதில் பறவை சாப்பிட்டாலும் ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் யார் சாப்பிட்டாலும் உனக்கு என்னது தர்மம் என்று சொல்லாங்க சொல்கிறாங்க. எப்போது திருட்டாக கருதப்படும்னா மரத்தை வெட்டி சாச்சு அல்லது முடிஞ்சுக்கிட்டு ஒரு 100 போட்டுக்கிட்டு வீட்டுக்கும் கொடுப்போம் ஊருக்கும் கொடுப்போம்னு போனான்னு சொன்னால் அதுதான் என்னது அங்கே கூடாதுன்ற இடத்துக்கு வருமே தவிர பசிக்கு ஒருத்தன் எடுத்து சாப்பிட்டான்னா மார்க்கறதியாக குற்றம் இல்லையன்ற சுசலாசனம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4053 இலக்கம், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபத் ரழியல்லாஹு அன்ஹா உடைய தோட்டத்துக்குள்ள போறாங்க. போனா அவங்க பார்க்குறாங்க ஒரு ஈத்த மரம் நாட்டப்பட்டு சும்மா பழமெல்லாம் கொளிச்ச அமைப்பில் பார்க்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா உம்மு மஅபத் மன் கரஸ ஹாத நஹல், இந்த ஈத்த மரத்தை இங்கே நட்டினது யாரு, இந்த தோட்டத்தில் நட்டினது யாருன்னு கேட்குறாங்க. அ முஸ்லிமுன் அம் காஃபிர், ஒரு அல்லாவை நிராகரிக்கக்கூடிய ஒருவரா, ஒரு அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமா என்று கேட்டாங்க. ஃபகாலத் பல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் தான் என்ன செஞ்சார் இதை நாட்டினார் என்று சொல்லி உம்மு மஅபத் ரழியல்லாஹுன்னு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஃபலா யக்ரிசுல் முஸ்லிமு கர்சன், எந்த ஒரு முஸ்லீமும் இப்படி ஒரு விவசாய ஒரு தாவரத்தை நாட்டினால் ஃபயக்குலு மின்ஹு இன்சானும் வலா தாப்பா வலா தயிர் இல்லா கானலஹு சதகா இலா யௌமில் கியாமா, அதில் இருந்து எந்த ஒரு மிருகமோ பட்சியோ ஒரு மனிதனோ சாப்பிட்டாலும் மறுமை வரைக்கும் அவனுக்கு அதை என்ன செய்யும் தர்மமாக அமையும்ன்றாங்க. அப்போ ஒரு ஒரு இறை நிராகரிப்பாளர் நாட்டினாலும் அவருடைய பயன் உண்டு, ஆனால் அவருடைய நன்மை இறைவன்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் இறைவன் என்ன செய்யறது நிராகரிக்கிறது, இறைவனுக்கு இணை வைக்கிறது, இறைவனுக்கு மனைவி பிள்ளை குழந்தைகள் என்று சொல்லி இறைவனை இணை வைத்ததன் காரணமாகத்தான் அவருடைய கூலி என்ன செய்யதில்லை அங்கே போகுதில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான் அவருடைய தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணமே அவர்கள் இறைவனை நிராகரிப்பது தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மற்றபடி எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்மு மஅபத்தை விட்டு சாதாரணமாக போனவங்க ஈத்த மரம் மதினால் இல்லையா, ஈத்த மரம் மதினால் இருக்கு, நம்ம ஒரு வீட்டுக்கு போய் ஊரில் எல்லாமே இருக்கக்கூடிய தென்னை மரம், இந்த தென்னை மரத்தை யாருன்னு யாருன்னு கேட்போமா, ஊரில் இருக்கிற ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் நம்ம என்ன செய்வோம், எங்கேயாவது அப்பிள் மரம் ஒன்று கண்டோம்னா கேட்போம், வீட்டுக்கு முன்னாள் யார் நாட்டினு கேட்போம். ரசூலாங்க வளமையாக உள்ள தென்னை மரத்தை காட்டி கேட்க, இந்த ஈத்த மரத்தை காட்டி கேட்கணும், இது யார் நாட்டினது ஆர்வம் ஊட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாட்டுங்க விவசாயம் என்ன செய்யுங்க செய்யுங்க நாட்டுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டக்கூடிய மூன்று ஹதீஸ்கள் இவைகள், இவைகளாம் மூன்று செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கணும், விவசாயம் வரணும், மனிதனுக்கு என்ன செய்யணும், அதாவது தாவரங்கள் வரணும் என்றதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் இதில் நம்பிக்கையே இழக்கக்கூடாது. நான் ஒத்தன் மரம் நாட்டி தான் ஊருக்கே சாப்பாடு கொடுக்க போகிறானான்னு என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது. நீங்கள் பாருங்க பாப்போம், திடீர்னு ஒத்தன் வந்து பச்சை மிளகா மரம் கொண்டு வீட்டில் நாட்டுவோன்னு நினைப்பான், ஏன் தேவையில்லாத வேலை முன் கடையில் தான் இருக்குது தேவையில்லாத வேலைன்னு அது ஒத்தன் செய்ய விட மாட்டான், நம்பிக்கையை அப்படியே இல்லாமாக்கி அது ஒரு ஒரு தேவையில்லாதவன்ட்ட வேலை மாதிரி என்ன செஞ்சுருவாங்க ஆக்கிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், முஸ்னத் அஹமத் 12902 செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இதா காமத் அலா அஹதிக்குமுல் கியாம வஃபியதிஹி ஃபசீலா ஃபல்யஹ்ரிஸா, மறுமை நாள் நடப்பதை காண்கின்ற நேரத்தில் உங்கள் கையில், மறுமை நாள் நடப்பதை காண்கிற நேரத்தில் உங்கள் கையில் ஈத்த மர கன்று ஒன்று இருக்குமாக இருந்தால் அதை நாட்டி விட்டு எலும்புங்க. நாங்கள் சொல்லலாம் மறுமை நாள் நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, கையில் மரம் இருக்குது, மறுமை நாள் வந்த ஒரு எண்ணத்துக்கு மரம் நீங்கள் நினைக்கும் நாட்டிட்டு எலும்புங்க. நாங்கள் ஃபல்யஹ்ரிஸா, நாங்கள் ரசூலுல்லாஹி அதை நாட்டி விட்டு எலும்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா அவநம்பிக்கையே இதில் உங்களுக்கு வரக்கூடாது, இதில் அவநம்பிக்கையே வரக்கூடாது என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். மறுமை நாள் நடக்க போகுது, அந்த நேரத்தில் தூக்கி வீசிட்டு போகாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், நாட்டிட்டு எலும்புங்க நாங்கள் ரசூலுல்லாஹி. அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது, மறுமை நாளை சொல்லி எதிர்காலத்தை சொல்லி சொர்க்க நரகத்தை சொல்லி இன்னொரு வாழ்க்கையை சொல்லி மறுபிறப்பை சொல்லி உலகத்தில் அவநம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆன்மீகத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை இதா காமத் அலைக்குமுல் கியாமா, மறுமை நாள் வந்து சத்தம் கேட்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் கண்டாலும் வஃபி எதி அஹதிக்கும் ஃபசீலா ஃபல்யஹ்ரிஸ்ஹா, அவர் என்ன செய்யட்டும் அந்த மரத்தை நாட்டி விட்டு என்ன செய்யட்டும் எலும்பட்டும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இஸ்லாம் எவ்வளோ தூண்டுதுன்னு பாருங்கள், சட்டம் சொல்கிறது இரண்டாவது, நாட்டுறதுக்கு விவசாயம் செய்வதற்கு இஸ்லாம் தூண்டக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது சஹாபாக்கள் வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டனுடைய விளைவாக ஒரு சில சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம நிறைய நபித்தோடு செய்தி ஒரு சில நபித்தோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வயதான காலம் 70 மாதிரி அந்த மாதிரி கட்டத்தில் வந்து மரம் நாட்டி கண்டிக்கிறார், அவருடைய தோட்டத்தில் மரம் நாட்டி கண்டிக்கிறார். இன்றைக்கும் அந்த வயசானவர்கள் தான் ஊரில் மரம் நாட்டுறது, விளங்கிட்டா? மரம் நாட்டுற அந்த வேலைகள் செய்கிறதா இருந்தால் இன்றைப்போ அந்த காலமும் போச்சு. இப்போ வர வயசாளிகளுக்கெல்லாம் அது இல்லை இப்போ, விளங்கிட்டா? இப்போ இதில் ஃபோனில் மரம் நாட்டுறது தான், விளங்கிட்டா? அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஃபேஸ்புக்கில் மரம் நாட்டுற வேலை கொஞ்சம், இப்போ அது இருக்குதோ தெரியா? அப்போ அந்த மாதிரி அந்த காலம் தான் என்ன செய்து இருந்துக்கிட்டு இருக்குது. அன்றைய ஒரு காலம் இருந்து எந்த ஒரு நிலத்தை எடுத்தாலும் சரி, சிலர் இருக்கிறாங்க கூலி வீட்டுக்கு போவாங்க, கூலி வீட்டுக்கு போனாலும் என்ன செய்வாங்க, அந்த வீட்டை அழகுபடுத்தி விவசாயம் மாதிரி செஞ்சு மரங்களை நாட்டிக்கிட்டு அந்த வீடு என்ன செஞ்சிடும், ஒரு செழிப்பாக வர வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட கொஞ்சம் பழக்கம் இருக்குது. என்னன்னு சொன்னால், உருப்படியே இல்லாத எவனுக்கும் பிரயோசனம் தராத சில மரங்களை முன்னால் நாட்டி அழகுபடுத்துறது, சாப்பிடும் இல்லாது அரை காற்றும் நல்லதில்லை, அது என்னதுக்கு தான் இருக்குன்னா கவர்ச்சி ஒன்றும் இல்லாட்டி பிளாஸ்டிக் மரத்தை கொண்டு என்ன செய்யறது வச்சுக்கிறது வீட்டில் அப்படி வரைஞ்சி கரைஞ்சி வச்சு பரம். இது இது ஒரு ஃபீலிங்கில் என்ன செய்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரம் நாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் கேட்குறாரு, தஹரிசு பஅதல் கிபர், இவ்வளோ வயசாகிட்டு இது இப்போ போய் நீங்கள் மரம் நாட்டிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், லி அன் துவாஃபியனி ஸா வஅன மினல் முஸ்லிஹீன் ஹைரு மினன் துவாஃபியனி வஅன மினல் முஃப்ஸிதீன், நான் இந்த உலகத்தை சீர்குலைத்தவர்களாக இருக்கின்ற நிலையில் எனக்கு மறுமை வருவதை விட, சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் மறுமை வருவது எனக்கு மிகவும் சிறந்தது. நான் அவர் என்ன சொல்கிறாருண்டா, மரம் நாட்டுறதுன்றது இஸ்லாஹ் ஃபில் அர்த், இந்த பூமியில் செய்கின்ற மிகப்பெரிய சீர்திருத்தம்ன்றார், இந்த பூமியில் செய்கின்ற அழகான மாற்றம். அந்த மாதிரி நிலையில் எனக்கு என்ன செய்யட்டும், எனது மறுமை என்னை வந்து அடையட்டும் என்று உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதே போல் அபுதர்தா ரதியல்லாஹு கூட தென்னை மரம் நாட்டி கணிக்கிறார். அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு தென்னை மரத்துக்கு அந்த தென்னை மரம் நாட்டினவன் எவ்வளோ எதிர்பார்க்க வேண்டியது, அப்போ தான் கன்று என்ன செய்கிறார் அவர் நாட்டி எல்லாம் வச்சு கண்டிக்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள்ட்ட, தஹரிஸ் வான் தஷீக், வயசான காலத்தில் தென்னை மரம் நாட்டி கண்டிக்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. வலா துத் வலா துத்தாமில்லா பாத ஸ்ரீனசர், 20 வருஷம் ஆகும், அதுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஃபக்கால் அலா அலைய பாத ஐய கூணல் அஜ்ருலி, எனக்கு எதிராகவே இருக்காது, எனக்கு கூடி இருக்குமாக இருந்தால் அது எனக்கு பயன் தந்தா என்ன, எனக்கு பயன் தராட்டி என்ன, நான் நாட்டுறதுல எனக்கு கூலி உண்டு, யாரோ ஒருத்தர் அதில் என்ன செய்ய போகிறான். அதாவது சதக்கா ஜாரியா சதக்கா ஜாரியான்னு எங்களில் நிறைய பேர் என்னமெல்லாம் செய்கிறான், கிணறு கட்டணுமா அது கட்டணுமா இது கட்டணும், ஒரு மரத்தை நாட்டி விட சதக்கா ஜாரியான்னு இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லு, மறுமை நாள் வரைக்கும் அந்த கூலி போகும்னு ஹதீஸ் சொல்லுது, சாப்பிட்டு கண்டிக்கிறதால யாரோ ஒருத்தன் சாப்பிட்றதுனால கூலி போகும்னு சொல்லுது. அப்போ எங்களுக்கு வந்து நம்ம வெற்றத்தில் எடுத்துகிற கவனம் நாட்டினத்தில் எடுத்தமான்னு பார்த்தா இல்லை, வெற்றத்திலே நீக்கிறதுலையும் எடுத்த கவனம் வந்து நம்ம நாட்டுவதில் என்ன செய்யலை, எடுக்கவில்லை என்பதை தான் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வயதான காலத்தில் கூட அவர் நல்ல வசதி உள்ளவராக இருந்தார், அந்த காலத்தில் கூட நான் அவரை கண்டிருக்கிறேன். அவருடைய விவசாய நிலங்களில் தண்ணீரை என்னது அது வரப்புக்குள்ளே விட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். சில தாவியங்கள் அறிவிக்கக்கூடிய ஆதார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து பெரிய வசதிக்காரர், அவருக்கு விவசாயமே தேவையில்லை, வேறு வேறு நிறைய விளைச்சலாம் என்ன செய்ய, வேறு வேறு அவருக்கு பிஸ்னஸ்லாம் இருக்குது, இருந்தும் விவசாய நிலத்தில் என்ன செஞ்சார், கவனம் எடுத்து கொண்டிருந்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்றாங்க. இது மாத்திரமல்ல, அதாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்கள் அதாவது மதீனாவில் விவசாய நிலங்கள் பெருகி போய் சிரியாவில் இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையை அவருடைய பல விவசாய நிலங்களால் நீக்கியிருக்கிறார் தல்ஹத் இப்னு உபைதுல்லா. அதாவது மதீனாவில் விவசாய நிலங்களை பெருக்க வைத்து அதுக்கு செலவழித்து சிரியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணுறத என்ன செஞ்சார் அவர், இல்லாமலாக்கி தன்னிறைவாக்கக்கூடிய வேலையை தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்ன செஞ்சார் செய்தார் அப்படின்ற செய்தியை நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, செய்திகள் ஆதார்களை நம்ம பார்க்குற நேரத்தில் இவ்வளவு அதர்கள் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவற்றை கேட்குறாங்க அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, மனிதாபிமானம் அல் முருஆ, மனிதாபிமானம் என்றால் அது எதெல்லாம் அடங்கும்ன்றது, கரெக்ட், தக்குவல்லா, அல்லாவை பயப்படுது, இஸ்லாஹுத்தைஹா, ஊரலகத்தில் நமக்கு அறுவடை நமக்கு லாபம் தரக்கூடிய விவசாயம் தொழில்கள் விஷயத்தில் ஒரு மனிதன் கவனம் செலுத்துதல், இதுவும் தக்குவால என்னது உள்ள ஒரு விஷயம் தாண்டி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இதனால தான் இஸ்லாமிய சமுதாய வரலாற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான், இஸ்லாம் இந்த அளவு விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதனால தான், ஒரு மனிதன் நாட்டக்கூடிய ஒரு ஒரு அதாவது சாதாரண ஒரு தாவரத்தில் இவ்வளோ பெரிய அஜிரொண்டு இருக்குது என்று சொல்லப்பட்டதுனால தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லோரும் எல்லா அதாவது இந்த என்ன சொல்றது இந்த காலனித்துவம் செய்த மற்ற நாடுகளுக்குள்ள நுழைந்து காலனித்துவம் செய்த எல்லா ஆட்சியாளர்களும் செய்த தவறு இவங்க செய்யலை, எல்லா ஆட்சியாளரும் செய்த தவறு செய்யலை. என்ன முதல் தவறு, அங்கு உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றது, பிரிட்டிஷ் எங்க போய் பிடிச்சாலும் முதல்ல என்ன செய்ய எல்லாத்தையும் முக்கியமான ஐட்டங்களை தண்டை நாட்டுக்கு என்ன செஞ்சிருவான் எடுத்துட்டு போறேன், இதை முஸ்லீம்கள் செய்யலை. இதை முஸ்லீம்கள் செய்யல. அவர்கள்ட்ட எடுக்கப்படுற ஜக்காத்து கூட தூஹதுவின் அக்னியாகியும் துரத்து அலா ஃபுக்ராஹிம், அங்கே இஸ்லாத்துக்கு வந்த மக்கள்கிட்ட எடுக்கக்கூடிய ஜக்காத்து கூட அந்த ஏழைகள்கிட்ட எடுக்கப்பட்டு அங்கே உள்ள ஏழைகள்கிட்ட என்ன செய்யும் கூட அந்த ஏழைகள்கிட்ட எடுக்கப்பட்டு அங்கே உள்ள ஏழைகள்கிட்ட என்ன செய்யும் கொடுக்க

0: உலகத்தில் நிறைய நடந்த ஒரு விஷயம். ஆனா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் காலித் பின் வலீத் சொல்வார்கள் கவிதையில், காலித் பின் வலீதுடைய படைகள் ஆப்பிரிக்காவுடைய வயல்களுக்கு மத்தியில் நடந்து சென்றன, அதுல எந்த பக்கமும் திரும்பி பார்க்கல. அப்படின்னா என்ன, அதுக்காக அவங்க அந்த நாட்டை என்ன செய்யல, பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா வரலாற்றுல பல ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஸ்பெயின் வரலாறு காணாத விவசாய வளர்ச்சியை முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே கண்டது, முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே கண்டது. அதே போல ஈராக்குக்கு போயிட்டு வந்த அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, இன்றைக்கு அமெரிக்காவில் விவசாயத்தில் எப்படியெல்லாம் கவனம் எடுக்கிறார்களோ அது போன்ற கவனத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் என்ன செய்கிறேன், அங்கே போன நேரத்தில் அவதானித்தேன் என்று என்ன செய்கிறாரு சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் பாருங்க, அதாவது வகானல் உமரா யூசூனல் ஜும்தல்லதீன யதஹபூனல் ஜிஹாத் பி அதமி தஅர்ருதுல் ஃபல்லாஹின் ஐயன் கானத் தியானத்துஹும், எப்படிப்பட்ட மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த மக்களுக்கு தலைவர்கள் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய வசியத்தில் உண்டுதான், விவசாயிகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, அவர்களை வந்து உங்களுடைய பிரச்சனைக்குள்ள இலக்காக்க கூடாது. எந்த அளவுக்குன்னா ஃபஹாதா அஹதுல் குலஃபா அப்பாசி நன்சஹு காஇதஹு அத்னா அஸைரிஹி பில் ஜெய்ஸ், அதாவது ஒரு அப்பாசிய கலீஃபா ஒருத்தர் வசியத்து பண்றாரு, ஐயம்னா அல் ஜுந்த ஐய தஹத்தவ் அஸ்ஸுரூல், அவங்க போகிற நேரத்தில் விவசாய நிலங்களுக்கு குறுக்காக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அதை அழிச்சிக்கண்டு நீங்கள் போகக்கூடாது. அஹதும் மின்ஹும் பித்தாபதி, வாகனத்தால் கூட என்ன செய்யக்கூடாது, அவைகளை நீங்கள் மிதிக்கக்கூடாது. வயஜாலஹா தரீகஹு ஃபீ மக்ஸதிஹி, போகிற இலக்குக்கு இதை வழியாக என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ஆக்கக்கூடாது. அல்லா அஹது மின் அஹ்லிஹல் அத்பான இல்லா பி அஸ்மானின் வரிதா அஸ்ஹாபிஹா, அவங்கள்ட்ட இந்த எந்த ஒரு விவசாயத்தில் உள்ள அறுவடைகளை நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வைக்கோள்களே அதை இதோ எதை வாங்குறதாக இருந்தாலும் சரி, விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் பிடிச்சிட்டீங்க ஆட்சி உங்களுக்கு கீழே வந்துட்டதுக்காக என்ன செய்யக்கூடாது, பைஃபோர்ஸாக நீங்கள் வாங்கக்கூடாது. யுத்தகல நேரத்தில் எது கிடைச்சாலும் சரியன்றிருக்கிற இடத்துல நீங்கள் அவைகளெல்லாம் பணம் கொடுத்து தான் என்ன செய்யணும், வாங்க வேண்டும் என்று சொல்லி. இதனால தான் பிரபல்யமாக இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்பட்ட ஒரு வார்த்தைகள் உண்டுதான், அஹ்சினு இலல் முஜாரி ஐன், விவசாயிகளுக்கு உபகாரம் செய்யுங்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மிக அறிமுகமான
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: தாவரங்களுடைய வகைகள் சம்பந்தமாக, அவருடைய குவாலிட்டி சம்பந்தமாக, அவருடைய பண்புகள் சம்பந்தமாக எழுதிக்கிறான். எழுதினதுக்கெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய மொழிகளில், ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதிலிருந்து படிக்கிறான், அதிலிருந்து பல விஷயங்களை படித்துக் கொள்கின்ற அமைப்பில் அன்றைக்கு என்ன செய்திருக்கின்றன முஸ்லீம்கள், இதில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா விவசாயத்தில் கவனம் எடுக்கிறது விவசாயம் மட்டுமா? ஆறுகளில் கவனம் எடுத்திருப்பாங்க, குளங்களில் கவனம் எடுத்திருப்பார்கள், நீர்நிலைகளில் கவனம் எடுத்திருப்பாங்க, அவைகளுக்கு நிர்வாகம் செய்திருப்பார்கள். அப்போ தானே விவசாயத்தில் கவனம் எடுக்கலாம், மழை நீரை எப்படி பயன்படுத்தலாம்னு அதில் யோசித்திருப்பார்கள். இப்படி பல விஷயங்கள் இவ்வளவு அன்புள்ள சகோதரர்கள். இது மாத்திரமல்ல, சஹீஹ் புகாரியில் 2323 இலக்கம், இது இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம், வரலாற்று சான்றுகள். இப்போ மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நீங்கள் இஸ்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு தெரிகிறதுக்கு நாட்டுங்க, அதனால் விளைச்சல் அதனுடைய தர்மம் என்றது மட்டுமல்ல, இன்னும் பல பகுதிகளை நீங்கள் தெரிகிற நேரத்தில் முக்கியத்துவத்துடைய அந்த ஹஜும் கனதியை நம்ம என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். பாருங்க இந்த செய்தியில் வருது என்னன்னு சொன்னால், அதாவது சஃபியான் இப்னு அபி ஸுஹைர் என்றவர், சுஃபியான் இப்னு அபி ஸுஹைர், இவர் அஸ்த் ஷனுஆ என்று சொல்ற கோத்திரத்தை சேர்ந்தவர், மக்கான மின் அஸ்ஹாபின் நபி, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒருவராக இருந்தார். ஒரு மனிதன் நாய் வளர்க்கலாமா? முஸ்லீம் கூடாது. அப்படி நாய் வளர்த்த எவ்வளவு நன்மை குறைமடு வருது? ஒரு கீராத், ஒரு மலை அளவுக்கு என்ன செய்யும், நன்மை குறையும். கீராத் என்றது மினல் அவுதாத், அதாவது நேர் எதிர் கருத்துக்கள் இருக்கிறது. ஆக கொஞ்சத்துக்கு கீராத் தண்ணுவாங்க, மலைக்கும் என்ன செய்வாங்க, கீராத் தண்ணுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண

0: அதாவது மக்காவுடைய காலத்தில் வந்து ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். அலா கராரி, ஒரு சில கீராத்துகளுக்காக என்னது ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார். அப்போ என்ன, ஒரு சில கீராத்துனா நாலஞ்சு மலை அளவுக்கு கூலிக்கல, ஒரு சில சாதாரண சதங்களுக்காக செய்கிறவராங்க. இன்னொரு கருத்து என்ன, அதில் மலை அளவுக்கு அதான் மின்னல் நேரெதிர் கருத்து. அதுக்கு என்ன செய்யும் வரும் இதில் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ரசூலாங்க சொல்ல கேட்டேன், மணிக்தனா கல்பன், ஒருவர் நாய் வச்சுக்கிறார், லா யுக்னி அன்ஹு ஸர்அன், அதனால் அவருடைய விவசாயத்துக்கு பலன் இல்லை, வலா தர்அன், அவருடைய கால்நடைகளுக்கு பலன் இல்லை என்றால், நகஸ குல்ல யௌமின் மின் அமலிஹி கிரார், அவருடைய ஒவ்வொரு நாளிலும் மலை அளவுக்கான நன்மைகள் என்ன செய்யும், செஞ்ச நன்மைகளை குறைஞ்சிட்டு போகும். எதுக்கு பலன் இல்லை என்றால், விவசாயத்துக்கு பலன் இல்லை என்றால், கால்நடைகளுக்கு பலன் இல்லை என்றால், விவசாயத்துக்கு அந்த நாய் மூலம் ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா அந்த நன்மை என்ன செய்யாது, குறையாது. அவர் நாயை வச்சுக்கின்றிருப்பதே எதுக்காக வேண்டி, விவசாயத்துக்குரிய பாதுகாப்பு குறைச்சி அதை என்ன செய்யும், மக்களுக்கு அலர்ட் பண்ணக்கூடிய ஒன்றுக்காக, அல்லது கால்நடைகளை வழிநடத்தி போவதற்காக அவர் வளர்த்திருந்தாருன்னா அதுக்காக வேண்டி நன்மை என்ன செய்யாது, குறையாதுன்றாங்க. இஸ்லாம் விவசாயத்துக்கு இதில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதுக்கு ஒரு ஆதாரமா இல்லையா? அப்போ மணிக்தனா, அதான் மணிக்தனா கல்பன் லா யுக்னி அன் ஹுசரான், அவருக்கு ஒரு அதாவது ஒரு விவசாயத்துக்கு என்ன செய்யல, அது பலன் அளிக்கலை, கால்நடைகளுக்கும் பலன் அளிக்காத ஒரு நாய் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு என்னது, அதாவது நன்மைகள் குறையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வேற ஹதீஸில் இன்னும் ரெண்டு வருது, பாதுகாப்புக்கு ஹிராசா, அடுத்தது வந்து வேட்டை. இந்த நாளுக்கு ஆகிட்டு ஒருத்தர் என்ன செய்யலாம், ஒருத்தர் நாயை வைத்துக் கொள்ளலாம். பாதுகாப்புக்கு ரெண்டுக்காக வேண்டி சாதாரண ஒரு வீட்டை கட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் நாயை வளர்த்துட்டு பாதுகாப்புக்கு வச்சிக்கன்னு சொல்லக்கூடாது. பாதுகாப்புனா பாதுகாப்புக்குன்னு விளங்கணும், பாதுகாப்புக்கு தான் இவர் நீங்கள் நாய் வச்சுக்கிறீன்னு விளங்கணும். சிலவங்க நாயோட காட்டுற அந்த அன்பை பார்த்தா பாதுகாப்புக்கு இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர் அது விளங்கிட்டான். அந்த மாதிரி இல்லை, நாயை வந்து எதுக்கு வச்சுக்கிறேன்றதான் அந்த நோக்கங்கள் அல்லாவுக்கு தெரியும். அந்த நோக்கத்துக்காக வச்சுருந்தா நன்மை குறையாது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனேயே கேட்ட அந்த தாபீனுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இது விவசாயத்துக்கு சரியாக விதிவிலக்கு கொடுத்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆகிக்குதேன்னு அவர் கேட்குறாரு. அந்த சமய தகாதாமின் ரசூல் இல்லாம் இதை நீங்கள் ரசூல்லாங்கிட்ட கேட்டீங்களான்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, ஈ ஒரப்பி ஹாதல் மஸ்ஜித், இந்த மதீனா பள்ளியுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் கேட்டேன், இந்த மதீனா பள்ளியுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் கேட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் சத்தியம் பண்ணுறார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயத்துக்கு ஒரு சட்டத்தை இங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், விவசாயத்தோடு தொடர்புடைய தண்ணீருக்கு நீர்நிலைகளுடைய ஹதீஸ்கள் இருக்குதே, அது சுபஹானல்லாஹ், அது ஒரு 30-40 ஹதீஸ் என்ன செய்யும் வரும்போல் இருக்கு. இந்த நீர்நிலை சம்பந்தமாக சொன்னதுகளை பார்த்தா வாயுஃபான சஹியான எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 30-40 தண்ணிக்கு மட்டும் விளங்கிட்டா அவ்வளோ செய்திகள் ஹதீஸில் இந்த சட்டங்களோட தொடர்புடைய செய்திகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். சஹிகுல் புகாரியில் 2354 இலக்கம், இப்போ சட்டங்களை ஓனான சொல்லிக்கின்னு வரேன். 2354 இலக்கத்தில் வருது, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ ஃபத்லல் மா லிதம்னஉ பிஹி ஃபத்லல் கல, உங்களுக்கு தேவை போக தண்ணீரை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணீரை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா எஞ்சிய தண்ணீரை மற்றவர்களுக்கு தடுக்க வேண்டாம், எஞ்சிய தண்ணீரை மற்றவர்களுக்கு தடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே கால்நடைகள் வராது. ஏன், நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா தான் அங்குள்ள பக்கத்தில் உள்ள புல்லெல்லாம் என்ன செய்யும், ஓரளவுக்கு வளரும், வளர்ந்தால் தான் கால்நடைகள் வந்து அங்கே என்ன செய்யும், மேயும், மேய்ஞ்சா தான் அந்த சமுதாயத்தில் என்ன ஒரு ஒரு அபிவிருத்தி இருக்கும். அதனால் நீங்கள் புட்களையும் அதாவது விளைச்சல்களையும் தடுக்கின்ற அமைப்பில் உங்கள் மேலதிக தண்ணீரை தடுக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடை செஞ்சான். லா தம்னஉ ஃபதுலல்மா, ஃபதுலல்மான்ற தண்ணீரில் எஞ்சினது, குடித்து முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு வீட்டுக்குரிய தேவை எடுத்துட்டாச்சா தண்ணியை நீங்கள் என்ன செஞ்சுருக்கு. உதாரணமாக ஒருத்தர் கிணறு வச்சுக்கிறார், ஒரு கிணறு ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அந்த கிணறு வந்து எல்லாரும் வந்து போகிற அமைப்பில் இருக்கு, வீட்டுக்குள்ளே உள்ள கிணறு கேட்டை விட்டு தொட்டு வாங்கன்னு சொல்ல சொல்லலாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு கிணறு வச்சு, உங்களுக்கு சொந்தமான கிணறு ரோட்டில் இருக்குது, உங்களுக்கு சொந்தமான கிணறு, நீங்கள் தண்ணி எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு 1% செலவில்லாம், மற்றவன் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம், 1% உங்களுக்கு செலவில்லை, அவன் போட்டோ எப்படியோ எடுத்துக்கொள்வான், உடனே எல்லாம் போட்டு லொக் பண்ணிட்டு பேத்துடக்கூடாது, எவனும் தண்ணியில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரசூலாக அதை தடை செய்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அது மட்டுமல்ல, தண்ணி ஒரு வாளி தண்ணிக்கு 1 ரூபா என்ன செய்ய கொடுக்கணும் என்றால் ரசூல்லாங்க நஹா அன் பைஇ ஃபத்லில் மா, எஞ்சிற தண்ணீரை விற்பதை ரசூல்லாங்க தடை செய்தார்கள். தண்ணியை விற்கக்கூடாது, தண்ணியே விற்கக்கூடாது. தண்ணி எப்போ விற்கலாம், நீ வந்து ஒரு கேனுக்கு நிரப்பி கொண்டு போய் ஒருத்தனுக்கு ஊற்றி விடுற, இதுக்கு உன்னோட முயற்சிக்கு நீ என்ன செய்யலாம் பணம் எடுக்கலாம், இப்போ பொட்டில் அடைச்சி வருது அதுக்கு ஒரு அவன் முயற்சி எடுத்துக்கிறான், தண்ணிக்கு ரேட் வைக்கக்கூடாது, தண்ணிக்கு என்ன செய்யக்கூடாது, அவன் பட்ட கஷ்டத்துக்கு அவனுடைய விஷயத்துக்கு என்ன செய்யலாம் ரேட்டு வைக்கலாம். உதாரணமாக ஒரு வாளி தண்ணி இருக்குது, நீ அள்ளி கொடுக்குறதால தண்ணி பணம் எடுத்தால் பரவாயில்ல, ஆனா ஒரு வாலி தண்ணி எடுக்க ஒரு உருவா தந்துட்டு போ அப்படின்னு செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஹராம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னா தண்ணி நீயா படைச்ச, நீ படைக்கல, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்தார்கள். இதுல மிக முக்கியம் என்னன்னா, தண்ணியை நீங்க தடை செய்யாதீங்க, அதன் மூலம் அங்க வளரக்கூடிய புட்பூண்டுகள் என்ன செய்யாது, வளராது. அதனூடாக அந்த மேய்ச்சல் என்ன செய்யாது, அங்க நடக்காது. அதனால அது கால்நடைகள் என்ன செய்யும், பாதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரியில வரக்கூடிய சாதாரண புல்லு வளரணும் என்றாங்க ரசூலுல்லாஹ், சாதாரண அதாவது ஆடு மாடுகள் மேயக்கூடிய புற்கள் வளர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, நீங்க அதை தடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சஹிஹுல் புகாரியில சரி அப்படி தடுத்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 2354 செய்தி பண்ண சொன்னேன், 2358 இலக்கத்தில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தலாத்தத்துன் லா யந்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாம வலா யுசக்கிஹிம் வலஹும் அதாபுன் அலீம். நாளை மறுமையில் மூன்று பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பார்க்க மாட்டான்னா என்ன, கருணை பார்வை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இறக்க பார்வை பார்க்க மாட்டான், அவர்களை இறைவன் சுத்தப்படுத்த மாட்டான், நல்லவங்கன்னு சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, இந்த மூணு அவர்களுக்கு உண்டு. அதில் ஒத்தர் யார் தெரியுமா, ரஜுலுன் கான லஹு ஃபத்லுமா இன் பித்தரீக் ஃபமனஅஹு மின் இப்னி ஸபீல், வீதி ஓரத்தில் ஒருவருக்கு தண்ணீர் வசதி இருந்து வழிப்போக்கர்களுக்கு அந்த தண்ணீரை தடுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. ரசூலுல்லாஹி, வீதியோரத்தில் ஒரு கிணறோ ஏதோ ஒரு தண்ணி வசதி அவருக்கு இருக்குது, அவருக்கு ஒரு சதம் செலவில்லாமல் என்ன செய்யலாம், அந்த தண்ணியை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அவர் அதை தடுத்தார்னா நாளை மறுமையில் மிகப்பெரிய குற்றவாளி, அல்லாஹ் பார்க்க மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், அவருக்கு அதுக்காக வேண்டி கடுமையான தண்டனை உண்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இது ஒரு சாதாரண ஒரு கிணறை தடுத்தா, ஒரு பெரிய ஆற்றை தடுத்தா எப்படி இருக்கு, ஒரு பெரிய நதி ஓடுது, இது ஏன்ன மாவட்டத்துக்கு மட்டும்தான் மற்றவனு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாவம் எடுத்து இந்த செய்தி என்ன செய்யுது சொல்லுது, நீயா அதை உருவாக்கின, மாவட்டத்தை நானா நீயா பிரித்தது, ஆ அப்படி நினைக்க, அதாவது உனக்கு யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு உரிமை, உண்மை அது உனக்கு யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு உரிமை இருக்குது. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு முறைப்பாடு வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, என்ன முறைப்பாடுன்னா, உதாரணம் அவங்க இப்படி தண்ணி வடியுது, ஒரு மலையிலேருந்து ஒரு தண்ணி வடியுதுன்னு வைங்க, சரியா, தண்ணி வடிஞ்சா அதுக்கு பக்கத்தில் சுபைர் ரதியுல்லாஹுடைய விவசாய நிலம் இருக்குது, சுபைர் ரதியுல்லாஹுடைய விவசாய நிலம், அதுக்கு அடுத்தது அவர் விட்டாருன்னா அடுத்த ஒரு ஆளுடைய விவசாய நிலம் இருக்குது. இப்போ சுபைர் ரதியுல்லாஹு என்ன செய்யறதுன்னு சொன்னால், தண்ணி வரதுக்கெல்லாம் அப்படி விட்டு வரப்பெல்லாம் நிரப்பிட்டு தான் திறந்து விடுறது அடுத்த பகுதி போகிறதுக்கு, அடுத்த வகையில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், இவர் முடிச்சுட்டு வரும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதை போய் ரசூல்லாஹு சொல்லி அல்லாஹ்வின் தூதரே தண்ணியை இவர் தடுக்கிறார் அப்படின்றார். சுபைர் ரதியுல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யாரு, சஃபியா ஆகிறாங்களே, சுபைர் அவ்வாம், அவ்வா முடிச்சது சஃபியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சின்னம்மா, பெரியம்மா என்ன செஞ்சாங்க முடிச்சாங்க. அப்ப பெரிய மட மகன் அவர் யாரு, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல்லாஹு சொல்றாங்க, சுபைர் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு விட்டுருங்க. ரசூல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவையா தண்ணி எடுத்துட்டு நீ அதை சேமிச்சுட்டு வச்சிருக்க வேணாம், அடுத்த பகுதி என்ன செஞ்சு வரப்ப திறந்துருங்க அப்படின்றாங்க. இது வந்து அவருக்கு பிடிக்கல, யாருக்கு, அந்த அன்சாரி தோழருக்கு பிடிக்கல, இது என்ன இது, நான் கேட்டதுக்கு சார்பாவே இல்லையே அந்த கேது. அப்ப அவர் கேட்கிறாரு, அன்கான இப்னு அம்மத்தி, உங்களுடைய பெரியம்மோட மகள்ன்றதுனால தான் இப்படி தீர்ப்பு சொன்னீங்களான்னு கேட்டார். யார்கிட்ட, ரசூலுல்லாங்கிட்டயே இது கேட்டிக்கிறாங்க. அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது இதுக்கெல்லாம், வணங்கிட்டா இந்த மாதிரி கேள்வியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே கேட்டிக்கிறாங்க. நீதியின் சிகரம் என்று சொல்லலாம், நம்மட அநீதி ஒரு அறவாசியாவது உலகத்துக்கு விளங்கிக்கும், விளங்கிட்டா அப்போ எங்கள்கிட்ட கேட்கறதுன்றது ஒரு நியாயம், விளங்கிட்டா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்கான இப்னு அம்மத்தி, உங்களுடைய பெரியம்மாவோட மகள்ன்றதுனால தான் இந்த தீர்ப்பானு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையாக தலவன வஜுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கடுமையாக செவந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுபைர் தண்ணீரை வரப்பு நிறையும் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிருங்கடா, உங்களோட வரப்பு முழுமையாக நிறைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு திறந்து விடுங்க என்ன ரசூலுல்லாஹ், அதுக்கு பிறகு திறந்து விடுங்க என்ன. அப்படி என்றா ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கடா, யார் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கிறானோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட், அவனுக்கு தான் முதல் உரிமை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் அவனுக்கு என்ன உரிமை இல்லை, க்ளோஸ் பண்ணுற உரிமை இல்லை, முதல் உரிமை அவனுக்கு தான். எவனுக்கு பக்கத்தால் அந்த நதி ஓடுதோ, எவனுக்கு பக்கத்தால் அந்த ஆறு ஓடுதோ அவனுக்கு தான் முதல் உரிமை. ஏன் அவனுக்கு முதல் உரிமை, சுனாமி முதலாவது அவனை தான் கொண்டு போவோம், விளங்கிட்டா. ஒரு சுனாமி ஒன்று வந்ததுண்டா, நம்ம ரெண்டு பேரும் தானே இதில் பயன்பட்டு கணிந்து அவன் பெஸ்ட்டுக்கு போகிறானேன்னு பார்க்கலாது, அவன் தான் பெஸ்ட்டுக்கு போவான், ரெண்டாவது தான் இவர் என்ன செய்வார் போவார். பாதிப்பில் எவனுக்கு பங்கு அதிகமோ அவனுக்கு லாபத்திலையும் என்ன செய்யணும், பங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ அதனால் அவன் அதை என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு அடுத்தது அவர் திறந்து விட்டுறணும், அடுத்த பகுதிக்கு என்ன செய்யணும், திறந்து விட்டுற வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ முழுமையாக பயன்படுத்திக்க. அப்போ இன்றைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வார நேரத்தில் அதுதான் தீர்வு. எது தீர்வு, முதலாவது யார் பக்கத்தில் வாழ்றீங்களோ உங்களுக்கு தான் முதல் உரிமை, ஆனா அடைச்சி க்ளோஸ் பண்ற உரிமை உங்களுக்கு என்னது? அது உனக்கு தான். அப்படி என்று க்ளோஸ் பண்ற உரிமை இல்லை. அப்படி யாராவது நடந்து கொண்டால் நாளை மறுமையில் தண்டனை அவருக்கு தான். கடுமையான வேதனை அவருக்கு உண்டு. அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் உத்தால அவரை சுத்தப்படுத்தவும் மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்பாரு இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு முன்மாதிரி என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்படித்தான் அதை என்ன செய்யணும், எவன் பக்கத்துல உதாரணமா, அதாவது நான் இதுல அதாவது தவிர்க்கணும்னு செய்தியில ஞாபகம் வருது, அதனால சொல்றேன். அதாவது ஹாஜர், அன்னை ஹாஜர், அவங்க மூலம் கிடைச்ச ஒரு நீர் என்ன, ஜம்சம். ஜம்சம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த ஜம்சம் வந்த உடனே கூட்டினாங்க, அப்படி கூட்டி அதை அப்படியே அடைச்சிக்கினாங்க. அப்போ அந்த அந்த அந்த செய்தியில் என்ன வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரஹிம் அல்லாஹு ஹாஜர், ஹாஜருக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்யட்டும். அவங்க அப்படி அடைத்து இல்லாது விட்டால் அது ஒரு நதியாக ஓடி இருக்கும்னா, அவங்க விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அது மக்காவுக்கே ஒரு பெரிய நதியாக என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அதாவது அவங்க ஒரு அதை வந்து விடலை, விடாததுன்ற சொன்னால் பிழைன்னு சொல்ல வரலை, ஆனால் அதை விட சிறந்தது என்ன, அவங்க விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அது நதியாக ஓடி இருக்கும். ஆனால் அவங்களோட பயம் என்ன, தண்ணி கொஞ்சம் ஒரு வீட்டிலிருந்து வருது, பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி தான் அவங்க யோசிச்சது, உலகத்துக்கே இந்த தண்ணி போகும்ன்றது அவங்க யோசிக்கல. அதனால தான் அல்லாஹ் ரஹமத்தை சேட்டும் விட்டுருந்தால் மக்கால் ஒரு நதியை என்ன செஞ்சிருக்கும், ஓடி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அதில் ஒரு முக்கிய செய்தி அந்த ஹதீஸ்லேயே, ஜுர்ஹும் கோத்திரத்தார், அதாவது இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்து அரபு படித்தது அவங்ககிட்ட தான், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அரபு படித்தது அவங்ககிட்ட தான், அது வரைக்கும் அவருக்கு அரபு தெரியாது. ஜுர்ஹும் கோத்திரத்தார் அந்த ஏரியாவில் வந்த உடனேயே அவங்க வந்து, நான் இங்கே தங்கிக்கொள்ளவான்னு கேட்குறாங்க, தண்ணியை கண்டுட்டு தங்கிக்கொள்ளவான்னு கேட்டாங்க அவங்க, இந்த ஏரியாவில் தங்கிக்கொள்ளவான்ட்டு. அப்பாக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய தாய் என்ன சொன்னாண்டா, நீங்கள் தங்கலாம், வலஹக்கலக்கும் ஃபில்மா, தண்ணீரில் உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லைண்டா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தங்கிக்கொள்வாங்க, ஃபஸ்ட்டுக்கே எல்லா அக்ரிமெண்ட்டும் பண்ணிடுறோம், விளங்கிட்டா இல்லைன்னா கடைசியில் நான் ஆரம்பத்தை தங்குவோம் புறவை தண்ணியை பார்த்துக்கொள்ளோன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு தண்ணியில் எந்த ரைட்டும் இல்லைன்னு ஏற்றுக்கண்டு தான் என்ன செஞ்சாங்க, அவங்க உட்காந்தான். ஏன், இவங்க தண்ணியை இப்போ ஒரு கஷ்டப்பட்டு அந்த தண்ணி அல்லாஹ்வுத்தால அவங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டாக கொடுத்திக்கலாம். இதை மாம் புகாரி போடுறாரு, அவங்க குடிக்கலாம், பயன்படுத்தலாம், எல்லாம் செய்வாங்க. ஆனால் உரிமை யார்கிட்ட இருக்கும், யாருக்கு பக்கத்தில் இருக்குதோ அவர்கிட்ட தான் என்ன செய்யும், உரிமை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எது கூடாது, தடுக்கலாம், குடிக்கிறதையோ அவங்க பயன்படுத்துகிறதையோ தடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறத வந்து என்னது பெரிய ஒரு குற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதில் இன்னொரு செய்தியை வந்து அதை சொல்லிட்டு அடுத்த பதிக்க போகிறேன். அசருக்கு பிறகு ஒரு பொருளை சத்தியம் பண்ணி விற்கிறவனை அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான்னு ஹதீஸில் வருது. அசருக்கு பிறகு ஏன் சத்தியம் பண்ணி விற்பான்னு சொல்லுங்க, எப்பயும் பிஸ்னஸில் சத்தியம் பண்ணக்கூடாது, பொய் சத்தியம் இல்லை, உண்மை சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன், சத்தியத்தை பிசினஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணமா வல்லாஹி ஒரிஜினல் என்னது அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் தான், அவன் எடுக்கிறது வல்லாஹிக்கு தான், அவன் அதில் எடுக்கிறான், வல்லாஹி பண்ணுறான், இதை எடுக்காமல் நம்ம போகக்கூடாது கொலைக்கு அப்படின்னு அந்த வல்லாஹி ஒரு முக்கியத்துவத்தை நினச்சி தான் அவன் எடுப்பான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர்களை கொண்டு போய் பிஸ்னஸில் என்ன செய்யாங்க, யூஸ் பண்ணாதீங்க, வல்லாஹி ஒரிஜினல், வல்லாஹி அது அது அப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இது அசருக்கு பிறகு கூட செய்வேன், ஏன் மார்க்கெட் முடிகிற டைம், அது மார்க்கெட் வந்து அசருக்கு பிறகு க்ளோஸ் ஆகிற டைம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வல்லாஹியை தான் என்ன செய்யறது கூட யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, பிஸ்னஸ் போகும், ஆனால் மரம் பறக்கத்து இல்லாமல் போயிருமாட்டாங்க சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன செய்யும், பறக்கத்து இல்லாமல் போயிருமென்று சொல்லுவாங்க. இவரை நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது கேளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விவசாய குத்தகை சம்பந்தமான செய்திகள் ஒரு 25-30 செய்திகள் இருக்கு. எது, விவசாயத்துக்கு நிலத்தை நிறைய பேருக்கு விவசாய நிலம் இருக்குது, ஆனால் விவசாயம் என்னன்னே தெரியாது. அவங்களோட வேலை என்ன, விவசாயிக்கு நிலத்தை கொடுக்குறது. இதில் நிறைய நலவு நடக்கிறதா, அநியாயம் நடக்கிறதா, மிக மோசமான அநியாயம் தான் இதில் என்ன செய்யும், நிறைய நடக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி முதல் போட்டு அவன் நெல்லெல்லாம் தூவி அவன் படுற அநியாயம் அவஸ்தை இருக்குது. சில நேரத்தில் அறுவடை வராமல் இவனுக்கு மட்டும் பங்கை கொடுத்துட்டு என்னது, வாழ்க்கையில் பட்ட கடன் அது இதெல்லாம் போட்டு தன்னோட வாழ்க்கையை இழந்து எத்தனை விவசாயிகள் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகள் எவனும் விவசாயம் செய்யக்கூடாதுன்ற சிந்தனை தான் இன்றைக்கு விவசாயத்துடைய தோல்விக்கான காரணம், சனத்தொகை பெருக்க காரணம் மட்டும் சொல்லி நினைக்கிறான். மார்க்கெட்டுக்கு போனால் பொருள் இல்லாமல் இருக்குதா, பணம் இல்லாமல் இருக்குதா, மார்க்கெட்டுக்கு போனால் பணம் தான் இல்லாமல் இருக்குது, பொருள் வேண்டிய அளவுக்கு சனத்தொகை பெருக்கமாக காரணம் இதுக்கு. அப்போ சனத்தொகை பெருக்கான போனால் வேண்டிய அளவு பொருள் இருக்கு, இங்கே ஒன்றும் இல்லை, பொருளாதார பிரச்சனை காரணம், சிஸ்டம் காரணம், அதை சொல்லாமல் சனத்தொகை பெருக்க காரணமாகனு சொல்லி தஹதீது நஸ்ல் என்ன, இந்த சந்ததி பெருக்கிறத என்ன செய்யறது இல்லாமல் இன்றைக்கு, அதாவது சோசியல் புத்தகங்களை சமூக ரீதியான புத்தகங்கள் எல்லாம் அது ஒரு காரணமாக பிள்ளைகளே படித்து கொடுக்குறாங்க, சனத்தொகை பெருக்கம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, படிச்சு கொடுப்பதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி 2339 இலக்கம், ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி பல அறிவிப்புகளில் வருது, பல செய்திகளில் வருது, சரியா. அதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னால், ரசூலுல்லாஹ் ராஃபி இப்னு கதீஜா கூப்பிடுறாங்க, அவருடைய சாச்சாவை கூப்பிடுறாங்க, துஹைர் இப்னு ராஃபி என்றவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. மதீனாவில் விவசாயிகள் இருக்கிறனா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, மா தஸ்னா உன்னபி மஹாக்கிலிக்கும், அவங்கள ஃபேமிலிக்கு தான் மதீனாலேயே விவசாய நிலம் அதிகம், அவ்வளோ விவசாய நிலம். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டால் நீ என்ன செய்றீங்க இதெல்லாம் கேட்டாங்க, இந்த விவசாய நிலத்தில் என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, குல்து நுஆஜிருஹா அலர் ருபுஇ வஅலல் அவ்சுக் மின தம்ரி வஷ்ஷைர், எங்களுக்கு இத்தனை கிலோ கோதுமை வேணும், இத்தனை கிலோ என்ன இந்த அதாவது விவசாய நிலங்களில் விளைச்சல்கள் வேணும் என்ற நிபந்தனையோடு, மூணு லொண்டு நாலு லொண்டு அப்படி நிபந்தனைகளோடு நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு வந்து இந்த நிலங்களை என்ன செய்கிறோம், குத்தகைக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா லா தஃபாலு, இப்போ செய்ய வேணாம்னாங்க, அதை இதுக்கு பிறகு செய்ய வேண்டாம், லா தஃபாலு இஸ்ரஊஹா அவ் அஸ்ரிஊஹான்னாங்க, ஒன்று நீங்கள் செய்யுங்க இல்லை செய்ய கொடுங்க, ஒன்று நீங்கள் செய்யுங்க அல்லது செய்ய கொடுங்க, அவ் அம்சிக்குவா அல்லது பேசாமல் வச்சுக்கோங்கண்ணா, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதில் வார இவ்வளோ கிலோ வேணும், இத்தனை பங்கு வேணும் என்று என்ன செய்ய வேண்டாம், எடுத்து நீங்கள் விவசாயம் செய்ய கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியில் ஜாபிர் ரதியுல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரி 2340 இலக்கம் முடிவுக்கு வந்துடுவானா, இன்னும் அடுத்த இதெல்லாம் இருக்குது, 2300 நிறைய பேர் செஞ்சு நிறைய அப்போ குத்தகம் முடிஞ்சிடும் அப்படின்னு என்னது போயிடாம, இடையில போனவங்களுக்குலாம் குத்தகம் கூடான முடிவுலாம் போய்விங்க, முடிச்சுட்டு போங்க. அடுத்ததாக சஹீஹ் புகாரியில் 2340 இலக்கம் ஜாபிர் ரதியுல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கானு யஸ்ரா உனஹா பிஸ்துலுசி வர்ருபை வன்னிஸ், அவங்க வந்து மூணு லொண்டு அஞ்சு லொண்டு ஆறு இப்படி இப்படி ஒரு கணக்குக்கு அவங்க என்ன செய்வாங்க, குத்தகை கொடுத்து அறுவடை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்ய வேண்டாம், இந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். இது ஒரு அறிவிப்பு. அதே போல் இன்னொரு செய்தியில் இது அபு ஹுரைரா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, ஒன்று சகோதரருக்கு கொடுங்க அல்லது நீங்கள் விவசாயம் செய்யுங்க அல்லது பேசாமல் என்ன செய்யுங்க, வைங்க இத்தனை கிலோ இந்த பகுதி இப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இன்னொரு அதாவது செய்தியில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், இப்னு உமர் ரதியுல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்படுது. இப்னு உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, இப்படி அவர்கிட்ட இந்த செய்தி கான யுக்ரி மசாரி அஹு அலா அஹதின் நபி வ அபி பக்ர் வ உமர் வ உஸ்மான் வ சத்ர மின் இமாரத்தி முஆவியா, ரசூலுல்லாஹ் காலத்தில் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியுல்லாஹு அன்ஹு முஆவியா ரதியுல்லாஹு அன்ஹு ஆரம்ப ஆட்சி காலம், இவ்வளோ காலத்தில் அவர் விவசாய நிலங்களை குத்தகை கூட்டு தான் என்ன செய்கிறாரு, சம்பாதிச்சுட்டு வராரு. ராஃபி இப்னு கதீஜ் இப்படி சொன்னது கேள்விப்பட்ட உடனேயே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஏதோ ரசூலுல்லாஹ் புறவு ஏதாவது ஒரு செய்தி சொல்லிக்கிறாங்க போலக்கு எனக்கு தெரியாது, விட்டுட்டார் அவர் விவசாய குத்தகை கொடுக்குறத செஞ்சிட்டாரு, விட்டு விட்டார். பெரிய விவசாய நிலங்கள் இருந்து அது பெரிய எவ்வளோ விவசாய நிலங்கள் இருக்கு எல்லாத்தையும் அவர் குத்தகை கொடுக்குறத விட்டு விட்டார் அப்படின்னு அவர் நினைச்சாங்க சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஆனால் இது வந்து எப்படியெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படி என்று சொல்லி சஹீஹுல் புகாரி 2344 வருது. இதில் தான் ரசூலுல்லாஹ் எதுக்கு இந்த மாதிரி வாடகைக்கு கொடுக்குறத தடுத்தாங்கன்றது விளங்குது. எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இந்த பக்கத்தால் தண்ணீர் ஓடுதுன்னு வைங்களே, அதிலிருந்து தான் இந்த வரப்புக்குள்ளலாம் தண்ணி விடுறாங்கன்னு வைங்க, அந்த ஓரத்தில் விளைகிறதெல்லாம் நிலத்து சொந்தக்காரருக்கு, அந்த ஓரத்தில் விளைகிறதெல்லாம் நிலத்து சொந்தக்காரருக்கு, மற்ற பகுதியில் விளைகிறதெல்லாம் அந்த அறுவடை அந்த விவசாயம் செய்கிறாரு அவருக்கு, இப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க, செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், விளைச்சல்ல கிலோ வச்சு 100 கிலோ எனக்கு, 200 கிலோ எனக்கு, இப்படி அவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தெளிவாக என்ன செய்து சில செய்திகளில் வருது. இப்போ பாருங்க, இதில் அதாவது ரசூலுல்லாஹி இவரே ராஃபி இப்னு ஹதீஜன் நபித்தோழரே சொல்கிறாரு என்னன்னு சொன்னால், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி விவசாயம் செய்கிற நேரத்தில் இவர் கேட்ட அந்த நிலத்துக்கு கேட்ட நிலத்துக்கு சொந்தமானவர் கேட்ட பகுதி தப்பிடும், அறுவடைகள் நல்லா வந்துடும், மற்ற பகுதிகள் சில பொழுது என்ன செஞ்சிடும், நஷ்டமாகிடும். நஷ்டமாகிட்டா விவசாயியோட நிலைமை என்ன, நில சொந்தக்காரருக்கு அறுவடையை கொடுத்துட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் என்ன செய்வான், ஜீரோவாக இருப்பான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடுத்தார்கள். அதாவது இன்ன நிலம் வேண்டும், இந்த பகுதி வேண்டும், இவ்வளவு கிலோ வேண்டும், இப்படி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்ப குத்தகை எதை தடுக்கிறாங்க, இவனுக்கு லாபம் வர மாதிரியும் அவன் நஷ்டப்படலாம் லாபமும் வரலாம் என்ற மாதிரியும் உள்ள குத்தகையை தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தடுக்கிறார்கள். அதே நேரத்தில் அதாவது ஃபலிதாலிக்க சுஜிர அன்பு, இதனால தான் தடுத்தார்கள். அம்மா ஷை உன் மாலூம் மதுமூன் ஃபலா சபி, இரண்டு பேருக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்யலை, தடுக்கவில்லை. அப்படின்னால் ஒரு நிலத்தை ஒருத்தர் கொடுக்கிறதா இருந்தால் அவர் என்ன செய்யணும், உனக்கு அறவாசி எனக்கு அறவாசி, உனக்கு நாளில் ஒன்று எனக்கு நாளில் ஒன்று உனக்கு நாளில் மூணு, இப்படி சொல்லலாம். அப்படின்னா என்ன, நஷ்டத்திலே உனக்கு பங்கு, லாபத்திலே உனக்கு என்ன பங்கு. இது செய்யலாம். கட்டாயம் விதைகள் எல்லாம் வந்து நிலத்துடைய சொந்தக்காரன்றதை தலையில் அரிக்கணும் இல்லை, அது அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துக்கிறது. நானே என்ன செய்கிறேன், அந்த விதைகள் எல்லாம் நான் போட்டுக்கிறேன் அவர் சொன்னார்னா ஓகே, ரெண்டு பேரும் ஹாஃப் ஆஃப் வச்சுக்கொள்வோம்னா அது ஓகே. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவருடைய நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நம்ம வந்து ஹாஃப் ஆஃப் வச்சுக்கொள்வோம். எப்போ ஹாஃப் ஆஃப், நான் இதெல்லாம் போட்டேன்னு சொன்னான், நிலையுடைய அதாவது நிலத்துடைய அந்த விதைகள் எல்லாம் நானே போட்டேன்னா ஹாஃப் ஆஃப் வச்சுக்கொள்வோம். நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் எனக்கு நாலு ஒன்று இருந்தால் என்னது போதும் என்கின்ற அமைப்பில் சொல்கிறாங்க. புரிஞ்சுதாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்தகை கொடுப்பதை தடை செய்யலை, விவசாயி பாதிக்கப்படுற மாதிரி அதை என்ன செய்யக்கூடாது இருக்காது. ஆனால் 95% விவசாயி பாதிக்கப்படுற மாதிரியும் நிலத்துக்கு சொந்தக்காரன் தப்புற மாதிரியும் தான் என்ன செய்யும், அவைகள் இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஹராம் என்று என்ன செய்தார்கள், தடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஹைபரில் அவர்களுக்கு துரோகம் செய்த பின்னால், ஏன்னா அவங்க முஸ்லீம்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் துரோகம் செஞ்சுட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹைபரை விட்டு வெளியேற்ற நினச்சாங்க. அதுக்கு அவங்க ஒரு பேரம் பேசினாங்க, அவங்க விவசாயிகள், அவங்க சொல்கிறாங்க நாங்கள் விவசாயம் செய்கிறோம், இப்போது உங்களோட நிலமண்ட ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ எங்களை வெளியேற்ற போகிறீங்க, ஏன் நாங்கள் செஞ்ச துரோகத்தால் நாங்கள் வெளியேற்ற போகிறீங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்றோன்றாங்க. பாருங்கள், துரோகிகளாக இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஒப்பந்தம் பண்ணுறது, இப்போ லாபத்துக்கு ஒப்பந்தம் பண்ணால் நினைக்கக்கூடாது, துரோகம் செஞ்ச பிறகு அவர் வீட்டில் வச்சுட்டுப்போமா என்ன லாபம் கிடைச்சாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க வார நாங்கள் உங்களோட நாங்கள் விவசாயம் செய்கிறோம் உங்களோட நிலத்தில், வார அறுவடையில் உங்களுக்கு அரைவாசின்றான், வார அறுவடையில் உங்களுக்கு அரைவாசி. அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க நுக்கர்ருக்கும் அலஹாதா மாஷினா, நாங்கள் விரும்புகிற காலம் வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை உங்களை நாங்கள் வச்சுட்டுருக்கோம் நாங்கள். அப்போ ரசூலுல்லாஹி வெளியேற்றவே இல்லை, அபூபக்கர்லாம் வெளியேற்றலை, உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க வெளியேற்றினாங்க. உங்கள்கிட்ட அவ்வளோ காலம் வரைக்கும் விவசாய அறுவடைகள் அரைவாசி என்ன செய்யும் வந்து கொண்டிருக்கும், அரைவாசி அவங்களுக்கு என்ன செய்யும் போகும் என்றதை ஹதீஸில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதை அனுமதி, ரசூலுல்லாஹி அதை என்ன செய்யலை தடை செய்யவில்லை. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய விவசாய பகுதிகளில் ஒன்று தான், நிலத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் ஒன்று தான், இது சொல்லுவாங்க அரபில் எஹ்யா உல் மவாத் என்று சொல்லி, எஹ்யா உல் மவாத் தரிசு நிலம் என்று சொல்லுவாங்க தெரியும் தானே, தரிசு நிலம் என்ன சும்மா கைவிடப்பட்ட நிலங்கள், அதாவது விவசாயம் நடக்காத சும்மா ஓப்பனாக உள்ள நிலங்கள் தரிசு நிலம், அதான் தரிசு நிலம்ன்றது, அதாவது யூஸ் ஆகல யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய தரிசு நிலங்கள். இந்த தரிசு நிலங்கள் பற்றி இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதியாக என்ன செய்யுது இருக்குது. உதாரணமாக தரிசு நிலத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் ஊரில் போகிறீங்க, எம்டியாக ஒரு கடலோரத்தில் இருக்கிற நிலம் மாதிரி ஒரு எம்டியாக நிலங்கள் இருக்குது, நீங்கள் வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு வேலியை அடித்து போட்டு வணங்கிட்டா ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கவர் பண்ணி விட்டு கிணத்தோட தோண்டி விவசாயம் செய்கிறீங்க, என்ன சட்டம், எவனுக்கும் சொந்தம் இல்லை இந்த நிலத்து, யாருக்கும் சொந்தம் இல்லை, சொந்தம் கொண்டாடுறதுக்கும் இயலாது, அடுத்த வீட்டு நல்ல நிலத்தில் போய் இடையில பூந்து வேலி அடைக்கிறது பிள்ளை வணங்கிட்டா. நம்ம போய் என்னது ஒரு ஓப்பனான ஒரு இடத்துல யாரும் சொந்தம் கொண்ட முடியாத இடத்துல யாரும் வராத ஒரு இடத்துல நாங்கள் ஒரு கவரை பண்ணி ஒரு கிணத்தை தோண்டி விட்டு நாம் விவசாயம் பண்ணுறோம், என்ன சட்டம் இஸ்லாத்தில், உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சட்டம் சொல்லுவீங்க, சட்டம் கேட்குற டைமான்னு நினைக்கக்கூடாது, என்ன என்ன சட்டம் இதுக்கு சொல்கிறது, இப்போ அந்த நிலம் முழு உரிமையும் அவருக்குன்னு சொல்லுவேன், என்ன ஆதாரம், இப்போ சொன்ன அடுத்தது ஆதாரம் தான் முக்கியம், ஏன்னா ரெண்டு லோண்டு தான் சொல்லலாம், முழு உரிமை அவருக்கு முழு உரிமை அவருக்கு இல்லை, இது ரெண்டு லோண்டு தான் சொல்லலாம், என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி இஸ்லாம் என்ன செய்கிறது, ஒரு சில விஷயங்களை இஸ்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில் 2335 பாருங்க, எஹ்யா உல் மவாத்ன்றீங்க, மவாத்தண்டா இறந்தவைகள் விளங்கிட்டா, எஹ்யாண்டா உயிர்ப்பிக்கிற ஹை உயிர்ப்பிக்கிறது, மன் அமர அர்தன் லைஸத் லி அஹதின் ஃபஹுவா அஹக்ன்றாங்க சொன்னாங்க, எவருக்கும் சொந்தம் இல்லாத உரிமை இல்லாத ஒரு நிலத்தை எவர் வாழ வைக்கிறாரோ அது அவருக்கு சொந்தமானது, நாங்கள் சொன்னோம் அது அவருக்கு சொந்தமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இங்கே சொல்லுவாங்க அர்துல் பைதா அப்படின்வாங்க, தரிசு நிலம் வணங்கிட்டா, அதாவது வெள்ள நிலம்ன்னுவாங்க, அப்படின்னா என்னண்டா யாருக்கும் சொந்தம் இல்லை, அவர் வாழ வைக்கணும், வாழ வைக்கிறேன்னா என்ன வேலி அடைச்சி போட்டுட்டு இதுக்கு பேர் D200 போட்டுருன்றா அது அந்த அளவுக்கு சொந்தம் இல்லை இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையில் ஒருத்தர் வேலி அடைச்சிட்டு நான் ஃப்ரீயாக தானே அடைக்கின்னு சொல்லி ஒரு ஏக்கரை வேலி அடிச்சு விட்டார்னு வைங்களேன், வேலி அடைச்சார்னா இஸ்லாமிய அடிப்படையில் கவர்மெண்ட் என்ன செய்யும் அவரே வெளியேற்றும், ஒருத்தரை எடுத்து உயிர்ப்பிக்கணும், நிபந்தனை என்ன உயிர்ப்பு அப்படின்னா என்ன விவசாயம் செய்யணும், அதை வாழ வைக்கணும், அதை வாழ வச்சு தண்ணீரை ஓட விட்டாருண்டா, தண்ணீரை ஓட விட்டு அல்லது அதில் வந்து என்னது அதாவது விவசாயங்களை என்ன உற்பத்திறதுக்கான உற்பத்தி செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாருண்டா ஃபஹுவலஹு, அவர் தான் அதுக்கு என்ன மிகவும் தகுதியானவர் என்று இஸ்லாம் சொல்லுது. இது இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த மாதிரியான நிலப்பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், ஆனால் ரசூலா இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, 1378 இலக்க திரும்பியதில் சிலது தரிசு நிலம் மாதிரி தான் ஆனால் ஓராளுக்கு சொந்தமாகிக்காது. எப்படி 100 ஏக்கர் ஒருத்தர் வாங்கி போட்டிருப்பார், புறவு வேலி அடைப்பை மட்டும் விட்டு வச்சிருப்பார், அந்த ஏரியாவில் ஓரங்களால் பிடிக்கிற பாட்டியெல்லாம் இருக்குது. விளங்கிட்டா என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம்னு சொல்லி இவனை என்ன நினைப்பான், 100 ஏக்கரில் போய் என்னத்துக்கு சண்டை எடுப்பட்டு வச்சிருப்பான்னு பேசாமல் இருந்து கட்டியுமா ஒரு டைம் பார்ப்போம். பண்ணி அதே 50 வருஷத்துக்கு வழக்கா போன வரலாறுகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு மண் அஹ்யா மண் அமர அர்தன் ஃபஹு அஹக்குபின்னு சொல்லக்கூடாது, என்ன யார் ஒரு பூமியை வாழ வைக்கிறார் அவர் தான் சொந்தமானது, நீ சும்மா தானே வச்சிருந்தாய், நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி என்னது சொல்லக்கூடாதுன்றதுக்காக மனிதன் மூளை இப்படி வேலை செய்யுமே. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், மண் அஹ்யா அர்தன் மையிதன் ஃபஹிய லஹு, இறந்த ஒரு பூமியை வாழ வைத்தால் அது அவருக்கு சொந்தம், வலைஸ லி இர்கின் தாலிமின் ஹக்குன், அடுத்தவண்ட பூமியில் அடந்தேறினால் அந்த அநியாயக்காரனுக்கு எந்த பங்கும் இல்லை என்ன ரசூலா, அடுத்தவண்ட பூமியில் அடந்தேறினால் அந்த அநியாயக்காரனுக்கு எந்த பங்கும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அதை சொன்னாலே போதும், இதை சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொன்னார்கள் செய்தி இது திருமீதியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், 1378 இலக்கத்திலுள்ள செய்தி. அடுத்ததாக எந்த ஒரு மனிதருக்கும் உரிமை இல்லை சும்மா வளர்ச்சி உரிமை கேட்கறது. நான் சொன்னேன் ஏற்கனவே, அதாவது வாழ வைக்காம சும்மா ஒரு நிலத்தை வளர்ச்சி போட்டு இது ஏண்ட அப்படின்னு சொல்ற உரிமை யாருக்குமே என்னது இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம், சஹிஹுல் புகாரியில 2370 இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஸஹபிபுனு ஜஸாமா என்ற நபித்தோ ஜஸாமா என்ற நபித்தோட சொல்றாரு, லா ஹிமா இல்லா லில்லாஹி வலி ரசூலிஹி அப்படின்றாங்க. எல்லை வகுத்து அடைப்பது என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மட்டும் உரிய விஷயம், வேற யாருக்கும் அந்த உரிமை என்னது இல்லை. அப்படின்னா என்ன, ஆட்சியாளருக்கு மட்டும்தான் அந்த உரிமை என்ன செய்கிறது இருக்கிறது, வேற யாருக்கும் அந்த உரிமை இல்லை. இதுக்கு அறிஞர்கள் வந்து ஒரு சில நல்ல அழகான உதாரணங்கள் சொல்றாங்க. எது ஒரு நிலத்தொத்தன் வாழ வச்சு அவனுக்கு உரிமையை கேட்டதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றாங்க. உதாரணம், ஒரு ஆள் ஆட்சியில் ஒரு புறா பறந்துட்டிக்குது, அதை வேட்டையாட்டி எடுக்கிறாரு, இதுவும் மன்னரை போய் தான் எடுக்கணுமா, மன்னர் ஒரு புறா பிடிச்சிக்கிறோம் உரிமையை ஆக்கியாரு இல்லை, அது வந்து பொதுவான விஷயம். கடல் உள்ள மீன் எடுக்கிறோம், ஆற்று உள்ள மீன் எடுக்கிறோம், அதுலேருந்து தண்ணியை பயன்படுத்துறோம், இதெல்லாம் யாருமே என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அதே நிலையில் உள்ளதுதான் நிலமும், அதே நிலையில் உள்ளதுதான் நிலமும். அந்த நிலத்தை ஒருத்தன் வாழ வச்சான்னு சொன்னால், அதில் விவசாயத்தை செஞ்சான்டா, அதை அவன் பொருட்படுத்தான், அவனுக்கு என்னது முழுமையான ரைட் ட்ரிக் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுபோல ஏராளமான செய்திகளை நாம் விவசாயம் சம்பந்தமாக சொல்லலாம். நான் இப்போ சொன்னவைகள் கொஞ்சம் டிரெக்ட்லி விவசாயத்துடன் அறிமுகமான சம்பந்தப்பட்ட சட்டத்துகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இது அல்லாமல் ஒரு விவசாய நிலத்தை அளப்பது சம்பந்தமாக, அதை எப்படி விற்பனை செய்கிறது, விற்பனை நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், அதனுடைய அறுவடை காலத்தில் விற்கலாமா, அறுவடைக்கு முந்தி விற்கலாமா, முற்பணம் கொடுக்குறண்டா எப்படி கொடுக்கணும், இது பற்றின நேரடியான செய்திகளை புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு சந்தேகத்துக்கு மட்டும் பதில் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ செய்தி இஸ்லாம் சொல்லுது, குர்ஆனில் ஹதீஸில் எல்லாம் இவ்வளோ செய்தி வருது. புகாரியை படிக்கிறாங்களாம் மட்டும் பேரில் சில கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒரு ஹதீஸை தேடி எடுத்து வச்சு இஸ்லாம் விவசாயத்தை கேவலப்படுத்துகிறது அப்படின்ற, உண்மையிலே ஒரு நேர்மையான ஒரு ஆய்வாளராக இருந்தால் அவர் என்ன செய்யணும், இவ்வளவு செய்தியையும் சொல்லணும், அதான் நேர்மை. இவ்வளவு செய்தியையும் சொல்லி இப்படியும் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இப்படியும் ஒரு செய்தி என்ன செய்து இருக்குதுன்னா அவர்கிட்ட கொஞ்சம் நேர்மைக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம். இதெல்லாம் மறைச்சிடுறது, மறைச்சிட்டு இப்படி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா, சஹிஹுல் புகாரியில் 2321 இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, இல்லை ஒரு இடத்துல வச்சு காண்றாங்க, சிக்கத்தன் ஒஷை அம்மின் ஆழத்தில் ஹர்ஃப், விவசாயம் உழுதக்கூடிய சில கருவிகளை என்ன செய்கிறாங்க ரசூலாங்க காண்றாங்க. கண்டொன்னே ரசூலாங்க சொல்கிறாங்க, லா யத்ஹுலு ஹாதா பைத்த கௌமின் இல்லா தஹலஹுல்லாஹுத்துல், இது ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதேண்டா இந்த கருவிகள் எல்லாம், அல்லாஹ் அந்த வீட்டுக்குள்ள இழிவை நுழைவிப்பான், அந்த வீட்டுக்குள்ள இழிவை நுழைவிப்பான். இப்படி ஒரு ஹதீஸ் என்ன செய்யுது வருது. இந்த ஹதீஸ் எடுத்து என்ன செய்யறேன்னா பாத்தீங்களா, விவசாயத்தையும் விவசாயிகளையும் இஸ்லாம் என்ன செய்கிறது கேவலப்படுத்துகிறது என்று மட்டம் தட்டி சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உண்மையான நேர்மையான உண்மையில் அவர்களை நம்ம நேர்மை உள்ளவர்களா அந்த கிறிஸ்தவ சகோதரர் நினைக்கிறதா இருந்தால் அவங்க என்ன செய்யணும்னா, நிறைய ஹதீஸ் விவசாயத்தை பத்தி இஸ்லாத்தை பத்தி வந்திருக்குது, ஆனா இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, இது எல்லாவற்றையும் என்ன செய்து தூளாக்குற மாதிரி இருக்குன்னா அப்ப நியாயம் என்று சொல்லலாம். அப்படி எதுவும் சொல்றது இல்லை. எடுத்து இந்த ஹதீஸ் விவசாயத்தை என்ன செய்ய நாசமாக்குறேன், இப்போ சொன்ன இவ்வளோ செய்தியும் சொல்லலையே அவங்க எதுவும் சொல்லலையே, இதை விட ஆச்சு அதை அவங்க சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, இது குருவானுக்கு முரம்படுதுன்னு இந்த குருமும் தூக்கிட்டு வழங்கிட்டா. அதாவது இந்த இவ்வளவு செய்திகள் வந்து அவன் சொல்கிறான்றதுக்காக அவது அவர்களாவது கிறிஸ்தவத்தோடு இஸ்லாத்தை சரியாக பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து குர்ஆனுக்கு பதில் சொல்ல பதில் சொல்லிக்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்யறது, தண்ட அறிவு தான் பெரிய அறிவு நினைச்சு பதில் சொல்றதுக்கு எல்லாம் இதை சொல்லிடுறது. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா உண்டை செய்கிறான் ரெண்டு விஷயம் இதில் இருக்கு, உண்டு இழிவு. இரண்டாவது அல்லாஹு தாலா மறுமை நாள் வரைக்கும் அப்படி நுழைவிப்பான் அப்படின்னு வர செய்து, இது ரெண்டு இருக்குது. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அல்லாஹு தாலா உண்டை செய்கிறான் வந்தா நாம் எப்பயும் ரெண்டா பிரிச்சு பார்ப்போம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் உண்டை செய்கிறான் வந்தா ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் எப்பயும். ஒன்று, இந்த உலகத்தில் இறைவன் ஒரு மனிதன்டிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று, இறைவன் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நாங்கள் கதிரெண்டாக தான் படிக்கிறோம், கதிரெண்டு நம்ம தான் படிக்கிறோம். என்ன சொல்கிறோம், நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யணும் நினைக்கணும், நீங்கள் நாடனமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடனும். ஒரு மனிதன் தவறு செஞ்சாலும் அல்லாஹ் நாடி தான் அந்த தவறு என்ன செய்யுது நடக்குது. இந்த உலகத்தில் என்ன தவறு நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுக்கு என்ன செய்யுது இருக்குது. என்ன காரணம் அப்படி சொல்கிறோம்டா, அல்லாஹ் நாடாதோண்டு இந்த உலகத்தில் நடக்குமெண்டா, அவன் இறைவன் அல்ல, அவன் இறைவன் அல்ல. இதைத்தான் நம்ம கதிரெண்டு நம்புகிறோம், இஸ்லாத்தில் விதி என்று நம்ம இதைத்தான் நான் நம்புகிறோம். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் என்ன செய்யும் நடக்கும், இதை நாங்கள் நம்புகிறோம். அதே நேரம் அல்லாஹு தாலா அதை அவனிடம் இருந்து விரும்பவில்லைன்னு சொல்றோம். உதாரணமா எப்படி தெரியுமா, ஒத்தன் காஃபிராகுவதற்கு இறைவன் நாடினான், ஆனா அவன் காஃபிராகுவதை இறைவன் விரும்பவில்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளும், ஒத்தன் காஃபிராகுவதை இறைவன் நாடினான், ஆன் காஃபிராகுவதை இறைவன் விரும்பவில்லை. ஒத்தன் தொழுவதை அல்லாஹு தாலா என்ன செய்யறான் விரும்புகிறான், ஆனா அவனுக்கு தொழுவதை இறைவன் நாடவில்லை. தொழுவதை ஒத்தன் விரும்புறான், ஆனா அல்லாஹ் என்ன செய்யல அவனுக்கு அதை நாடவில்லை. இந்த ரெண்டு பகுதியை நம்ம கதிரெண்டு புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம அடிப்படையை படிச்சுக்கிது. நம்ம கதிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ அல்லாஹு தாலா இவனுக்கு இழிவை நுழைவிப்பான் என்ற வார்த்தையை வந்து இந்த உலகத்தில் இது பெரிய குற்றம் என்றதுக்காக வேண்டி வந்ததா, அல்லது உலகியல் ரீதியாக இதுதான் நிலை, விவசாயம் என்றவனுக்கு உலகியல் ரீதியாக இதுதான் நிலை, இறைவனுடைய ஏற்பாடு இதுதான் என்கின்ற அடிப்படையில் வந்ததா அப்படின்னு கேட்டீங்க என்று சொன்னால், விவசாயிகளுடைய வரலாறு நான் உங்களுக்கு சொன்னேன் விளங்கிட்டா. இப்போ இந்த துள்ளு கேவலம் இருக்கிற இழிவு, இழிவை அடுத்த பகுதி மார்க்க ரீதியான இழிவா உலக ரீதியான இழிவா இதையும் பார்த்துக்கிறோம். துள்ளு ரெண்டு வகையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா டு மதீனாக்கு விரட்டப்பட்டாங்க, உலக ரீதியாக அது இழிவா இழிவு இல்லையா இழிவு, ஆனால் அல்லாட்டது கௌரவம் கண்ணியம். உஹத் யுத்தத்தில் ரசூல்லாங்க தோல்த்தது இழிவு சரியா, ஆனால் அல்லாட்டது என்ன கண்ணியம். நம்ம சொல்றோம் யாரில் நாடியவர்களை தாழ்த்துகிறாய் நாடியவர்களை உயர்த்துகிறாய், ஒத்தனை ஆட்சியிலிருந்து இறக்கினான்னு சொன்னா அவன் இழிவடைகிறான், ஆனால் அல்லாட பார்வையில் அவன் இழிவடைஞ்சவன் அர்த்தம் அல்ல. ஒத்தனுக்கு கொண்டு இல்லாமல் போகுதுன்னு அவன் இழிவடைகிறான், அல்லாவுடைய பார்வையில் அது தண்டனைக்குரிய அர்த்தம் அல்ல. இது எதை சொல்லப்படுது வழங்கணுமா இல்லையா, இந்த ரெண்டு விஷயம். அல்லாஹு தாலா தண்டனையாக இதை சொல்றானா, விவசாயிகளுக்குரிய விதியா அல்லாஹ் இதை என்ன செய்யறான் சொல்றானா, உண்டு. இரண்டாவது, இழிவுன்றது உலக ரீதியான இழிவு அல்லாஹு தாலா சொல்றானா மறுமை ரீதியான இழிவை சொல்றானா, இதை அழகா விளங்கலாம். விவசாயிகள் காலாகாலம் அவங்களுக்கு கிடைச்ச பரிசு இழிவு தான் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் அப்படியா இல்லையா. இப்போ இங்குள்ள எத்தனை பேர் என் மகன் நல்ல ஒரு விவசாயி வரும்னு யார் சொல்லறடி, நானும் சொல்லறடி இல்லை நீங்களும் சொல்ல. மரம் வீட்டில் நாட்டுறது ஓகே தான், வயல் வாங்கி என் மகன் இறங்குறத நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் விரும்ப மாட்டோம், ஏன் விரும்பலை, அதில் உள்ள அந்த நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்கு அழகான வழி என்னண்டா, இதில் இது எவன்ட வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் அவன்ட நிலை இப்படி தான். அப்போ ரசூலுல்லாஹி இதை பாராட்ட சொன்னாங்களா கண்டிக்க சொன்னாங்களா, நான் சொல்கிறேன் அந்த ஹதீஸுடைய இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ விவசாய சப்ஜெக்ட்லேயே பார்த்தா புரிஞ்சுக்கலாம், ரசூலுல்லாஹி கண்டிக்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, எந்த வீட்டுக்குள்ளே இது நுழைஞ்சாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இழிவை தான் கூட போய் என்ன செய்யுது சேர்க்குது. ஆனால் இது என்னத்தை சேர்க்கணும், கண்ணியத்தை என்ன செய்யணும் அந்த அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கணும் இது. ஆனால் அல்லாஹு தாலா அந்த விதியை என்ன செஞ்சிட்டான் இந்த உலகத்தில் வைத்து விட்டான் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்ல வராங்க. இதே மற்ற ஹதீஸ்கள் மற்ற விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பார்த்தா இயல்பாக என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஒரு நாட்டை பிடிச்சா முதலாவது கேவலப்படுத்துறது யாரு, விவசாயிகள். அவனைத்தான் அடிமையாக்கி அவனை இழிவாக்கி அப்போ ஒரு நாடு பிடிச்ச உடனே முதலாவது இழிவடைகின்றவர்கள் விவசாயிகள். அல்லாஹு தாலா மறுமை நாள் வரைக்கும் இதைத்தான் விதியை என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அந்த இழிவுக்கு மேலால் அவங்களுக்கு என்ன இருக்குது, மிகப்பெரிய நன்மைகள் அவங்களுக்கு உண்டு. ஏன், அவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் மூலம் உலகமே சாப்பிடுது, உலகமே சாப்பிடுது, தாவரம் சாப்பிடுது, பட்சி சாப்பிடுது, எல்லாமே சாப்பிடுது, திருட்டு போகுது, எல்லாத்தாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும் சதகா தர்மம் நன்மை இந்த கூலி தான் கிடைக்கும். ஆனாலும் அவனுக்கு என்ன இந்த உலகத்துல விதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இழிவும் கேவலமும். இதுதான் இந்த விவசாய கருவிகளுக்கு உலகத்துல கிடைச்ச ரிசல்ட் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே தவிர, யாரெல்லாம் இதை வீட்டுக்குள்ள வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்க வணங்கிட்டா, இதெல்லாம் மிகப்பெரிய கேவலம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை ஒரு வகையில நல்ல முறையில புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கு. இப்படி புரிஞ்சு கொள்ள மொழியில இடம் இல்லைனா பரவாயில்ல, இப்படி புரிந்து கொள்வதற்கு அதாவது உலகத்தில் எந்த விதமான அதாவது இடமும் இல்லை அப்படி என்று சொன்னா பரவாயில்ல, ஆனா புரிஞ்சு கொள்றதுக்கு இடம் இருக்குது அதுல. அல்லாஹு தாலா எந்த வீட்டுக்குள்ள இந்த விவசாய இது வச்சுக்கிறானோ மறுமை நாள் வரைக்கும் இழிவத்தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான். யௌமுல் கியாமால இழிவன் அல்லாஹ் சொல்லவே இல்லை. மறுமை நாள் இது அவருக்கு என்ன செய்யும், கேவலத்தை ஏற்படுத்தும் சொல்லி இந்த உலகத்துல வாழ்நாள் முடியும் வரைக்கும் என்ன செய்யும், இப்படி யாரும் நிலைமையை தான் அல்லாஹு தாலா இங்க என்ன செஞ்சுக்கிறான் உலகத்துல வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் கதிரன் இந்த உலகத்துல அப்படித்தான் வச்சுக்கிறான். உதாரணமா முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்துல சோதனை அப்படியா இல்லையா, முஸ்லிம்கள் சோதிக்கப்படுறாங்க. இது அல்லா வச்சதா வைக்காததா, அல்லா வச்சு அல்லா விரும்பியதா விரும்பாததா, விரும்பாது. அல்லா நாடியது அல்லா விரும்பியது அல்ல, அல்லா இது நாடிக்கிறான் இந்த உலகத்துல. அதுக்காண்டி மறுமையில அவங்களை கேவலப்படுறாங்க இடத்துல துள்ளுதான், இது கேவலம் தான் இழிவுதான். ஆனால் இதன் அடிப்படையில் தான் இதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு அந்த ஹதீஸ் இஸ்லாத்து விவசாயத்தை என்ன செய்யுது இஸ்லாம் மட்டம் தட்டுது என்று சொல்லியும் அது சரிதான் என்று ஏற்றுக்கண்டு ஒரேடி அந்த ஹதீஸை புகார்லேருந்து தூக்குங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுப்பது என்பது மார்க்க முரணான செயல். யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு என்ன இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதாரபூர்வமான செய்தி நம்பி நாம் நம்பிட்டு போகிறோம். ஏன்னா எங்களுக்கு எல்லா அடிப்படைகளும் எங்களுக்கு அதுக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைப்புடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இயன்றளவுக்கு இந்த மார்க்கத்துடைய தொடாத எத்தனையோ அழகான பகுதிகளை தெரிஞ்சு எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தில் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் என்கின்ற அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வாக்குல் கவுலி ஹாதா வஸ்தஃக்ருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimvanoli.com
5: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
6: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியமிக்க சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய ஐந்தாவது சூறாவாகிய சூரத்துல் மாஇதா தொடர்ந்து நாம் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது ஐந்தாவது சூறாவாக வரக்கூடிய சூறா தான் சூரத்துல் மாஇதா. இந்த சூரத்துல் மாஇதா இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 120 ஆயத்துகளை இந்த சூரா மாஇதாலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 120 ஆயத்துகளும் இவைகளுக்குள் அல்லாஹ் 147 தடவை அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உயர்ந்த பெயர் 147 தடவை இந்த சூராவில் 120 ஆயத்துகளுக்குள் அமைந்திருக்கிறது. இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்ஸிலத் அலா ரசூலில்லாஹ், அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு சொல்வார்கள், இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகனம் அதை சுமக்க முடியாமல் போனதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி விட்டார்கள். என்றால் வஹியுடைய பாரம் என்பது அது மிக பாரமானதுதான் வஹி. அதனால் இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாகனத்தில் இருந்தார்கள், வாகனம் தாங்கி கொள்ள முடியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து இறங்கி விட்டார்கள். இந்த சூராவில் மிக விசேடமாக அமையக்கூடிய ஒரு ஆயத்து தான். நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது சூரா மாயிதாவுடைய 3வது ஆயத்தை கொஞ்சம் பாருங்கள். 3வது ஆயத்தை பார்க்கும் பொழுது அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி وَرَضِيْتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. சூரா மாயிதாவுடைய 3வது வசனம் என்ன தெரியுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது இறக்கப்பட்ட ஆயத் இந்த ஆயத்து தான். அதாவது ஒரு யஹூதி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்டார், இந்த ஆயத் மாத்திரம், இந்த அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيْتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا, இன்றைய நாள் நாம் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்தேன். அல்லாஹ் சொல்கிறார் அல்யௌம, இன்றைய நாள், அக்மல்து லகும் தீனகும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன். 3வது, வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்களை பற்றி பேசியிருக்கிறான் இந்த ஆயத்திலே. முதலாவது அக்மல்து, இரண்டாவது அத்மம்து, 3வது ரதீது. இந்த ஆயத் இறங்கிய நாள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால், அந்த யஹூதி சொன்னார், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக தேர்ந்தெடுப்போம். உமர் ரழியல்லாஹு அன் அந்த யஹூதியை பார்த்து சொன்னார்கள், இன்னில அஅலமு ஐய யௌமின் நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத் இறங்கிய அந்த நாளை நான் அறிவேன். நஸலத் யௌம அரஃபா, இந்த ஆயத் இறங்கியது எப்பொழுது தெரியுமா? அரஃபாவுடைய நாளை. அது மாத்திரமல்ல, ஃபி யௌமில் ஜும்அ, வெள்ளிக்கிழமை, அரஃபாவுடைய நாளையில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். சகோதர சகோதரிகளே, சூரத்துல் மாயிதாவை நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த ஆயத் 3வது ஆயத்தாக எங்களுக்கு வரும். இந்த ஆயத் கல்புக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய முக்கியமான ஆயத்து தான் இந்த ஆயத். இந்த சூரா மாயிதா என்பது ஹலால் ஹராம் சம்பந்தமாக கடைசியாக இறக்கப்பட்ட சூரா இதுதான். 112வதாக இறக்கப்பட்ட சூரா, இதில் ஹலால் ஹராமை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான், சட்டதிட்டங்களை பத்தி பேசியிருக்கிறார். இந்த சூரா மாயிதாவுடைய 2வது வசனத்தையே நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. அல்லாஹ் சொல்கிறான், நல்லதுக்கு உதவி செய்யுங்கள். தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விடயம் தக்குவாவுடைய விடயங்களுக்கு உதவி செய்யுங்கள், கெட்ட விடயம் பாவத்துக்கு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இமாம் அபு மைசரா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் மாயிதாவில் சகோதரர்களே 18 ஃபர்துகள் இருக்கிறது. இந்த சூரா மாயிதாவில் மாத்திரம் 18 வகையான ஃபர்துகள் இருக்கிறது. என்னென்ன ஃபர்துகள் இருக்கிறது? உதாரணமாக முதலாக அறுப்பதுடைய சட்டதிட்டம். ஏனென்றால் இந்த சூரா மாயிதாவை ஓதும் பொழுது கொஞ்சமாவது எங்களுக்கு விளங்க வேண்டும். முதலாவது என்ன சட்டதிட்டம்? அறுப்பது, அறுத்து சாப்பிடுவது, தபாய. இரண்டாவது சட்டமாக, அதாவது யூத கிறிஸ்தவ பெண்களை ஒரு முஸ்லீம் திருமணம் செய்ய முடியுமா? இரண்டாவதாக. மூன்றாவதாக வுதுவுடைய சட்டம். நான்காவதாக குளிப்புடைய சட்டம். ஐந்தாவதாக தயம்மத்துடைய சட்டம். ஆறாவது தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதமாக நடக்க வேண்டும் என்ற விடயம். ஏழாவதாக களவெடுத்தால், கொள்ளையடித்தால் அவர்களுக்கு கை வெட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் இந்த சூராதான் பேசுகிறது. அடுத்தது ஒன்பதாவது, எட்டாவது கொள்ளையடித்தது, ஒன்பதாவது களவெடுத்தது, பத்தாவது சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும். சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய சட்டதிட்டங்கள் என்ன என்பதையும் இந்த சூராதான் பேசுகின்றது. அல்லாஹ் இந்த சூரா மாயிதாவில் தான் ஒருவர் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதாவது 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது அவர் ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது 3 நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்டதிட்டம் இந்த சூராவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 11வது சட்டமாக, இஹ்ராம் உடுத்திருக்கும் பொழுது வேட்டையாடுவது கூடாது. 12வது சட்டமாக, சாராயம் ஹராம் என்ற சட்டம். 13வது சட்டமாக, மௌத்தின் பொழுது வசிய செய்யக்கூடிய சட்டம். இந்த கிட்டத்தட்ட 18 ஃபர்துகளை பேசிய சூரா சூரத்துல் மாயிதா. அதனாலதான் சூரா மாயிதாவுடைய முதல் ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஔஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள். உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த 18 ஃபர்துகளையும் நிறைவேற்றுங்கள். சூரா மாயிதாவை ஓதுவது மாத்திரமல்ல அவசியம் சகோதரர்களே, அந்த சூரா மாயிதாவில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் தெரிந்து வாழ வேண்டும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், தஅல்லமு சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை படியுங்கள், சூரத்துல் நிசாவை படியுங்கள், சூரத்துல் மாயிதாவை படியுங்கள், சூரத்துல் ஹஜ்ஜை படியுங்கள், சூரத்துல் நூரை படியுங்கள், இவைகளில் ஃபர்துகள் இருக்கிறது. சூரா பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் ஹஜ், சூரத்துல் நூர், இந்த 5 சூராக்களையும் படியுங்கள். இதில் ஃபர்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த சூரா மாயிதாவுடைய 44வது ஆயத், 45வது ஆயத், 47வது ஆயத், இந்த 3 ஆயத்தையும் ஓதும் பொழுது அப்படியே மார்க் பண்ணு. ஏன் தெரியுமா? இந்த 3 ஆயத்துடைய கடைசியிலையும் பாருங்கள். முதலாவது 44வது ஆயத்தில் வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் فأولئك هم الكافرون. 45வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க, ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الظالمون. நாற்பத்தி ஏழாவது ஆயத்துடைய கடைசியை பாருங்க. ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாஇகஹுமுல் ஃபாஸிகூன். மூன்று இடத்திலேயும் அல்லாஹ் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹுடைய தீர்ப்பை அல்லாஹ் இறக்கிய ஒன்றின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிர். திரும்ப, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் பாலிம், அநியாயக்காரன். மூன்றாவதாக, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் ஃபாசிக், பாவி. இந்த மூன்று ஆயத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 18 ஃபர்லுகள் சட்டதிட்டங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது, நீங்கள் இதன்படி தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் நீங்கள் காஃபிர்கள், நீங்கள் வாலிம்கள், நீங்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதமாக அல்லாஹுடைய தீர்ப்பை தீர்ப்பாக வழங்காதவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சூரத்துல் மாயிதாவிலே சகோதர சகோதரிகளே ஓதும் பொழுது இன்பம் வரும் அப்பொழுதுதான். இந்த சூரத்துல் மாயிதாவிலே 16 தடவை அல்லாஹ் மூமீன்களை அழைக்கின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனூ, பாருங்க சூராவுடைய தொடக்கத்தையும் பாருங்க அடுத்து, யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைக்கிறான் அல்லாஹ். இவ்வாறு 16 தடவை அல்லாஹ் அழைக்கிறான். மொத்தம் குர்ஆனில் அல்லாஹ் 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, எத்தனை தடவை? 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் 90 தடவை குர்ஆனில் அழைக்கும் பொழுது, இந்த சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம் அல்லாஹ் 16 தடவை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று அல்லாஹ் 5 தடவை அழைக்கின்றார். வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்று இருக்கிறாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களையும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் 5 தடவை யா அஹ்லல் கிதாப் என்றும் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று 16 தடவையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவையும் அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூராவுடைய விசேடம் இதுதான். 16 தடவை ஓதும் பொழுது பாருங்கள், அவைகளை மார்க் பண்ணுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த குர்ஆன் இன்பம் அளிக்கும், இந்த குர்ஆன் இன்பமாக மாறும். 16 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று 5 தடவை, யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் அழைத்து இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, இந்த சூராவுடைய 120 ஆயத்துகளில் 118வது ஆயத்து இருக்கிறது, விசேடமான ஒரு ஆயத். அதாவது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். காலையாகும் வரை ஒரே ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலையாகும் வரை மீட்டி மீட்டி ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள், சுஜூ செய்தார்கள். அது என்ன ஆயத் தெரியுமா? 118வது ஆயத், இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ. إِن تُعَذِّبْهُمْ يَا اللَّهُ அவர்களை நீ வேதனை செய்தால், فَإِنَّهُمْ عِبَادُكَ அவர்கள் உனது அடியார்களே, وَإِن تَغْفِرْ لَهُمْ அவர்களை மன்னித்தால், فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ நீ அவற்றை மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய். காலையான பொழுது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இரவு காலையாகும் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதினீர்களே, கடைசியில ருகூ சுஜூத் செய்தீர்களே, கடைசியில ருகூ சுஜூத் செய்

0: பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது 26வது ஆயத்திலிருந்து 26வது ஆயத்திலிருந்து காபீல் ஹாபீலுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 PM.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எப்படி ஒரு ஜனாசாவை மண்ணுக்குள் அடக்க வேண்டும் என்பதை காகம் படித்துக் கொடுக்கிறது. இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மாயிதாவில் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று இந்த சூரா மாயிதாவில் சொல்லப்பட்ட இன்னொரு சம்பவம் தான், ஹசரத் ஈசா அலைஹி சலாமிடம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், வானத்திலிருந்து தட்டை இறக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் சாப்பிட வேண்டும். ஹசரத் ஈசா அலைஹி சலாம் அல்லாஹுடம் துவா கேட்டார்கள். கடைசி பக்கத்தை பாருங்கள். قال عيسى بن مريم اللهم ربنا انزل علينا مائده من السماء يا الله வானத்திலிருந்து தட்டை இறக்கி இறங்குமா இறக்கினான் அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் படித்து தருகிறான், வானத்திலிருந்தும் இறங்கும், பூமியிலிருந்தும் உருவாகும். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் மாயிதாவை படித்து சரியாக ஓதி விளங்கி அமல் செய்து இது சொல்லப்பட்டிருக்கும் அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் 18 வகையான ஃபர்துகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை சரியாக விளங்கி இதற்கு முன்னால் பல உலமாக்கள் குர்ஆனுக்கு வியாக்கியானம் கொடுத்தார்கள், தஃப்சீர்கள் செய்தார்கள், குர்ஆனை மரணம் செய்தார்கள், குர்ஆனுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. காலையில் எழும்பியதிலிருந்து ஓதுவார்கள், மாலை தூங்கும் வரை ஓதுவார்கள். இவ்வாறாகவே குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனை எழுதினார்கள், தஃப்சீர்களை எழுதினார்கள். இந்த உலகத்தில் பல சாதனைகளை இந்த குர்ஆனுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். சகோதர சகோதரிகளே, அந்த குர்ஆன் இன்னும் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவாக மெது மெதுவாக படிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், மற்ற மக்களுக்கும் இதை தாவத் கொடுப்போம். குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் நம்மை விட்டு முன் சென்ற குர்ஆனுடையவர்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக. அவர்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழ தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி,
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
5: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள்.

0: பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் உருஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றான். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதாவது, உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் உள்ளது, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதரக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உருஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டிவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும், பின்னரே அல் குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஒரு படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நற்சிந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க் அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும். மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க் அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புகின்றாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும். மேலும் தனது உறவு முறைகளை சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அஹமத். மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திரை சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: நாளும் ஒரு நட்சத்திரை.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம். காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها فان كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله آمنوا اتقوا الله حق تقاته

0: يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலைப்பொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமை நாளுடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸ்களில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஸாலிஹா ஃபிதனன் க கிதாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்கள், நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்கு தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்ப உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதுல பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைம்ல அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாதே ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
5: கடமைகள்ல அலட்சியம் காட்டுவான், சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்துல பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யுமா, அவனுடைய வாயிலிருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்ட்டு என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு வர ஆரம்பிக்கும், பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, யபீஉ தீனஹு பிஅரதி மின துன்யா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான ஏண்ட அகீதாவை ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேண்டு யோசிக்க மாட்டான், அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால் என்ன செஞ்சிருவான், எபியு தீனஹு, வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்று அதை அவனுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தண்ட பிள்ளைக்கு பாருங்கள், சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒருத்தன்ட்ட காட்டி அவர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழும், அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸெல்லாம் என்ன செஞ்சுக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அகீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தண்ட பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அதில் ஒன்று சரிவரலன்னு எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளையை குணப்படுத்தணும். அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும். அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃசதலஹா மின் ஹெர்சில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமிதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்னத் அஹ்மதில் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமி, ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃசதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா. இதை விட மோசமானது தான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழ்லையும் வரக்கூடிய ஆசைக்கு தானே அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால், என் ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு அறிவிப்புண்டை மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா, ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்கராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுதுவாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க.
3: நீங்கள் தொடர்ந்து உங்களில் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734505965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
9: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: போடுற பிளான், திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன்கிட்ட ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தன் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன வலை? அது இயல்பா எல்லாரும் விழுகிற வலை. எது? வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்துல மத்ததெல்லாம் இல்லை, நான் வட்டியில கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகள்ல நான் போக மாட்டேன், அதுல எல்லாம் என்ன செஞ்சிருவாரு, ரொம்ப பக்குவமாக இருந்துருவாரு. ஆனால் எதில் மனசை பறி கொடுத்துருவாரு? இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது. பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்றது மானக்கேடான, அருவறுக்கத்தக்க, ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள். இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான். எது? பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி, அதுலேயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தாரு, இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விழல்லை, இது ரெண்டுலேயுமே விழையில்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறாரு இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான், அப்படியே என்ன செய்தாரு, ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பேணுதலாக இருக்க முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தஆலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அன் தகூலு அலல்லாஹி மாலா தஆலமூன், அன் தகூலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது? பிதாத்து. என்னது? பிதாத்து. மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ரா சாதி இவங்களோட தஃப்சீர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியா உல் பயான் தவீலி ஆயும் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க, இமாம் தபரி ரஹமத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர் இமாம் தபரி ரஹமத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயது குலு ஃபீஹி குல்லு காஃபிரின் ஒ குல்லு முபுத்ததி இன்னென்னு என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த கடைசி சொல்லுக்கு எழுதியிருப்பாங்க, என்னது, இதுல யாரு வருவா? காஃபிரும் வருவா. இதுல இஸ்லாத்துல இல்லாத அமல செய்யறானே பேணுதல் என்று நினைச்சுக்கொண்டு, பக்குவம் என்று நினைச்சுக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினைச்சுக்கொண்டு அப்பேற்பட்ட விதத்து காரணம் என்ன செய்வான், இதுல வருவான். ஏன் இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்ல, இவரை எங்க போட்டு லாக் பண்றது? நீ மார்க்கம் மார்க்கன்னு தானே போறாய். அவ மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும். என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில, இந்த உலகத்துல அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏண்ட மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும். ஏ கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும். கு அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், என் மனைவி என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும். எதிரிலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவங்களோட வாழ்க்கையில குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்கள் இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், இந்த ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆன சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமானை, எங்களோட தக்குவாவை, எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியை நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ விரும்புகிறீங்களா என்ற ஒரு கொஷனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபி அலூனி, என்னது, நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நபிங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா, அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனாக தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்க சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்க எல்லாரும் அல்லாஹ் விரும்புறீங்களா, கன்ஃபார்மா விரும்புறீங்களா, உறுதியா விரும்புறீங்களா? சரி, அப்ப நீங்க அப்ப என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகைதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையா இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையா இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலையா இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னைய முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி அலூனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், இணையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், இணையத்தான் நீங்கள் பின்பற்றணும், இந்துதான் நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலாவே சொல்ல சொன்னார், சூரத்து ஆலே இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியா செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம குறுக்கு வழியில போக பார்க்க கூடாது. சரி சரி சரி இதெல்லாம் பெருசா அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்க கூடாது. விளங்குதா? இப்ப ரசூல்லா பாருங்க, ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸ்ல ஒருத்தர் என்ன செய்யறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையில தின்றாரு, இடது கையில சாப்பிடுறாரு, இடது கையில சாப்பிடுறாரு. அப்ப அந்த சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாஸுக்கு சொல்றாரு, இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு. அந்த அறிவிப்பாளர் வரிசையில வாப்பா மகன் வராங்க, சலமா ரதியல்லாஹு அன்ஹு, அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸ்ங்கிறது. மகனுக்கு ஒரு நாள் சொல்றாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸ்ல இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில சாப்பிட்டாரு, என்ன செஞ்சாரு, இடது கையில சாப்பிட்டாரு. வேற வேற ஹதீஸ்ல வருது, இடது கையால சாப்பிடுறது இடது கையால குடிக்கிறது யாரு, ஷைத்தான் குழு வயசபு பிசிமாலிகி, சஹீஹ் முஸ்லிம் கூடிய அறிவிப்பு. ஷைத்தான் தான் என்ன செய்யறான், இடது கையில சாப்பிடுறான், இடது கையில குடிக்கிறான். அப்ப ரசூல் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே ஹதீஸ், யாதோ சலிஹின் எல்லாம் வருது தானே. என்ன சொன்னாங்க ரசூல் அந்த மனிதரை பார்த்து, இடது கையில திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன சும்மா அப்படி கம் பண்ணி இருக்கிறீங்க, என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேனா, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும், ஏன்னா உற்சாகமாக போகும் அப்போ தானே, சொல்லுங்கள் வெக்கப்படாமல் சொல்லுங்க. என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமா கட்ட நீங்க எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. குல்பியமீனி மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் வாழ்க்கையில பறக்க செய்வானாங்க. என்னது குல் பியமீனிக்கு, ரசூல் அவரை பார்த்து சொன்னாங்க, வலது கையில சாப்பிடலாமே, வலது கையில சாப்பிடலாமே. நாமளா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்ன தலை திண்டானடா, கால அலசரி திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை, விட்டு போட்டு வேலையை பாரு. அப்படிதான் நம்ம அப்படிதானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதான் வண்ட வலது கையில தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சு பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் திண்டு தொலையட்டும் சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அவன் நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன குல்பிய மீனிக், வலது கையில் சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், இல்லை அஸ்தி, இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார், எனக்கு ஏலா நல்ல ஏலும் ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா, இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுவும் ஸஹீஹ் முஸ்லிம் வர ஹதீஸ், ஒரு மனிதனோட உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமைனாலும் அவனால் என்ன செய்ய இயலாது, சொல்லுங்களே சொர்க்கம் புகையலாது, கட்டுகளவாது லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாரு, பசந்த நல்லா பசந்த இல்லை இந்த சாரி அழகா உடுக்கிறது, அழகா உடுக்கிற ட்ரெஸ் அழகா உடுக்கிறோம், அழகா என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாதரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா, அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை, இல்லை இல்லை இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூல் இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, பெருமை. கிபிர்னா என்னது, ப்ரவுட்டானே, ஆ பெருமை, பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க, அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை. சத்தியத்தை மறுப்பது, இது யாரோட அடிக்கிற பெருமை, அல்லாஹ்வோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா, அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா, இல்ல. அவ சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கு, குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கு, நாங்கள் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லைண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை, அல்லாவோட அடிக்கிறாங்களா, யாரோட அடிக்கிறாங்க, யாரோட அடிக்கிறாங்க, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை, மனிதர்களோட அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா, கம் துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோட அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதரை பார்த்து குல் பியமீனி, வலது கையில் சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மாமனாகும் இல்லல் கிபிர். ரசூலுல்லாஹ் வஹிய சொன்னாங்க வலது கையில தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சே தின்ன இயலாம சாப்பிட இயலாம எது? பெருமை. சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க வகையை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன. நான் நினைப்போம் அடே சரி வலது கையில தின்ன என்ன இடது கையில தின்ன, அப்படி இல்லை. சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான். சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது, சுண்ணா எங்கிறது இந்த வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹ் இடத்துல அடையறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹ் இடத்துல மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்ப அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே. இன்றைக்கு அப்படித்தான் நம்ம ஒன்று நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டியிருக்கிற ஒரு தியரி என்னது, செஞ்சா நன்மை செய்யாடி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது. செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, அந்த ஹைர் என்ற வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது. அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா இல்லை? அந்த ஹதீஸ் அறிவித்தவர் சொன்னார், அன்றைக்கு ஏலாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்தியலுமாக இருந்த அந்த கை ஃபமா ரஃபாஹா இலா ஃபீஹி, அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு, சல்லத் எதுகு கை அப்படி சூகையாக போயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காமல் கேர்லெஸ்ஸாக பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லையே இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்தில் இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கெல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? சுண்ண திருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன புள்ளா இருந்தாலும் தவறு தவறுதான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமா இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், எல்லா சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கம் அலால் ஹராம் பேசி கொண்டு போறீங்களே, அவனுக்கு பாவமாக எழுதப்பட போதும் அப்படித்தானே, பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்யறது ஹராமி, ஹராத்தை செஞ்சால் ஹராம் தானே. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சார், பசி எடுத்து வாயில் வச்சார். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு எடுத்து வாயில் வச்சதோடய ரசூலுல்லாஹ் கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யாரு செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையா இருந்தாலும். இதுதான் அந்த கு அம்புசக்கும் வகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதுல இருந்து நானும் என்னை என்ன செய்யணும், பாதுகாக்கணும், என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குரான் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் இளையட்டா என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்டு சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத் சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்க இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றாத்தும் கொஞ்சம் சரி நீங்க சரிகிட்டீங்கடா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சருகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, அலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேத்துக்குரிய சகோதரர்களே, அதனால நாம் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால் அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், பொருளாதாரத்திலேயே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலேயே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதா அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்கல்ல கேலஸ என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திடக்கூடாது. இதுல மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க, ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யாரு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், யாரு ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பிளட் ரிலேஷனு, இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேற யார் சொல்லி, கதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும், ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க லம்ஹா, அப்படிதானே சே, அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட மேல மைசா என்ற அரபுல சொல்ற என்னது செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி, எவ்வளோ இறக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட எவ்வளோ இறக்கும் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவை பார்க்கறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க, வந்தா ரசூல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அல்லாஹுடைய ரசூலாவை பற்றி கேட்டதோடையே அவர் வெளியே போனாருமா இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹுல் முஸ்லிமில் வர ஹதீஸ், நிறைய இடத்துல வருது சஹீஹுல் புகாரில் கிட்டத்தட்ட நினைக்கிறோம் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட, ஏன் என்ன விஷயம், என்ன விஷயமாம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு சரியான கூட, வீட்டில் கணவண்ட வேலை பிள்ளையிட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன், அவர் ஆவைக்கு படுத்தா சரியான டயர்ட் மேலெல்லாம் வருத்தம் உடச்சி போட்ட மாதிரி, காலையில் எழும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம், அப்படிதானே கடும் கஷ்டம் கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்ட துணைக்கு கேட்டா, என்ன நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுன்னா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடச்சிருந்தாங்க, அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணித்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க, நானும் தேவை உள்ளோர் ஆள் அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை, அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும் ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன் கை துணைக்கு நான் வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்னத்தோடையே யாரு ஃபாத்திமா ரலியல்லாஹு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க, வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹு முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தேன்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னவாம் என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும், இப்படி பிரச்சனையை சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட என்ன அதுக்குரிய சொல்யூஷன் தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை, சரி நான் பார்க்குறேன் நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரத்தல்லா வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அங்காள ரசூல்லா தன் தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தன் தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம். ரசூல்லாவும் எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்களோட வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம், அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில், ஈமானிய முறையில், சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அவங்க எலும்ப பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னொரு இடம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இப்படி உட்கார்றதுக்கு என்ன சொல்லி, சம்மணங்கொட்டி உட்காரதா, சம்மணங்கொட்டி அப்படித்தானே, இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்றுற நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய நெஞ்சில் ரசூலுடைய விரல் அப்படி படுது. அது அவங்க சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி, அல்லாஹுடைய தூதர் யார், அவருடைய மாமனார், என் மாமாட அந்த கால் விரலில் இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உட்காந்தோடையே ரசூல கேட்டாங்க, முதலாவது நீங்கள் இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சி போட்ட மாதிரி வருத்தமாக இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்க, அதை நான் இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையே கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா, ஆ அப்படித்தானே. அவன் நான் ஃபாத்திமா இல்லத்தால் அப்படி செய்கிற ஆளுண்ட அல்ல, அவங்க திருமணம் முடித்து பிள்ளையோட வாழக்கூடிய ஒரு ஆள், அவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு பிரச்சனையை யோசிச்சு அந்த சொல்யூஷன் உண்ட நோக்கமாக கொண்டு பிரச்சனை உண்ட கிரியேட் பண்ணிட்டு வரால் ஒன்று இல்லை. இதுதான் அந்த அந்த அணுகுமுறை. எந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஈமான்ல பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, வழித்தவறி போயிடக்கூடாது, பிழையான முடிவுகள் சொல்யூஷன்களை எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்டு வாப்பாவா வாழ்றான்டா, தந்தையாக இருக்கிறான்டா, தாயா இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு குடும்ப கட்டமைப்புல வாழ்றான்டா, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தெளிவா இருக்கணும், அவனுக்கு முன்னால் வரக்கூடிய சவால்கள்ல தெளிவா இருக்கணும். ரசூலுல்லாஹி நாங்க தானே சொல்றோம், அவர் ஒரு வெறுமனே ஆன்மீகத்தை மேலோட்டமாக காட்டிட்டு வரப்போன ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தந்தையாக வாழ்ந்தாரு, ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தாரு, சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறாரு, தொழிலாளியாக இருந்து தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறாரு, நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறாரு, சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக அந்நியவர்களால் கூட முஸ்லீம் அல்லாதவர்களால் கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான்னு நாம தானே சொல்கிறோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நாம தானே சொல்கிறோம், அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது

0: உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்கக்கூடாது, அடிச்சு போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது. அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக எலும்ப கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்கும் பொழுது 33 தடவை ஆ சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்கினீங்கண்டா ஹைருன் லக்குமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த டயர்ட் எல்லாம் உடையும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸ்ஸை தரும். அதை விட அப்போ அலிரலியல்லா அனுபவம் இது ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு அலிரலியல்லாத்தால் அறிவிக்கிறாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு. எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது, ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது, சிஃபின் அலிரலியல்லாவுடைய காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம் என்ன, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அப்போ அபூபக்கர் அலிலத்தோட காலம் முடிஞ்சு, உமர் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, அவங்களோட காலத்துலேயும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதுகளுக்கெல்லாம் போகிறோம். என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ தாபியன்கள் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்போ நீங்கள் உடவே இல்லை அண்டையில் இருந்துன்னு சொல்கிறீங்களே, அண்டையில் இருந்து விடவே இல்லைன்றீங்களே. அப்போ அவர் கேட்குறாரு, சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு.
1: நேர்கள், உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல் முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது Master Mission Events Private Limited.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: குறைஞ்சது அலின்னு சொல்றது விருப்பம் இல்லை, நீ என்ன விருப்பம் இயக்கணும்? அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்றாரு சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன பேர் அலின்னு சொல்றதை விட என்னைய அபு துராப். அபு துராப்னா துராபினர் பிள்ளைங்க தான், துராபினர் பிள்ளைங்க இல்லை. ஆய் ஃபாத்திமா ரலியல்லாஹோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய் படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு. அப்போ ரசூல்லா தன் மருமகன் நான் நல்லா நேசிக்கிறேன் என்ற மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்திக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லா மேலே மண்ணெல்லாம் பட்டிக்குதே, அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்க, என்ன அந்த இறக்கமா கோபமான கடுகடுப்பான முகத்தில் இல்லாமல், ஏண்ட பாசத்துக்குரிய மவளம் நீ வந்து கூட எதிர்த்துட்டு வந்தீங்க படுக்கிறியா? ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா? ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா? ரசூல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான் எல்லாம் சொல்றது இல்லை, எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா களவு எடுத்தாலும் என்ன செய்யு? ஏண்ட மகள் ஃபாத்துமான்னு சொன்னாங்க. அபூபக்கர் எடுத்தாலும் நான் கை வெட்டுன்னு சொல்லலையே, ஆயிஷா எடுத்தாலும் கை வெட்டுன்னு சொல்லலையே. ஏண்ட மகள் என்று வர்ற நேரத்தில் அந்த இரத்த உறவு என்கிற ஒன்று இருக்குது, அதில் கூடுதலான மைசா செல்லம் வச்சது யார? ஏன்ன மகள் எடுத்தாலும் வெட்டுவேன் என்று அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, மகன் என்னது அலிரலி எல்லாத்தாலும் அங்கே கோவிச்சிருந்து இருக்கிறாரு. அப்போ அவரை தட்டி எழுப்பு கொடுக்குது, எவ்வளோ இறக்கமா அன்பா, அல்லா மேலே மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்கள் மண்கார ஆள் ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்பை மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாருங்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாமல் அந்த அன்பை எழுப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூத்ரா. அவர் சொல்கிறார், எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா எனக்கு யாருக்காவது இவன் மாமாவை பற்றி கேட்டால் என்ன இருக்கு நிலவு? மாமா அவங்களோட அன்பாக நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத அன்பா இறக்கமா உங்களையே நீங்க மறந்து மாமா

0: அவன் மெச்சி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமையை சொல்லுங்கண்டா இல்லையா? தலையாட்டிடவானா? படத்தில் பிறஜே பிரச்சனையா போயிடும். ஏன்னா இலகினா அவன் நான் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் என்ன சொல்றேன், எங்கட வாழ்க்கையில் முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சவால்கள்னா சேலஞ்சஸ், சவால்கள்ங்கிறது வேறொன்றும் இல்லை. நாங்கள் எங்கட ஈமானை பாதுகாக்கணும், நாங்கள் ஷிருக்கு குஃபரில் போயிட்டு விழுந்துடாமல், எங்கட இஸ்லாத்தை நாங்கள் பேணி, எங்கட பக்குவத்தை பேணி, அது எங்கட குடும்ப பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், நாங்கள் சமுதாயத்துடனான உறவடால். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் இவரை பின்பற்றுங்க என்று சொல்கிறது யார், யாரை யாரை பின்பற்றுங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? இப்ராஹிம். யார்? நபியே நீங்கள் இவரை பின்பற்றுங்க, இவருடைய விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்க என்று அல்லாஹ் தஆலா ரசூலாக்கு யாரை முன்னுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன? சமுதாயம் அவரை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்கிறான்? உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தார், இன்னொரு அர்த்தம் இருக்குது சமுதாயத்துக்கு எப்போயும் நலனையே விரும்பி வாழ்ந்தார். யார் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரத்து நஹ்ல் வரதே உம்மத்தன். ஆனால் அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோடு ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடலாக வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் இப்போ இந்த ஊருக்கு போகிறோம் திருவிழாக்கு, வாங்கலே அப்படின்னு நினைச்சாங்க. கூப்பிட்டதுடைய அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார்? ஃபனதர நத்ரதன் ஃபின்னுஜூம், ஃபனதர நத்ரதன் ஃபின்னுஜூம் என்று சொல்கிறது தஃக்கர தஃக்கீரன் அமீக்கன். டீப்பாக யோசித்தார், இப்படி கூப்பிட்டத்தோடே யோசித்தார். யோசிச்சுட்டு என்ன இப்போ சொன்னார், காலை இன்னி சகி, ஏன்னா கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட்டாக இருக்குது, காய்ச்சல் இருக்குது, நீங்கள்லாம் போங்க. என்னத்துக்கு? நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிருக்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோடு வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கி நான் எங்களுக்கு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் பொய்யை சொல்லுவான், எதில் பொய் சொல்ல மாட்டான், சிரிக்கல விதத்தில் கலந்து கலந்ததில் இல்லை, இப்படித்தானே போகக்கூடாதுதான் மனசோட கேல எப்படி அப்படியே இல்லையா என்னத்தா இருந்தாலும். ஆனால் அவங்க அல்லாஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு பொய் சொன்னார், அதில் ரெண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் சொன்னார். அதில் ஒன்று, நாங்கள் அதை ஒரு பொய்யை சொல்லியாவது சிறுக்கில விதத்தில் கலந்து கொண்டா என்ன, சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொய்யை சொல்கிறேன், நான் ஒரு சிறுக்கில் கலந்து கொள்ளக்கூடாது, அதுக்காக வேண்டி நான் ஒரு பொய்யை சொல்கிறேன், என்ன ஆயிரப்போகுது, என்ன ஆயிரப்போகுது, உண்டு ஆகாது, உண்டு ஆகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுல சொல்கிறான் ரசூலுக்கு எப்படி, ஹத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நீங்களும் என்ன செய்யுங்க, இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை பின்பற்றுங்க, இப்ராஹிம் ஹனீஃபா. மனிதர்களே நீங்க எல்லாரும் இப்ராஹிம் முன்மாதிரியை பின்பற்றுங்க, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, எனவே சமுதாயமாக வாழக்கூடிய நாங்க மிக கவனமாக இருக்கணும், எங்கட ஈமானுக்கு, எங்கட இஸ்லாத்துக்கு, எங்களுடைய தக்குவாவுக்கு, இறை எச்சத்துக்கு, அல்லாஹ் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டித்தந்த அந்த பேணுதலுக்கு மாற்றம் வந்துடாம, கங்கம் ஏற்பட்டு விடாமல் நாம் என்ன செய்யணும், எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும். இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு சேலஞ்ச். நாங்கள் இதை சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்கிறோம். எந்த கட்டத்திலையும் சமுதாயத்துடனான உறவாடலாக இருந்தாலும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நாங்கள் எதை பேணுறோம், கு அம்ஃபுசக்கும் வாஹலிக், நாங்கள் எங்களுடைய ஷிர்கில் இருந்து, பிதாத்தில் இருந்து, குஃபுரில் இருந்து, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் இருந்து, இறையச்சத்துக்கு முரணான காரியத்திலிருந்து நாங்கள் எங்களையே நிச்சயமாக பாதுகாத்து கொள்வோம் என்றா, இந்த குழப்பங்களில் ஃபித்னாக்களில் மாட்டி பற்றாமல் நாங்கள் முறையாக வாழுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மலர்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, நல்ல மரணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக என்ன செய்வோம், நாம் மாறுவோம். அல்லாஹுத்தால் அதற்குரிய வழிகளை நம்மளுக்கு என்ன செய்வான், ஏற்படுத்தி தருவான். எனவே எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தாக மவுத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள்.
3: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைதம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரசூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறான். வஹஷ்யத்துஹும் ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாஇகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நன்கு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால் இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணை துணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள், நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹ الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور, இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸீ பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலால் அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும் முதன்மையானது இஸ்லாம் முதல் நற்பண்பாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அஸ்ஸபுர், பொறுமை. நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம் பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பாய் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சபுராக இருங்கள். அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? அஸ்ஸபுரு சலாசத்து அன்வாஇ, பொறுமை என்பது மொத்தம் மூன்று வகைப்படும். அல் அவ்வல், முதல் பகுதி அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் என் மீது பல்வேறு கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறார். என் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஒரு புறம் உலகத்தில் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மக்கள் இரவு தொழுகை இல்லாமல் கண்ணீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகிறோம், தராவீஹ் தொழுகிறோம், சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய மக்கள், அல்லாஹ்விற்கு தெரியும் இவர் எத்தனை நபர்கள் வீட்டில் தொழுகிறோம். இந்த உம்மத்தினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபிஈ, இஜ்மாஉல் உம்மா, ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உம்மத்தில் தோன்றிய எல்லா மார்க்க அறிஞர்களும் ஏகோபித்து சொன்னது, ரமதானினுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் இரவு தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திருமிதி பதிவு செய்கிறார்கள், இமாம் இஷாவை நிறைவேற்றுகிறார். இஷாவிற்கு பிறகு இமாம் இரவு தொழுகை வைத்தால் அந்த இமாமோடி நின்று யார் இரவில் தொழுவார்களோ, ஒரு சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் இமாம் தொழ வைப்பார்கள், அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் இமாம் அவர்கள் தொழ வைப்பார்கள். யார் இமாம் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் அவர்களுக்கு பின்னால் இரவில் நின்று தொழுவாரோ, வானவர்கள் எப்படி எழுதுவார்களாம் தெரியுமா? இவர் இரவு தொழுதார் என்று எழுத மாட்டார்களாம். இமாமிற்கு பின்னால் இவர் தராவீஹை தொழுததினால் இரவு முழுவதுமே நின்று கொண்டு தொழுதார் என்று வானவர்கள் எழுதுவார்களாம். அப்ப பொறுமையினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் ஒரு விதமான பலகீனத்தை ஏற்படுத்துவார். ஷைத்தானினுடைய முதல் பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா? நச்சு கருத்துக்களை அழகிய முறையில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைப்பான். இரவு 4 மணிக்கு தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஹுசைன் நீங்க 3 மணிக்கு எந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நம்ம எத்தனை நாள் 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுதிருக்கிறோம்? நம்ம எத்தனை நபர்கள் 3 மணிக்கு எழுந்து 3/4 மணி நேரம் தொழுதிருப்போம்? ஷைத்தான் உங்களை இந்த இபாதத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இபாதத்தில் ஒரு பொறுமையற்ற நிலையை ஏற்படுத்துவார். காலை فَصَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا قُرْآنَ பதிவு செய்கிறார். எப்படி இப்ப நம்ம எல்லாம் தொழுதோம் அல்லவா ஃபஜ்ர் தொழுகை? இது போன்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இன்னொரு கடமை என்ன தெரியுமா? சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி பார்த்து கேட்டார், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பதிவு செய்கிறார் ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவின் தூதர்கள், யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நாங்கள் அல்லாஹுவை காண முடியுமா? அல்லாஹுவின் தூதரே, நாளைக்கு மறுமையில் எங்கள் ரப்பை நாங்கள் காண முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 14வது சந்திரனை காண்பதற்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களா? இல்லை அல்லாஹுவின் தூதரே. அதுபோலத்தான் நாளைக்கு மறுமையில் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள். யாருக்கெல்லாம் ரப்பை காண வேண்டும் என்ற ஆசை இருக்குமோ, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் கப்ல துலூஇ ஷம்ஸி வகப்ல குரூபிஹா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும். ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுக முடியும், என்ன செய்யலாம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே போய் நாங்கள் ஓய்வு எடுப்போமா? வெளியில் போய் அத்தியோர்த்த பேசிட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹினுடைய சுன்னா என்ன? ஃபர்து தொழுதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய வரை. இப்போ நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவை இருக்கிறது, வேலை இருக்கிறது, தாராளமாக வெளியே செல்லலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொறுமையினுடைய முதல் பகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இபாதத்துகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதில் பொறுமையாக இருப்பது, அதில் வரக்கூடிய அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளுதல், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இபாதத்து செய்தல், இது பொறுமையினுடைய முதல் பகுதி. அஸ்தானி இரண்டாவதாக பொறுமை என்றால், அல்லாஹ் நமக்கு பல்வேறு தடைகளை அல்லாஹ் விதித்திருப்பார். மது அருந்த வேண்டாம், போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டாம், ஹலாலான பாதையில் உங்கள் சம்பாத்தியம் இருக்க வேண்டும், இவர்களைத்தான் காண வேண்டும், இவர்களோடித்தான் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபி தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற முன்னக்கட்டி அந்த நபி தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள் ரெண்டு பேரும், ரொம்ப லைலா மஜ்னுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலர்கள் ரெண்டு பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள். இவர் மக்காவை சார்ந்தவர். ரெண்டு பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம். ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம் இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கிவிட்டான். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க, அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நபி தோழர் என்ன செய்கிறார், பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடி அவர் என்ன செய்கிறார், மாறு வேஷத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரை குறிக்கிறார், ஹாய் தயாரி குதிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி என் நேசனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கிறோமே, கொஞ்சம் யோசிக்கிறார், ரொம்ப இருளாக இருக்கு. அவர் திருப்பி பார்க்குறாரு, அந்த இருளில் முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்குறார் அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்கு தானே, நீ அனாக்கு தானே? ஆம், நான் அனாக்கு தான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள். எவ்வளவு ஒரு அழகான காதலன், எவ்வளவு ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வந்த நாட்கள். இவன் அனாக்கு சொல்கிறாள், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும். அவர் சொல்றார், அன முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் விபச்சாரத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறார், எவ்வாறு என்னால் தங்க முடியும்? அவன் அனாக்கு சொல்றாள், நீ யாரானாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைய இரவு நீ என்னோடி தங்க வேண்டும், தங்க மறுத்தால் நான் சத்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன். நபித்தோழர் சொல்கிறார் எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார், ஒரு காலம் முன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்துறா, கால் உடைகிறது, காலில் கெட்ட போட்டு ரெண்டு பேரை தூக்கி போட்டு மதினாவுக்கு வந்து விடுகிறார். எல்லாம் முடிஞ்சு, ஆனா அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா, உள்ளத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார், யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடித்து கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம் போங்க. ஆனாலும் அந்த காதலியினுடைய ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார், யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? இல்லை வேண்டாம், நீங்கள் போங்க, அனாக்கை திருமணம் முடிக்காதீங்க. மீண்டும் வந்து நிற்கிறார். சூரத் துன்னூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபித்தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான், ஹுர்ரிம ஸாலிக அலல் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்புவோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பான். ஸஹீஹுல் புகாரி, ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு. நல்ல கேளுங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து சொல்றாரு, அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால், இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி, பால் குடி அன்னை. எப்படி இருக்கிற மகனே, உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம், உமா நல்லா இருக்கிறேன், பால் குடி உமா இல்லை, வீட்டில் உட்காருன்னு சொல்லி நல்லா விருந்து வைக்கிறார். அப்போ அந்த பால் குடி உமா கேட்குறாங்க, நீங்கள் திருமணம் முடிச்சிட்டீங்களா மகனே? ஆ, திருமணம் முடிச்சிட்டேன். எந்த கோத்திரத்தில் முடிச்சிங்க? இந்த கோத்திரத்தில் திருமணம் முடிச்சேன். எந்த பிள்ளைய முடிச்சிங்க? இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன். அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க. மனைவியே, அந்த பால்குடி அன்னை பார்த்தார்கள், உங்க பேர் என்ன, உங்க வாப்பா யாரு, உங்க உமா யாரு, எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னாள், பெண்ணே, உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். எப்படி இருக்கும் சகோதரன், கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நொடி வரை, இதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை கணவன் மனைவி, இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது, இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது. காரணம், இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி. இந்த நபித்தோழரனுடைய கண்கள் கலங்க சொன்னார், என் அன்பு சகோதரியே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். அல்லாஹ் பார்க்கலாம். இப்ப மார்க்கத்தை பின்பற்ற அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்த பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா, இறை நம்பிக்கை உடைய ஆண், இறை நம்பிக்கை உடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு சோதனை வந்துட்டுல, ஐயோ அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம். இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம். மரணிக்கக்கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். பிறந்ததிலிருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை சந்திக்க கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்வாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால்
4: மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்றே உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பார். நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம தான தொழுகிறோம், நாம தான நோன்பு நோக்கிறோம், நாம தான ஹலால் ஹராம பேணுறோம். ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார்? இதா ஹப் அல்லாஹ் கவுமன் இபிதலாஹு ஸஹீஹ் புகாரி. யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால், ஹபீபுல்லாஹ், அல்லாஹுனுடைய காதலர், அல்லாஹுனுடைய காதலர், நேசர். அனா கராஉ பிபாபில் ஜன்னா, ஸஹீஹ் முஸ்லிம். நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனனுடைய முடியும். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர், அதிகம் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை அந்த ரெண்டு கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும்? குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹுவின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும்? ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு 6 வயது. அதனாலதான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதுல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹிற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும்? பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹினுடைய தாத்தா பாட்டன் அபு தாலிப், அப்துல் முத்தலிப். 2 வருஷம்தான் வாழுகிறார். நபியினுடைய 8வது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை எள்ளி போடுகிறார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேச பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அனாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. அதற்கு பிறகு திருமணம். 7 குழந்தைகள், ருக்கையா, ஸைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஸைனப், உம்மு குல்சும், ஃபாத்திமா. 4 பெண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரின் மண்ணை எள்ளி போட்டார்கள். தன்னுடைய கையால தான் 6 குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த 6வது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுள் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடக்கும் மண்ணில். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோமா? சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டார். வமின அன்னாசி மைய அபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஃபைன் அஸாபஹு கைரு நித்மஅன் நபி வைன் அஸாபத்துஹு ஷர்ரா இன் கலப வஜ்ஹி ஹஸிர அத்-துன்யா வல் ஆகிரா தாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன். மனிதர்கள் இப்படியும் சிலர் அல்லாஹ்வை வணங்குவார்கள், ஓரத்தில் நின்று வணங்குவான். அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது. காரணம், பசித்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன். என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பலமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி, இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்ம யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளில் சிறந்தவர் ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர், இமாமுல் முவஹ்ஹிதீன், ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பலத்தின் பக்கம் தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சோதித்தார். இந்த மூணாவது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வழியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும், மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள், ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரியில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள். அவ்வப்படுது எப்போ பார்த்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு வருவாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து ஹதீஸை படிக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியம், ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதாக்கிட்ட, நீங்கள் எப்போ வந்தாலும், சஹீஹுல் புகாரி, நீங்கள் எப்போ வந்தாலும் யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? அந்த பெண் சொல்வாள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எனது சகோதரனை பல வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை புறக்கணிக்குகிறார்கள், எங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை யாரும் நம்புவதில்லை, எங்களை இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் தான் சம்பாதிக்குகிறோம் உறவுகளுக்காக, உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள், எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு, இப்போ மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா, பறவைகளுக்கு என்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா, சுன்னத்தல்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று ஒரு குணம் உண்டு. ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குளிப்பாட்டி விட்டால், அவன் பொறுமை காத்தால், யாருக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிய வைத்தானோ அவனுடைய முகத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடுவான் கூடிய விரைவில். இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒருவனுக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிக்க வைத்து விட்டார், கல்லிருந்து கண்ணீர் வடிந்து விட்டது சோகத்தில், நாங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கண்ணீர் ஒட்டுவதற்கு முன்னால் நம் முகத்தில் அல்லாஹ் புன்முறுவலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அப்போ அந்த பெண் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவள் ஒரு அடிமை, ஒரு கூட்டு, ஒரு வீட்டுக்கு நான் அடிமையாக இருந்தேன். அடிமைனா என்ன? நம்ம சந்தைகளில் குர்பானிக்கு ஆடு மாடை பிடிச்சிட்டு வரோம் அல்லவா, வீட்டில் போய் என்ன செய்வோம், கெட்டி போட்டு வளர்ப்போம், நேரம் வரும் பொழுது வித்துருவோம் அல்லது அறுத்து சாப்பிடுவோம். இதுதான் அடிமைகள். சந்தைக்கு போவாங்க மக்கால, அடிமைகளுக்கென்று தனி சந்தை, ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், அடிமைகளுக்கென்று ஒரு சந்தை இருக்கும். நமக்கு தேவையான அடிமைகளை, நல்ல பலமான அடிமைகளை வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு விரும்பினால் பயன்படுத்தலாம் அல்லது விட்டு லாபம் சம்பாதிக்கலாம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்தினுடைய அடிமையாக நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த நற்பண்புகளை, அந்த குடும்பத்திற்காக நான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் என்னை அதிகம் நேசித்தார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்துக்காரர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம், இதற்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நீங்கள் சுதந்திரமாக உலகத்தின் நாடிய இடத்திற்கு செல்லுங்கள். உலகத்தில் ஒரு அடிமைக்கு பெரிய கனவு, நம்மளை மாதிரி சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு கைதிக்கு ஒரு பெரிய கனவு என்ன இருக்கும், நமக்கு ஜுவல்லர்ஸ் வாங்கணும் கனவு இருக்கும், நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் கனவு இருக்கும், நமக்கு ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும் கனவு இருக்கும். ஆனால் ஒரு சிறைவாசிக்கு என்ன கனவு இருக்கும்? ஐயோ, இந்த கம்பியிலிருந்து, இந்த சிறை கைதியிலிருந்து கைகளில் மாட்டப்பட்ட விலங்கு அவிழ்க்கப்பட்டால் போதும் என்றல்லவா? அது மாதிரி தான் ஒரு அடிமைக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா? எப்படியாச்சும் இந்த அடிமையிலிருந்து சுதந்திரமானவனாக மாற வேண்டும். அந்த குடும்பம் சொல்றாங்க, நீங்க சுதந்திரமாக உங்களை நாங்கள் விடுமை விடுதலை விட்டு விடுதலை விட்டு விட்டோம், நீங்கள் சுதந்திரமானவர். அந்த பெண் சொல்றார், என் உண்மை யாருன்னு எனக்கு தெரியாது, என அடிமைக்கு தெரியாது, என் வாப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் உறவு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் தான் என்னுடைய குடும்பம். ஆதலால் இதற்கு பிறகு நீங்க, நான் சுதந்திரம் அடைந்து கொள்கிறேன், ஆனா உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், உங்க காலுக்கு கீழேயே நான் வாழ்ந்து கொள்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் கொடுத்தோம், ஆனால் நம் மீது கொண்ட நேசத்தில் நம்ம கீழேயே இருக்க விரும்புகிறாள்னு சொல்லி அவளை அந்த வீட்டிலே வைத்து கொண்டார்கள். அந்த வீட்டில் ஒரு சின்ன புள்ள பிறக்கு. இப்போ நாமெல்லாம் புள்ள பிறந்துச்சுனால் ஜுவல்லர்ஸ் கழுத்தில் மாட்டுவோம்ல, நகை வாங்கி செயின் வாங்கி போடுவோம்ல. ஆரம்ப காலத்தில் எப்படி ஜுவல்லர்ஸ் தயாரிப்பார்கள் என்றால், ஆபரணம் யார்கிட்ட காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த ஆட்டு தோலில் என்ன செய்வாங்கன்னா, வைரமுத்துகளை, தங்க முத்துகளை, வைடூரிய முத்துகளை, மகரந்த முத்துகளை எல்லாம் பதிப்பார்கள். அந்த காசு வித்தியாசத்தில் அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். அப்போ அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொம்பளை புள்ள பிறந்த உடனே ஆட்டு தோலில் வைரத்தினுடைய முத்துகளை பதித்து அந்த சின்ன புள்ள கழுத்தில் மாட்டி விட்டார்கள். அந்த பணத்தை காட்டுறதுக்கு ஒரு ஜுவல்லர்ஸ் பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு. இந்த அடிமை பெண் இருந்தால் அல்லவா, இவதான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, வர்றது, காலையில் தூக்கிட்டு போகிறது, அப்படி சுற்றி காட்டுறது. ஒரு நாள் காலை நேரத்தில் அந்த பிள்ளையை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு அப்படியே வெளியே போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வரால் புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலையை காணும். குடும்பத்துக்காரங்களை எல்லாம் சுற்றிட்டாங்க. அந்த அடிமை பெண்ணை கேட்டாங்க, புள்ள கழுத்தில் மாலை எங்கே? என்ன ஆச்சு, எனக்கு தெரியாது. புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சா? இருந்துச்சு. இப்போ எங்கே? என்ன ஆச்சு, எனக்கு தெரியாது. உடனே நாம் என்ன சந்தேகப்படுவோம், நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு காப்பை கலட்டி வச்சுருப்போம், காப்பை கலட்டி வச்சுருப்போம், பாத்ரூமில் குளிக்க போயிட்டு வந்து மறந்துருப்போம், நாம் எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் கிடைக்கிறன்னு உடனே நம்ம முதல்ல யாரை சந்தேகப்படுவோம், நம்மளை விட தாழ்ந்து வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கல்ல, வீட்டு வேலைக்காரி எங்கே வந்துட்டு போனான்னு தான் கேட்போம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்போ அந்த குடும்பம் சொல்கிறாங்க, புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சு, வைர மாலை இருந்துச்சு, இப்போ இல்லைல்ல, இல்லை. அப்ப யார் எடுத்தால்? எனக்கு தெரியாது. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அந்த பெண் சொன்னால், எனக்கு என்ன யார் இருக்கிறாங்க, இந்த மாலை எடுத்து எந்த பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்க போறேன், எந்த பிள்ளைக்கு நான் இந்த மாலையை சேமிக்க போறேன், எனக்கு என்று யார் இருக்கிறார்கள்? இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எடுக்கவில்லை, இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். என்ன செய்வது? பாருங்க, என்கிட்ட இல்லையே, ஆடைக்குள் நுழைத்திருப்பாய் என்பதாக எல்லாரும் நிற்கிறார்கள். அந்த பெண்ணை அப்படி நிர்வாணப்படுத்தி விட்டார்கள். பெண்ணினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த இடத்தில் நின்று யோசிக்க வேண்டும். அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு அழகான வரலாறு, அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அவளினுடைய ஆடைகள் கலட்டப்படுகிறது. எல்லா இடத்திலையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே மாலை இல்லை. திடீர்னு வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறந்து அப்படி தலைக்கு மேலே வந்து நிற்கி எல்லோரும் அந்த கழுகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அந்த கழுகினுடைய வாயில் ஒரு இறைச்சி துண்டை போன்று ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாயை பிளக்கு கீழே விழுந்து விட்டது. எடுத்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த வைர மாலை. என்ன நடந்திருக்குன்னா, புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலை எங்கோ ஒரு இடத்தில் அவிழ்ந்து விழுந்திருக்கிறது. கழுகு இது இறைச்சி துண்டு என்பதாக கொத்திவிட்டு சென்று விட்டது. பார்த்தால் அது இறைச்சி துண்டல்ல, அது ஆபரணத்தினுடைய துண்டு. எந்த இடத்தில் எடுத்ததோ அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு மனிதனினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அம்மை யுஜீபுல் முதுர்ரா இதா தா, கண்ணீரோடு யார் அல்லாஹ்விடத்தில் கஷ்ட நேரத்தில் அல்லாஹுவே என்று குரல் எழுப்புவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வானத்தில் இருந்து அல்லாஹ் எந்த கழுகு எடுத்ததோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து போட்டுவிட்டது. உடனே இந்த குடும்பத்துக்காரங்களுக்கு எல்லாம் பெரிய அவமானம் ஆயிற்று. இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே. அப்போ அந்த பெண் ஆடை அணிந்து கொண்டு சொன்னால், இதற்கு பிறகு நான் உங்களோடு இருக்க மாட்டேன், எனக்கு உலகம் நீங்கள் தான் என்று நான் நினைத்தேன், உங்களைத் தவிர எனக்கு உலகம் யாரும் இல்லை, என்னை விடுதலை செய்த பொழுதும் கூட உங்கள் காலுக்கடியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதற்கான நன்மையை நான் உணர்ந்து கொண்டேன், போதும் என்பதாக, எங்கோ சாகப் போகிறேன் என்பதாக அந்த நாட்டை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். மஸ்ஜிதுல் குபாவில் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்மணி காது கொடுத்து கேட்கிறாள். அந்த இடத்திலேயே நின்று இஸ்ராத்து நுழைந்து விட்டால் அதைத்தான் இப்பொழுது அந்த பெண்மணி கவிதையாக படிக்கிறாள். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா, அந்த வைர மாலையினுடைய நாள் இருக்கிறதே, என்னை படைத்த ரப்பினுடைய ஆச்சரியத்தினுடைய ஒரு நாள். அலா உலகமே அறிந்து கொள்ளுங்கள், கண்ணீர் வடிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். இன்னஹு மின் பல்கத்தில் குஃப்ரி அஞ்சானி, அன்றைக்கு எனக்கு அந்த அவமானம் கிடைத்திருக்காவிட்டால், அன்றைக்கு என்னை அவர்கள் அவமானப்படுத்தி இருக்காவிட்டால், இந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது, அவர்கள் என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தினார்கள், அவர்களை விட்டு வெளியே வந்தேன், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்தான், அன்றைக்கு அவர்கள் என்னை அவமானப்படுத்தி இருக்காவிட்டால், அவர்களினுடைய காலுக்கு கீழ் தான் நான் இருந்திருப்பேன், இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகும், ஒவ்வொரு அவமானத்திற்கு பிறகும், ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதற்கு நான் உதாரணம் என்பதாக அந்த பெண் கவிதை படித்தார். உண்மையாதானே? அந்த பெண்ணை அவங்க சந்தேகப்படலன்னா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டா, வெளியே வந்திருக்கவும் மாட்டாள், இஸ்லாம் தெரிந்திருக்கவும் தெரியாது. வாழ்க்கையில் அப்படித்தான். சில சிரமங்கள் என்பது நம்மை உருவாக்குவதற்காக. மூன்றாவது பொறுமை, வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மேலாக அல்லாஹ் ஒருவன் நமக்கு இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக. அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னார். இன்னல்லாஹ யுஹிப்பு ஸாபிரீன், இந்த பொறுமையாளர்களைத்தான். மூன்று விதத்தில் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவின் நேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான், அந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விதத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுமையாளர்களில் உள்ளவர்களாக உங்களையும் நம்மை உருவாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள் வளம் வரும். வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
2: ஆலமீன். சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக
5: உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் செயல் 77 93 22 79 7
6: முஸ்லிம் வானொலி .com.
7: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimvanoli.com.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருதீன் இம்தாதி அவர்கள்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுமனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசத்தை வைக்கின்றோம், பாசத்தை வைக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இடையிலே, நண்பர்களுக்கு இடையிலே, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குறானே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்திலே பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள்,
9: உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள். அதோடு மாத்திரம் பிற்பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதில் பிரியம் இருக்கும் இல்லையா? அல்ல அந்த பிரியத்தெல்லாம் சொல்றான். யாரின் மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க? உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம். எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்கும். யானால் அல்லாஹ் ஒரு கைதிடுறான், இதெல்லாம் பிரியம் வைங்க, பிரியம் வைக்க வேணாம்னு சொல்லல, ஆனால் அல்லாஹுவை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரியம் வைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யார் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும்? எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது. அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆய்விடக்கூடாது. அப்ப முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும்? உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன். அவன் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியம் வைத்த அந்த அடியாரை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால், வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானாம். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரிய வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள், பிரியமையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவார். ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரிய வைப்பார். மேலும் அவர் செய்வார், வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கிறார். எனவே வானவர்களான நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சும்ம யூதவுலஹு

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் திருக்குர்ஆனில் பட்டியல் போடுறான். அது மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதாக தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யாருங்க முத்தகீன்களை? தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரிய வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வாக்குறுதி நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறளில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால் இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம் தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதிலே இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுமார் 258 இடங்கள்ல, ஒரு இடம் இரண்டு இடம் அல்ல, சுமார் 250 இடங்களில், 58 இடங்களில் இந்த தக்குவாவை குறித்தே, இந்த இறையச்சத்தை குறித்தே அல்லாஹ் பல வடிவங்களில் பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்களில் அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான். யா அய்யுஹல் லதீன ஆமனு இத்தகுல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல் அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருக்குறானின் மூலமாக நமக்கு ஆணையிடுகின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம் பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் அவ்வளவு இடங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தகுல்லா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன? தக்குவா என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்குவா. இந்த விக்காயத் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது அகராதியில. ஷரியத்துடைய புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்குவா என்பது இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு மனிதன் நீங்கி வாழ்வது. இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவைகளை எல்லாம் தடு

0: வெறுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டும் ஒரு அடியான் ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்குவா. சலஃபுகள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சலஃபுகள் ஒரு அருமையானது தக்குவாவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்வார்கள். உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு காப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை அழைத்து கேட்பார். உபை இப்னு காப் அவர்களே, மத் தக்குவா, தக்குவானா என்னன்னு கேட்பார். தக்குவா என்று சொன்னால் என்ன, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்பார். அப்ப உபை இப்னு காப் சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கிறீர்களா? முட்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா, கால்நடையாக கடந்து போயிருக்கிறீர்களா? அப்ப சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆம் நான் சென்றிருக்கிறேன், அப்படி நான் போயிருக்கிறேன். அப்படி நீங்கள் போகின்ற பொழுது எப்படி போவீங்க, அந்த இடத்தை நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையிலோ என்னுடைய உடம்பிலோ அங்கே கிடக்கக்கூடிய அந்த முட்கள் பட்டு விடாமல் மிகவும் பேணுதலோடு மிகவும் கவனத்தோடு அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நான் அந்த பாதையை கடந்து செல்வேன். அங்கு கிடைக்கக்கூடிய முட்களோ அல்லது வேறு அதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்களோ அங்கு இருக்குமேயானால் நான் ரொம்ப கவனிச்சு போவேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த பாதையை நான் இப்படித்தான் கடந்து செல்வேன். அப்போ உபை இப்னு காப் சொல்லுவாங்க, தில்கஹிய தக்வா, அதுதான் தக்வா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அமல்களும் பாழாகிவிடாமல் அவனுடைய ஈமானும் பாழாகிவிடாமல் அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானும் பாழாகிவிடாமல் அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல்களும் பாழாகிவிடாமல் சூழ்நிலைகள் என்கின்ற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவைகள் எவைகளிலும் சிக்கிவிடாமல் அவைகளில் எவைகளிலும் சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடி எடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்குவா. தக்குவா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நாம் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நகர்த்துகின்றோமே நம்முடைய வாழ்க்கையை, இதுதான் தக்குவா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு தக்குவா என்றால் எதை பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நிறைய நல்ல அமல்களை செய்வதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது தஹஜ்ஜத் என்று தொழுது விட்டால் அவர் தக்குவாதாரி, அவர் ஈமான்தார் என்றெல்லாம் பேசுவோம். நிறைய அமல்கள் செய்வது தக்குவா அல்ல, மாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும். பாவத்திலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரைகள் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதுதான் தக்குவாவின் உச்சகட்டம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி உருளப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு, யாருங்க, யாருக்காவது பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து யா ரசூலல்லாஹ் தஹீரினி அப்படின்னு, ஒரு சஹாபி, யாருங்க, மாலிக் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாரிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடோடி வருவார். யா ரசூலுல்லாஹ் தஹீர்னி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றதான் பார்ப்பார்கள். அவரை அனுப்பி பார்ப்பார்கள், சாட்சி கிடையாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய கொண்டு வந்து நிப்பாட்டியது எது, அதை நாம் சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த தண்டனை இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீ அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர் சொல்லுகிறார், தஹீரின் யா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம் அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள். இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறது. ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வு தான், அந்த உச்சக்கட்ட பயம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தால் இதை சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று கருதியும் கூட அவர் வந்து நின்றாரா இல்லையா? இதுதான் தக்குவாவின் இறையச்சத்துடைய அந்த உச்சக்கட்டம். அந்த இறையச்சம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட இறையச்சமுடைய மக்களைத்தான் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இப்படிப்பட்ட தக்வா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றார். இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 2-3 நாட்கள், சில நாட்கள் ஆகியிருக்கும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார். காமிதியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அதே வார்த்தையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹீரினி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நேரில் பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரில் பார்த்த அந்த பெண்மணி, தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இறையச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? மூலமாக என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள், இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அந்த குழந்தையை என்ன செய்வாங்க, பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டு கையிலே ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மறக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையிலே ரொட்டி துண்டையும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இறையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் தக்குவா என்று சொன்னால், யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவலாம். அதனால் தானே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான், அப்படி நோன்பு, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது, மற்ற எல்லா அமல்களையும் பார்த்து கண்ணால் பார்த்து சொல்லிவிடலாம். இவர் தொழுகிறார், 5 நேர தொழுகைக்கு வருவார், பார்த்தேன். இவர் ஜகாத்து கொடுக்கிறார், அந்த மனிதருக்கு இவர் கொடுத்தார், பார்த்தேன். இவர் உம்ரா செய்தார், ஹஜ் செய்தார், எல்லாம் பார்க்கலாம். நோன்பு பார்க்க முடியுமா? சஹர் நேரத்தில் நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு சஹர் செஞ்சாச்சு அவர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பகல் நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டில் உள்ள மனைவிக்கு தெரியாமல், ஃப்ரிட்ஜில் அழகா ஆப்பிள் இருக்கு எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும், தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்க நினைக்கிறோம், யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதே எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையின் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்கள்லையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்கள்லையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். யானால் அப்படிப்பட்ட நடவடிக்கை தான் தக்குவா. அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தினுடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான்ல, நன்மையை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன? அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 177வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லைசல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப். புண்ணியம் என்பது, அதாவது நன்மை என்பது, உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. உங்கள் முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்பிக் கொண்டு தொழுவதில்லாம் இல்லை. வனாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிக்கத்தி வல் கித்தாபி வல் நபியின். புண்ணியம் என்பது என்னவென்று கேட்டால், நன்மை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. இதோடு மாத்திரமல்லாமல் வாசல் மாலலா ஹுப்பிஹி தபில் குருபா, தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக தன்னுடைய அந்த பந்துகளுக்கு, சொந்தங்களுக்கு, அதே போன்று எத்தீம்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், மிஸ்கீன்கள், ஒபன சபீல், அதே போன்று வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவது. வெறுமன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையோடு நிப்பாட்டிக்கலை, மருமிய நம்புங்க, தொழுகுங்க, இதோடு அல்லாஹ் நிப்பாட்டிக்காம எதெல்லாம் நன்மையில் சேர்க்கிறான் சொன்னா, வாசல் மாலலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா, அந்த பந்துகளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தின் காரணமாக யாரெல்லாம் இப்படி பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களோ, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அதே போன்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்து வழங்குகின்றார்களோ அவைகளெல்லாம் அதெல்லாம் நன்மன் சொல்றாங்க. நன்மையாக இன்றைக்கு நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி. ஆனால் பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது, அல்லது உடல் ரீதியான சில சமூக சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அதெல்லாம் பெருசா நம்ம நன்மையாக கருதுறதில்லை இல்லையா? பெருசா அதை நன்மையாக கருதுறதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமன இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, சமூக சேவையில் ஈடுபடுவதையும் நன்மை என்று சொல்கிறது. அதனால தான் நல்லா சொல்றாத்தில் குருபா வல் எத்தாமா வல் மசாகின் ஒபன சபீல் வஸாயிரின் வஃபீர் ரிகாப் வஅகாமுஸ்ஸலா வஆத்தஸ் ஸகா வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது வஸாபிரின் ஃபில் பஸாயி வல்ரரை வஹீனல் பஸ் உலாயிகல் லதீன ஸதகு வஉலாயிகஹுமுல் முத்தகூன். அல்லாஹ் பேசுறான் நன்மையான காரியங்கள் என்ன என்பதை அழகாய் 2வது அத்தியாயத்து 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க. 2:177 கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறார். வெறுமென தொழுகை, நோன்பு, இவைகளை மாத்திரம், வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கின்றார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணி கூட இல்லாமல் அல்லல் படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனை இளந்தனர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகளெல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம்? தொழுதோ நோன்பு வைச்சோம், அது ஒரு பக்கம். அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம்? சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது, சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன்? அல்லாஹ் இதையெல்லாம் நன்மைன்னு சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே ஒரு சமூகம் வரும், நுவர் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் வரும். அவங்க ரொம்ப கந்தை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய உடலில் தெரிந்தது. அவங்களுடைய வறுமை அவர்களுடைய உடலில் தெரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க. பார்த்து கண்கள் எல்லாம் சிவந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறி மெம்பர் படி ஏறி பயன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னாலே அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹுவை அல்லாஹ் நம்மின் மீது அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால் பெருமான அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்ட் அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான் யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் பிரிவிப்படுறான். நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரே அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்று சொல்றான். செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களை குல்லு பனி ஆதம ஹத்தாவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். வஹைரு ஹத்தாயின அத்தவாபுன், அதுல சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவருக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும்? உலமாக்கள் சொல்றாங்க அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் தௌபா நம்ம சும்மா அஸ்தக்ஃபிர்லா அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம், பாவ மன்னிப்பு கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் فَإِنْ كَانَتِ الْمَعْصِيَةُ بَيْنَ الْعَبْدِ وَبَيْنَ اللَّهِ تَعَالَى لَا تَتَعَلَّقُ بِحَقِّ آدَمِ.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற ஆடம்பர உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன், இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில், நேர்த்தியான அறைகளுடன், முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள், உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் என்று சொல்லுகிறான் சொன்னால், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான் என்று சொன்னால், அந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தௌபாக்களை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக, அல்லாஹுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதில் எந்த விதமான கிஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதிகமாக தௌபா செய்யணும். நாம் எவ்வளோ பாவங்களை செய்திருப்போம், ஏன்னா தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அதுவும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லலாம். சல்லா அலி சொல்ல ஹதீசுகளில் வருது, பல ஹதீசுகள் எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு பாலைவனத்தில் காணா போல அந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்து விட்டது என்று சொன்னார். பாலைவனத்தில் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார், எல்லாம் அவருக்கு அதில் தான் இருக்குது. அவர் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள், அவர் அடுத்த வேலைக்கு உடுத்தக்கூடிய உணவு, அதை உடை, தண்ணீர் எல்லாம் இருக்குது. ஒரு அசதிக்காக ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூங்குறாரு. தூங்கி கண் விழித்து பார்த்தா அந்த ஒட்டகம் இல்லை. தூங்கி கண் விழித்து பார்த்தா ஒட்டகை, பாலைவனம் சாதாரண ரோடு கிடையாது, பாலைவனத்தில் யாரும் கூப்பிட்டா வர முடியாது, யாரையும் அழைக்க முடியாது. அப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நினப்பார் அவர், இப்போ என்ன நினப்பார், நம்ம கதி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கும், பசி கொஞ்ச நேரம் தாங்கும், தாகம் கொஞ்ச நேரம் தாங்கும், அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் கண்டுகொள்ள முடியாது, எதையும் வாங்கி சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு உயிர் இருக்கும், அதற்கு பின்னாடி நம்ம போய்விட வேண்டியதுதான் என்ற ஒரு நிலையில் அவன் எவ்வளோ கவலையில் உள்ளாக்கப்படுவான். அந்த கவலையிலேயே அவன் தூங்கி விடுகிறான், அசந்து விடுகிறான். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு கவலையில் இருக்கின்ற பொழுது காணா போன ஒட்டகம், அந்த வாகனம் திரும்பவும் அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊமையை சொல்றாங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ஒரு அடியான் தவறை செய்து விட்டான், ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால், நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதே, அல்லாஹ் இந்த பாவத்திற்காக அல்லாஹ் நம்மை மறுமையில் பிடித்து விட்டால் நம்முடைய கதி என்ன ஆகுவது, நம்முடைய மறுமை நிலைமை என்ன ஆகுவது என்ற அந்த உணர்வினால அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இப்படி நான் பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏறி விட்டான் என்று சொன்னால், பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று சொன்னால், அந்த அடியானை பார்த்து எப்படி காணா போன ஒட்டகம் வாகனம் திரும்பவும் அவனுக்கு ஒரு அடியாளைக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷம் அடைவானோ அதைவிட பன்மடங்கு சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய சந்தோஷம் இதுதாங்க. அல்லாஹ் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணை அன்பை பாருங்கள். அடியான் ஒரு தவறை செய்து விட்டான், அந்த நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆனாலும் ஒரு தவறை செய்து விட்டேனே, என்னுடைய இறைவன் என்னை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்ற அந்த உணர்வோடு அந்த அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவன் பிராய்ச்சித்தம் தேடுகின்ற பொழுது, பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். என் அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டானே. இப்படிப்பட்ட தௌபா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட தௌபா உடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், இறையச்சத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள், அவர்களை விட அல்லாஹுவை பயந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நூறு தடவை அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க நமக்கு ஒரு பட்டியல் போட முடியுமா? அப்படியே செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான், அல்லாஹுடைய அந்த பிரியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறானா இல்லையா, தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறானா இல்லையா? அதனால் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இஸ்திக்ஃபார் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னு ஹதீஸ்லாம் வரல, இதனால் தான் அவங்க இஸ்திக்ஃபார் செய்தார்கள் சொல்லி ஹதீஸுகள்லாம் வரல. நாம் என்ன செய்கிறோம், அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை விரும்புகின்றான், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அப்போ மூன்று விஷயங்கள், என்னென்ன விஷயம் சொன்னோம், தக்குவாவுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இரண்டாவது நன்மை செய்யக்கூடிய இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விருப்பப்படுகின்றான், மூன்றாவது தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அடுத்ததாக பாருங்க, அதிலேயே வருது இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தவான்களை தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகின்றான். இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம கேட்கணும்னு சொன்னால், இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் முத்தக்கின் ஆள வாழ்கிறேனா, நான் நன்மையை செய்கின்றேனா, நான் வந்து அதாவது தௌபா செய்கின்றேனா, நான் பரிசுத்தவானாக இருக்கின்றனா, உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி நான் பரிசுத்தவானாக இருக்கின்றேனா. பரிசுத்தத்தை பற்றி பேசுகின்ற ஈமானின் ஒரு பகுதி, பாதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமானுடைய பாதியாகவே அந்த சுத்தத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இவைகளையும் இப்படிப்பட்ட மக்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அடுத்ததாக யாரை நேசிக்கிறான் சொன்னால், நீதியாளர்களை நேசிக்கிறான். எல்லாத்திலையும் நீதி இருக்கணும் இல்லையா, ஆனா ஆளுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆளை பார்த்தா ஒரு மாதிரி பேசுறது, இன்னொரு ஆளுக்கு வேற மாதிரி பேசுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மக்களே அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், நபிக்கே அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீர்கள் என்று சொன்னால் நியாயமான முறையிலேயே அவர்களிடத்தில் தீர்ப்பளியுங்கள். நீங்கள் யாருக்கு தீர்ப்பளித்தாலும் நியாயமான முறையில் தீர்ப்பளியுங்கள். ஏன்னா இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், இப்படி நீதியாக நடப்பவர்களை, நீதியாளர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இது ஒரு விஷயம். அடுத்ததாக இங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், பொறுமையாளர்களை சகித்துக் கொள்வரை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க சகித்துக் கொள்வரின்னா? யாரு? பொறுமையாளர்கள், சாபிரீன்கள். பொறுமையாக யார் இருக்கிறாங்களோ தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும், இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது, இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நாம புலம்பாமல் அல்லாஹ்புறத்திலிருந்து இது வந்தது, அல்லாஹ்வுடைய விதியின் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை நான் பொறுமையோடு எதிர்கொண்டேன் என்று சொன்னால், சகித்துக் கொண்டேன் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் கூலியை எந்த அளவுக்கு துளி சொல்கிறான் சொன்னால், இன்னமா யுஃப சாபிரூன் அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப் என்று சொல்றான். பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலியை நாம் கொடுப்போம். கணக்கு வழக்கே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த சோதனையின் பொழுது யாரெல்லாம் பொறுமை காக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கில்லாமல் நாம் என்ன செய்கிறோம்? கூலியை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஆனா பொறுமைன்னு சொன்னா என்ன? அதையும் பார்க்கணும். பொறுமைன்னு சொன்னா நாம நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழுதுகிழுது தீர்ந்துடுறது, புலம்பி முடிச்சிடுறது, இருந்தாலும் நான் பொறுமை காத்துக்கிறேங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடும், முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பார்க்கறது ஒன்றும் முடியல, கடைசியில் அல்லாஹ் விட்ட வழி அப்படின்றது, கடைசியாக போறது இல்லையே, அது பொறுமை இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலே இருக்கணும். பொறுமை என்பது அல்லாஹ் விதித்தின்படி இப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் இப்படித்தான் விதிச்சிருக்கிறான் எனக்கு, அப்படி நாம பொறுமை காத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர் அந்த கபருக்கு அருகாமையில் போயிட்டு இருப்பாங்க, ஒரு பெண்மணி இந்த கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள், யாரோ அவங்க அவங்களுடைய உறவினர்களை யாரோ மரணித்திருப்பார்கள், அதனால செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து அந்த வழிய அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவாங்க, இத்தக்கில்லாஹ வஸ்பிரி, மணி அல்லாஹ் பயந்து கொள்ளுமா, நீ வந்து பொறுமையாயிரு அப்படி சொல்லுவாங்க. இந்த பெண்மணி இப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, காலத் இலை காண்ணி, என்னை விட்டு தூரமா போன்னு. யார் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த அட்வைஸ் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த பெண்மணி ஏதோ ஒரு துக்கத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, என்னை விட்டு நீ தூரப்போ, ஃபைன்னக்கலாம் துசிபிபி முசிபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் உனக்கு ஏற்பட்டிருந்தா தெரியும், சொல்லுவோமா இல்லையா?
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
5: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimwanoli.com.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
7: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன் அல்லாஹ் யஃபஅலு மா யஷா ஒயஹ்லுக்குமா யஷா ஒயஹ்தாருமா யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாவிற்கென்று தனிமுறை இருக்கிறது, யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழு வானங்களை படைத்தான், அந்த ஏழு வானங்களில் அல்லாஹ் ஏழாவது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஹ்மூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஹ்மூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஹ்மூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கத்தர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் ஐந்து பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், ஐந்து நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும். யார் அவர்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா, நபி ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஐந்து நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக்கினான் எல்லா நபிமார்களை விடவும். அந்த ஐவரில் அல்லாஹ் இருவரை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ் ஒருவரை மேலும் விசேஷப்படுத்தினான். அவரை போன்ற படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில் அவர்களுக்கு முன்னாலும் படைக்கவில்லை, இனிமேலும் அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. யார் அவர்கள்? இந்த பூமியில் நாம் இருக்கிறோமோ அந்த பூமியில் பிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை படைத்தான், அதில் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான், அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் தன்னுடைய ஊராக, தன்னுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஊராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை. மக்கா அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது, அல்லாஹுவால் தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை ஆக்கினான். காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய இல்லமாக விசேஷமாக அல்லாஹ் காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புத்தகம் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், இன் அவ்வல பைத்தின் உதியலின்னாஸ், மக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தில் முதலாவது இல்லம் எது? காபா, அல்லாஹுடைய இல்லம். லல்லதி பி பக்கத்தம் முபாரக், பரக்கத் பொருந்திய இந்த மக்காவுடைய நகரில் அல்லாதை அமைத்தான். மக்காவுடைய இன்னொரு பெயர் இந்த மக்காவில், இந்த பரக்கத் பொருந்திய இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஹுதல்லில் ஆலமீன், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த மக்காவில் அல்லாஹ் அமைத்த அந்த வரக்கத் பொருந்திய பூமியில் பல அத்தாட்சிகள் உண்டு. ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இங்கே நிரம்ப கிடக்கிறது. அதில் ஒன்று மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்காம். அதற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அமைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த அந்த கல் அது மக்காம் இப்ராஹிம், அவர்கள் நின்ற இடம் அது. அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி என்கிறான். மேலும் சொல்கிறான், வமன் தகலஹு கான அமினா, யார் அந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் அமைதி அளிக்கப்படுவார்கள், எந்த தீங்கையும் யாரும் அவர்களுக்கு அழித்துவிட முடியாது. சுபஹானல்லாஹ், இந்த மக்காவில் எந்த தீங்கும் நுழைய முடியாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கிறான். யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ, செல்வத்தாலும் உடலாலும், அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். ஒமன் கஃபர் ஃபஇன்ன அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் செல்வம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜை மறுக்கிறாரோ அவரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருடைய தேவையிலிருந்தும் தூரமானவன், அவர்களை குறித்த எந்த கவலையும் அல்லாவிற்கு கிடையாது, அவர்கள் தான் மறுப்பாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பலத் என்று அழைக்கிறான் இந்த ஊரை. அல்லாஹ் இந்த பலதின் மீது தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி ஹரமன் ஆமினா, ஹரம் புனிதமாக்கப்பட்ட எல்லை அது, ஆமினன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, நிம்மதி அளிக்கக்கூடியது. யாருடைய துஆவால்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த இறை இல்லத்தை அமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைத்தார்கள். வ இஸ் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ ஆக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். வ ஜுனுபனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கி விடு என்று கேட்டார்கள். அந்த துஆவிற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக புனிதமாக்கப்பட்ட பூமி இது, அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அமைதியாக்கப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி இது. அவர்களுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்காவுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். இந்த மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்னும் பல இடங்களில் சொன்னார்கள், வல்லாஹி இன்னக்கி லகைரு அஹ்லில் அர்த், லகைரி வல்லாஹி இன்னக்கி லகைரு அர்த்தில்லா, நீதான் இந்த பூமியிலேயே மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் மிக புனிதமான பூமி, மிக சிறந்த பூமியாவாய். வஹப்பு அர்த்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி அது, நீதான். மக்காவிடத்தில் பேசுகிறார்கள், உன் கூட்டம் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். யாரை சொன்னார்கள்? உன் கூட்டம் குறைஷிகள், மக்காவாசிகள். உன் கூட்டம் என்னை மக்காவில் இருந்து வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியே போய் இருக்க மாட்டேன், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம், ஆனால் உன் கூட்டம் என்னை வெளியாக்கி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது சொன்னார்கள், இன் அல்லாஹ் ஹர்ரம மக்கத்த யௌம கலக சமாவாத்தி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், வானம் பூமிகளுடைய படைப்பின் போதே அல்லாஹ் இந்த மக்காவை புனிதமாக்கி விட்டான். வானம் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த போதே இந்த மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். மறுமை வரை அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி மக்காவாகும். மறுமை வரை அதனுடைய புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாப்பான். லம் தஹில்ல லியஹதின் கப்லி வலா தஹில்லு லியஹதின் பஅதி, எனக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த புனிதத்தை மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்கினங்கள் இருந்தால் அதை விரட்டாதீர்கள், அங்கு ஏதாவது பொருள் கீழே கிடந்தால் அதை அறிவிப்பவரிடத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் எடுக்காதீர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு விளையக்கூடிய புறுப்புண்டுகளை நீங்கள் பிடுங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹரமிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியில் எம்மை ஆக்கியிருக்கிறான். அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான். எந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கினார்களோ, எந்த பூமியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்களோ,
6: எந்த பூமியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்தார்களோ அந்த பூமியில் வாழ்வதற்கு, அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள். இதில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான கண்ணியம் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. இந்த ஹரமுக்கென்று கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி, யாரும் இதை புனிதமாக்கவில்லை, அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் புனிதமாக்கினான் இந்த பூமியை. இந்த ஹரம் இருக்கின்ற தனி கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை எல்லோரும் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஆயாத்தும் பையினாத் فيه آيات بينات مقام إبراهيم. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பல இருக்கிறது. அதில் உள்ளது எது? மகாம் இப்ராஹிம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இப்ப ஹரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கஅபா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே தவாஃப் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே இருக்கக்கூடிய இந்த பூமி முறுக்க மக்காவுடைய எல்லைப் பகுதியில் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இப்ப இதை பாதுகாப்பது உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம். யாருக்கு இறையச்சம் இல்லையோ அவர்தான் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க மாட்டார். இந்த பூமியில் பொய் பேசுவார், இந்த பூமியில் புறம் பேசுவார், இந்த பூமியில் தவறான காரியங்களில் ஈடுபடுவார், பாவங்களை செய்வார், குற்றங்களை செய்வார். இவர்கள் எல்லோரும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்காதவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பாராக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மா பிஹைர். என்னுடைய உம்மம், என்னுடைய சமூகம் நன்மையில் நிலைத்திருக்கும் எதுவரை இந்த அவ்வமுஹாதியில் ஹுர்மா, இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை என்னுடைய சமூகம் தொடர்ச்சியாக நன்மையில் நிலைத்திருக்கும். எப்போது இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதோ, பாதுகாப்பதை இழக்கிறதோ, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஹரமுடைய கண்ணியத்தை எப்போது என்னுடைய சமூகம் பாதுகாப்பதை தவறுமோ, ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹரமுடைய கண்ணியத்தை உள்ளத்தாலும் செயலாலும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடையுடைய எட்டும் கூட ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சத்தங்களை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, தாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை அனைத்தையும் இந்த ஹரமில் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட கடமையாகும். இரண்டாவது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ, இந்த இடத்தில் அல்லாஹ் முழுமையாக்கினான். அரஃபாவில், அரஃபா எங்கே இருக்கிறது? மக்காவில். எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னா அனுமதிக்காத செயல்களை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செயல் உறுதி அது. ஏன்? குர்ஆன் சுன்னா எதை சொன்னதோ அதுதான் நம்முடைய மார்க்கம். குர்ஆன் சுன்னா எதை சொல்லவில்லையோ அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வழிகாட்டல் அல்ல, நம்முடைய மார்க்கம் அல்ல. எவ்வளவோ புதுமையான இந்த மார்க்கத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களை ஹரமில் பார்க்கிறோம், தவாஃபுடைய நிலையில் பார்க்கிறோம், மக்காம் இப்ராஹிமில் அவர்கள் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம், சஃபா மர்வாவில் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். தவாஃபில் முதல் சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், இரண்டாவது சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், மூன்றாவது சுற்றுக்கு என்று தனி துஆ ஓதுகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓத சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். அஸ்தகஃபிருல்லாஹல் அதீம். தவாஃபிற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கவில்லை. ருக்னுல் யமானி ஹஜ்ல் அஸ்வத், வரும் வரைதான் ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனா وفي الاخره حسنه وقنا عذاب النار. حجل اسودை பார்க்கும்போது மட்டும்தான் கையை உயர்த்தி بسم الله الله اكبر الله الله اكبر என்று சொல்ல வேண்டுமே தவிர ருக்னுல் யமானியையோ அல்லது மற்ற இடங்களையோ பார்த்து சொல்லக்கூடாது. ஹஜல் அஸ்
8: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
9: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
10: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: சொன்னார்களை செய்தார்கள் என்பதை பாருங்கள். ஒரு தோழர் தும்புகிறார் இப்னு உமருக்கு முன்னால், அல்ஹம்துலில்லா தும்பிரான் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, ரசூலுல்லாவின் மீது ஸலவாத்தை சொல்கிறார். தும்பிய போது இப்னு உமர் அழைத்தார்கள், ரசூலுல்லா தும்பிய போது இப்னு உமர் அழைத்தார்கள், ரசூலுல்லா தும்பிய

மாலிக் ரஹிமகுல்லா சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன். அவர் சொன்னார், என்ன ஃபித்னா இருக்கிறது? சில மைல் தூரம், துல்ஹுலைஃபா மதீனாவுடைய எல்லை மஸ்ஜித் நபவி, அதற்கும் இடைப்பட்ட தூரம் சில மைல் தூரங்கள் தானே. சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவதால் என்ன குழப்பம் ஏற்பட போகிறது? மாலிக் ரஹிமகுல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அளவை குறைத்திருக்கும் போது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? அந்த கிலோமீட்டரை அல்லாஹ்வுடைய தூதர் குறைத்து நிர்ணயித்திருக்கும் போது நீ அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? ஃபல்யஹ்தர் அல்லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி எச்சரித்தார்கள் அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் எதை நன்மை என்று சொன்னானோ அதுதான் நன்மை. இந்த மக்களை பார்த்தால் எதை எடுத்தாலும் நன்மை என்று செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் இங்கே நாம் வாழும்போது நன்மைகளை செய்ய வேண்டும். ஒருவர் ஒருவர் செயலை செய்கிறார், அதை சரி காண வேண்டும், குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா இல்லையா என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ஹரமில் நாம் வாழ்வது. இந்த அருளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தே தீர்வான். அருள்கொடைகளுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையை வைத்தே தீர்வான். உலகத்தில் எத்தனையோ பேர் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு வர முடியாத நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இங்கே வர வைக்க வேண்டும்? உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இங்கே வர வைத்ததற்குரிய காரணம் அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த காரணத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். உனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்தேன், இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை அல்லாஹ் விசாரித்தே தீருவான். என்ன அமல்களை செய்தாய், ஏன் இந்த அமல்களை செய்யவில்லை, நன்மைக்குரிய காரியங்கள் என்றும் உம்ராவிற்கு வந்தாயே, எந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்தாய்? இந்தியாவில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் ஹரமில் வந்ததற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் வணக்க வழிபாடுகளில் நஷ்டம் யாருக்குதான்? யாருக்குதான்? நமக்கு தான் நஷ்டம். இந்த பயணம் நஷ்டமாக யாருக்கு மாறிவிடும்? நமக்கு மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை நாம் ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகளில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பாக இந்த பயணத்தை நாம் கருத வேண்டும். ஏதோ காசு இருந்தது, செல்வம் இருந்தது, உம்ராவிற்கு கிளம்பினோம், உம்ராவை முடித்தோம், அவ்வளவுதான், அடுத்து நம்ம மற்ற வேலைகள் இருக்கிறது, ஊருக்கான சாமான்களை வாங்க வேண்டியிருக்கிறது, ஊருக்காக பக்கத்து வீட்டில் அது சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய உறவினர் அதை சொல்லி இருக்கிறார் என்பதை தேடி தேடி சென்று வாங்குவதற்காக நாம் இங்கே மக்காவிற்கு வரவில்லை. இபாதத்தை மட்டும் நோக்கமாக கொண்டுதான் இந்த பயணம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூன்று பள்ளிகளை தவிர வேறு எங்கும் இபாதத்திற்காக பயணம் மேற்கொள்ள கூடாது. லா தஷுத்துர் ரிஹால் இல்லா மின் சலாஸ், அதில் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம். இப்ப இந்த பள்ளியில் அமர்ந்திருப்பது, இந்த பள்ளியுடைய எல்லையில் வாழ்வது இபாதத்திற்காக. அதில் குறிப்பாக பேணப்பட வேண்டிய இபாதத்தை தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றிலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். உங்களை நான் சந்திக்கவில்லை, நீங்களும் என்னை பெரும்பான்மையாக சந்திக்கவில்லை. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். இனிமேல் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படும், கவனிக்கப்படும். நீங்கள் இபாதத் செய்யவில்லை என்றால் வழிகாட்டப்படும், செய்யுங்கள் என்று. அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், சின்னவர்களாக இருந்தால் கம்பை எடுத்து அடித்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஏராளம் சொன்னார்கள் இங்கே செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னவெல்லாம். அதில் குறிப்பான இபாதா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைவேற்றுவது. அதுவும் யாருக்கு பின்னால்? குர்ஆனை ஓதி திறம்பட கற்று உலகமெல்லாம் அவர்களுடைய நாவிலிருந்து ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதற்காக தங்களுடைய வீடுகளில் டிவி ஆன் செய்து வைத்து அவர்கள் எப்போது தொழுகை ஆரம்பிப்பார்கள், எப்போது குர்ஆனை கேட்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அதை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுவதற்கு, அதுவும் காபாவை முன்னோக்கி அல்லது காபாவை பார்த்து தொழுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமல் அஃதல், அமல்களில் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். எப்போ தொழுதல்? அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தும்மா ஐ அல் பிர்ருல் வாலிதீன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். தும்மா ஐ அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விட மேலான அமல் அது தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு

0: அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம் அஃதலு மின் மீஅத்தி அல்ஃப் ஸலா. ஒரு லட்ச நன்மைகளுக்குரியது ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமிலே தொழுவது ஒரு லட்ச நன்மைக்குரியது. ஃபர்தான தொழுகையை தொழுதால் மற்ற தொழுகைகளை தொழுவதை விட ஒரு லட்ச நன்மை அதிகமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைக்கு கொடுக்கிறான். நேரம் தவறாமல் இக்காமத்திற்கு முன்னதாகவே பள்ளியில் ஆஜராகி ஃபர்தான தொழுகைகளை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக்கி நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதை இந்த நேரங்களில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், உறுதியெடுக்க வேண்டும். இக்காமத்திற்கு முன்னால் இமாம் சஃபில் எழுந்து நிற்பதற்கு முன்னால் நான் பள்ளிக்கு சென்று சஃபில் ஆஜராகி இருப்பேன் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி இக்காமத் எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி ரூம்ல கேட்டுட்டு இருந்து இறங்கி வந்து கீழே தொழுதல் மேல போயிடக்கூடாது. அதற்காக நாம் இங்கே வரவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் வீட்டிலிருந்து உது செய்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு இல்லத்தை நோக்கி நடக்கிறான் ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக, ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எப்போ நடப்பான் வீட்டிலிருந்து? தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகா? உது செய்து கொண்டு தொழுகைக்கு அவர்கள் ஆஜராகுவதற்கு முன்னதாகவே அவன் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக முன்னே செல்கிறான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டு அவனுடைய பாவத்தை போக்கும், அடுத்த எட்டு அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தும். இது சாதாரண பள்ளிகளுக்கு செல்வது. இப்ப ஹரமில் செல்லும் போது அதுக்குடைய நன்மைகள் ஏராளமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். மின்கள் யார் வல்லதீனஹும் அலா ஸலாதிஹிம் யுஹாஃபிதூன், தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு அழைக்கப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். ஹரமில் இருந்து கொண்டே ஃபர்தான தொழுகைகளுக்கு பள்ளியில் சென்று ஹரமில் நுழைந்து தொழக்கூடிய வாய்ப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது யாருக்கு தான் நஷ்டம்? எமக்கு நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் தொழுகையை பாதுகாக்கிறாரோ கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாதன் யௌமல் கியாமா, அது சாட்சியாக வெற்றியாக வெளிச்சமாக நாளை மறுமையில் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு அது வெளிச்சமாக உதவியாக வெற்றியாக வராது. நாளை மறுமையில் அவன் ஃபிரௌனுடன் காரூனுடன் உபை இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். தொழுகையை பாதுகாத்தல் என்றால் ஜமாஅத்துடைய நேரத்தை பாதுகாத்து தொழுதல், அதான் தொழுகையை பாதுகாத்தல். இமாம் ஜமாஅத்தை தவற விடாமல் தொழுதல் தான் தொழுகையை பாதுகாத்தல், அதுதான் வக்தில் தொழுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாய்ப்பை கொடுப்பானாக. உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், எம்முடைய பயணம் முடியும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் ஒரு ஃபர்தான தொழுகையையும் கூட தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தொழக்கூடாது என்று. இமாம் தக்பீர் தஹ்ரீமா கெட்டியதோடு நானும் தக்பீர் தஹ்ரீமாவை கெட்ட வேண்டும் என்ற உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ருக்குவுக்கு போனதுக்கு அப்புறம் வேகமா போய் இணைந்து கொள்ளலாம்ங்கிற விஷயம் எல்லாம் இனிமேல் நம்ம இடத்திலே நடக்கக்கூடாது. இது ஒரு ஆரம்பம், இது எதுவரை தொடர வேண்டும்? மறுமை வரை, நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்குரியதாக மாறும். முனாஃபிக்குகள் தான் இரண்டு வேடம் போடுவார்கள். ஹரமில் வந்தால் ஃபர்தை தொழுவார், உம்ராவை விட்டு வெளியே சென்று விட்டால் தொழுவ மாட்டார். அவர் யார்? முனாஃபிக்காக மாறிவிடுவார். முஸ்லீம் யார்? எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பான். வணக்க வழிபாட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் கடமை மாறாது அவனிடத்தில். ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் ஹரமில் சென்று தொழுக வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு இந்த ஹரமுடைய எல்லையில் செய்யக்கூடிய இபாதா தவாஃப். தவாஃபுடைய வணக்க வழிபாடு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எமக்கு வழிகாட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தாஃப பிஹாதல் பைத்தி உஸ்புஅன், யானி ஏழு சுற்றுகள், ஒரு சுற்று ஏழு. யார் தவாஃபில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஏழு முறை சுற்றி வருகிறாரோ கணக்கிட்டு, கானக இத்துக்கு ரக்பா, ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலி அல்லாஹ் கொடுப்பான். தவாஃப் ஏழு சுற்றுகளை கொண்டது. யார் ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றுகிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவருடைய பாவத்தை போக்காமல் இன்னொரு எட்டு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. தவாஃபில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் பாவத்தை போக்கும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தும். ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றினால் அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாஃபு ஹவுலல் பைத்தி மித்லுஸ் ஸலா. தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். அல்லாஹுடைய இல்லத்தை சுற்றக்கூடிய தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். இல்லா அன்னக்கும் தத்தக்கல்ல மூனஃபி, அதை அதில் என்ன வேறுபாடு நீங்கள் அதில் பேசலாம். ஆனால் தவாஃபில் பேசினாலும் ஃபலய தக்கல்ல மன்ன இல்லா பி ஹைர், நன்மையை தவிர எதையும் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு தவாஃபை அதிகரித்தல், தவாஃபை செய்யக்கூடிய வாய்ப்பு. இருக்கும் போது தொழுவது அதிகம், அதிகமான தொழுகையை தொழுவது சிறந்ததா அல்ல தவாஃபை அதிகமாக செய்வது சிறந்ததா? ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இரண்டிலும் கருத்து வேறுபாடு உண்டு. நஃபிலான தொழுகை மேலானதா, தவாஃப் மேலானதா என்பதில். ஆனால் தவாஃபை எங்குதான் செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவிற்கு முன்னால்தான் தவாஃபை செய்ய முடியும். தொழுகையை எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு சில நாட்கள் தங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்தால் அவர் நஃபிலான தொழுகையை தொழுவதை விட தவாஃபை அதிகரிக்கட்டும் என்று சொன்னார்கள். மதீனாவில் சென்று கூட நீங்கள் நஃபிலான தொழுகையை அதிகமாக தொழுது கொள்ளலாம். ஆனால் மக்காவில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வணக்க வழிபாடு மற்ற வணக்க வழிபாடுகளை விட தவாஃப் தான். தவாஃபை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். முதலாவதாக ஃபரதான தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், தவாஃபை அதிகரிக்க வேண்டும். நம்மில் ஒருவரும் ஒரு நாளைக்கு ஒரு தவாஃபையாவது கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நாம் நம் மீது சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு தவாஃபையாவது குறைந்தபட்சம் ஒரு நாளை கடக்கக்கூடாது. எம்முடைய அந்த நாளில் தவாஃபை நாம் முடிக்காமல் இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சிரமமான காரியமா? இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, நஃபிலான வணக்கங்களை பேணி பாதுகாத்தல். நஃபிலான வணக்கங்களில் மேலான வணக்க வழிபாடு தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களை பேணி பாதுகாத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வீடு, சுப்ஹானல்லாஹ். நம்ம துபாயில அல்லது பல நாடுகளில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லே ஒரு வீடு தான் கட்ட முடியும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை கட்டிடலாம் எங்க? நம்முடைய நிரந்தரமான பூமியில 12 ரக்அத்துகள் ஒரு நாளைக்கு தொழுதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வீட்டை அமைக்கிறான். பூனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா. அந்த 12 ரக்அத்துகள் என்ன? ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத். அது மிக முக்கியமான சுன்னா. ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருந்தால் கூட அந்த சுன்னாவை விட மாட்டார்கள். பயணத்தில் சுன்னாக்களை தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் பயணத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் விடாமல் தொழுவார்கள் ஃபஜ்ருடைய சுன்னாவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய 2 ரக்அத் துன்யாவில் இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. துன்யாவையும் அது உள்ளடக்கி இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. இதுவெல்லாம் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதை விட மேலானது 2 ரக்அத் அவன் சுன்னா தொழுதா போதும். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா, துஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2, 12 ரக்அத். இந்த 12 ரக்அத்துகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பாதுகாத்ததாக ஆறும். ஃபரதான தொழுகை, தவாஃப், நஃபிலான வணக்க வழிபாடு. அந்த நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் ஃபரதான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது கியாமுல்லைல், இரவுடைய தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்த வாய்ப்பு அதற்கென்று ஒரு அதான், அது சுன்னாதான், மற்ற ஊர்களில் அது கிடையாது. ஆனால் அதற்கென்று ஒரு அதான் சொல்லப்பட்டு நினைவு காட்டப்படுகிறது. அந்த வக்து வந்துவிட்டது, தொழுகைக்காக அதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் இறங்கி வந்து சொல்கிறான், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார், அவர்களுடைய உதவியை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் யார், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். எதுவரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பான்? ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாகும் வரை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள், மக்கள் உறங்கும் போது நின்று தொழுங்கள், சொர்க்கத்திற்கு எளிதாக நுழைவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல், ஃபர்தான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பி கியாமில் லைல், கியாமுல் லைலுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஃபஇன்னஹு தப்புஸ் ஸாலிஹீன கப்லகும், உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு அது. ஒரு மனிதன் தன்னை நல்ல முஃமினாக கருத முடியாது அவன் கியாமுல் லைலை தொழாதவரை. இன்னைக்கு தாயிகளை தொழுறதில்லை, கியாமுல் லைலை தொழாதவரை அவன் தன்னை நல்ல முஃமினாக கருத வாய்ப்பே கிடையாது. ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடு, சாலிஹீனான மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல் லைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும், உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள். கியாமுல் லைலை தொழுபவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முஃமின்கள் யார் காணும் கலீலம் மின லைலி மா யஹ்ஜவுன், இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் பாவம் மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அப்துல்லா லா தகுன் மித்ல ஃபுலான், இந்த மனிதனை போன்று இருக்காதே. யார் அவன், கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமுல் லைல், இரவில் எழுகிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழுவதில்லை. அவன் இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழவில்லை. இவரை போன்று இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரபித்தோருக்கு சொன்னார்கள். கியாமுல் லைலுடைய வணக்க வழிபாடு நேசர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய வணக்க வழிபாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் அதை நாம் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஐந்து வக்திற்கும் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவது. ஜனாசா தொழுகை ஐந்து வக்திற்கு பிறகும் இந்த ஹரமில் தொழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்றேம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, மன் ஷஹித் அல் ஜனாசா ஹத்தா யுஸல்லி ஃபலஹு கிராத், யார் ஒருவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ, தொழும் முறை அதோடு இருக்கிறாரோ, அவருக்கு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. கீராத்துடைய நன்மை என்றால் உஹது மலையளவு உள்ள நன்மை, உஹது மலையளவு உள்ள நன்மை ஒரு ஜனாசா தொழுகைக்கு கிடைக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம், தவறில்லை. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை ஐந்து வக்திலும் நிறைவேற்றுவதற்கு, ஐந்து வக்திற்கும் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக எமக்கு தருகிறான். அதற்கு பிறகு உள்ள ஒரு வாய்ப்பு ஜம்சம் நீரை அருந்துவது. ஜம்சம் நீர் அல்லாஹுவால் பறக்க செய்யப்பட்ட நீர், அதில் பசிக்கு உணவு இருக்கிறது, நோய்க்கு மருந்து இருக்கிறது. எதை நினைத்து ஜம்சமை கொடுக்கிறாரோ, மாஷூரி பிலகு, எதை நினைத்து கொடுக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இருப்பது கொஞ்ச நாட்கள். அதில் இந்த நீரை, பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மற்ற நீர்களை அருந்துவதை விட ஜம்சமை எடுத்து அருந்துங்கள். வேறு எந்த நீரையும் அருந்த மாட்டேன் இந்த ஏழு நாளைக்கு ஜம்சமை தவிர என்று முடிவெடுங்கள். அதற்காக பாட்டிலை வாங்கியோ அல்லது விற்கக்கூடிய பைக்களை வாங்கியோ அதில் நிரப்பி எப்போதும் ஜம்சம் நீரை குடித்து பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட ஊர், எந்த ஊரில் குர்ஆனுடைய வசனம் ஆரம்பமானதோ அங்கிருந்து குர்ஆனை ஓதுவதை நாம் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதைவிட நஷ்டம் எமக்கு எதுவும் இருக்க முடியாது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதுவது, இரவுடைய நேரத்தில் துஆக்களை ஓதி உறங்குவது, இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சுன்னாவாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டிய இன்றைய உலகிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஃபரதான வணக்க வழிபாடுகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்து தொழுதல். கீழே இறங்கி தொழுதாலும் மஸ்ஜிதுல் ஹராம் தான், ஆனால் அது ஒரு கண்ணியமாக இருக்காது. அது ஒரு கேளியாக, நாம் ஏதோ பொடுபோக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக அது மாறிவிடும். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்றால் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதான் சொல்வதற்கு முன்னால் தொழுகைக்கு தயாராகி, அதற்கு முன்னதாகவே பள்ளிக்கு சென்று தொழுகையை எதிர்பார்த்து அதான் சொன்னவுடன் சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றி, அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஃபரதான தொழுகை நிறைவேற்றி, அதற்கு பிறகு சுன்னாவுடைய தொழுகை நிறைவேற்றி ஒவ்வொரு வக்திற்கும் திரும்பி வருவதுதான் சிறந்ததாக ஆகும். அதுதான் கண்ணியமாக இந்த ஹரமுடைய பூமியில் நாம் வாழ்வதற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுத்ததாக மாறும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நன்மைகளை உயர்த்தும், அந்தஸ்தை உயர்த்தும், பாவங்களை அழிக்கும். தவாஃப் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். தஹஜ்ஜத் கியாமுல்லைல் ஒரு நாளைக்கு கியாமுல்லைலை குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத் தொழுங்கள் போதும், இரண்டு ரக்காத் தொழுங்கள், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். முடிந்தவர்கள் எட்டையும் முழுமைப்படுத்துங்கள், ஆனால் இரண்டு ரக்காத் தொழாமல் அந்த நாளில் என்னுடைய உறக்கம் இருக்காது என்று முடிவெடுங்கள். அல்லது உங்களுக்கு அசதியாக இருக்கிறது, கால் இரவில் கடைசி வரை எழுந்து தொழ முடியாது, ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் விழிப்பு வரக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்றால், முடியாத பட்சத்தில் இஷாவிற்கு பிறகு இஷாவிற்கு பிறகாவது தொழுது விட்டு தூங்குங்கள். அது முடியாத பட்சத்தில் இழ முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு கியாமுல்லைலை இழ முடியாது என்றால், இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு கடைசி தொழுகையாக கியாமுல்லைலை ஆக்கிவிட்டு தூங்குங்கள். அதுவும் அதனுடைய நன்மையை எமக்கு தரும். ஆனால் அது சிறந்ததல்ல, யாருக்கு முடியாதோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். குர்ஆனை ஓதுவது, குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவையாவது ஒரு நாளில் ஓதுங்கள். இபாதத்துக்காக தானே வந்திருக்கும். இந்த இப்படி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தது எதற்காக? நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லையே, எதுக்காக வந்திருக்கும்? இபாதத்துக்காக. அந்த இபாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஓய்வுகளை கழிப்பதற்காகத்தான் இந்த வசதிகள். இந்த வசதிகள் எல்லாம் அதற்கு சாதகமாக நாம் ஆக்கி இபாதத்தை குறைத்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு தவாஃப், ஒரு ஜுசு குர்ஆன், ஜனாசா தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்றுதல் ஐந்து வக்திற்கு பிறகும், அதற்கு பிறகு சுன்னாவான தொழுகைகளாகிய 12 ரக்அத்துகள் நிறைவேற்றுதல், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், அதற்கு தான் அந்த ஹிஸ்னுல் முஸ்லிம் கிதாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் என்று தனி பட்டியலே இருக்கும். அதை ஓதுங்கள். அரபியில் ஓத முடியவில்லை என்றால் தமிழில் வாசியுங்கள். அந்த துஆக்களை ஒருவர் ஓதினாலே அன்றைய தினம் பாவம் செய்ய மாட்டார். அதில் வரக்கூடிய வாசகங்களை அவர் படித்தாலே உள்ளத்தால் பாவம் செய்ய அவருக்கு மனது வராது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் உது செய்துவிட்டு ஆயத்தில் குர்சி ஓதி சுன்னாவான முறையில் வலதுகரம் திரும்பி வலதுகரணத்தில் கையை வைத்து உறங்குதல், இது போன்ற சுன்னாக்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இதை கருதி இங்கிருந்து உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மரணம் வரை நீட்டி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு muslimvanuli@gmail.com, வாட்ஸ்ஆப் 0794-777-1616-7
2: முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை
1: தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: www.muslimvanuli.com
3: அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم وامر اهلك بالصلاه واستبر عليها لا نسالك رزقا نحن نرزقك والعاقبه للتقوى ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا اللهم آت نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها مولاها يا حي يا قيوم برحمتك استغيث اصلح شاني ولا تكلني نفسي طرفه عين எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபின் தப தாபின் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்ம மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் ஓதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தாலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றார். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான், முடிவான நன்மை, முடிவான நன்மை யாருக்கு, இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்தை பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தைபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றிதான். யார் ஒருவர் இந்த கலிமா தையபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாரகளும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால்,
5: நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி என்றால் எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம். இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது. இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிக்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிக்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்துல எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு, வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வரார். அப்போ முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும், மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா, சமமா உட்கார முடியுமா, சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா இந்த தொழுகை மூலமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை நாம் எல்லாம் அல்லாவின் அடிமைகள் தான், அல்லாவின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறான். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம், ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில், யா அல்லாஹ் நீ தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீ தான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்க்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்க ஏதோ எனக்கு உணவு தர தேவையில்ல, நஹ்னு நர்ஸுக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம துருவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றா, நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாம போறதும், பாலிகால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன் நம்மளோட பசங்க யாரும் தொழுவில் அதை கண்டும் காணாம இருப்பது, அப்போ அல்லாஹோட ரிஸ்க் எப்படி வரும் சொல்லுங்க, அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில், அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம, அந்த நம்ருது மன்னன், சாரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த அநியாயக்கார மன்னன் எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால அவர்களோட தவறா நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கையை கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல, அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்களா, சண்டை இட்டாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, எதுவுமே செய்யலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா, அல்லாஹோட உதவி வேணுமா. அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவுனிங்க, இங்க எங்க போயிடக்கூடாது, நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டுல என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி யா ஐயுஹல் லதீனா ஆமனு இஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா, எனக்கு எதிரிகள்ல இருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் வர்க்கத் இல்ல, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை, பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியாக வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம் பாருங்க இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன், பின்னாடி இந்த ஜும்மாவோட உரையை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றா, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா, தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க, தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறார் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷ்ஷிரி ஸாபிரி, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க, நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க, கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக. அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது மூணு ஓட்டைகள் உடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது ஆறு ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்கறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன, வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது, ஒரு சாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ சொல்றாங்க, ஆமா, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி தொழுகை எப்படி இருந்தது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது, சலுகை கிடையாது, இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது, தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்க. இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோள் கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்டை விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும், கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன், நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அடாவோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது, அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க?
6: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
7: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்தில் முதல் காரியம் என்ன? வக்தி சலாத்தி, அதற்குரிய நேரத்தில் தொழுகிறது. நம்ம ஃபஜரை தொழுதிருப்போம், என்ன நம்ம ஃபஜரை எப்போ தொழுதிருப்போம்? எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுகிறது. ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்க சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மௌதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுகுமோ அது ஃபஜ்ர் தொழுகை. நான் வீட்டில் தொழுதேன், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா, அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை இமாம் ஆக்கிவிட்டு அவரை தொழுவ சொல்லி ஏவிவிட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுகைக்கு வரவில்லையோ, மதீனாவில் சொன்ன சம்பவம், யார் தொழுகைக்கு வரவில்லையோ அவர்களோட வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா? ஆதாரம் போதுமா? ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள்? எப்பொழுது சபித்தார்கள்? அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது. போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அல்லாஹு அக்பர். அஸ்ரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு அழிவுதான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு, உமருக்கு நாசம் ஆயிட்டான், உமரோட கதவு முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்து முடிஞ்சிச்சு, மகரிப வக்து முடிஞ்சு, நான் கதா செஞ்சுட்டேன், கதாவை தொழுதுன்னு இந்த காஃபிர்கள் பண்ணதுனால தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹமத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ்வு தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னா, நெருப்பால நிறைக்கட்டும், ஃபுல் பண்ணட்டும் அப்படின்னா. அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தாமதமாக தொழுவதற்காக சபித்தார்கள். தொழுகையை விட்டால், தொழுகையை விட்டால் ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா? ஷிர்க். தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது. என்னது சொன்னாங்க? தொழுகை விடுறது குஃபுர்னாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸ்ல வருது. என்ன, நீங்க உங்க தாய் தந்திரங்கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க. ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுறோம். நமக்கு என்னென்ன கவலை? அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றான்? வக்தி சலாதி, நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுகையில் நிலை நாட்டுங்கள், அதற்கு பிறகு தாய் தந்தரைக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாகத்தான் ஜிஹாத், நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள்? தொழுகையை நிலை நாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் தொழுகாமல், குசு குசு இல்லாமல் தொழுகாமல், நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள்? நமக்கு பெரிய கவலை, நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீண் அடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்போ கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான்? முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க? அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் எப்போ ஃபஜருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க. சம உறுதி, நல்ல உறுதியா இருக்கிறான், தெரியும் அவங்களுக்கு. அவனோட ஸ்டேட்மெண்ட் தான், நீங்க போய் செக் பண்ணுங்க, 3 வருஷம் முன்னாடி. முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா ஒண்ணுமே நோ கெப்பாசிட்டி அவங்க கிட்ட. எப்போ ஜும்மா தொழுகைக்கு வர கூட்டம் மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு வருதோ அப்ப பார்த்து பயந்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிளியர் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனா குர்ஆன் ஆயத் இப்படி தானே வருது, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வசப்பி தக்தாமக்கும், இப்படி தானே வருது. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நம்மளோட உதவி எதிர்பார்த்திருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு? உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தையபாயில் சரியாக இருங்க, தொகையில உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள். இதுதான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை, ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டிருக்குது, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின்? எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில், எந்த மூமினோட தொழுகையில் குஷு குசு இருந்ததோ, அல்லாஹ்வோட இறையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படின்னு நம்ம தொழுகிறோம், அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு குசு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்று, அல்லாஹ் அக்பர் நீ தான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. சரி, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன தெரியுமா? ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன? தன்னடக்கம், தன்னடக்கம். ஆஜிசினா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யாருலாம் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யாருலா அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூலி குறுகி நிற்கிறோம் இல்லையா, இதுதான் குசு குசு அப்படின்னு சொல்லி அலிபின் அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா? நம்மளோட தொழுகையில இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில் நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள் கிட்டே சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது திட்டுறது, அவங்க இழிவா பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்யறது, நம்மளோட வார்த்தைகளை தவறாது, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை மாத்தல, நம்மளோட பழக்க வளங்களை மாத்தல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹும் அல்லாஹோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுவில்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம மாறும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன, அதே போல நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் வருது பாருங்க ஒரு பெருமை. அல்லாஹ் அல்லாஹ் எங்க தான் இருக்கும் இபாத செய்து பெருமை. கால் கடக்க கால் வீங்க அளவ நின்று வணங்குறவங்க அந்த சஹாபாக்கள், அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடிக்கிற நம்ம முதல் வரிசையில் வந்து நின்றுட்டு, முதல் வரிசையில் நின்றுட்டு ஒரு வாரம் தொழுதுறோம், அடுத்த வாரம் லீவ் போட போறோம், அதுவும் கன்ஃபார்ம். ஆனால் நம்ம என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேற யாரும் கிடையாது, நான் தான் அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய வேற யாரும் பயப்படக்கூடிய, பெருமை அடிக்கிறது. இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரர். அந்த பெருமையாக இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹால நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா கிட்ட நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வதக்கப்பல் துவா. யா அல்லாஹ் என்ன தொழுகை, எனது குடும்பத்தார் எனது பிள்ளைகளை தொழுவை சொல்லு, தொழுவை என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொள். யா அல்லாஹ் இப்படி துவா கேட்டுட்டே இல்லை. அல்லாஹுமா ஆயினி அலா அதிக்ரிகா வஷுக்ரிகா ஹுஸ்னி இபாதத்தி, தொழுகையே இபாதத் தாங்க. நமக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறோம், அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா சுஜூது செய்ய, அல்லாஹு தஆலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளையிட்டான், அவன் சுஜூது செய்யல. இப்னு ஆதம் யாரு, நம்ம நம்ம சுஜூதுக்கு போனா ஷைத்தான் அழுகுறானா, தலையில அடிச்சு அடிச்சு அழுகுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனா நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு, சுஜூதுக்கு போனோடனே தூக்கம். இப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கு. அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்
6: தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
7: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள் தாவரங்கள் இருந்தது, பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபியா அவர்கள் அந்த இடம் அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த இரண்டு அஸ்ஸைலுல் கபீர் ஜெய்மா
6: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி

எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்ஸிது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா? அல்லாஹு தஆலா சொல்லான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். ஒன்று பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு, எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது, ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு, ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு, அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அழைப்பாளரை. அப்போ அவரை நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க. வ ஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமாங்கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பான். இது யார் சொன்னது, ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது, நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குர்ஆன இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும்.

0: என்னது? அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 72வது ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன? சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே முதலாவது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லலாம். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இலர் ருஷ்தி, நேர்வழி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, அது காட்டுகிறது நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும், நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று. இந்த ரெண்டு சம்பவங்களும், இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது, தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ, உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து? மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது? இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின் எஸ்எம் குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி நாங்கள் திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் உதயத்தை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல ஜின்கள் கேட்டார்கள் எனக்கு வகி வந்திருக்குது நபி அவங்க சொல்றாங்க. அப்ப நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்திலே குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா வலைஸ லஹு மின் தூனிஹி அவ்லியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நுஜிஸல்லாஹ ஃபில் அர்தி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாதென்றும், இந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல் இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகமடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கிவிட்டது. எந்த அளவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஜைது பின் ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்கள். ஊர்லேருந்து விரட்டாங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளையும் விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா. அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், குறை அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன், யார் அது, முத்தலிம் இப்னு அதி, முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தையம் அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லா சாங்களுக்கு இது புறவுன்னு செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைது பின் ஹாரிஸாவோடு என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தையம் பின் அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அன்று இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முகம்மதை முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜலரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்டக்கா சுண்ணத்தை தொழுது அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தைம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபியினுடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தைமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தைம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தைம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும், என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்ம இடத்துல அது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
1: நேயர்கள், இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துல் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேயர்கள், கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி,
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
2: சிந்தனை.
5: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ரு நாட்டை அன்பான தாய்மார்களே, மிஸ்ர் நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்தாத்ல இருந்து இராக்கில இருந்து மிஸ்ருக்குள்ள குடிபுகுறாங்க, போய் சேர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரே பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும், அவனுக்கு ஒரு செய்தி பேத்து சேருது, இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு ஏற்படு, அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான், அவன் சொன்னான், அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி. அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க, இது பொய் அல்ல, இது தக்கியா, இது பொய் அல்ல, இது உண்மைய மறைச்சி வேறொன்றை சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசி புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணிய அந்த அரசை சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டவாகிறான், அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்ட துஆ புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மா யுஜீபுல் முதுத்தர், அம்மா யுஜீபுல் முதுத்தர், திக்கட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை, என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன், யா அல்லாஹ் இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவளுடைய உள்ளத்தால துஆ செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துஆ வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துஆ எழும்பலாம். அந்த துஆ கேட்கப்படுகிறது, அந்த துஆவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தி ஆகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ் புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டு கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வராரு, ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல, அம்மை யுஜீபுல் முதுஃபர் இதா தா சொல்றா, ஆமன்து பில்லாஹி ஆமன்து பிக வ பி ரசூலிக வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன், யா அல்லாஹ் என்ன பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்கிறாள். துஆ கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனை கொண்டும் சிட்டாகல்ல, மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துஆ செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டது. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பேய்ட்டு வா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒன்று இருக்கிறது, நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம், அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடந்தருவானாக, நாங்கள் எல்லாரும் சந்திப்போம், எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ், இப்ராஹிம் அலைஹிஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. வனுஃபிஹு பிஸ்ஸூர் ஃபைதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன் காலூ யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா وَنُفِخَ بِالصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى فَإِذَا هُمْ قِيَامٌ يَنْظُرُونَ وَأَشْرَقَتِ الْأَرْضُ بِنُورِ رَبِّهَا அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், சூருதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேல போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படவில்லை இன்னும். மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க. ஒரு கட்டத்தில் வருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா, நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும், மக்கள் உங்களை நெருப்புல போட்டும், நெருப்பு உங்களை பத்தல்ல தின்னல் அல்லையா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே, அல்லாஹிடத்துல சிபாரிசு செய்யுங்களேன், அல்லாஹிடத்துல பேசுங்களேன், அல்லாஹிடத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன், கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில், சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், இன்றைய நாள் என்ற அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான், இந்த மூணு பொய்யப்பத்தையும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளும் முடிச்சிடுவாங்க. வாழ்க்கையில சென்ற மூணு பொய்ய, அது பொய் அல்ல, அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகியா, அது ஒரு எடுத்து காட்டினாங்க. ஆனா சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த மூணு பொய்ய நான் சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எனக்கு அல்லாட்ட பேச்சு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்ன விட்டுடுங்கோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபி அப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏண்ட உங்களோட ஹாலாத் என்ன, ஏண்ட உங்களோட பொய் என்ன, வர்த்தக நடவடிக்கைகள், வாக்கு மீறல்கள், அமானிடத்தில் மோசடிகள், சுபஹானல்லாஹ், என்ன சொல்லுவது? வர்த்தகம் இஸ்லாமியப்படுத்தப்பட வேண்டும், வர்த்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும், வர்த்தகத்தில் அமானிதம் பேச பேணப்பட வேண்டும், வர்த்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது, ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும், நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே,
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
6: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி. சுல்தான் குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560. வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: உங்களுடைய மனைவி மாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக, வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக, எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு, இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு, இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டுப்போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து, அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல், ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், முகரு தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுண்ணத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுண்ணத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலம் எல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது,
7: தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே,
8: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
9: www.muslimvanoli.com
8: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரா அன்னிசாவுடைய விளக்கு உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
10: فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين وَالنَّبِيِّينَ مِنْ بَعْدِهِ وَأَوْحَيْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ وَالْأَسْبَاطِ وَعِيسَى وَأَيُّوبَ وَيُونُسَ وَهَارُونَ وَسُلَيْمَانَ وَآتَيْنَا دَاوُودَ زَبُورًا وَرُسُلًا قَدْ قَصَصْنَاهُمْ عَلَيْكَ مِنْ قَبْلُ وَرُسُلًا لَمْ نَقْصُصْهُمْ عَلَيْكَ وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من أخذ السبع الأول من أخذ السبع الأول فهو حبر رواه احمد صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று குர்ஆனுடைய 4வது சூராவாகிய சூரத்துன் நிசாவை ஓதிருப்பீர்கள். சூரத்துன் நிசா என்பது என்ன சகோதரர்களே? சூரத்துன் நிசாவை ஏன் ஓத வேண்டும்? அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன? இந்த சூரத்துன் நிசா, நிசா என்றால் பெண்கள். இன்று பெண்களை பற்றி கொச்சையாக பேசக்கூடியவர்கள் இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை கொடுக்கவில்லை என்ற வாதத்துக்கு இந்த சூரத்துன் நிசா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. குர்ஆனிலே இந்த சூரத்துன் நிசா, அந்நிசாவுல் குபரா அந்நிசாவு சுகுரா என்று இரண்டு சூரத்துன் நிசாக்கள் இருக்கிறது. நிசாவுல் குபரா என்றால் இந்த சூரா, குர்ஆனின் 4வது சூரா. நிசாவு சுகுரா என்றால் சூரத்து தலாக், பெண்களுடைய சட்டதிட்டம், ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசிய சூராதான் சூரத்துன் நிசா. 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா, இதில் அல்லாஹுடைய சொற்கள், லஃப்துல் ஜலாலஹ், அல்லாஹுடைய வார்த்தை 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்து நிசாவிலே இருக்கக்கூடிய ஆயத்துகள் 176. ஆனால் அல்லாஹ் என்ற சொல் 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக பேசுவது எதை பத்தி தெரியுமா? யதாமா, அனாதைகள் சம்பந்தமாக. அனாதைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள்! அனாதைகளின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளுக்கு மிக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? சூரத்து துஹாவிலே அல்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. அல்லாஹ் சொல்கிறார், நபியே நீங்கள் அனாதையாக இருக்கவில்லையா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாம் வாழ்வளித்தோம். இந்த சூரத்து நிசாவில் அல்லாஹ் 5 தடவை யதாமா, உலகத்தில் சகோதரர்களே உரிமைகளை பேசிய குர்ஆன், அதிலும் அனாதைகளின் உரிமைகள். இந்த உலகத்தில் வாப்பா மௌத்தாகிய பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் உரிமைதான் யதாமாக்களின் உரிமை. இந்த யதாமா, வஆதுல் யதாமா அம்வாலஹும், யதாமாக்களுடைய பொருள்களை கொடுத்து விடுங்கள். அல்லா துகுசிது ஃபில் யதாமா வப்தலுல் யதாமா வல் யதாமா வல் மசாகீன் இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன். ஐந்தாவதாக, யார் அநாதைகளின் பொருள்களை சாப்பிடுவார்களோ அவர்கள் செல்லும் இடம் நரகம் என்று பேசியதுதான் சூரத்து நிசா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்து நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் குர்ஆனுடையவர்கள், அதனாலதான் தொடராக இவைகளை பேசுகிறோம். இந்த சூரத்து நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் சகோதரர்களே, சூரத்து நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். சூரத்து நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். அதிலும் அதிகமான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன தெரியுமா? அல் அலீமுல் ஹகீம் அல் கஃபூருர் ரஹீம் அல் அலீமுல் ஹகீம் அல் கஃபூருர் ரஹீம் العليم الحكيم الغفور الرحيم. கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள் சகோதரர்களே, இதில் 30 அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 30 அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட கடைசி ஆயத்துகள் தான் சூரத்து நிசாவுடைய ஆயத்துகள். கஃபூரர் ரஹீமா அலீமன் ஹகீமா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்களை சொல்லக்கூடியதுதான் இந்த சூரத்து நிசா. அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூராவில் ஒரு ஆயத் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், நபி அவர்கள் அழுத இடம். இந்த சூராவுடைய 41வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். சூரத்து நிசாவுடைய என்றால் ஓதுவோம், கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்கள், கொஞ்சம் அவைகளை டிக் பண்ணி கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நமக்கும் கண்ணால் கண்ணீர் வர வேண்டும். சூரத்து நிசாவுடைய 41வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதிடம், அப்துல்லா இக்ரா அலைய, குர்ஆனை கொஞ்சம் ஓதி காட்டு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்குத்தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, வேறொருவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன், அதை கேட்க விரும்புகிறேன். அப்துல்லா கொஞ்சம் ஓதுங்கண்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துல் நிசாவைத்தான் ஓதினாங்க. சகோதரர்களே, அப்துல்லா மஸ்ஊத் யாரு தெரியுமா? ஆடு மேய்த்த ஒருவர். கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் அல்ல அவர், டாக்டரும் அல்ல அவர், பெரிய பெரிய படித்தவரும் அல்ல. ஆடு மேய்க்கக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துல் நிசாவை பாடமாக்கி வச்சிருந்தார். இன்று சூரத்துல் ஹுஜுராத பாடமாக்குறது மலையை உடைக்கிறது போல. சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், ஒவ்வொரு சூறாக்களை பாடமாக்குறது இன்றைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆக முக்கியமானதுதான் இந்த சூரத்துல் நிசா. இந்த சூரத்துல் நிசாவை ஓதியதோடு ஆரம்பத்திலிருந்து ஓதுறாங்க. 41வது ஆயத்து வருது, فكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. நபியே, فكيف اذا جئنا من كل امه بشهيد, ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம். وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, உங்களை நாம் சமூகத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வருவோம் அப்படின்றதோட அம்சிக் சொன்னாங்க. அப்துல்லா, போதும், நிறுத்து சொல்றாங்க. அப்துல்லா மஸ்ஊத், ஃபைதா ஐநாஹு தத்ரிஃபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. அப்ப குர்ஆன் அழக்கூடிய ஒரு ஆயத் இருக்கு சூரத்துல் நிசாவுல. 41வது ஆயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம். சகோதரர்களே, இந்த சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றான். 25 நபிமார்களில் 12 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒரே இடத்துல சூரத்துல் நிசாவுல கொண்டு வந்துட்டான். இந்த சூரத்துல் நிசா 163, 164வது ஆயத்துகள் எடுத்து பாரு. 163, 164வது ஆயத்துகளை பாருங்க. அல்லாஹ் 25 ரசூல்மார்களில் 12 பேருடைய பெயரை கொண்டு வந்துட்டான். 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுக்கு வஹி அறிவித்ததை போல் நூஹ் அலைஹி ஸலாத்துக்கும் நாம் வஹி அறிவித்தோம். வன்னபீன மின் பஅதி, நூஹ் அலைஹி ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தோம். இப்ராஹிம், இப்ராஹிம் அலை சலாத்துக்கு வஹி அறிவித்தோம். 2வது பெயர் நூஹ், 1வது பெயர் 2வது இப்ராஹிம். ஓ இஸ்மாயில், 3வது பெயர் இஸ்மாயில் அலை சலாத்துக்கும் வஹி அறிவித்தோம். ஓ இஸ்ஹாக், 4வது. ஓ யாக்கூப், 5வது. வல் அஸ்பாத். ஓ ஈசா, 6வது. ஓ ஐயூப், 7வது. வயூனுஸ், 8வது. வஹாரூன், 9வது. வசுலைமான், 10வது. வாத்தைனா தாவூத ஸபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸபூரை கொடுத்தோம். 11 நபிமார்களுடைய பெயர். 12வது, வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய சம்பவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லவில்லை சம்பவங்களை. 12வது நபியுடைய பெயர் தான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசினார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினார். இது சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது சகோதரர்களே எவ்வளோ இன்பமாக இருக்கு. இந்த 12 நபிமார்களுடைய பெயர்கள் இந்த சூரத்துல் நிசாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த ஒரு அம்சம்தான் சொல்லுவார்கள், அப்துல்லாவின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த சூரத்துல் நிசாவிலே 5 ஆயத்துகள் இருக்கிறது. எனக்கு அந்த ஆயத்துகள், 5 ஆயத்துகளும் துன்யா உலகம் உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. சூரத்துல் நிசாவ சகோதரர்களே சரிவர ஓதும். ஏனென்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு உள்ளத்துல பயம் இருக்குமோ அவங்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ண. அதனாலதான் குர்ஆனை வச்சு உபதேசம் பண்றோம். முதல் எங்களுடைய நிகழ்ச்சி சூரா பக்கரா, 2வது நிகழ்ச்சி சூரா ஆல இம்ரான், இன்று சூரத்துல் நிசாவை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். சூரத்துல் நிசாவில் 5 ஆயத்துகள் இருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ற பெரிய காரி சொல்லுவார்கள், அந்த 5 ஆயத்துகளும் உலகம் உலகத்தில் உள்ள முழுதும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. என்ன ஆயத்து சகோதரர்களே? முதலாவது ஆயத், 40வது ஆயத், சூரத்துல் நிசாவுடைய 40வது ஆயத், இன்ன அல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா وَإِن تَكُ حَسَنَةً يُضَاعِفْهَا وَيُؤْتِ مِن لَّدُنْهُ أَجْرًا عَظِيمًا. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அணுவளவும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். மிஸ்கால ذَرَّة, ذَرَّة என்பது பழையங்களுடைய கதவுகள் இருக்குதே, சூரிய வெளிச்சத்தின் பொழுது அந்த கதவுடைய துவாரத்தால் தூசிகள் விளங்குமே, அந்த தூசிகளில் ஒரு தூசிக்கு சொல்வது தர்ரா. இந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைகளாக இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக மாற்றுவான். தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலிகளை வழங்குவான். இது சூரத்துல் நிசாவுடைய முதல் ஆயத், 40வது ஆயத். 2வது ஆயத், அப்துல்லா மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், எனக்கு மிக விருப்பமான 2வது ஆயத் சூரத்துல் நிசாவுடைய 31வது ஆயத். என்ன ஆயத்? சய்யிஆத்திக்கும் وَنُدْخِلْكُمْ مُدْخَلًا كَرِيمًا. நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்ந்து வாழ்ந்தால், வட்டி, ஜினா, பொய், களவு, 70 பெரும் பாவங்கள் இருக்குது, இவைகளை தவிர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். وَنُدْخِلْكُمْ مُدْخَلًا كَرِيمًا, நீங்கள் சுவர்க்கத்தில் சங்கையான முறையில் நுழைவிக்கப்படுவீர்கள். இது 2வது சொல்கிறார்கள் சூரத்துல் நிசாவில் விருப்பமான ஆயத். 3வது 48வது ஆயத், சூரத்துல் நிசாவுடைய 48வது ஆயத், இன்னல்லாஹ லா யஃஃபிரு அய் யுஷ்ரக பி வ யஃஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ اِفْتَرَى إِثْمًا عَظِيمًا. அல்லாஹ் இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர, ஷிர்கை தவிர, மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவர் மிக பிரம்மாண்டமான பாவத்தை செய்து விட்டார். அவர் ஷிர்க் இல்லாத எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது 3வது எனக்கு சந்தோஷமான ஆயத். 4வது 64வது ஆயத், வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நபியே, உங்களிடம் அநியாயம் செய்துவிட்டு உங்களிடம் வந்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக் கொள்வார்கள். இது 4வது ஆயத். 5வது ஆயத், 110வது ஆயத், ومن يعمل سوءا أو يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. யார் கெடுதியை செய்து யார் தனக்கு அநியாயம் பண்ணி பிறகு இஸ்திக்ஃபார் செய்தாரோ அல்லாஹுவை மன்னிப்பாளனாகவும் இரக்கமுடையவனாகவும் பெற்றுக் கொள்வார். இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரதியல்லா சொல்கிறார்கள், எனக்கு சூரத்து நிசாவில் ஆக விருப்பமான 5 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூராவை இன்ஷா அல்லாஹ் இன்றோ நாளையோ மறுநாளோ நாம் ஓத இருக்கிறோம். இமாம்கள் தராவிகள் ஓதுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இதில் 41வது ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், அந்த இடத்தில் நிறுத்தி அழுங்கள் அல்லது அழுகை வருவதை போன்று ஓதுங்கள். இதே போன்று சூரத்து நிசாவுடைய இந்த 5 ஆயத்துகள், முதலாவது 40வது ஆயத், இரண்டாவது 31வது ஆயத், மூன்றாவது 48வது ஆயத், நான்காவது 64வது ஆயத், ஐந்தாவது 110வது ஆயத், இந்த 5 ஆயத்துகளிடம் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹுடைய கிருபை இருக்கிறது. மூன்றாவது அம்சமாக சகோதரர்களே, சூரத்து நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டு முடிவடைகிறது. 30 அல்லாஹுடைய பேர் வந்திருக்கிறது. அதில் அதிகமாக யா அலீமு யா ஹகீம், அந்த இடத்தில் ஓதலை நிறுத்தி அல்லாஹுவை அழையுங்கள். யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா கஃபூரு யா ரஹீம். சகோதரர்களே, கடைசியாக இந்த சூரத்து நிசாவுடைய 163, 164வது ஆயத்துகளை பாருங்கள். அந்த இடத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த உலகத்தின் சீதேவிகள், இந்த உலகத்தின் தலைவர்கள், அந்த 12 நபிமார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவ்வாறு ஓதுவோமாக இருந்தால் சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி. சூரத்து நிசாவுடைய ஆரம்ப வசனம் மூமிங்களே என்று அழைக்கவில்லை.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
2: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பெறக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ், யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே என்கக்கூடிய ஹதீஸை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீஸை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால், நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம், அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது.

0: குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார். அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது. அப்போ நாம் அதை தொட்டன்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த ஔரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் ஔரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொழப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது, தற்செயலா படுதல் என்கிறது, அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதில் ஔரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதைப்பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்கும் என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணுறு பண்ணி நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஒது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
2: சிந்தனை. முஸ்லிம் வானொலி ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
3: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
4: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது.
3: தொடர்புகளுக்கு 0777-49-06-61.
1: You are listening to muslimwanoli.com.
5: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
6: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا

0: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, நிம்மதியை இழக்கச் செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலையும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்ன்றா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம் என்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம் என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லை என்றா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் உண்டு இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹு தஆலா சூரத்து ஜுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையுத் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசிடும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும் என்னி அவுதுபிக்க மின் குபுஸி வல் கபாயித் என்று போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கழட்டி வெளியில் வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரண்டு எழுதிருக்கு, முஹம்மது ரசூலுல்லான் இருக்குது. அப்போ அந்த பாத்ரூம் என்றால் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கட்டடம் உண்டு. ரசூலுல்லாஹ் காலத்தில் பாத்ரூம்ங்கிறது என்னென்னா ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு ஒரு மண் குமியலுக்கு பின்னால் அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போகிறாங்கன்றால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமன் நம்ம பாத்ரூம்ன்ட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு நிலங்கள் நிறைய இருந்துச்சு. மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க, வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட திக்ர செய்யலை. இப்போ பாருங்க, அப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, உஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும். இதுதான் இஸ்லாம் விளையிட்டா. அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ நுகையுல்லஹு ஷைத்தானன் ஃபஹுவ கரீன் ஃபஹுவலஹு கரீனன். அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம். அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடம்பரங்களால் வரும். அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா. யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். தன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்க. ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை. இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்து வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்கிட்டா. ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, பிறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறன்னு சொன்னால் என்ன வயல் காடு என்று தான் பேர். வயல் காடு அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது. அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு, ஒரு 3 மாதம் போகுது. அப்போ 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா நெல் குத்துற மிஷின் வந்தா இல்லையே, நெல் குத்துற நெல் குத்துறண்டா கட்டாயம் ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாம். அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும். நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்க மாற்ற அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்க மாற்றி போடணும், 2 பேர் போடணும். அப்போ தான் அப்போ அவள் இன்றைக்கு வாடி என்ற விட்ட நெல் குத்துறண்டா 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைகிட்டா இப்போ அரிசியை தயாரிக்கிறான். அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான். அரிசி மாதிரி மாவால் ஒன்றை உருவாக்குறாங்க, அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல் இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எந்த வீட்டில் அரிக்குமில்ல அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்கு, எந்த வீட்டில் உரல் உலக இருக்கு, எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கலையாக முடிச்சு பிள்ளை குட்டியோடு இருக்கிற நம்மட பொம்பளை பிள்ளையை தந்து சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க? முடியாது, இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறாங்க, கிளினிக்கு 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும் அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் ஊட்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம் உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க, ஏ வெட்டணும். அப்போ இவ்வளோ நாளாக கிளினிக் போனேன், மருந்து கொடுத்தேன்னே, என்ன நடந்தேன் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா அம்புட்டு விட்டமின் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டிய வேண்டி கொடுங்கம்மா, ஏ தாய்ப்பால் இல்லைங்க. என்ன நடக்குது, எல்லாம் இருக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது. கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளா ஆரிசன் கொச்சிக்காய் அரைக்கிது, காஞ்ச கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பாங்க, நீ அரைச்சி முடிஞ்சோடனே நான் அப்படியான்ட்டேன். அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சை செஞ்சு இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உறப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உரப்பாக ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை. கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கோலை வெட்டி மடு வெட்டி அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும். அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படி எல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது? பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு, அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க. மகரி பட்டா ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும். அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு. இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு. ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாழ்வீச்சு, குதிரை ஊர்வலம். அந்த எங்கள் அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை. நம்ம கண்டது சுருட்டு வாழ்வீச்சும் பொல்லடியும் தான். ஆனால் அம்மாமார் சொல்கிறாங்க, அதுக்கு முன்ன குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து ஊர்வலம். அதில் நாலஞ்சு கலைகள், சீனடி, சிலம்படி, சுருட்டு வாழ்வீச்சு, இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்புல நோய்கள் குறைவு, நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா, விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆமண மரத்தில் கொட்டை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆமண மரத்தில் கொட்டையை ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்கா, அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க. பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான் எங்கள் அம்மா சின்ன பருவத்தில் எங்கள் அம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம். ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட். கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்கிறது அதனால தான். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்கிறது, விளக்கெரிக்கிற எண்ணெய்னு சொல்கிறது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆடம்பரம் இல்லை, ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட, அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஹதீஸ்களை, 100,000 ஹதீஸை நான் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோடன்னு சொல்கிறாங்க. விளங்கிட்டா? அப்போ ஒரு ஹதீஸை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கேட்டாங்க. ஆயிஷா நாயகி கிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க. உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க. உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க. ஹிஷாமுக்கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க. இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க. அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸ் சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம். 100,000 ஹதீஸ்களை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது. விளங்கிட்டா? சின்ன ஒரு சிப், 18 GB, இவ்வளவு 18 GB அண்ணா, இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், இதுக்குள்ளே ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் இல்லையா? 10,000 GB, 1,000 GB வருது. அதுக்குள்ள ஊட்பட்ட பயானம் போடலாம். அவ்வளவு இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கான். ஆனால் இதுக்குள்ளே என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க, ஆள் மறந்து போச்சு. இதுதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை, நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதை உண்டு, ஆனால் சரியாக ஆளை சொல்ல முடியலை. இதாண்டே நிலைமை. அன்றைக்கு 1,000,000 லட்சக்கணக்கான அதிசயங்கள் அறிவிப்பாளரோட, ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர், இன்னாருக்கு இன்னார், இன்னாருக்கு இன்னார், இன்னாருக்கு இன்னார். நபிகள் நாயகம் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாமல் நினைவு வார்த்தைகள் இருக்குது, மார்க்க தொடர்புகள் இருக்குது, அவ்வளோ அதிசயம் தேடி படிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, யார் யாரோ மறந்து வச்சேன். என்னப்பா, எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு? எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்க, கை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு கோல் தேவைண்டா, மை வைஃப் கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திர அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உண்ட ஃபோனை தான் ஹோல் எடுப்ப மாட்டா எடுக்கே ஏலாம் நம்பர் இஞ்சல் இல்லை இஞ்ச தான் இருக்கு. இந்த நிலைமை அப்படித்தான் இருக்கு நிலைமை. பொண்டாட்டியில் தான் பொண்டாட்டியில் தங்கச்சிர நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு மாறிப்போயாச்சு. நிம்மதியை இழக்கிறான். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது, இவனை குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறு எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது. கொச்சிக்கா தூள் இடித்து தம்புது. பிரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறைச்சி கறிக்கு ஒரு பக்கெட்டு, மீன் கறிக்கு ஒரு பக்கெட்டு, இறால் கறிக்கு ஒரு பக்கெட்டு வருது. இறைச்ச கொட்டுறது இறைச்சிக்குரிய பக்கெட்டை கொட்டினா இறைச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்கிட்ட சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறைச்சி கறி எப்படி ஆக்கிறது, முதல்ல தாளிக்கிறது, மர இறைச்சை கொட்டுறது, மர கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர் அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை. இறைச்சை கொட்டுங்க, இந்த பக்கெட்டை கொட்டுங்க, முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இன்னைக்கு என்ன நடக்குது, வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமாட்டோம். எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும், காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ளே பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்காந்துடலாம் இல்லை. உட்காந்தா எவ்வளோ நேரம் மிச்சம், அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த அந்த அந்த ஒன் அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, நேரம் இல்லைண்டா என்ன நடந்தது. அப்போ கொல்லி கொத்தி, கொச்சிக்காய் அரைச்சி, நெல் குத்தி, சோறு கறி ஆக்கி, பின்னரம் தீவனம் செஞ்சு, பானைக்கு வச்சு போட்டு ஒரு 4 பேர் அப்படியே பொங்குளியல் உட்கார்ந்து தலை பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் அந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலை பார்ப்பாங்க அப்படியே லைனில். அதுக்கு நேரம் இருக்குது, தலை பார்க்கறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி, அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்கு கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சாச்சு, பேன் மருந்து பாத்தியமா, பேன் மருந்து போடுவோம், முடிஞ்சு. இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல, அதுக்குரிய சீப் இருக்குது, பேன் மருந்தை போட்டுட்டு ஒரே இழுவே ஷம்பு வருது, ஹலாஸ். அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே எங்கே அந்த நேரம். இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு நம்மளை, இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள் அந்த நேரம் அந்த ரசூலை சொன்னாங்கல்ல, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நேரம் சுருங்குமண்டு. அப்போ நிலாக்கதை நிலாக்கதைன்றது கேள்விப்பட்டீங்களா, நிலாக்கதை நிலாக்கதைண்டா என்ன, நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துதை பிள்ளைகளுக்கு, நிலவை காட்டி உம்மா சோறு தீத்துற, நிலா கதை சொல்லி சோறு தீத்துற, நிலாவை சொல்லி அந்த கதை சொல்லி நரிக்கதை சொல்லி காகக்கதை சொல்லி இப்படி நீதி கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உம்மா சோறு தீத்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, வாப்பா கதை சொல்லுவா, வாப்பா வீட்டை இருப்பார், இப்படி எல்லாரும் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே வளர்த்து அந்த பாசத்தில் அப்படியே வளருது. இன்னைக்கு எவ்வளவு குயிக்காக வேலை செஞ்சும் நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிஸி. அம்பி காலையில் நேரத்தோட பிள்ளையை எழுப்பின உடனே சும்மா மெஷின் மாதிரி நிற்பாங்க, உம்மா வாப்பா எல்லாம் சும்மா ட்ரென்னு வேலை நடக்கும். ஒரு ஆள் சும்மா கிச்சனில் நின்றுக்கிட்டு கடை கடை கடை நூறு லட்சம் போட்டு பிறட்டி எடுக்கும், ஒரு ஆள் பிள்ளைக்கு ஷூவை போட்டு ஏன்னா டே ஆட்டம் வந்துடும் ஆட்டம் வந்துடும் ஆட்டம் வந்துடும் ஸ்கூல் ஸ்கூல் வேன் வந்துருவேன் ட்ரென்னு அப்படி வேலை நடக்கும். 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் ஹோன் அடிப்பான், சொட்டை கொண்ட பிள்ளையை விட்டாச்சு பாய் அப்படின்ற உமா ஒரு வேலைக்கு வாப்பா ஒரு வேலைக்கு போய்த்துருவான். அந்த பிள்ளை ஸ்கூல் கலைஞ்சி வருது, 2 மணிக்கு வருது, அப்படியே வந்த உடனேயே திரும்ப அடுத்தது டியூஷன் மகன் டியூஷன் டியூஷனுக்கு போயாச்சு, அடுத்தது வருது திரும்ப குருவா மைசா அப்படியே போய் அந்த சரியான களைப்போட வந்து உட்காந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த வீட்டு ஆள் வரும், சரி அவனுக்கிட்டே இங்கிலீஷ் கிளாஸை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்திலேயே பொடியம் படுத்துருவான், கொண்டு போய் அப்படியே தூக்கி வேலை தட்டி விட்டுருவாங்க. உமா பாப்பா தூக்கி வச்சு சந்தோஷமாக கதைச்சி பாசத்தை பகிர்ந்து கதை சொல்லி இல்லை முளைச்சி பிள்ளை பேச தொடங்கினா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்ருவோம். நம்ம படிக்கும் என்னத்தை சாதிச்சிங்க நீங்கள், அந்த பிள்ளைகள்கிட்ட பாசத்தை மட்டும் இழந்திருக்கிறீங்க. கடைசியாக எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க கவுன்சிலிங் பண்ணுங்க, என்னென்னா உமாவோட பாப்பாவோட இவன் பேசுகிறான் இல்லை, உமாவோட வெறுப்பறிக்கான், பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறான், இவன் வந்து என்னல்ல சமூக தொடர்பாடல் ரொம்ப குறைவரிக்குது, கடும் கோபம் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாசத்தை சரியாக கொடுக்குற நேரத்தில் கொடுக்கலாட்டி அவன் ஒரு மனித உருவில் பேச தெரிந்த விலங்கு. அவனுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்போ பருவங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாட்டு சட்டத்தின்படியே இந்த மொண்டசிறிங்கிறாங்கல்ல, இந்த மொண்டசிறிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேரில் வந்தது, மொண்டசிறி மேடம், அவ தான் இந்த ஆரம்ப பாடத்தை ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரம்ப பாடசாலையில் பேனை கொடுக்கக்கூடாது, அதான் நம்ம நாட்டு சட்டமே, அவங்களுக்கு பேனை பென்சில் கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது அவன், அவங்களுக்கு விளையாட்டில் கல்வியை கொடுக்கறதான் மொண்டசிறி சிஸ்டமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, மொண்டசிறி டைமிலேயே மெட்ஸ் படம் படித்து கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு ஓவர்லோடு கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த ஓவர்லோட் ஆகிறத விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி, இவங்களும் பிஸி, ஒரு தீவனமும் செய்கிறதில்லை, ஒரு வாழைமரம் வச்சு வாழைப்பழத்துக்கு புகை அடிக்கிறதே இல்லை, நம்ம கடையில் காசை கொடுத்து வாழைப்பழத்தை வேண்டும், அவன் மருந்து அடித்ததை வேண்டி திண்டு விட்டு மறுவா மருந்து வேண்டி உள்ளுக்கு அடிப்போம், அது போய் பழுதாக்கி போட்டோம், விளங்கிட்டா? நடந்துக்கிட்டு இருக்குது. மருந்தை விருந்தா பாவிச்சா, மருந்தை விருந்தா பாவிக்கிற ஒரு நிலைமை வருது நமக்கு. என்ன, எல்லா விருந்துகளும் மருந்தால் உற்பத்தி ஆகுது, ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைல் ஃபுட்ஸ், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், பெரிய கொச்சிக்காய், பெரிய புடலங்காய், பிரைலர் கோழி, இதெல்லாம் என்ன உணவு, மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைல் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் மருந்தடித்து பழுக்க வைத்தப்பட்ட பழங்கள், இதெல்லாம் என்ன செய்யுது, ஒரு நஞ்சு, ஒரு மருந்து. அப்போ நாங்கள் அதை எப்படி சாப்பிட்றோம் மனுஷன்னா விருந்தாக சாப்பிட்றோம். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், விருந்தை மருந்தாக சாப்பிடு, இல்லை என்று மருந்தை விருந்தாக சாப்பிட வேண்டி ஏற்பட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற விருந்தெல்லாம் மருந்து தான், அதை கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கு நஞ்சாக இருக்குது, அதை சாப்பிட்றோம், மறுபடியும் மருந்து சாப்பிட்றோம், பிஸி, நமக்கு நேரம் இல்லை. அப்போ இன்றைக்கி எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கணும், ஆனால் நேரம் இல்லை, என்ன அது? அதான் சடவாதம். இறைவனை நம்மளோட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாங்க, எடுத்த உடனே நமக்கு சடவாதம் வந்துட்டு, நமக்கு தயமத்திற சட்டம் தெரியா, குளிப்பாற்ற சட்டம் தெரியா, ஜனாச தொழுக சட்டம் தெரியா, பெருநாள் கொத்துபா சட்டம் தெரியா. எத்தனை தடவை நாம் ஜனாச தொழுக தொழுதுருப்போம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும் சும்மா நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நீங்கள் எத்தனை ஜனாச தொழுகையில் கலந்திருப்பீர்? சும்மா ஒரு கணக்கு, ஓ ஒரு 15, ஒரு 15 ஜனாச தொழுகையில் அவர் கலந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 10 மேலே நாம் ஜனாச தொழுகையில் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மையத்து வந்தால் எல்லாரையும் லைனில் நிப்பாட்டிப்பட்டு அசரத்து சொல்லி கொடுக்கணும். ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. இந்த ஜனாசா மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லு கிஃபாயாவான தொழுகை, அல்லாவுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படும், ஆ ஓ. ரெண்டாவது தக்பீரில் சலவாத்து சொல்லப்படும், ஆமாம் ஆமாம். மூணாவது தக்பீரில் துவா ஓதுற, அந்த துவா அல்லாஹும் அஃபுல்லாஹு ரஹம்ஹு ஆஃப், ஆஹா. நாலாவது தக்பீர் சலாம் கொடுக்கும், கரெக்ட். இப்போ தான் தொடரடி. நான் கேட்குறேன், இமாமு சொல்லலண்டி குழம்புறான், ஒரு மையத்து தொழுக முடிஞ்சாங்க, தொழுக சட்டம் சொல்லலை அப்படின்ட்டு. ஆறுக்கு அடிக்கணும், இப்போ எத்தனை தொழுகையில் கலந்திருக்கோம், ஒரு தடவை சொன்னால் போதாதா? இந்த ஃபோனை வேண்டினா இந்த ஃபோனில் ஃபோன் புக் எவ்வளவு தெரிகி, மெசேஜ் எப்படி அடிக்கிற, எப்படி ஒரு பேரை பதிகிற, எப்படி இதில் இன்டர்நெட்டை கனெக்ஷனை கொடுக்குற, எப்படி இது ப்ளூடூத்தில் எடுக்கிற, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமா சொல்லி கொடுக்குறான்? சொல்லிக்கே கொடுக்க மாட்டான், எடுத்தே பழகிடுவோம் நம்ம. அப்போ சடவாதம் சரியாக இருக்குது, இறைவாதம் புழைச்சி போயிடுச்சு நமக்கு. என்ன காரணம்? இது வந்தோடனே அது வைத்திரும், ஒரே போத்தலில் ரெண்டு இருக்காது, ஒரு போத்தலில் தண்ணி இருக்கணும், இல்லாட்டி பழச்சாறு இருக்கணும். பழச்சாறும் தண்ணியும் இருக்கலாமா? சடவாதம் வந்த உடனே இறைவாதம் வெளியில் போகும், இறை நம்பிக்கை வெளியில் போகும். அப்போ ஆடம்பரம் உள்ளுக்கு வந்தால் ஃபைனலகு மனுஷத்தல் வன்கா, அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு ஆடம்பரம், அப்பெல்லாம் கடையில் சாமான் வாங்குறது எப்படி? உம்மா சொல்லி தருவா, நாங்கள்லாம் சின்ன வயசில் உம்மா சொல்லி தருவா, விளையாடிட்டு இருக்க நம்ம லஞ்சவா இந்த காசைப்படி நல்லா நினப்பு வச்சுக்கோ, கொச்சிக்காய் காய்க்கிலோ, வெங்காயம் காய்க்கிலோ, குறுக்காப்புளி 5 ரூபாய்க்கு, தேங்காய்ண்ணா ஹா போத்தல், சீனி 1/2 கிலோ, தேயிலை குடிக்கிறதுக்கு முட்டாசி 10 ரூபாய்க்கு, இவ்வளோத்தையும் பாடமாக்கிட்டு ஒரு டயரை உருட்டி நம்மண்டா கிரண்டு விட வேண்டியதான் கிடைக்கும். இவ்வளவு நினைப்பு ஒரு தடம் சொல்லிட்டா சரி, அப்போ இருக்கிற நினைவு இப்போ இல்லை, ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு படிப்பு வரல, நினைவாற்ற நல்லா தந்துச்சு படிப்பு வரல, என்ன படித்து கொடுக்க தெரியல, அப்போ படித்து கொடுக்க தெரியல அவ்வளோதான். அப்போ இருக்கிற பிள்ளை நல்ல கட்டியாக இருந்துச்சு. அப்படியே கடைக்கு போனால் கடைக்கு வெளியில் நின்று சாமானை கேட்போம், கடை அவன் கடைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவன் கேசிய முன்னுக்கும் இல்லாமல் நல்லா கம்பியை போட்டு கருவாட்டை ஓட்டி எழுத்துடாமல் எல்லாம் கவர் பண்ணிடுவான், முன்னுக்கும் முதல்ல அழி நிற்பான், என்னடா வேணும் சொல்ல சொல்ல எல்லாம் சாமான் எடுத்து போடுவான், உள்ளுக்கு போவான் லாக்கையில் இருக்கும் அவன் பின்னுக்கெல்லாம் இருட்ட தான் இருக்கும், போய் எடுத்து கொண்டு வந்து சாமானை தந்துட்டு கணக்கு எடுத்துட்டு மிச்ச காசு தரு. அப்போ நம்முடைய தேவையை வீட்டிலிருந்தே தயாரிச்சுக்கிட்டு போய் கடைக்காரன்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிக்கு வந்தோம், நம்மளோட கையில் காசு மிஞ்சுது, மிச்ச காசு வருது. அப்போ நம்ம தேவைகள் எம்பட்டுன்றத அளந்துக்கிட்டு போய் அளவாக சாமானம் வேண்டினோம், நிம்மதியாக சாப்பிட்டோம். இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த முதலாளித்துவம் இந்த வியாபார தொழில்நுட்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நுகர்வோருக்கு, நுகர்வோரண்டா கடையில் சாமான் வாங்குற ஆளுக்கு தேவைகளை அதிகரிக்க செய்தல், அதுக்கு சில ட்ரிக்ஸ்களை கொண்டு வராங்க. அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு, கொமர்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், கொமர்ஸ் அதானே, கொமர்ஸில் அதை தன்னாங்க படிக்கிறோம். எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தி ஒரு முதலாளி லாபத்தை அதிகம் எடுக்கிற, முதலாளி லாபம் எடுக்கணும், அதை முதலாளித்துவம். அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொச்சிக்காயும் வெங்காயமும் குறுக்காப்புளியும் உப்பும் தானே தேவைப்படுது, அதனால தானே இந்த கடையில் அவ்வளவு விற்கிது. உங்களுக்கு தேவையை கொஞ்சம் கூட்டினா தான் எனக்கு கடையில் நல்ல சாமான் விற்கும். மக்களுடைய தேவையை அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? சரி, கடைக்கு வெளியிலேருந்து சாமான் வாங்கினவன் கடையை திறந்து உள்ளுக்குட்டா அவன் சாமானை அதுக்கு வந்து தீர்மானிக்க போகிறான். இப்போ எப்படி கடை கடைக்கு வெளியில் இல்லை, இப்போ கடையை திறந்து கெஷியர் வெளியில் இருக்கிறான், இப்போ அங்கிராக்கெல்லாம் உள்ள வைத்திருக்க அவன் வெளியில், அவன் வெளியில் துவாதையும் நாம நின்றுடத்த அவன் வந்துட்டான், அவன் மேசையை போட்டு உட்காந்துட்டீங்க, எல்லாம் கமரா சிசிடிவி கமரா போட்டுருக்கேன், அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பருப்பு வாய்க்க போட இயலாது, எல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு சாமானும் வெளியில் கொண்டு போக முடியாது, எல்லாம் நீக் நீக் நீக் நீக் என்று கற்று இந்த கெஷியர் மேசையில் வந்து மெஷினில் காட்டி போட்டு போனால் தான் அங்கே எல்லாம் முடியும். வழங்கிட்டா யூரோப்பில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கெஷியர் ஆளே இல்லை, ஆள் இல்லை. அப்படியே போய் ஃப்ரான்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஹைஸ்பீட் ரோட்டில் இடையில் மக்கள் குடியாட்டம் இல்லை, வாகனத்தை நிப்பாட்டி ஷாப்பிங் போனேன், சாமான் நான் பார்க்குறேன், என்னோடய ஆளை காணலை, அதை அப்படித்தான் நீங்கள் சும்மா வாங்க சரா தந்து இல்லாங்க, அப்படியே பேக்கில் கொண்டு போய் கம்ப்யூட்டரில் நாமான் இப்படி பிடிக்கிறேன், அப்படி எல்லாத்தையும் பிடிச்சோன்னா நீக் நீக் நீக் நீக்கணும், தூக்கி வச்சதுக்கு பிறகு அந்த காசையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பேக்கிறதுக்கு வெளியில் போனால் அந்த மிஷின் சும்மா இருக்கும், அதில் காட்டாமல் இல்லாட்டி காசை கொடுக்காமல் இந்த பேக்கிறதுக்கு வெளியில் போனீங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ்காரனை எல்லாம் கூப்பிட்டு எடுத்துருமா அந்த மிஷின், அந்த கற்று கற்று மானம் கப்பல் ஏறி, அதனால் ஒருத்தரும் களவெடுக்கிற கடையில் ஆளே இல்லை. அப்போ கடைக்குள்ளே சனத்தை இறக்குறேன், அப்போ லிஸ்ட் எடுத்துட்டு போகிறல்ல, இப்போ எப்படி ஏன்னா ஷாப்பிங் போகிறோம், நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம்மா நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரோம் வீட்டில் இருங்க, என்ன ஷாப்பிங் போகிறோம்டா என்னென்னு தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம், என்னென்று தெரியா போய்த்தான் முடிவு எடுக்கப்படும், என்னென்று தெரிஞ்சால் தானே இந்த காசு காண இன்னும் 10 ரூபா தாண்டு 40 ரூபா எடுத்து போகலாம், இவ்வளவுதான் வேண்ட போகிறோன்னு தெரிஞ்சால் 40 ரூபா எடுத்து போகலாம்,
1: என்னன்னு தெரியுமா? தெரியும். தெரியாம நீங்க ஷாப்பிங் போக போறீங்க, அப்ப காசு கட்டோட போகணும். காசு கட்டு தேவையில்லை, அதான் நவீனத்துவம். நவீனத்துவம் என்ன? சரி, இப்படி கடையை திறந்து வச்சுட்டு பேங்கால கூப்பிடறேன், வாங்க எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு உண்டு, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு. என்ன பேர்? கிரெடிட் கார்டு. நீங்கள் இந்த கார்டில் சாமான் வாங்கலாம். உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம்? நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கும்போது 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம். உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து ரைட், எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தாங்க காட்டினா காட்டவனே. உங்கள்கிட்ட இப்போ காசு தேவை, உங்கள்கிட்ட யாரு காசு கட்டும்? நீங்கள் போய் சாமானை வேண்டி போட்டு அந்த மெஷினில் அந்த கார்டை இழுங்க. இழுத்த உங்களோட பட்ஜெட் எவ்வளோ? 75,000 ரூபாய். 50 நாளைக்கு காசை கட்டுங்களேன், ஒரு வட்டியும் இல்லை. 40 நாள் சில பேங்க் என்ன, 40 நாள், 40 நாளைக்கு காசு கட்டலாம். எப்படி புடுங்குறோம் பாருங்க. எவ்வளவு உதவி செய்யுது பேங்க்னு நம்ம நினைக்கிறோம், உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குது இல்லை. ஒருத்தர் ஒரு காட்டை தாரான், இன்னும் அந்த காட்டுக்கு சாமானை வாங்கி வேண்டுதான், எவ்வளவு வருது? 40 நாள், ஒரு மாத்தியாலதா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம். நீ உனக்கு எப்போ மூடு வருது அப்போ வேணும். நீ எப்போ சாமான் வாங்கணும் அப்போ இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும், இத்தனை தேதி இத்தனை மணிக்கு வேறு கடையில் இவ்வளோக்கு சாமான் அந்த கடை. எங்களோட பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பெய்த்துரும். அண்ணா விளையிட்டான் அப்படியே ஆன்லைனில் பெய்த்துரும். உங்களோட பட்ஜெட்லேயும் ஜெயிக்கும். 40 நாள் வெயிட் பண்ணும். 41வது நாள் நீங்கள் காசை கொண்டாந்து திரளாட்டி உங்களோட 40,000 ரூபாய்க்கு வட்டி வைப்போம். அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான் என்ன, 40 நாளைக்குள்ள நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன். ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான், வட்டி கட்டுவேன். அல்லாவுக்கு எதிரான சைன், குர்ஆனுக்கு எதிரான சிக்னேச்சர் அது. கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா, என்ன சிக்னேச்சர் அது? நான் 40 நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன். செய்யலாமா இது? செய்யலாமா இது? அலாலானத்தை செஞ்சாலே சொன்னாடி உழுது. கல்யாணம் பண்ணுறா ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் என்று சொல்லிப்பார், எம்போட்டு அடி உழுதுன்ட்டு. அது ஹலால், இது ஹராம். இதுக்கு சைன் வச்சு போட்டு வாரான் கொண்டாடி கட்டுக்கிறீங்க. அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே, நீங்கள் இல்லாத நேரம் நானும் மூட்டெல்லாம் இல்லை அதுக்குள்ளே இந்த மிஷின். அப்போ என்ன நடக்குதுண்டா, நம்மளை மடையன் ஆக்குறான். நம்ம காசை வெளியிலேருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம். இப்போ என்ன செய்யறான்டா, கடையை திறந்து உள்ளுக்கிட்டான் போ. இப்போ தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம். அங்கே போனோன்னு ஒரு கரத்தை வண்டியில் இருக்கு எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு பெருமை. அந்த அந்த கடைக்குள்ளே போய் சாமம் வாங்குறது பெருமை. அந்த கடைக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி சந்திக்கிறது, ஆ நம்மளை கண்டுட்டாங்க நான் மிஞ்ச சாமம் வாங்குறது. ஆ இப்போ அங்கே போனோடனே இனி லாக்கையிலேருந்து ஒவ்வொரு சாமான் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்கும், பிள்ளைக்கு நல்லா இருக்குமே, ஆ எடு. இவருக்கு தெரியாது எம்பட்டு வரப்போகுதுன்னு தெரியாது. இது இதை வெடுப்போமே கிச்சனில் அப்படி வச்ச சூப்பராக, சரி எடு. மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா கொச்சி கவிக்கலாம். ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊற்றினா அதிலிருந்து கொச்சி கவிக்கலாம், ஒரு பழத்தை பிக்கலாம். சரி, ஒரு ஒன்றும் அது தராத மரமாக இருந்தால் கூட லாபம்தான். என்னண்டா அது ஒட்சிஷனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். அந்த மரம் ஒட்சிஷனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். இப்போ வீட்டுக்குள்ள என்ன செய்கிறான்டா, ஆர்டிஃபிஷியல் மரம் வைக்கிறான். மரம் இல்லை ஆனால் மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்த இந்த மூளை காலு வத்திடுச்சு, அப்படி கந்தடிச்சு கவர் அடித்து அதில் விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி உண்டு அதில் இறங்கி அதுக்கு ஒரு 27,000 ரூபாய் செலவழித்து அப்படி ஒரு மூலையில் வச்சிருக்கு. இப்போ அதை துறைக்கணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ தொழுகல்ல முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்கள், இதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே, ஒவ்வொரு இலையாக போய் துறைக்கணும். அங்கே புருஷன் ஷர்ட்டில் குளரில் ஊத்தரிக்குது, அதை கழுவுனா மிஷின் கழுவினா தான். இந்த இலைக்கே ஊற்று எடுக்கா, ஒவ்வொரு இலையாக துறைச்சி ஒரு ஆப்பிளாக துறைச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வேலை மிச்சமாக இல்லை. இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமாக இல்லையா? குர்ஆன் முதலாம் இல்லை, குர்ஆன் முதலாம் இல்லை. சரி குரு அனோதரத்தோடு வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா? ஏ, சாப்பாடு எடுத்துட்டு டேபிளை வச்சுக்கிறேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் இருந்தவ என்ன செய்கிறான், இலை துடைக்கிறான், ஃப்ளவர்ஸை தட்டுறான், துடைக்கிறான், அலங்கரிக்கிறான், கண்ணாடி துடைக்கிறான். ஒரு ஊர்பட்டது சும்மா இருந்த செவரை போட்டு என்னமோலாம் செஞ்சு வச்சுட்டு அதில் வேலை. புருஷனோட கதைக்கலாம், அப்போ கதைக்கலாம், நீ கதைக்கல, அதுக்கு நான் ஒன்று ஆஃபீஸில் கதைச்சிக்கிட்டே நாம் கதைக்கலையே, நாம கதைக்கல. அப்போ அங்கே ஆஃபீஸில் கழிச்சிட்டு இப்படியோ கழிச்சிக்கிட்டு இருந்தேன் சரிதான், இப்படி நடக்கும். இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்க, நேரம் இருக்குதா, மார்க்கத்தோடு பிள்ளைகளை கவனிக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம் சீர் செய்கிற நேரத்தை கழித்து பாருங்க, நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஓதி கொடுக்கலாம், நம்ம மடியில் வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம், நம்ம சோளை போட்டு நித்திரையாக்கலாம். இல்லை, பிள்ளைய நித்திரையாக்க நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய், நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களாக உருவாக்கிட்டோம். டிவியை வேண்டி வச்சால், ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது. அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமானை வண்டியில் நிரப்பும் போது விலை விளங்குறல்ல, இது நல்லம். இது நம்ம அந்த இதில் வந்து இந்த வாஷிங் பண்ணுற அந்த சிங்கை நம்ம பூட்டினம் இல்லை, அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம், சோப் வைக்க தேவையில்லை. இது ரொம்ப ஆ 100 ரூபா தான், அவனும் அப்படித்தான் செய்வான். 350 ரூபா அப்படி எழுதி அவர் வெட்டி வெட்டிப்பட்டு 319 ரூபா அப்படின்னு எவ்வளோ கூட குறைச்சிக்கான், 31 ரூபாவை குறைச்சதை பெருசாக காட்டிக்கான், கழிச்சுப்பார் 31 ரூபா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 31 ரூபா ஆதாயம், 31 ரூபா ஆதாயம் இல்லை, 219 ரூபா நட்டம். ஏன் வேண்டின, வேண்டாம போவேன். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட இழைச்சி இழைச்சி வந்து சொன்னானா, என்ன கண்ணா 30 ரூபா ஆதாயம் முடி வேண்டானா, எப்படி என்ன, ஆட்டாவுக்கு கையை காட்டினேன், பஸ்ஸுக்கு கையை காட்டினேன், நிப்பாட்டல்ல, பின்னாடியே ஓடி வந்துட்டேன், 30 ரூபா ஆதாயம். அவள் பல்லாருண்ட ஒரு அறை போட்டாளாம். அவள் ஏண்டி அறையிறண்டா, அநியாயமாக பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்தீங்களே, ஒரு ஆட்டோவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்தால் 1500 ரூபா லாபமாக இருந்திருக்கீங்க. பஸ்ஸில் நான் 30 ரூபா எடுப்பான், ஆட்டோ எவ்வளோ எடுப்பான். இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்குறோம் நான். அவன் விலையை 350 ரூபாண்டு எழுதி 219 ரூபாண்டு போட்டால் 30 ரூபா ஆதாயமா, 219 ரூபா நட்ட நமக்கு எதுக்கு வேண்டுற நீ, அதை உனக்கு தேவையில்லாத சாமி. அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்டு, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரிங் போட்டல் உண்டு, விலையை குறைச்சி போடுவான். சரி, அவன் விலையை குறைச்சி சும்மா போட்டான், 1 ரூபா போட்டான், எதுக்கு உனக்கு அது, இவ்வளவு நாளாக சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்த, இப்போ இதை குடிக்கணுமா, ஆடம்பரமா இது இல்லையா? அப்போ பட்ஜெட் என்ன செய்யுது, ஆஜியாருக்கு கூடுது இங்கே. அப்போ வண்டியில் நிரப்பியாச்சா, நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க. அப்போ சந்தோஷம், பொண்டாட்டிக்குன்னு சந்தோஷம், வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கா தீது, வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
3: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
2: தொடர்புகளுக்கு 0774906166.
4: காசநோய்ங்கிறது பயப்படுறதுக்கோ மறைக்கவோ அவசியம் கிடையாது. என் குடும்பத்தாரும் நண்பர்களும் சேர்ந்து என்னை காசநோயில இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப முறையான சிகிச்சை மூலம் தொடர்ச்சியாக மருந்துகளை பாவித்து காசநோயை முற்றாக குணப்படுத்தலாம்.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
5: www.muslimvanoli.com.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.
1: வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கா தீது, வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு. விட்டா அங்கே அந்த விலை குறைச்சி நாம மார்க்கெட்டுக்குள்ளே போய் எஞ்சப்ப எவ்வளவு, 30 ரூபா, 20 ரூபா அப்படின்னு சண்டை பிடிச்சி இல்லாஜியார் அது கோஷ்டே 30 ரூபாய் தான் நான் ஆதாயத்து பிடிக்கல அப்படின்ட்டேன். அந்த கதையை விட்டுட்டு 20 ரூபாய் தான் அந்த சண்டையெல்லாம் அந்த பூச்சி தீயில பிடிக்கலாமா? ஏ பிடிக்கும் வேண்டாம்டா, அவங்க அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய நிப்பாட்டிருக்கான். அவள் இங்கிலீஷ்லான்னு சொல்லுவாள், எக்ஸ்கியூஸ் மீ சார், கேஷா கிரெடிட் கார்டான்னு கேட்பாள். இந்த ஆளை சேரண்டு அவள் சொன்னா அந்த ஆள் அப்படியே உருகிடுவான். இவரை போய் அந்த புள்ள சேரங்க வெள்ளையும் சொல்லையுமா கொட்டாம் பாவடையோட, எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் அப்படி சைட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஆள் சார் ஓகே அப்படின்னா இங்கிலீஷ் வந்துடும் அவர் வந்து என்ன. அப்போ அந்த வண்டியில் இருக்கிற சாமான்லாம் அள்ளி அள்ளி மெஷினில் பிடிக்க பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த ஆளும் அந்த கம்ப்யூட்டரை பார்ப்பார். என்ன 5000, 6000, 7000, 8000 போய் ஒரு 12000 போய் நின்றும் இவ்வளவு சாமானும் பண்டாரண்டா அப்படியே போய் நின்று உடனே இங்கே காசு இருக்குமா? இல்லை, பேங்கில் சத்திய வாக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் கேட்பாள், கேஸா கிரெடிட் கார்டு? எஸ் கிரெடிட் கார்டு. அந்த உள்ளுக்குள்ள மனம் எரிஞ்சிக்கிட்டு கொடுப்பார், ஓட்டி எழுத்துருவார், பாஸ்வேர்ட் அடிங்க சார் அப்படின்னா இவர் பாஸ்வேர்ட் அடிப்பார். இதை தலையெழுத்து அடிக்கார் இவர், அவரை தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா ஓடுவேன் அர்த்தம். இந்த செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். அவள் என்ட்ரி பண்ணின செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். இவர் ஓடணும், 40 நாளைக்குள்ளே ஓடி இந்த காசை கொண்டு போய் போடணும், இல்லாட்டி பேங்கில் ஹோல்ட் பண்ணி நான் ஓடி என்பான் அவன். நீ ஓடி காசு போடாட்டி அவன் ஓடி என்பான். அப்போ இந்த உமாவுக்கு சந்தோஷம்தான், அப்படியே கொண்டு போய் சோவா சாமான் நடிக்கக்குள்ள இவரை சிரிப்பு போலி சிரிப்பாகும். நல்லா இருக்குல்ல என்னொன்னே, இவர் நடிப்பா சிரிப்பா நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓம் நல்லா இருக்காங்க. அண்டிலிருந்து இவர் கவுண்டிங் ஸ்டார்ட். அங்கே ஓடி இங்கே ஓடி வேலை செய்வார். அப்போ சம்பளம் பத்தாது, லஞ்சம் எடுப்பார், ஏமாத்த பார்ப்பார், ஃப்ராடு பண்ணுவார், டூப்ளிகேட் பண்ணுவார். எப்படியோ 40 நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்டையும் போடணும், இந்த 12500 ரூபாவையும் போடணும். இதுக்கடையில் புடவை கடையில் வேண்டினது அது இது என்று சொல்லி கிரெடிட் கார்டு தானே இருக்கு என்று ஓட்டு ஓட்டணும், ஓட்டி விட்டுருவா கார்டு தானே கையில் அப்படின்னு போட்டு போட்டு போட்டு பட்ஜெட் கூடி பட்ஜெட் கூடி சரி அந்த போர்டரில் வந்து இன்றைக்கு 12 மணிக்குள்ள பேங்க் டைம் 3 மணிக்குள்ள 40000 ரூபா காசு தேவை. 3 மணிக்குள்ள 40000 ரூபா சொல்லிட்டா தேவை. அப்போ அந்த அந்த அந்த 2-3 நாள் அந்த பேங்க் டைம் அந்த 2-3 நாள் இவரை முகத்தில் சிரிப்பு இருக்காது, பொண்டாட்டி பிடிச்ச சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு சண்டை வரும், ஸ்ட்ரெஸ், இங்கே ஸ்ட்ரெஸ், இங்கே நிம்மதி இல்லை. இவரை தலைக்குள்ளே எல்லாம் 40000 ரூபா சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த உமாவுக்கு ஒன்றும் தெரியும், அந்த உமாலாக டீயை கொண்டாந்து டீ சாப்பிடுங்க கொடுத்துங்க. அந்த ஆள் வெயி உடத்த அப்படியே வேறு டென்ஷன் வேறு, எப்படி இருக்கு நம்ம வேண்டின பால்மா சூப்பருங்க அப்படியம்பா எடுத்து சூப்பரா சூப்பர். இவனுக்கு வேற கடுப்பு, அந்த சூப்பர் தான் அவனுக்கு சூப்பராக இருக்காது. 40000 ரூபா காசு தேவை, சூப்பரான சூப்பரான கொப்புளிச்சு இதெல்லாம் ஒரு இன்னொரு நாளைக்கு இவள் இதை வேண்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணும், கொப்புளிச்சு தூ தூக்கி ஊத்துட்டு விட்டு எனக்கு ஒழுங்காக ஒரு பிளேண்டி ஊற்றி காடியம்மா ஏ தேயிலத்தூளோட நிப்பாட்டணும் அப்படி. அப்போ இவ பாப்பா ஹா பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கண்டா, பாப்பா நல்லா இருக்கண்டா, நேற்று வந்த நானா நல்லா இருக்கண்டா, இவருக்கு நான் எந்த கையால் ஊற்றினேன் நல்லா இருக்கலண்டா, இவருக்கு நம்மளோட இப்போ இறக்கம் இல்லை, ஏன்டா இப்போ 2-3 நாளாக நம்மக்கிட்ட இம்பிறையும் இல்லை, டென்ஷன் அந்த ஆளுக்கு நித்திர இல்லை. 40000 ரூபா சண்டை வந்துடும், சண்டை வந்தால் மூடநம்பிக்கையில் இருக்கிறவங்க நம்மளை யாரோ பிரிவினைக்கு செஞ்சிட்டாங்க ரெண்டு சூனியத்துக்கு வெட்டுறதுக்கு குறிசாத்திரத்துக்கு ஓடுவாங்க. அப்படி இல்லை மூடநம்பிக்கை இல்லாட்டி சம்திங் ரோங் இந்த ஆளுக்கு ஆரோடையோ தொடர்பு வேண்டு சந்தேக கண்ணால் பார்ப்பாங்க. சந்தேக கண்ணால் போல மேனேஜர் ஹோல்ட் பண்ணி ஹலோ ஓ இன்ன வாரம் வெயிட் பண்ணுங்க என்று சொன்னாலும் எவள் அவள் இன்ன வாரம் நண்ட எவள் என்று இஞ்சி சந்தேகம் பெற குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அம்மாவும் பாப்பாவும் இப்படி எதுக எகு மோனு மோகனையாக எதிர்த்து கதைக்கா பார்த்துக்கிருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை. ஒரு குடும்பம் தேன் கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி கலையுது. எதால? இவன்களோட சடவாத கொள்கையால். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன், கடைக்குள்ளே விட்டான் பாப்பா, குடும்பம் வெளியில் கடைக்குள்ளே விட்டுட்டான். அழகா நமக்கு தேவையானதை கணக்கு பண்ணி வேண்டினமெண்டா விஷயம் முடியும், அறிமுகப்படுத்துகிறான். டிவியை வேண்டி கொடுத்தோம், முடிஞ்சு, அவ்வளோதான். டிவி 17,000 தான், 20,000 30,000 அதுவும் கட்டு காசு. அப்படி போடுவா, நீங்க ஒரு 5,000 இப்ப கட்டுங்க, மாசம் மாசம் வட்டி இல்லாம 2 வருஷத்துக்கு கட்டி முடிஞ்சோம்னா வெரி சீப், வேண்டிக்கொண்டே வச்சிரும். நீ மாசம் மாசம் கட்டாம 5,000 உனக்கு டிவி தந்தாலும் உன் பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பார். டிவியை வேண்டி வச்சிட்டியா? ரைட். டிவியை வேண்டினா அன்று நான் ஒன்று வேண்டித்தானே ஆகணும், இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டு அன்று நான் கடனுக்கு தருவானா? அது கேசிக்கு வேண்டும், ஓடி திருத்தி ஏண்டனா வேண்டி, அதுக்கு பைப்பு வச்சு, அதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு, அன்று நான் உயர்த்தி கிறுக்கி சேனலிங் எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள எங்களோட விட்ட கேடிவி வேலை செய்துகள், என்னங்க கேடிவி வேலை செய்தாமே அப்படின்றோன்னே, என்ன கேடிவி வேலை இல்லையா, அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும், கட்டியாச்சு, அதுக்கு 20,000 டிவி வெறும் 5,000 தான், மிச்சம் காசு இன்னும் கட்டலை. இனி கேடிவி அதை இதெல்லாம்
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல். நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
1: மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான். நிச்சயமாக சூதாட்டம், சாராயம், சைத்தானுக்கு குறிபாக்குதல், அம்பெறிந்து குறிபாக்குதல், இது எல்லாமே சைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனிபூஹுல அல்லக்கும் துஃப்லிஹூன், அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல, வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா, உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும், வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே சைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னா, வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு, தொழுகையும் விடுபட்டு, குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு, அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று, தொழுகிறது நின்று, சைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, சவுத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ, சவுத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சவுத்து ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சவுத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப டிவி இல்ல வீட்டில, இப்ப டிவி இல்ல ஹோல்ல இல்ல ரூம்ல இல்ல. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கண்டா, இந்த முஸ்லீம்கள்

போயிருக்கீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மட வீடுகள்ல என்ன செய்கிறோம்? இன்றைக்கு சைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்ப்போம். அப்ப யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம்? அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, மற்றவங்களோட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம். ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அதெல்லாம் இல்லை. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம். சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவையோ, நல்லது வேணுமா, கெட்டது வேணுமா, அத்துணையும் உங்களோட வீட்டுக்குள்ள தனிமையிலிருந்து அறைக்குள்ளிருந்து நீங்க மட்டும் கூட்டாக இன்னொருவரோடு சேர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அவ்வளவு மலிஞ்சிச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு டிவி தான் இருக்கும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு டிவி வேலை செய்யும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு படம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு நாடகம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மியூசிக் போகுது. அன்றைக்கு ஒரு மியூசிக் தான் போயிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றைத்தான் பார்த்தீங்க. பாவம் தான் செஞ்சோம், ஒன்றைத்தான் செஞ்சோம், எல்லாரும் விரும்பினா பார்ப்பாங்க, விரும்பினா போயிடுவாங்க. இன்றைக்கு நாகரிகம் கூடி, இன்றைக்கு சைத்தானிய சிந்தனைகள் கூடி, இன்றைக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்குகின்ற யூதர்களுடைய கலாச்சாரங்கள் வீட்டுக்குள் வந்து, இன்றைக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கெட்டு போகின்ற அளவுக்கு, அஞ்சு மியூசிக் தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு சினிமா தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு ஆபாச வீடியோக்கள் பார்க்கின்ற அளவுக்கு, அஞ்சு விரசங்கட்ட வார்த்தைகள் பார்க்கின்ற அளவுக்கு நம்மட வீடு மாறி போயிருக்குது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அன்று கெட்டு போயிருந்ததை விடவும் இன்றைக்குத்தான் நம்மட வீடு அதிகமாக கெட்டு போயிருக்குது. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை மாப்பிள்ளை பார்க்கிறாரு, பொண்டாட்டிக்கு பிடிச்ச நாடகத்தை பொண்டாட்டி பார்க்கிறான், பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை பிள்ளை பார்க்கிறான். இங்கிலீஷ்ல விருப்பம் உண்டா, இங்கிலீஷ்ல பார்க்கிறாங்க, சிங்களத்துல விருப்பம் உண்டா, சிங்களத்துல பார்க்கிறாங்க, தமிழ்ல விருப்பம் உண்டா, தமிழ்ல பார்க்கிறாங்க. எத்தனையோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் கூட தொடர் சீரியல்ல கவரப்பட்டு தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க, தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க. அட யோசிக்கணுமா இல்லையா, அட தூங்குற நேரம் மௌத்தா பைத்தன் என்றால் அப்படின்னு கூட பயம் வராம, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் என்ன செய்கின்றது, ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி, வானொலி, இப்ப டிவி ரேடியோ பெருசா இல்லை நம்மட வீட்டுல. முதல் ரேடியோ இருந்துச்சு, முஸ்லிம் நிகழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ரேடியோ எல்லாம் பழுதாயிடுச்சு, இப்ப ரேடியோ தேவையில்ல, அதுக்குதான் போன் இருக்குது, டிவி தேவையில்ல, அதுக்குதான் போன் இருக்குது, இன்டர்நெட், பொப் பாடல்கள், சஞ்சிகைகள், பிரசங்கட்ட வார்த்தைகள். இன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள எல்லாம் சேர்ந்து பிரசங்கட்ட வார்த்தைகளை ஜோக் என்ற அடிப்படையில கேட்டுச்சிருக்கிறாங்க. அவன் காசிக்கு ஜோக் அடிக்கிறான், பிரசங்கட்ட வார்த்தையை பேசுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுகிறான். அதை இன்றைக்கு உம்மாவும் வாப்பாவும் வயசு வந்த பிள்ளையும் வயது வராத பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச பிள்ளையும் முடிச்சு மருமகளாக வந்தவர்களும் கூட்டா சேர்ந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பாவமா தெரியல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உருவாகிவிட்டது. சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமைகள் இன்றைக்கு முஸ்லிம் ஏரியாக்கள் முத்திச்சு. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா, நீங்க வீடியோ ஒன்று, ஒரு கொடியன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான்,

0: அந்த பிள்ளை சொல்லுது, எங்கட உம்மாட விருப்பத்தோட தான் நான் வந்தேன்னு சொல்லுது. அவன் பேட்டி கொடுக்கிறான், எங்களை தேடாதங்க நீங்க, நாங்க ரெண்டு பேரும் துப்புரவா இருக்கிறோம். நீ செஞ்சதே ஹராம், நீ போனதே ஹராம், நீ இருக்கிறதே ஹராம். அவங்கள மாதிரி எவங்களும் துப்புரவா இருக்க மாட்டாங்க. நீ போனதே துப்புரவு இல்லாத வேலை, நீ ஹராத்தை செஞ்சா இஸ்காம போட்டுட்டு முஸ்லிம் என்ற பேரோடு எங்கேயோ உள்ள ஒரு பொம்பளை பிள்ளையும் எங்கேயோ உள்ள ஒரு ஆம்பளை பிடியனும் உம்மாட்ட சொல்லிட்டு புள்ள ஓடி போகுதாம். எங்களை தேடாதங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதங்க, தேடினீங்கண்டா அநியாயமாக அரெஸ்ட் பண்ணினீங்கண்டா எங்களோட பொடிதான் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பிள்ளைகளும் முஸ்லிம் இளைஞர்களும் குடுவிக்கிறவர்களும் குடுக்கு அடிமையானவர்களும் குடிகாரர்களும் குடிகாரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்துல வளர்ந்திருக்கிறாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? சௌத்து ஷைத்தான் சினிமாங்க. சினிமா இந்த சமூகத்துக்கு தந்த பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா, பாதிப்பு என்ன தெரியுமா? எப்படி ஓடி போறது, ஓடி போனா எப்படி தப்புறது, ஓடி போய் எப்படி கல்யாணம் முடிக்கிறது, ஓடி போய் எப்படி வீடியோ போடுறது, ஓடி போய் எப்படி பாவம் செய்யறது, ஓடி போய் எப்படி மிரட்டுறது, ஓடி போய் எப்படி தப்பு செய்யறது, ஓடி போய் எந்த போலீஸ்ல நாங்க புகார் பண்றது, ஓடி போனா எங்க போய் பாதுகாப்பாக இருக்கலாம், இத்துணை ஹராத்தையும் இந்த சினிமா இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி பாவம் செய்கிறது, எப்படி விபச்சாரம் செய்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி ஆபாசமாக பேசுறது, இது அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. எங்க பார்த்தோம்? வீட்டில பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? குடும்பமாக இருந்து பார்த்தோம். என்ன நடந்துச்சு தெரியல. இன்றைக்கு பிள்ளை எவனோடு ஓடி போயிட்டான், பதறாங்க. எங்க இருந்துச்சு? ஷௌத்து ஷைத்தான். ஆடல், பாடல், நாடகம், தொடர் நாடகம், சினிமா இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு விளங்குது இல்ல, நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நமக்கு விளங்காது. நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நாம் செய்த தப்பும் தவறும் பாவமும் ஒரு காலமும் என்ன செய்யாது, நமக்கு விளங்காது. யாரோ ஒரு புள்ள ஓடி போகிற போது அது வளப்பு சரியில்லைன்னு சொல்றோம். நம்ம அதே வளப்பு சரி இல்லாம நம்ம போன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டும் ஒன்றுதான், அது ஓடிச்சு இது ஓட போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா? கற்பழிப்பு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது. தன்னேற்க சேர்ச்சைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைகள் அதிகமாக இன்றைக்கு பெருக்கப்படுகிறது. கருக்கலைப்பு நடக்கிறது. இவ்வளவு மோசமான காரியங்களும் இன்றைக்கு இவ்வளவு சௌத்து ஷைத்தானின் ஊடாக இந்த சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீர்கள்.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு இது.
3: وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஒன்று கூடலிலே பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளுடைய மனோநிலையும் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய மனசு நோகாமல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைதான் என்பதை தலைப்பிலிருந்து நாம் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ற அந்த காலகட்டம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துதல், பெற்றோர்களை கட்டுப்படுத்துதல், பெற்றோர்களுடைய பொறுமதியை புரிந்த பிள்ளைகள் என்கிற ஒரு காலகட்டம் மலையேறி போய் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள் வந்து 18 வயசை தாண்டினால் அது எங்களுடைய இஷ்டம் என்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் கடுமையாக பிள்ளைகளிடம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வினைகின்ற போது பிள்ளைகள் சில தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பல பெற்றோர்கள் வார்னிங் பண்ணப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் நம்முடைய நாடு நழுவிக்கொண்டே விழுந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்து கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்து கொடுப்பார்கள், அவ்வளோதான் ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில், ஆசிரியர்களும் இல்லை கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கு பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்திலெல்லாம் இதான் பிள்ளை கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம்னு தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்ட உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்ட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நடமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமல் எல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிசிப்ளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிட்றாங்க, ஒரு வருஷமாக படித்து கொடுத்ததை சைவரால் பெருக்கி விடுறாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ முதல்ல பெரியவங்க சின்னவங்க நாங்கள் எல்லாருமே பெற்றோர்களின் மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இயல்பிலேயே மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனசு நன்றி பாராட்டக்கூடிய மனசு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டால் அதை எப்போவுமே மறக்க மாட்டோம். எப்போ கண்டாலும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டை வந்து ஒரு டீ சாப்பிடலாம் இல்லை அப்படி என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. சும்மா ஒரு டீ தந்தாலே, ஒரு டொஃபி தந்தாலே, ஒரு விருந்து தந்தாலே அவங்கள எப்போவுமே மறக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும்ன்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு அறவை மறந்துட மாட்டோம். நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், நம்முடைய வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு அல்லது ஒரு பஸ் இல்லாமல் போச்சு, ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தித்தவர்ன்னு உங்களை பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிற என்னாச்சுன்னா, இல்லை வந்தோம் வாகனம் பிரேக் டவுன் இல்லாட்டி பஸ் இல்லை அங்கே என்ன செய்கிறேன்னு முடியலை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நைட்டு நம்ம வீட்டை தங்கிட்டு போங்கன்னு கதவை திறந்து பாய போட்டு தந்தாலே அவங்களுக்கு விருந்தெல்லாம் தர வேணாம். ஒரு நைட்டு இந்த மனுஷன் எங்களை தங்க விட்டான், அதுக்கே இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும், திரும்ப அந்த ஊர் வழியால் போனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. கொலகாரன் கூட காசு வாங்கின நன்றிக்காக செய்கிறான், அப்போ சாதாரணமாக நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டுமில்லை, மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு வச்சு போட்டு எத்தனை நாளைக்கு புறவு பார்த்தாலும் உங்களை கண்டு மோந்துக்கிட்டு கிட்ட வந்து வாலாட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நன்றியுள்ள மிருகம் என்று நான் நம்ம சொல்கிறோம். அது எப்போவுமே மறக்காது. ஞாபக சக்தி ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை என்று நம்ம சொல்லுவோம், மறக்கவே மறக்காது. அவங்களுக்கு அந்த யானைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களை மறக்காது, உபத்திரம் செஞ்சால் கூட உங்களை மறக்காது, பழிவாங்க. அப்போ இப்படியான ஒரு நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வை முக்கியமான ரெண்டு இடத்துல மனுஷன் காட்ட மாட்டேங்கிறான். ஒன்று அல்லாஹ்கிட்ட, அடுத்தது பெற்றோர்கள்கிட்ட. ஒரு மனிதன் நன்றி உணர்வை முதல்ல காட்டணும் எங்கே என்றால் அல்லாஹ்கிட்ட. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்தது. அல்லாஹ் சூரத்து தஹர் முதலாவது வசனத்திலே சொல்லி காட்டுறான், லம் யகுன் ஷய்யன் மத்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை அல்லவா அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ் தஆலா படைத்தான். தாய் தகப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லையே, அவங்க பிறந்தது பிறகு அவர்களுடைய முள்ளந்தண்டிலையும் நெஞ்செலும்பிலையும் நாம் இருந்தோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டிலையும் தாயினுடைய நெஞ்செலும்பு பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்போ இருந்து ஒரு உயிரணுவாகவும் ஒரு சினமுட்டையாகவும் ஒரு கருவறையை நம்ம சந்தித்து அந்த கருவறையில் இருந்து நம்ம திசுவாகி உடல் உறுப்புகள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு ஒரு திசுவாக அந்த உடலில் இருந்து நம்ம பிரிஞ்சு வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்தில் சுவாசித்து வாழ்வாதாரங்களை பெற்று நாம் ஆகியிருக்கிறோம். இத்தனையும் படைத்தவன் இறைவன், இவ்வளவும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக நாம் இருக்கணும். அதுதான் நம்முடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்க நின்று வணங்குற போது மனைவிக்கு ரொம்ப கவலையாக போச்சு, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு தானே, இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யா ஆயிஷா அஃலா அகுன் அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது ஆயிஷா, அதுக்கு தான் வணங்குறேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு இந்த வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தணும். இதுதான் ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வணக்கம் செலுத்தாத போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லக்கநூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தின்னச்சோறு இல்லாமல் வரும். ஒரு மனிதனை நாம் சோதிக்க நாடினால் ஃபக்கதர் அலிஹி ருசுக்கா, அவனுடைய ருசுக்கை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்போம். ஃபயகூல் ரப்பியானன், இந்த மனிதன் சொல்கிறான் என்ன நல்லா கேவலப்படுத்திட்டாங்கிறான். அப்போ சாப்பாடு கிடைக்கலன்றோடனே அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்கிறதா? நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கலாம் சொல்லுங்கள். நம்ம என்ன சுவாசிக்கும், நம்ம உட்காந்து பயம் கட்டுட்டிருக்கிறோம். சுவாசிக்கிறத எப்போயாவது கவுண்ட் பண்ணி நம்ம சுவாசிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படி என்று இழுத்து விட்டு இழுத்து விட்டுட்டு நம்ம இருக்கமா, நம்ம பாட்டுக்கு சுவாசம் நடந்துகிட்டு உலகத்தில் இந்த மனுஷன் அனுபவிக்கிற எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சுவாசம். இந்த சுவாசத்துக்கு எவ்வளவோ செலவழித்தாலும் பொறுமா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், மிஷினில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷன் படுத்துட்டிருக்கிறான், பாத்ரூம் போகிறண்டா கூட அதோடையே போகணும். அதனால தான் பைய போட்டு வச்சுருக்கான், ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் அதிலே போகும். ஏன்னா அதை கலட்டிட்டு போகணும்னா இல்லை, மிஷினை தள்ளிக்கிட்டு போக முடியாது. படுத்த படுக்கையிலேருந்து முதுகில் புண்ணு போடுது, படுக்கை புண்ணுன்னு சொல்கிறோம். இதை கலட்டினா அவன் செத்து பேத்துருவான். அந்த படுக்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால் மெஷின் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமென்று பேரம் பேசுவான். ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். தின்னச்சோறு இல்லை, உடுக்க உடுப்பில்லை, வாழ வீடு இல்லை, ஓட வாகனம் இல்லை, நான் எதுக்கு தொழணுமென்று கேட்குறவங்க சுவாசிக்கிறதுக்கு தொழணுமா இல்லையா, மனுஷனாக பிறந்ததுக்கு தொழணுமா இல்லையா, நமக்கு ஈமான் வந்ததுக்கு தொழணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நம்ம இருக்கணும், முதல் படி. ரெண்டாவது படி என்ன, நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சார்ந்த இன்னொரு விஷயத்தை அடுத்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஆது ஸகா, ஜகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஅத்தீஉர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும்போது அது சார்ந்த விடயம் வயன்ஹவுனா அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் தஆலா இணைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வை வணங்குங்க அப்படி என்று சொல்கிற நேரம் வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்கிற நேரம் அது சார்ந்த விடயம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம், மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒபில் வாலிதைனி ஹசானா, நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஒலி வாலிதை, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைச்சான், அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யார் தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைச்சான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான். சூரத்துல் ஹக்கா 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம். காரணம் ஹமலத்துஹு உம்முஹு குருஹன், இந்த தாய் உங்களை கஷ்டத்தோடு சுமந்தால், வவதஅத்துஹு குருஹா, அந்த தாய் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே அவனை பெற்றெடுத்தாள், சுமந்தது கஷ்டத்தோடு பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அது மட்டுமல்ல, வஹம்லுஹு வஃபிசாலுஹு சலாதூன ஷஹ்ரா, சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுமந்து பால் கொடுக்கக்கூடியது 10 மாதம், 9 மாதம் சுமக்கிறான், அடுத்தது 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 21 மாதம் என்ன செய்யலாம், பால் கொடுக்கறத மறப்பிக்கலாம். அப்போ அன்னளவாக 2 மாதம் பால் கொடுக்கறதும் 9 மாதம் சுமக்கிறதுமாக இருக்குது. அப்போ 30 மாதம் அவங்க சுமந்து உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, சுமந்தது கஷ்டத்தோடு பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹுக்கு சுப்ஹான தஆலா சூரா அல் இஸ்ரா அந்த 14வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஐயாஹூ ஒபில் வாலிதைனி இஹ்சானா, நான் நேரத்தோடு ஓதி காட்டின வசனம்தான், உன்னுடைய ரப்பு தீர்ப்பு வழங்கிவிட்டான், அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிட்டான், உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இம்மா எபுலகன் இந்த கல் கிபரா அஹதுஹுமா ஓ கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து விடுவார்களாக இருந்தால், ஃபலா தகுல்லஹுமா உஃப், உஃப் என்று கூட அவங்கள சொல்லிடாத. உஃப்ன்னா நம்ம தமிழ் அப்படியே மொழி வைத்தால் சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம். ஒலாஹுமா கவுலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடம் மரியாதையான வார்த்தைகளால் பேசு. வஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மின ரஹ்மா, கருணையின் காரணமால் பணிவின் ரக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அது மட்டுமில்லை, நீ அல்லாவிடம் ஒரு பிரார்த்தனை செய், யா அல்லாஹ், சின்ன வயதில் என்னிடம் இவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று நாயனே என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்லித்தருகிறான் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் நமக்காக சிரத்தைகள் எடுக்கின்றார்கள். மனைவியில் நல்ல மனைவி கெட்ட மனைவி சொல்லலாம், கொஞ்சம் தப்பான ஆளு. நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லலாம். மனைவியில் அழகான மனைவி அழகில்லாத மனைவி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பிள்ளை எங்கள் உம்மா அழகில்லை எனக்கு வேறு உம்மா தான்னு சொல்லுவாங்க. ஒரு புருஷன் சொல்லுவான், நீ வேற வேற ரொம்ப அசிங்கமாக இருக்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலம்மா. எவனாவது ஒருத்தன் எவனாவது.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
5: எலோலன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
7: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
8: அனுசரணை வழங்குவது
9: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் இருந்து போனவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், இங்கேருந்து போனவங்க சொன்ன தகவல் தான். அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த லேபர் ரூமில் புருஷனை பக்கத்தில் வச்சு தான் அந்த குழந்தை பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு தான் அந்த புருஷனுக்கு தெரியும் நம்முடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அவள் துடிக்கிற துடி, அவள் உயிர் கடைசி இடத்துக்கு போய் திரும்ப வருதே, செத்துருவா அப்படின்ற அந்த மெஷின் நேர்கோடாகி தலையை பிச்சுக்கு டாக்டர்ஸ் மார் ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற புருஷன் பதறுவான், மூச்சு நின்றும் மறுபடி அப்படியே வேலை செய்யப்படும். அவள் செத்து போவா ஆனால் மீண்டும் உயிர் பெறுவான். பழையவர்கள் சொல்லுவாங்க மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பெற்ற தாயை மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, செத்து பிழைப்பான். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அவ்வளோ வேதனைகளை தாங்குறான். உடல் வேதனை மட்டும் இல்லை, மனசால ஒரு வேதனையை நம்முடைய தாய்மார்கள் தாங்குறாங்க. நம்முடைய தாய் தெருவுக்கு ஒரு மீன் வண்றாலும் மொக்காடு சரியாக போட்டு உடலை சரியாக மறைச்சி கழுத்தை சரியாக பிடிச்சி இது எவ்வளோ வாப்பா மீன்னு கேட்ட நம்முடைய தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் நிர்வாணமாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாங்க மனசாக. உடல் வலி அது வேறு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சுட்டிச்சு போறது வேறு, அதோடு சேர்த்து மனசு துடிக்கும் நான் அந்நிய ஆணுகிட்ட நிற்கிறேனே, என்ன இன்னொருத்த பார்க்கிறான், கை வைக்க கூடாத இடத்துக்கு கை வைக்கிறானே, நமக்காக செத்து நமக்காக மனுஷன் வந்து அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான். ஒரு வியோஜி நெருங்கின நண்பர் அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பிறப்பு வழியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம், அதை திரும்ப தைக்கணும். உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம், உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். எந்த ஒரு மரத்து போகிற இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு மயக்க மருந்தோ கொடுக்காமல் அதை மறுபடி நாங்கள் தைக்கணும். தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதனால் தாங்க முடியாது. இந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த நேர்ஸ்மார் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த குழந்தையை தொடச்சி தொப்புள் கொடியை வெட்டி கிளிப்பை போட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கி அவன் நெஞ்சில் தூக்கி முத முதல்ல இப்போ தான் காட்ட போகிறாங்க. சாதாரணமாக ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக இவ்வளோ வலியை தாங்கிறத சைக்கோலஜிக்கலாக அதை வெறுக்கணும். மனுஷன் அப்படி தானே, நமக்கு வேதனை தர்றதுக்கு இதுதான் காரணம் என்று அதை வெட்டணும் என்று தானே சொல்லுவோம். ஒரு விரல்ல காயம் வந்து குத்துது தாங்க முடியலன்றா இந்த விரலை வெட்டி எறியணும் போல இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுனால தான், வயிற்றுல சுமந்ததுனால தான் இவ்வளவு வலி. என் கண்ணுல கூட அந்த பிள்ளைய காட்டக்கூடாதுன்றதான சொல்லணும். அல்ல, அந்த மனசை எப்படி மாத்துறான் தெரியுமா? அந்த பாசத்தை எப்படி புரட்டுறான் தெரியுமா? அவ்வளவுக்கு காரணமான அந்த பிள்ளையத்தான் கண்ணை முழிச்ச உடனே தாய் கேப்பா, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க? அவளுக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமா பிறந்தாலும் அதான் எனக்கு, கருப்பா பிறந்தாலும் அதான் எனக்கு. அம்மா உன் பிள்ளை நல்லா இல்லை, பாக்குறதுக்கு லட்சணமா இல்லை, வேணும்னா மாத்தி தரட்டுமா? என் பிள்ளைய தாங்க. அந்த பிள்ளைய தூக்கி அவ வயிற்றுல வச்சு அந்த பிள்ளைய அவ பார்க்கும்போது தைப்போம், வலி விளங்காது. அந்த வெட்டி நிறத்தை தைக்கிற நேரம் அந்த குழந்தைய தூக்கி அந்த தாயிடம் கொடுத்தோன்ன அவ முதுகுல கையை வச்சு அந்த பிள்ளைய பாப்பா, பார்க்கும்போது தையல் விழும். என்ன ஆச்சரியம் மௌலவி, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பா அந்த வலியே அவளுக்கு விளங்காது என்றான். நாங்கள் உலகத்தில் இதை விட ஒரு பாசத்தை காணல, இதை விட ஒரு பாசத்தை நாங்கள் காணல. அதான் தாய், அதான் தாய். இப்போ தான் நம்மளை பார்க்குறான், நம்மளை இப்போ தான் தெரியும் யாருண்டு. இதான் பிள்ளை, இதானா என் செல்லம், உடனே பேர் வச்சு தக்கம். இவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த பிள்ளை தான் எனக்கு செல்லம், அந்த பிள்ளை தான் எனக்கு தங்கம், இந்த பிள்ளை தான் என்னுடைய உசுறு. குழந்தைய முதல்ல தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு சில ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும், சில டெஸ்ட்டுகள் நடக்கும், தாய்ப்பால் ஒழுங்காக வருதா இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. டிக்கெட்டை வெட்டி வீட்டை அனுப்பும்போது பாரம் தூக்கக்கூடாது. ஒரு தண்ணி கிளாஸை தூக்கினா கூட தையல் போட்ட இடத்துல ரத்தம், சீசர் பண்ணின இடத்துல வலிக்கும், கவனம். இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. 2.5-3 kg குழந்தை பிறக்குது, 2.5 kg 3 kg குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த தாய் தூங்க தொடங்குவான். அதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் அந்த தாயினுடைய மனநில ஒரு பெண் எப்படி இருப்பா, அதை குமரில் எப்படி இருப்பான்டா, அவள் படுத்துட்டாள்ண்டா காலத்தால் ரோட்டில் ஒரு சத்தம் கேட்கும், இல்லாட்டி பக்கத்துள்ள ஒரு சண்டை போகும், இல்லாட்டி ஒரு ஊடு பற்றி ஆக்கள் கத்திருப்பாங்க, ஓடிருப்பாங்க, அவளை பாட்டுக்கு படுத்திருப்பாள். ஆனால் பிள்ளை ஒன்று பெற்றதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தை மேலே ஒரு கவனம் வச்சுக்கிட்டு தூங்குவான், அந்த கையை அப்படி வச்சுக்குவான். அந்த குழந்தை காலை உசுப்பும், கொஞ்சம் அப்படி எண்ணும், கண்ணை முடிச்சிடுவான். பிள்ளை அப்படின்னு, பிள்ளை அப்படின்னு, தூக்கம் இல்லாமல் இருக்கும், வலி வேதனைகளோடு இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அசந்து தூங்க வேண்டிய நேரம். ஆனால் அவளால் தூங்க முடியாமல் தூக்கத்தை அலைச்சி அலைச்சி பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தாய். இப்போ நான் சொல்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கூட இருக்கிற உம்மா, கூட இருக்கிற மாப்பிள்ளை, கூட இருக்கிற மதினி, இவங்கெல்லாம் தூங்குற ஒரு நேரம் பெறும், தூங்கிடுவாங்க. ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக கத்து, இந்த சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசுல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுத்தோம்ங்கிறத சொன்னால் கண் படும். அப்படி அப்படி புள்ள தாய்ப்பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தாய் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். எல்லாரும் தூங்கிடுவாங்க, குழந்தை அழும், எல்லாருக்கும் தூக்கம் பெய்திடும். அந்த குழந்தை அழுகை சத்தத்தில் முதல் கண்ணை முழிக்கிறவள் அந்த தாய் தான். இப்போ அவள் எழுந்து மெதுவாக இழுகி அப்படியே முதுக கட்டில சாச்சி அல்லது சுவரில் சாச்சி அப்படியே இருந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கண்ணை மூத்தி உதட்டம் மடித்து வலியை தாங்கி இழுத்து ஒரு தண்ணி கிளாஸ் தூக்கக்கூடாதுன்ற டாக்டர் சொல்லியும் அந்த 2.5-3 kg அப்படியே வலியோட தூக்கி நெஞ்சு வரைக்கும் வசத்தி அதுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்புறமா தன் வலியை பார்க்கக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்றுத்தான். ஏன்னா புள்ள அழுவுது, அந்த புள்ள அழக்கூடாது, அதுக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் என்கிறதுக்காக செத்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் பார்ப்பா. நம்மளை பெற்ற தாய், நம்ம கல்யாணம் முடிச்ச நம்ம மனைவி இதைத்தான் பண்றான். இப்போ அவன் புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதும் இல்லை. பிள்ளைகளை வளர்த்துட்டு தாய் நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணினேன் தெரியுமாடான்னு சொல்கிறது இல்லை. அந்த தாய் அந்த பிள்ளைகளை அப்படி தான் வளர்க்க, இதான் ஒரு தாய். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது சுகம் இல்லாமல் போச்சு, அம்மா ஒரு புறம் பாப்பா ஒரு பக்கம், பிள்ளை நடுவில் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து விடிய விடிய கச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அவர் வேலைக்கு போகணும், பாப்பா அவருக்கு தூக்கம் பெறாது, துணியை நிலச்சி வச்சு ஒத்தி ஒத்தி விடியட்டும் ஹாஸ்பிட்டல் போக, ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து அந்த புள்ள நித்திர கண்ணில் மெதுவாக சிரிக்கும், அந்த சிரிப்பை ரசித்து அந்த காலை கொஞ்சி கையை கொஞ்சி உடம்பு தொட்டு பார்த்து உடம்பு முழுக்க தடவி பார்த்து வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு பார்த்து எங்கேயாவது ஒரு கொப்பளம் வந்திருக்குமா ஒரு சின்ன எறும்பு கடிச்சிருக்குமா அந்த உடுப்பை தட்டி துறைச்சி அந்த பிள்ளைய கண்ணாலேயே பார்த்து நிமையாலேயே மூடிக்கிட்டு விடிய விடிய இருப்பாங்க. புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி சொல்லுவா, நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லடி நீ கொஞ்சம் தூங்கு நான் பார்த்துக்கிறேன். நமக்காக சண்டை செஞ்சு போட்டி போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டது தான் நம்முடைய தாயின் தகப்பன். எப்பயாவது இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கு புள்ள பிறந்திருக்கங்க கொலையாவது நம்மளோட உமா பாப்பா என்ன பாடுபட்டு இருப்பாங்கங்கிறத யோசிச்சு பார்த்தோமா. இப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் அவங்க ஆளுக்காள் என்ன செய்வாங்க, தியாகங்களை செய்வாங்க. இதை நம்மக்கிட்ட சொல்கிறதில்லை, நமக்கு ஒரு வருத்தம் வந்துட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது, நம்மளுக்காகவே இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 30 லட்சம் ரூபா செலவாகும். பிறந்த குழந்தை ஒரு கிழமை தான் கண்ட உறவு, ஒரு கிழமை தான் கண்ட உறவு, 30 லட்சம் இருக்கிற ஊடு குழம்பை விற்றா தான் முடியுமெண்டா விற்பாங்க. டாக்டர் சொல்லுவான், இன்கேஸ் சக்ஸஸ் ஆகாமலும் விடலாம், பரவாயில்ல பரவாயில்ல, வந்தாலும் போனாலும் இந்த ஊடு வளவு தேவையில்லை, அந்த பிள்ளாந்த மௌத்தானாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி முயற்சி செய்யலாம் போல் இருக்கித்தானே செய்வோம். இப்போ நாம் நடுத்தருவுக்கு வந்து ஒரு 4 நாள் 3 நாள் கண்ட உறவுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு உறவு நம்முடைய தாயின் தகவல். வளர்ந்து வந்த நமக்கு குடும்பத்திலேயே உதவி செய்ய மாட்டான், காக்காவுக்கு ஆப்ரேஷன், தாத்தாக்கு ஆப்ரேஷன், பெரியாப்பாவுக்கு ஆப்ரேஷன், குடும்பக்காரனே நைஸாக ஷஹ் கொஞ்சம் நேரத்தோடு சொல்லிக்கலாம், இப்பான் உம்ராக்கு போய் வந்த காசி முடிஞ்சு என்று சொல்கிற காலம் இன்னாதான் கண்ட உறம்பு உறவு, அது தப்பும் தப்பாமல் விடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருக்கிற வீடு வளவை விற்று இதை செய்வோம்னா செய்யும், இதுதான் அந்த தாயின் தகப்பன் வழங்கிட்டா. இந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்காக அணு அணுவாக என்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி உங்களுடைய பெற்றோர்கள் சூரத்து லுக்மானில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னால் அப்போ மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான். அப்போ பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரல, நீங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்த, நல்லா நடந்துக்கணும், அல்லாஹ்வின் விரோதி முஷ்ரிக், நான் அவனை பார்த்துக்குவேன், அது நான் பார்த்துக்குறேன், நீ நன்றியோடு நடந்து உன்னை பெற்றவ உன்னை வளர்த்தவ இணை வச்சுட்டா நான் பார்த்துக்கிறேன், அது நானும் அடியானும் பார்த்துக்கிறேன், நீ முதல் நல்லா நட. இணை வைக்கிற பெற்றோர்கள் முஷ்ரிக்கு நல்லா நட, கொடுக்கல் வாங்கல சரியாயிரி, சாப்பாட்டை கொடு, உடுப்பை கொடு, நல்லாயிரி, அவங்க உன்னையும் இணை வைக்க சொல்லி சொன்னால் அப்போ கட்டுப்படாது, அதுக்கு மட்டும் கட்டுப்படாத, மற்ற விஷயங்களில் நல்லா நடந்துக்க. இது சூரத்து லுக்மான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த உறவை அல்லாஹ் தஆலா உயர்த்துறான், அவ்வளோ உயர்ந்த ஒரு மகிமையை இந்த பெற்றோர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறார். இதோட நின்றுடல, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் அந்த பெற்றோர்களினுடைய தியாகம் அளப்பரியது. கணக்கு பார்த்தாங்களா, எழுதி வைச்சாங்களா, எவ்வளவு செலவழிக்குமேங்கிறத நோட் பண்ணினாங்களா, புள்ள புள்ள புள்ள என்று தான் யோசிப்பாங்க. வளர வளர வளர வளர நம்மட முகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் நம்முடைய பெற்றோர்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நடவடிக்கைகளை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, கடுகடுப்பாக நடக்கிறாங்க, என்னோட அவளுக்கு இரக்கம் இல்லை, எங்கள் வாப்பாக்கு என்னோட இரக்கம் இல்லை, எங்கள் உம்மாவுக்கு என்னோட இறக்கம் இல்லை, பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் இந்த தலைப்பில் அடுத்த பக்கம் பிள்ளைகளுடைய மனோநிலை நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கடுகடுப்பாக நடக்கிறாங்கன்னு இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இறக்கத்தால் தான் கடுகடுப்பாக நடக்கிறாங்க. உங்களை திருத்தணும், நீங்கள் தவறிடப்படா, உங்களுக்கு ஏதாவது பிழை நடந்துடக்கூடா, ரெண்டா கடுகடுப்பாக நடப்பாங்க. செல்லம்மா வளர்த்த பிள்ளை தான், ஒரு அவுட்லுக்கு வந்துட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அவுட்லுக்கு வந்துட்டு என்ன விடத்தை நிற்கிற உள்ளுக்கு போ பண்ணுவான். ஏன் உம்மா உருக்கினா? உம்மாக்கு என்னோட இறக்கம் இல்லை, இவ்வளோ பேருக்குள்ளே உருக்கிட்டா. இறக்கத்தில் தான் சொன்னேன், உனக்கு ஒரு அவுட்லுக் வந்தது உனக்கு தெரியாது. நாலு பேர் பார்ப்பான், அண்ணியன் ஒருத்தன் பார்ப்பான், அதை தாய் தாங்கிக்க மாட்டான். இது நம்முடைய பிள்ளைக்கு ஆபத்து, தனியாக பயணம் போக கூடாது, நைட் கிளாஸ் தேவையில்லை, ரோட்டில் தேவையில்லை, இந்த கூட்டாளி உணவு நல்லம் இல்லை, இந்த பிள்ளை வந்து கிசு கிசுக்குது, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இது பெரிய வயசு கூடின உறவு, இது தப்பு, இதெல்லாம் பார்க்குற தாய் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடப்பாங்க, கடுகடுப்பாக நடப்பாங்க, அடிக்கவும் செய்வாங்க. அது பாசத்தினார், அது பிள்ளைகள் தப்பாக விளங்கு, பிள்ளைகள் தப்பாக விளங்கு. இந்த தகப்பன், இந்த தகப்பன் எப்படி நடந்துக்குவான், ஒரு தகப்பன் எப்படி நடந்துக்குவான்? பெண்கள் கண்ணுக்கு முன்னாடி அழுதுருவாங்க. நம்மளோட உம்மா அப்பா அண்ணா கண்ணால் தண்ணியோடும், அப்பா அழுவாங்க, பெண்ணுக்கு மறைக்க தெரியாது, அப்பவே சொல்லிக்குவாங்க, என்னடி நீ இப்படி செஞ்சேன்னுருவாங்க. உன்னை நினச்சி நெக்கி இப்படி நெஞ்சு பொறுக்குதுடி அப்படியம்மா. நம்முடைய பாப்பா அம்மா இருந்த ஆண்களுக்கு முன்னாடி எல்லாம் அளவக்கம் அழமாட்டாங்க, அழுகையச்சம்மா கல் மாதிரி அடக்குவாங்க. ஆண்கள் அழக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல். ஒரு வயலோர், ஒரு கடற்கரையோர், ஏதாவது ரோட்டு போய் முடிகிற ஒரு இடத்த பைக்கில் கொண்டு நிப்பாட்டிட்டு கையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார் நம்மளோட பாப்பா. சுஜூதில் எத்தனை பேர் அழுகுறாங்கங்கிறது பள்ளிக்கு வர எங்களுக்கு தான் தெரியும். துவா தொழுதுட்டு எல்லாரும் போனது போகிற ஒரு ஆள் துவாவில் நின்று அழும், இந்த பிள்ளைக்காக துவா கேட்டுக்க நிற்க. உங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாப்பா அழமாட்டார், நமக்கு முன்னால் அழுகுறது இல்லை. பிள்ளைகள் தூங்கும், பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, நெலும்பு வலையை கட்டி விடுற மாதிரி அந்த ரூமுக்கு போய் இந்த பிள்ளைட முகத்தை பார்த்து, நான் ஒரு குமர் பிள்ளை முத்தமிட முடியலை. அந்த வாப்பா அந்த பிள்ளை தூங்கினோம் சொந்து தூங்கும்போது அந்த ரூமில் போய் பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, பொண்டாட்டிக்கிட்டே செல்லாமல் செல்ல தகப்பன் உள்ளே போய்த்துருவான், நொழும்பு வலையை சரியாக்குற மாதிரி அந்த பிள்ளைட நெட்டி அப்படியே தடவி விட்டு தள்ளி நின்று அந்த பிள்ளைய பார்த்து, இப்படி தூங்குறாள் என்ற பிள்ளை, பகல் கூட நான் திட்டேன், நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன், இந்த பிள்ளைக்கு வலிச்சிருக்குமெண்டு அந்த காலை பிடிச்சி அந்த ரூமில் நின்று கண்ணீரை பொழிச்சு அப்படியே ஊற்றி அழுது அழுது தூக்கம் இல்லாமல் நம்முடைய பாப்பா இருக்கிறது தூங்கின பிள்ளைக்கு தெரியாது. காலையில் எழுந்ததோ அந்த காட்டு மிராண்டி உசுரோடு இருக்கான், நான் செத்துட்டானான்ட்டு நினைக்குது பிள்ளை. என்ன நேற்று ஏசினதானே, ஆனால் அடித்த கையை தூக்கி சுவரில் அடிச்சு இந்த கையால் அடிச்சிட்டேன் என்று அழுகிற தகப்பனை நீங்கள் காணலை. அது நீங்கள் தூங்கின நேரம், நீங்கள் இல்லாத நேரம். ஒரு தாயின் தகப்பனும் ஒரு பிள்ளை அப்படித்தான் பழக்கிறான். ஒரு பிள்ளை அப்படியே குமராயிட்டு விறக்கொள்ள, இதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடணும், என்ற பிள்ளை நல்லா இருக்கணும் என்றுதான் ஒரு தாயும் தகப்பனும் ஏங்குறது. சின்ன வயசுலேருந்து கலர் தெரியாத நேரம், டிசைன் தெரியாத நேரம், அளவு தெரியாத நேரம், கடகடையாக ஏறி இறங்கி அந்த பிள்ளைக்கு உடுப்படுத்து கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்ல ஷூ நல்ல புக்கு அதுக்கு முடியுமான அளவுக்கு செலவழித்து யூனிஃபார்ம் வேண்டி கொடுத்து இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு மொழி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சட்டம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பேச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் அந்த பிள்ளையை செய்யக்கூடிய ஒரு தவறு காதல். உலகத்திலேயே ஆக பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அதுக்கு அடுத்து ஆக பெரிய பாவம் காதலித்தல். இதை இஸ்லாமிய மார்க்கமே சொல்லுது. காதலித்தல் என்றால் என்ன தெரியுமா? உக்குல் வாலிதெயின், பெற்றோர்களை நோவினை செய்தல். காதலிக்கிறத போல பெற்றோர்களை சித்திரவதை செய்யக்கூடிய வேறு எந்த வழியும் உலகத்தில் கிடையாது. சில வீடியோக்கள் வரும், பெத்த தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறது, கதிரையில் இருந்த மாதிரி உதச்சி விட்டு தள்ளி விடுறது, பிடிச்சி கட்டி எடுத்து குத்துறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாங்கலாம், இதெல்லாம் தாங்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை காதலிச்சு ஓடி போகிறத, இன்னொரு ஆம்பளையோட பேசிட்டு இருக்கிறத, வீட்டுக்கு ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறத ஒரு தாயின் தகப்பனும் அறிஞ்சிட்டாங்கண்டா, அவங்கள வெட்டி அறிஞ்சா கூட தாங்கியிருக்கலாம், இப்போ தாங்க முடியாது. எப்படி செத்து போவாங்க தெரியுமா? எப்படி நம்பி வளர்த்த பிள்ளைகள், ஒரு பிள்ளைய வளர்க்குறதுல ஒரு தாயின் தகப்பனும் என்ன லாபம் அனுபவிக்கான்னு சொல்லுங்கள். உழைக்கிறதையெல்லாம் கொட்டி கொட்டி கொட்டி ஓடி ஓடி வேர்த்து ரத்தம் சிந்தி உழைச்சி கொட்டி சேர்த்து கட்டி அம்புட்டையும் அப்படியே உதறி போட்டுட்டு கபன் சீலையோட தானே கபருக்குள்ளே போகுது ஒரு தாயின் தகப்பன். ஆருக்கு இந்த சொத்துக்கள், எதுக்கு இதுகள் எல்லாம்? பிள்ளைகளுக்கு தானே, பார்த்து பார்த்து கொடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. அந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போறண்டா, எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தாய் என்னட்ட வந்தா, ஒரு போனை கொண்டு வந்தான், லவ் பண்ணினாள், ஓடி போனாள், பிடிச்சிக்கு வந்தோம், அவன் நல்லவன் இல்லை, அவன் தூள்காரன், அவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறவன், அவனுக்கு நேரத்தோட பொம்பளை தொடர்புகள் இருக்குது, நான் எவ்வளவு சொல்லிம்பல் கேட்கல, பிடிச்சு கொண்டு வந்து வச்சோம், திரும்பியும் அவன் ஃபோன் கொடுத்துருக்கான். இன்னைக்கு டவுட்டு வந்துட்டு இந்த ஃபோனை பிடிச்சிட்ட மௌலவி, ஆனால் இந்த ஃபோனில் அவள் வாட்ஸ்அப் கொண்டு ஓப்பன் பண்ணி அவனோட பேசினத்தை கேட்டேன் மௌலவி, எனக்கு இனி தாங்க இல்லை மௌலவி என்று அந்த வாய்ஸை போட்டு காட்டுறான். இவ சொல்கிறா, அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு அலுமாரி எல்லாம் தேறா, எனக்கு பயமாக இருக்கு, ஃபோன் பிடிவட போகுது போல இருக்கு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்த நின்றா அவளை கழுத்தில் கழுத்தியால் குத்தி அவளை கல்லை கட்டி கடலை இறக்குவேன் என்று சொல்கிறான். அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது, முதல்ல அதை செய். இது என்ன பிள்ளை, அவள் செத்து போனாள், அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன்? இதுக்குள்ள அந்த பிள்ளை ஒரு நோயாளி, அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க எப்படின்டா, ஒரு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா அந்த பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க பல வருஷமாக. அந்த பிள்ளை அந்த வேலையை பார்த்துருக்கு, பாப்பா ஒரு நெருப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், இந்த பிள்ளைக்குத்தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செலவழிச்சிட்டு இருக்கிறோம், வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு தருதலையை காதலிச்சதும் இல்லாமல் இந்த பெத்து வளர்த்த தாயை அவன் கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான், கழுத்தில் குத்தி கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான்னு சொன்னால் இந்த பிள்ளை ரிப்ளை பண்ணது, முதல்ல அதை செய். அப்போ இந்த பிள்ளைக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்படியான பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா அல்லா? இந்த வார்த்தை சொன்னால் இதை ஒரு தாய் காதால் கேட்டுட்டாளே, அவளால் தாங்கலாமா? அவள் செத்துட்டாள், ஆல்ரெடி செத்துட்டாள், உசுரோட ஒரு சடமுலாக்குது.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤذى أحد وأخفت في الله وما يخاف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய

சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது. இவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ, இதே போன்று ஆகரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலுள்ள சொர்க்கம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவால ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தி காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா. யா அல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வசீலா என்ற சொர்க்கத்தை கொடுயா அல்லாஹ். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், فَعِنِّي عَلَى نَفْسِكَ بِكَثْرَةِ السُّجُودِ, அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கிருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் பின்பற்றுவான். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார், நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன். லைலா மஜ்னூன், மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார், நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன்? சுவரின் மீதுள்ள அன்போ, நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன்? அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தியிருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக,

திக்ராக் நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும்

குர்ஆனிலே அல்லாஹ் பேசி இருக்கிறான், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி, நபியே உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், நபியே உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம், உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துவாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனாலதான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது தாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன் நூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன் நூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில். காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத், 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எழும்புங்க, கும் எழும்புங்க நபியே சொல்கிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன் கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே, கும் என்றால் எழும்புங்க நபியே,
எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகபிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபகபிர் வஸியாபக ஃதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் ரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். ரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதன் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே, இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு போய் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சஅத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொர்க்கத் அதாவது அழைத்து வந்த தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் முக்காவாசி பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது, ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40ஆக மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் 2 கூட்டமாக இருந்தார்கள். ஒரு கூட்டம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப் அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூடும், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூட. இதேனைய மனைவிமார்களுக்கு கோபம், எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து
ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், ஃபாத்திமா உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார், எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹுனா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான உண்டு தானே மகளுக்கும் விருப்பம். ஃபாத்திமா ரழியல்லாஹுனா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போய்த்தான். இதுக்கு பிறகு என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உரமா பேசுறான். ஜைனப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜைனப் நீ போய் பேசு. ஜைனப் பின் ஜஹ்ஷ் வராங்க, வந்து யார் ரசூலல்லாஹ் நீங்க அபூ குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லாஹ் பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜைனப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ வந்தான், அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தான், அங்கால் ஒன்றும் பேசல். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் இஸ்லாத்தை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ. நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார்கள். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனென்றா அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இடத்தை ஒரு லைப்ரரியாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதா இல்லையா பாரிய சர்ச்சை போகிறது. ஏனென்றால் நடுவிலே அமைகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை அது. சஃபா மலையிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இஸ்லாமிய தாவத்தை சொன்ன பொழுதுதான் நம் எல்லோருக்கும் தெரியும், நபியுடைய பிறப்புடைய செய்தி கேள்விப்பட்டு செய்தியை சொன்ன துவைபாவை உரிமையிட்ட நபியுடைய வாப்பாவுடைய நானா அபூலஹபு தான் வாயை திறந்தார். அபூலஹபு தான் வாயை திறந்தார், சொன்னார் தப்பல்லகயா முஹம்மத் அலிஹாதா தாவத்தனா வ ஜமாஅத்தனா, முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்கு தானா எங்களை கூப்பிட்டாய், நீ இதுக்கு தானா எங்களை நீ கூப்பிட்டாய். சகோதரர்களே, உடனே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான், ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான்.

0: لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. الله முழு குடும்பத்தையும் சபித்தார். தப்பத் யதா அபி லஹபின் வதப், அபூலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும், அபூலஹபும் நாசமாகட்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். நபியுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் அல்லாஹ் விட மாட்டான். இது ஆக முக்கியமான ஒரு விடயம். இது அல்லாஹ்வுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் வெள்ளியா தங்கமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், சொல்லுங்க நபியே. குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹத் யுத்தத்திலே அடித்து இரத்தம் ஓடுகிறது. நபி அவர்கள் பதுவா செய்யவில்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சிட்டான். ஆனால் ஹந்தக்குடைய யுத்தத்திலே அசர் தொலை கிடைக்கவில்லை, சூரியன் மறைந்து விட்டது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய அதாவது வீடுகளை நெருப்பால் நிறைத்து விடு, இவர்களை சவித்து விடு. தன்னுடைய ஹக்கில் குறை வந்தால் நபி மன்னிப்பார்கள், அல்லாஹுடைய ஹக் தொழுகை நபி அவர்கள் விடமாட்டார்கள். நபியுடைய விடயத்திலே கையடித்தார் நபியுடைய பெரியப்பா. அல்லாஹ் ஆயத்திறக்கினான், தப்பத் யதா அபி லஹபின் வதப். அபூலஹபுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ரெண்டு ஆண் பிள்ளைகள், உத்பா உதைபா, ஒரு பொம்பளை புள்ள துர்ரா, துர்ரா என்ற பொம்பளை புள்ள. அல்லாஹ் அபூலஹபுடைய மனைவி முழு பேரையும் அல்லாஹ் சபித்தான். மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸபு, உனது செல்வமோ நீ சம்பாதித்த பிள்ளைகளோ உனக்கு பிரயோஜனம் தராது. உத்பா உதைபா காஃபிராக வஃபாத்தானார்கள். ஆனால் துர்ரா இருக்கிறாவே, இவ இந்த துர்ரா மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சு நபிக்கு பின்னாலே ஓடிட்டான். துர்ராவை பிடிக்கிறதுக்கு அபூலஹப் மகன்மார் அனுப்பினார், ஆனால் அவ மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டா. பிற்காலத்தில் சஹாபா பெண்கள் என்றாலும் பெண்கள் தானே, துர்ராவை பார்த்து சொல்லுவாங்க, துர்ரா நீங்கள் தானே அபூலஹபுடைய மகள், கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க, நீங்கள் தானே அபூலஹபுடைய மகள். சொன்னாங்க துர்ரா ரசூலுல்லா கிட்ட போய்த்து, யா ரசூலுல்லா என்னை இப்படி குழப்புறான். உடனே ரசூலுல்லா மிம்பர்லே ஏறிட்டான், மிம்பர்ல ஏறினாங்க சல்லல்லா அலைஹி வஸல்லம். ஏறி தனியாக இதுக்கண்டு ஹுத்துபாவுது. நாங்கள் சொன்னாங்க, சீதேவியான ஒரு பிள்ளையை போட்டு குழப்புறீங்களே, நீங்கள் முழு குடும்பமும் நரகம், ஒரே ஒரு பிள்ளை சொர்க்கவாதி துர்ரா. அல்லாஹ் முடிக்கல அந்த சூரால், அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபூ சுஃபியானுடைய தங்கச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன் வீடு. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நாசம்தான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மிம் மஸது, இவ என்ன செய்யறா, இவட தொழிலே முள்ளெடுத்துட்டு வார, முள்ள தலையில எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு முற்றத்துல, அதாவது குத்தி வைக்கிறது, வீட்டு வாசல்ல குத்தி வைக்கிறது. அப்படியே அவவும் நாசமா போனா. சகோதர சகோதரிகளே, 43 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாவத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கின்றார். தைரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தைரியத்தை கொடுப்பாங்க, போய்த்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கு, மக்கி சூறா மதனி சூறா. மக்கால இறங்கின சூறாக்கள் எல்லாமே, அதாவது மக்கி சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கின சூறாக்கள். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, நபி அவர்களுடைய கல்வில ஆசையை ஊட்டி, சோம்பேறித்தனம் வந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த ஆயத்துகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு. நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான். இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இதைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாஹோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலே மற்ற சுற்றி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபூ தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியிட மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபூ தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கூப்பிட்டார். இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும். இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம். ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. லவ் வதஉ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி, எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நீங்கள் வலது கையில் கொண்டு வந்து சூரியனை வைங்க, இடது கையில் சந்திரனை வைங்க, ஆனால் இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்த சொன்னாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபூ தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட சொன்னார், மகனே நீங்கள் விரும்பினதை செய்யுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசவே இல்லாது, நீங்கள் விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபூ தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தான். நீங்கள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசி பாருங்கள். முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது. சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றும் அல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கன்னா தூக்கம் வராது, என்ன நடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் போனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன மக்கா வாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனாவாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் செஞ்ச வேறு என்ன தெரியுமா, மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்தி மாலை இதை விட கொஞ்சம் விரிவாக வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்காவாசிகளை மதீனாவாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன் மக்காவாசிகளை தனித்தனியே ஜோடியா போட்டிருக்கலாமே, மதீனாவாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளையும் மதீனாவாசியையும் ஒரு ஆளை ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்தில் சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, நபி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை உட, ஏன், அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா இப்னு சவுதா, கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான்.
1: இது ரசூலுல்லாஹ் பைத்து செய்தி. கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்ன கஃபீக்கல் ஜாஹிலியா, இப்பயும் நீ ஜாஹிலியத்திலேயா இருக்கிறாய், காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது பெரியப்பா அபு தாலிபிடத்திலே சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் இதை நான் விடமாட்டேன். சகோதரர்களே, இப்பதான் யோசிச்சாங்க, இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. அதில் தான் நாங்கள் படிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் காபத்துல்லால தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு படிக்கிறமே, நபிக்கு எழும்ப முடியாது, சிரிக்கிறான். இன்னொருவன் கழுத்தில் கொண்டு வந்து அப்படி ஒரு புடவையை போட்டு இழுக்கிறான், எப்படியாவது மௌத்தாக்கணும் இவரை, மௌத்தாக்க ஏழுமா? சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்களையும் விடவில்லை. அந்த சமயம்தான் பிலால் பின் ரபாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார், அம்மார் இப்னு யாசிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முசாப் பின் உமைர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஜின்னீரா நஹ்தியா ஹப்பா பின் அரத் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வேதனை நடக்குது. பிலால் ரதியல்லாஹு அன் கல்லுகளை இழுவர்றார், சுமையா ரதியல்லாஹு அன் அங்கால ஷஹீத், அம்மா ரதியல்லாஹு அன் ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, ஹப்பா பின் அரத் கொள்ள இரும்பு வளைக்கிற வேலை, எஜமாட்டி என்ன செஞ்சால் இரும்ப கரைச்சி தலையில ஊத்தினார், இரும்ப கரைச்சி தலையில ஊத்தினார். சொல்றாங்க மக்கால அவர் அழுத சத்தம், காஃபிர்கள் அழுதாங்களாம் அதை கேட்டு, அதை கேட்டு காஃபிர்கள் அழுதாங்க. ஹப்பா பின் அரத் 12 வயசுக்குள்ள பிலால் ரதியல்லாஹு அடிக்கிற அடிய பார்க்கல. அபூபக்கர் ரதியல்லாஹு அன் சித்திக், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன் போய் கேட்டாங்க, எஜமான்ட்ட பிலாலுக்கு எவ்வளவு சொல்லு? அவர் சொன்னா ஒரு ராத்தல் தங்கம் தந்தா பிலாலத்தார் உரிமையில், ஒரு பவுன் இல்லை, ஒரு ராத்தல், ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பிலால உரிமை இட்டாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன் அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு வாராம். கடைசி காலம், அதாவது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிற்பட்ட காலம், பிலால் ரதியல்லாஹு அன் அவங்களால மக்கா மதீனால இருக்கலாம் போயிடுச்சு, அதாவது மன ரீதியான கஷ்டம், மதீனா விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, பிலால் நீங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து நீங்க பாங்க சொன்ன மாதிரி என்ற காலத்திலையும் இருந்து நீங்க மதீனால பாங்க சொல்லுங்களேன் அப்படின்றாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு. பிலால் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்க என்ன உரிமை இட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்து இருந்தா என்னைய விட்டுருங்க, நான் போறேன், அப்படி இல்லை நீங்க சொல்றத நான் கேட்கணுமென்றதுக்காக வேண்டி உரிமை இட்டு இருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் உரிமை இட்டது அல்லாஹ்வுக்கா. பிலால் ரதியல்லாஹு போய்த்தாங்க. பிலால் ரதியல்லாஹுடைய வரலாறு அது தனியே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன் வீட்டில் போய் ஒரு ராத்தல் தங்கத்தை எடுத்துட்டு வந்து பிலால் ரதியல்லாஹு அன் அவங்கள உரிமையிட்டு கையை பிடிச்சி அப்படியே கொடுத்துட்டு கூட்டிட்டு வாராம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வளர்கிறது. இப்ப கஷ்டம் பிரச்சனை இதுல ஆக முக்கியமான ஒரு ஆள் தான் முசாப் பின் உமைர் ரதியல்லாஹு அன். முசாப் பின் உமைர் அந்த காலத்துடைய செல்வந்தர். முசாப் பின் உமைரை சொல்றது அபரு அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளில் மிக மனமானவர். ரோட்ல போனாரண்டா அந்த ரோட்டே மணக்கும் அத்தரால், ஏன் அவ்வளோ பெருமதியான அத்தர் போடுவார். அவர் போடுற ஜுப்பா 400 திருகம், 30,000-40,000 பெருமதியான ஜுப்பா. ஆனா இவரையும் கட்டி வச்சிட்டாங்க, இவரையும் கட்டி வச்சிட்டாங்க. முழு சஹாபாக்களுக்கும் கஷ்டம், ஸல்லல்லாஹுடைய செல்லமுக்கும் கஷ்டம். ஆனா யாரும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறடி. என்ன செஞ்சாங்க, இப்ப ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க மக்கால, மன்னரை பிளசிரிக்குது மக்கால சபாமலைக்கு பக்கத்துல, அந்த மன்னருடைய பிளசிரிக்கு அதுதான், அதாவது தாருல் அர்க்கம், தாருல் அர்க்கம் பின் அர்க்கம், அபில் அர்க்கமுடைய வீடு அதுதான். அந்த வீட்டுல தான் முழு சஹாபாக்களும் ஒன்று சேருவாங்க, முழு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் அந்த இடத்துல தான் மஷூரா செய்வாங்க. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 44வது வயது இப்பொழுது 4 வருடம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே செல்கிறார். சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக 40 பேர் வரை வந்து விட்டார்கள். இப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது. 45வது வயதிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, மக்காவில் உங்களால் இருக்க முடியாது, பக்கத்திலே ஹபஷா என்ற நாடு இருக்கிறது, எத்தியோப்பியா என்ற நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு செல்லுங்கள். அந்த நாட்டிலே ஒரு மன்னர் இருக்கிறார், நஜாஷி என்ற மன்னர், அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அவரிடம் போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது முதல் கூட்டம் சகோதரர்களே 11 ஆண்களும் 4 பெண்களுமாக தயாராகி முதல் ஜமாத் செல்கிறது. லேடிஸ் ஜமாத் ஹபஷாவுக்கு செல்கிறது. ஹபஷாவுக்கு போவது எவ்வாறு? கப்பலிலே தான் செல்ல வேண்டும். கப்பலிலே ஏறி ஹபஷாவுக்கு செல்கிறார்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத், 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் உண்ட விளங்கணும். அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மன் எடுத்துக்கணிங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கியா இல்லையா? சகோதரர்களே, இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னென்னா, முதல் முதலாக என்ன செஞ்சார்? ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷியை போய் சந்தித்தார். நஜாஷியோட பேசி பேசி நஜாஷியை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டார். இதே இவ்வளோ பெரிய வேலை. இப்போ சின்னவரால் இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தா முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், இவ்வளோ கேள்வி கேட்டார், முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது, சஹாபாக்களுடைய 2வது ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது 46வது வயது. துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவாயாக. மிக முக்கியமாக 4 கிழமைக்குள் 2 பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்துடைய பலம் உறுதியாகியது. அதில் ஒரு ஆள் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய நானா ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறார். அடுத்தவர் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹம்சா ரதியல்லாஹு அன் இஸ்லாத்துக்குள் வந்து 3 நாளைக்குள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் யார். ஆனால் உமர் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி ஒரு கதை என்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரதியல்லாஹு அன் தனது மகளை புதைத்த கதை என்று சொல்லுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே தனது மகளை புதைத்தார்களாம், புதைப்பதற்காக கபர் வெட்டினார்களாம், கபர் வெட்டும் பொழுது தாடியிலே மண்பட்டதாம். அதையும் பார்க்காமல் உமர் தன்னுடைய மகளை புதைத்தார். இது வந்து ஷியாக்கள் கட்டிய கதை. ஷியாக்கள் உமர் ரதியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்துவதற்காக கட்டிய கதை தான் இது. உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் ஜாஹிலியத்தில் பிள்ளைகளை புதைத்தார்கள் தான். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. உமர் ரழியல்லாஹுடைய இஸ்லாம் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரழியல்லாஹுன் தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு அவர்கள் அடிக்கிறார்கள், வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களால் மக்காவில் இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஹினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து, அபூபக்கர் உங்களைப் போல உள்ளவர்கள் எல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்கள் எல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள், குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு வழக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன், மூணு சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹுன்னு சொன்னார்கள், மகளே உங்களுடைய வீட்டுக்குள் மூன்று பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدت. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: வைத்தியம் பார்க்கணும் சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம் நபி அவங்க சொன்னாங்க. தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹிண்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட இதென்ன இது திரும்ப சொல்லு, இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. திரும்ப சொல்லு. மூணாவது தடவை சொல்லக்குள்ளே இஸ்லாத்துக்கு வந்துட்டான், மூணாவது தடவிலே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்தவர் இவர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயது ருக்கானா என்ற ஒரு ஆள் வந்தார். இவர் பாடி பில்டர், சண்டியர். இவர் வந்து சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும், நீங்கள் வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ பிரச்சனை இல்லை, சண்டை பிடிப்போம். சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி இருக்குதே, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஆனால் அவன் மூத்தா போய்த்தான், ஒரு கண்ணத்தில் அரைஞ்சு மூத்தாகிறதா. சில ரிவாயத்துகளில் 40 பேருடைய சக்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி 40 பேருடைய சக்தி சொர்க்கவாதிகளுடைய. ருக்கானா சொன்னால், சண்டை பிடிப்போமா, ஓ சண்டை பிடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படியே போட்டு கீழே போட்டு ஏறி உட்காந்துட்டான். ருக்கானா சொன்னார், நான் ரெடி இல்லை, திரும்ப ரெடி ஆகும். ஆ சரி, ரெடி ஆகுங்க, பிரச்சனை இல்லை. அவர் திரும்ப எல்லாம் ரெடி ஆனதுக்கு போகிறோம், திரும்ப ரசூலுல்லாஹி செஞ்சாங்க அதே மாதிரி, போட்டு அப்படியே கீழே போட்டு மேலே உட்கார்ந்தான். அவர் சொன்னார், இப்பயும் ரெடி இல்லை, மூணாவது தடவையும் அது ஏறி அப்படியே உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹ். ருக்கானா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரிகளை, எப்படி எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பரப்ப இயலுமோ அப்படி எல்லாம் இஸ்லாத்தை பரப்புனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் 3 வருடம் ஜெயிலில் இருந்த காலம், முழு குடும்பமும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நோயாளி ஆகிட்டாங்க, பிள்ளைகள் நோயாளி ஆகிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபூ தாலிப் நோயாளி ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது காபத்துல்லாவில் தொங்க விடப்பட்டிருந்த அந்த அறிக்கையை அல்லாஹ் ஒரு கரையானை அனுப்பி அறிக்கை வைத்தான். 3 வருடத்துக்கு பிறகுதான், அதுவும் இல்லாமல் போனது. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எல்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததோடு முதல் முதலாக நபியுடைய பெரியப்பா அபூ தாலிப் ஒஃபாத் ஆகிறார். அபு தாலிபுடைய வஃபாத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தார்கள். சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜ்ஜுலக பிஹா இந்தல்லாஹ், பெரியப்பா கலிமாவை மட்டும் சொல்லுங்க, அல்லாஹிடத்தில் நான் வாதாடுவேன். அவர் கலிமாவை சொல்லவே இல்லை, அப்படியே அவருடைய ரூஹு பிரிந்தது. மௌத்தானதற்கு பிறகு அப்பாஸ் ரதியல்லாஹு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், 8 வயசில் இருந்து 50 வயது வரை உங்களை வளர்த்தவர் அல்லவா, அவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்க முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவிடம் நான் ஷஃபாஅத் செய்ததால் தான் அவருடைய தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, என்ன தண்டனை? அவருக்கு செருப்பாலான 2, அதாவது நெருப்பாலான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும், அதை அணிந்ததோடு அவருடைய தலையில் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும், இதுதான் கடைசி தண்டனை. அபு தாலிப் மௌத்தாகி சகோதரர்களே, 3 மாதம் போகல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி 25 வயசில் கல்யாணம் முடிச்சாங்களே, 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரும் ஒரு கவலையை கொடுத்தது. இவ்வளோ இஸ்லாத்துக்காக செலவழித்த பொம்புளைவு. ஒரு நாள் இந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஒஃபாத்தாகுவதற்கு முன்னால் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. 4 பொம்பளை பிள்ளைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்லை, முழுதும் முடிந்து விட்டது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்புனான், ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொர்க்கத்தில் கசவ் என்ற ஒரு முத்தால் மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள். சகோதரிகளே, கசப் என்ற அந்த முத்தினுடைய தூரம் சித்தூன மீலா, 60 மைல், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், 1 மைல் ஒரு முத்தால மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்ற நன்மாராயத்தை ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நபி அவர்களுக்கு 50 வயசு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்க முடியாது, விடுவாங்களா? அபு தாலிபும் மௌத்தாகிட்டார், ஹதீஜாவும் இங்கால மவுத். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, மக்கால இருந்து தாயிஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபீலாவாக, ஒவ்வொரு கூட்டமாக இஸ்லாத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னு முடிவெடுத்து ஸைது இப்னு ஹாரிதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஸைதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நடந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர், 70 மைல் கிட்டத்தட்ட தாயிபுக்கு நடந்து ஒவ்வொரு கபீலாவாக இஸ்லாத்தை சொல்லி போறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, தாயிஃபை போய் அடைந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தாயிஃபை, தாயிஃபுக்கு போனவர்கள் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனதோடு தாயிஃபுடைய கபீலா கோத்திரம் தான் சகீஃப் கோத்திரம். சகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று அவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த சகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று வஸ்ஸமாயி வத்தாரிக் சூராவை ஓதி காட்டான். நபியாவும் முழு சூறாவையும் ஓதி காட்டான்.

0: முழு சூறாவும் நபி அவங்க அப்படிதான் குர்ஆனத்தான் ஓதி காட்டுவாங்க, குர்ஆனத்தான் நபி அவங்க ஓதி காட்டுவாங்க. சொன்னாங்க வஸ்ஸமாஇவத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, ஒமா அதராகமத்தாரிக், நபி தாரிக் கண்டா என்னென்று தெரியுமா உங்களுக்கு, அன்னஜிமுஸ்ஸாகிப், மிக தூரத்தில் உள்ள வெளிச்சமான நட்சத்திரம் அது, இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிழ், உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாப்பதற்கல்லா மலக்குகளை வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, மனிதனே ஃபல்யந்துரில் இன்ஸானு மிம்மா ஹுலிக, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய் என்று கொஞ்சம் யோசிச்சு பார், கொஞ்சம் பார், நீ படைக்கப்பட்டது குதித்து வரும் தண்ணீர் துளியிலிருந்து. தாயிஃப்ல ஓதி காட்டாம்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: எந்த விதமான பலமோ எந்த விதமான உதவியாளனோ உனக்கு இருக்க மாட்டான், நீ தனியத்தான். மலையை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக, வெடிப்புள்ள பூமியின் மீது சத்தியமாக, இது மாத்திரம்தான் உண்மையான உடையோ. ஒமா ஹுவில் ஹசில், இது ஜோக் இல்லை, இது இதுல விளையாட்டில்ல. ஓதி காட்டுறான், அவ்வளவை மோதி காட்டி நிறுத்தியதோடு தொடங்கி நாங்க கல்லடிக்கிறதுக்கு. தாயிஃப்ல இருக்கிறது செங்கல்லோ சீமந்துக்கல்லோ இல்லை, தாயிஃப்ல இருக்கிறது கருங்கல் மலக்கல். மலக்கல் அடிச்சா ஸைது பின் ஹாரிதா முன்னால ஓடுறார் பின்னால ஓடுறார், நபிய பாதுகாக்க முன்னுக்கு போறார் பின்னுக்கு போறார், அடி உழுவுது, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பெல்லாம் ரத்தம். இவ்வளோ முபாரக்கான நபி, உடம்பெல்லாம் ரத்தம் ஓடுது. அல்லாஹ் தான் பதுவா செய்வார், நபி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, நபி ஒன்றுமே பதுவா செய்ய மாட்டாங்க. ரத்தம் ஓடுது முழு உடம்பால். சகோதரிகளே, உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெத்தியால ரத்தம் ஓடுது, அங்கால பல்லால ரத்தம், முழங்கால ரத்தம், நபிக்கு நடக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதே இதை விட எப்பயாவது கஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? எப்பயாவது சொன்னாங்க, ஓ தாயிஃப்ல, தாயிஃப்ல அப்து பின் யாலீல் இஸ்லாத்தை சொன்ன போன நேரம் அடிச்சு அடி இருக்குதே, வாழ்க்கையில நான் பட்டது. சகோதர சகோதரிகளே, ரத்தம் ஓடுது மேலெல்லாம். ஜெயிது பின் ஹாரிதா முன்னாலையும் பின்னாலையும் நல்லா யோசிக்கணும். உண்ட நாங்க அங்கால மனைவி மவுத், இங்கால பெரியப்பாவும் மவுத், வயசு வேற, இது கிடையாது 50, உடம்பெல்லாம் காயம் வேற. சகோதரிகளே, அடிச்சாங்க உடல்ல, அவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியப்பட்டுட்டு அப்படியே போனாங்க. ருத்துபா ஷைபாவுடைய தோட்டம் ஒன்று இருந்தது தாயிஃப்ல, அப்படியே போய் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்தான். உத்துபாவும் ஷெய்பாவும் ரத்தத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, கஷ்டம் பார்க்க இல்லாம கிரேப்ஸ் கொலை உண்ட தட்டுல வச்சு அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு அனுப்புறாங்க. ஆனா விரோதிகள் ஷெய்பா, ஜெயித் பின் ஹாரிதா ரழியல்லாஹுன்னு சொல்றாங்க, கிரேப்ஸ் தட்டை கொண்டு வரார் அத்தாஸ், அத்தாஸ் என்ற வேலைக்கார் அடிமை. கிரேப்ஸ் தட்டை வச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸோட பேசினாங்க. அத்தாஸ்ட கேட்டாங்க, நீ எந்த ஊர்? அவர் சொன்னார், நான் நைனவா. நெய்னவாவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு தெரியுமா? அத்தாஸ் கேட்டார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு எப்படி தெரியும்? நபி அவங்க சொன்னாங்க, அவரும் நானும் நானா தம்பி சகோதரர்கள், அவரும் ஒரு நபி நானும் ஒரு நபி என்றதோட இப்போ அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நபி அவங்களுக்கு கஷ்டம் கவலை, ஆனால் அத்தாஸுடைய இஸ்லாத்தோட நபிக்கு இப்போ சந்தோஷம், சந்தோஷம் வந்துச்சு. அத்தாஸ் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை காலை எல்லாம் அப்படி முத்தமிடுறார். அங்கால இருந்து பார்த்த ஷைபா கேட்டான், அத்தாஸ் உனக்கு என்ன பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிட்டு? அத்தாஸ் சொல்றார், இவர் யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல், இவர் நபி இவர். அத்தாஸ் சொல்றார், சகோதரர்களே சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃபிலே பட்ட அடி, தாயிஃபுடைய வரலாறு நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன், இதற்கு பிறகு வராது. அதற்கு பிறகு நபி அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வரும்பொழுது தான் மற்ற நிகழ்வு நடந்தது. அதாவது ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார் அதிகமான காலத்துக்கு பிறகு, உர்வத் இப்னு மஸ்ஊத் அத்தகஃபி ரழியல்லாஹு அன்ஹு, இவர் தாயிஃபை சேர்ந்தவர். இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், தாயிஃபை நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போறேன். நபி அவங்க சொன்னாங்க, அதை மட்டும் செஞ்சிராதன், தாயிஃபில் நான் பட்ட அடி நான் வாழ்க்கையில மறக்கல்ல, நீ அதை மட்டும் செஞ்சிராத. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தலைவர், நான் தாயிஃப்ல ஒரு தலைவர், நான் தாயிஃப்ல ஒரு

ஒரு கபர் ஒன்று இருக்குது, அபு ரிஹால், சமூது கூட்டத்தினுடைய ஒரு மனிதனுடைய கபர். நபி அவங்க சொன்னாங்க, அபு ரிஹாலுடைய கபரை தோண்டி பாருங்க, ஒரு கொப்பு தங்கம் இருக்கும். சஹாபாக்கள் தோண்டி பார்த்தாங்க, தங்கம் இருந்தது. அபு ரிஹாலுடைய கபருக்கு கல்லடிக்கிற பழக்கம் அந்த காலத்தில், அந்த பழக்கம் தான் தாயிஃப்ல. உர்வத் இப்னு மஸ்ஊத் அதே இடத்துல ஷஹீதானார். ஒரு முஸ்லீம் இருக்கல்ல தாயிஃப்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவாங்களா? மக்கா வெற்றி கொண்ட சமயம், ஃபத்ஹ மக்கா கிடைத்த நேரம், ஹிஜ்ரி 8 எல்லா சஹாபாக்களையும் கூட்டிட்டு போனாங்க. ஹுனைன் யுத்தம், ஹுனைன் யுத்தம் தாயிஃப்ல நடந்தது. சகோதரர்களே, ஹுனைன் யுத்தத்துல சஹாபாக்களுக்கு வெற்றி, தாயிஃபும் சஹாபாக்களுக்கு வெற்றி. தாயிஃப இஸ்லாத்துக்கு வரும்படி சொன்னாங்க, சொன்னாங்க எங்களால வர இயலாது, யுத்தம் செய்வோம் என்று. யுத்தத்துல அவ்வளோ பெண்களும் கைதிகளாக பிடிபட்டான். அதற்கு பிறகு சகோதர சகோதரிகளே, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்தான் தாயிஃபுக்கு கவர்னராக இருந்தார்கள். மதரசாவை உருவாக்கினார்கள் தாயிஃபிலே. தாயிஃபிலே குர்ஆனை படித்து கொடுத்தார்கள். தாயிஃபிலே இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் தனது கடைசி காலம் வரைக்கும் தாயிஃபிலே சேவை செய்தார், தாயிஃபிலே சேவை செய்தார். சகோதரர்களே, நபியுடைய அந்த கனவை பாருங்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸுடைய கடைசி நேரம் ஜனாசா குளிப்பாட்டி கவன் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளை பறவை ஒன்று வந்து அப்படியே கவனுக்குள் புகுந்தது. எல்லோருமே பறவையை தேடினார்கள், பறவையை காணவில்லை. ஆனால் ஒரே ஒரு சத்தம்தான் கேட்டது.

வதுஹுலி ஜன்னதி, அமைதியான ஆத்மாவே வா, அல்லாஹுடம் வா, சொர்க்கத்தின் பக்கம் வா. பரவ கிடைக்கல சகோதரர்களே, சத்தம் மட்டும் வருகிறது. ஏன்? தாயிஃபை இஸ்லாமிய ஊராக மாற்றியவர் அப்துல்லா பின் அப்பாஸ். அவருடைய மதரசாவில் அங்கு ஓதிய ஒருவர் தான் முஹம்மது பின் காசிம். முஹம்மது பின் காசிம் யார் தெரியுமா? சின்ன பிள்ளை இவர், 17 வயசு. 17 வயசு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம், பனு உமையாக்களுடைய காலம். முஹம்மது பின் காசிமை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த வாலிபன் தான் இந்த உலகத்தின் கிழக்காசியாவை இஸ்லாமிய நகரமாக ஆக்க வேண்டும் என்று அங்கிருந்து கப்பலிலே ஏற்றினார்கள். நீ இந்து சமத்துவத்துக்கு செல், சிந்து நதி ஊடாக இந்தியாவிலே வந்திறங்கினார் இந்த முஹம்மது பின் காசிம். 17 வயதிலே முல்தான் பகுதியிலே இந்தியாவுக்கு வந்த முஹம்மது பின் காசிம் சகோதரர்களே, 24 வயதாகும் பொழுது முழு இந்தியாவையும் இஸ்லாமிய நகரமாக ஆக்கிவிட்டு 24 வயதிலே தாயிஃபுக்கு திரும்பி வந்து விட்டார். இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக மாறியது தாயிஃபில் பிறந்த ஒரு மகான், தாயிஃபில் பிறந்த ஒரு வாலிபன். நபியவர்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை அழிச்சிருண்டு பதுவா செஞ்சிருந்தா இன்றைக்கு அந்த ஊரில் இருந்து ஒரு, அதாவது இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் உருவாகி இருப்பாராம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு விடயங்களும் தூர நோக்கமாகவே இருந்தது. அந்த முஹம்மது பின் காசிம் தான் இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணியாக இருந்தார். அவருடைய வரலாறை படித்து பாருங்கள், எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. முக்கியமாக சொல்கிறார்கள், நமது வாலிப வயது ஆண் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை படித்து கொடுக்க வேண்டும். ஏன்? 17-18 வயது என்பது வெறும் விளையாட்டு வயதாக நாம் பார்க்கக்கூடிய காலம். ஆனால் அன்றைய காலம் சகோதரர்களை உருவாக்கினார்கள் சமூகத்தில் பிள்ளைகளை. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து போகிறார்கள். அடிபட்டு கர்னுல் மனாசில் என்ற இடம் இருக்கிறது தாயிஃபிலே, அதாவது இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இருக்கிறது. கர்னுல் மனாசிலை அடைந்த பொழுதுதான் மேலே பார்த்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. யா அல்லாஹ், எனது பலவீனத்தை நான் முறையிடுகிறேன். ஏண்ட பலவீனம் யா அல்லாஹ்? ஏன்? நபி அவர்களுடைய குணம் இதுதான் சகோதரிகளே. சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் அன்பு வைப்பதற்கான ஆக முக்கியமான காரணம் இதுதான். 10 நாள் தாயிஃபிலே தங்கியிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.

அப்பொழுது தாயிபை விட்டுவிட்டு கர்னூல் மனாஸின் வழியாக அப்படியே மக்காவுக்கு போனால் மக்காவுக்குள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த காலத்தில் எப்படி விசா சிஸ்டம் இருக்கிறதோ இதே போன்று அந்த காலத்திலும் இருந்தது. நபி அவர்கள் அஹ்னஸை அழைத்தார்கள், விசா தா அனுமதித்தா மக்காவுள் வருவதற்கு? சொன்னார், தரமாட்டேன், மக்காவுக்குள் உன்னால் வர முடியாது. ஒரே ஒரு மனிதர், அதாவது ஜுபைர் பின் முத்இம் என்ற ஒரு மனிதர், அவர் சொன்னார், நான் பாதுகாவல் தருகிறேன் என்று தனது முழு பிள்ளைகளையும் ஆயுதங்களோடு எடுத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்காவுக்குள் அனுமதித்தார். நபி அவர்கள் மக்காவுக்கும் வந்துவிட்டார்கள். இப்பொழுது அந்த அடிபட்ட காயத்தோடு நோயால் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொன்றும் நீண்ட நீண்ட வரலாறுகள். சகோதரிகளே, நீங்கள் எடுத்து படியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் கேட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவோம். நபி அவங்களுக்கு இப்போ ஆசை வந்துச்சு, இப்போ வாக்கு தந்துட்டாங்களே. நபி அவங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடினாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் விரலை மட்டும் காட்டுங்க, விரலை மட்டும் காட்டுங்க, விரலை மட்டும் காட்டுங்க நபியே, நாங்கள் சந்திரனை ரெண்டாக பிளக்குவோம். சகோதர சகோதரிகளே, முழு பேரும் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது சஃபா மலை அடிவாரத்தில் மக்கால ஒரு மலை இருக்குது, அதாவது ஜபலு அபி குபைஸ், ஜபலு அபி குபைஸ் என்ற ஒரு மலை இருக்குது மக்கால. அபி அவங்க முழு பேரையும் வச்சு என்ன செஞ்சாங்க, சந்திரனுக்கு அப்படியே விரலை காட்டினாங்க. சந்திரன் உடனே ரெண்டாக புழக்க தொடங்கியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சந்திரன் பொழந்து இப்ப ரெண்டாயிற்று. இன்றைக்கும் போய் பாருங்க, சந்திரன்ல இந்த ரெண்டா பொழந்த அடையாளம் இன்றைக்கும் இருக்கு. சந்திரன் பொழந்து ஒரு பகுதி ஜபலு அபி குபைஸுக்கும், இன்னொரு பகுதி ஜபலு குஐகான், இந்த ரெண்டு மலைக்கடையால பிரிந்தது. உடனே ஒத்தன் கத்தினான், இதுதான் முகம்மதுடைய ஆகப்பெரிய சூனியம் என்று கத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்தியாவுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்த பொழுது மலபார் மன்னன், மலபார்ண்டா கேரளா மன்னர், தனது மனைவியோடு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சந்திரன் இரண்டாக பிளக்கிறது. இதை பார்த்த மன்னன் சொன்னான், ஏதோ ஒரு நிகழ்வு உலகத்திலே நடந்திருக்கிறது, சந்திரன் இரண்டாக பிளந்து சேர்ந்தது, இதை அறிந்து வர வேண்டும் என்று ரெண்டு பேர் அனுப்பி வைச்சார். அந்த ரெண்டு பேரும் தேடி தேடி உமர் ரழியல்லாஹுடைய காலத்திலே வந்து சேர்ந்தார்கள் மக்காவுக்கு. சகோதரிகளே, ரெண்டு பேரும் செய்தியை கேள்விப்பட்டு அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவி ரெண்டு பேரும் வருகிறார்கள் ஒமான் வழியாக. அதிலே மஸ்கட்டிலே ஒரு ஆள் வஃபாத் ஆகிறார், மற்றவர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். மலபாருடைய மன்னன் இஸ்லாத்தை தழுவினான். சகோதரிகளே, இதில் இன்னும் ஒரு விடயத்தை நாம் யோசிக்க வேண்டும். நாம் செய்யும் முயற்சி இருக்குதே, அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதார். நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதாரம். மக்காவுடைய காபிர்கள் ஒருவர் கூட இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் மலபார் மன்னன் இஸ்லாத்தை தழுவினார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது, அல்லாஹ் நபி அவர்கள் தாயிஃபில் பட்ட கஷ்டத்துக்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்த நாடினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பதற்கு அல்லாஹ் நாடினான். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு தூர்சினா மலையடிவாரத்துக்கு சென்றார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசா ஃபஹ்லஅன அலைக், செருப்ப கழுத்துங்க, கண்ணியமான கால்வாயிலே நீங்கள் நிற்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசியது 10 வார்த்தைகள் தான் பேசினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு. பேசும் பொழுது கடைசியாக கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் நான். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, என்னை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும்.
அல்லாஹ் சொன்னான், பார் இப்பொழுது. இப்னு குதாமா ரஹ்மஹுல்லா கிதாபு தவ்வாபினிலே எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஒரு படையை அனுப்பினான், முதல் படை வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா செய்தார்கள், யா அல்லாஹ் என்னை விட்டு என்ன. ரெண்டாவது படை வந்தது, மூன்றாவது படை வந்தது, பத்தாவது படை வந்த பொழுதுதான் மூசா சஹிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயசு. அல்லாஹ் தாயிஃபிலே பட்ட கஷ்டத்துக்காக நபி அவர்களை சந்திக்க நாடினான், நபி அவர்களை அழைத்து வரும்படி சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தனது தங்கச்சியுடைய வீடு உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடுநிசி நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரையால் இறங்குகிறார்கள், வாசலால் வரவில்லை, கூரையால் இறங்கினார்கள். கூரையால் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரெண்டாவது தடவை பைபாஸ் ஆபரேஷன் செய்கிறார்கள். நபியுடைய 4 வயதிலே ஆபரேஷன் நடந்தது, இப்பொழுது நபியுடைய 50வது வயதிலே ஆபரேஷன் செய்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார்கள், ஜம்ஜம் தண்ணீர் கொண்டு வந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சை பிளந்தார்கள், இருதயத்தை வெளியே எடுத்தார்கள், தங்க பிளேட்டிலே வைத்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவினார்கள், இருதயத்தை கழுவினார், வைத்தார், தைத்தார், முடிந்தது ஆபரேஷன். சகோதரர்களே, நபி அவர்களை ரெடியாக்கினார்கள், வாங்க போவோம். வாகனம் கொண்டு வந்திருந்தார் புராக், புராக் கொண்டு வந்திருந்தார். சகோதரர்களே, புராக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முன்னுக்கு ஏற்றினார். நபி அவர்கள் வாழ்நாளில் 36 பேரை தனது வாகனத்திலே ஏற்றியிருக்கிறார்கள். உலமாக்கள் எப்படி தேடி இருப்பார்கள் என்று பாருங்கள். 36 பேரை தனது வாழ்நாளில் தனது குதிரையிலும் கழுதையிலும் நபி அவர்கள் பின்னால் ஏற்றியிருக்கிறார்கள். அதிலே ஒரு ஆள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் அல்ல, அவரும் பின்னால், புராக்கிலே பின்னால். புராக்கில் ஏறிய பொழுது புராக் நடுங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்தை விளங்கி சகோதரர்களே சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் ஏறுவது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புராக் மக்காவிலிருந்து பிரயாணத்தை தொடங்கியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுபஹா

0: மக்காவிலிருந்து புராக் பாய தொடங்குகிறது. எவ்வளோ கால் வைக்கும் என்றால் கண் பார்வை எவ்வளோ தூரம் செல்லுமோ அதனுடைய முதல் எட்டு புராக்குடைய எட்டு. புராக் என்பது கழுதையும் அல்ல குதிரையும் அல்ல. சகோதர சகோதரிகளே, அந்த காலத்திலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அதாவது பலஸ்தீனுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு மாதம் எடுக்கும். ஒரு மாதம் செய்யக்கூடிய பிரயாணத்தை சில வினாடிகளிலே கடந்தது புராக். மேலால் போகும் பொழுது நபி அவர்கள் கீழே உள்ள நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். பலஸ்தீனை அடைந்தார்கள் சகோதரர்களே. பலஸ்தீனுக்கு அல்லாஹ் நபி அவர்களை புராக் மூலம் கொண்டு வந்தார். பலஸ்தீனை நெருங்கியதோடு பார்த்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனுடைய மண்மேட்டிலே இருக்கிறது. பலஸ்தீனுடைய கபருக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் அக்ஸாவுக்குள் நபி அவர்கள் நுழைந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நுழைந்தார்கள். புராக்கை கட்டினார்கள். அல்லாஹ் முழு நபிமார்களையும் மஸ்ஜித் அக்ஸாவிலே ஒன்று சேர்த்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ரகா தொழுவித்தார்கள். தொழுவித்ததற்கு பிறகு பலஸ்தீனிலிருந்து தான் மிஅராஜ் சென்றார்கள். சகோதரர்களே, மிஅராஜ் இஸ்ரா என்பது இரவு பிரயாணம். மக்காவிலிருந்து மதீன் அதாவது பலஸ்தீனுக்கு நபி அவர்கள் சென்றதனுடைய பெயர் இஸ்ரா. பலஸ்தீன் மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து ஏழாவது வானத்துக்கு அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்களே, அதற்கு பெயர் தான் மிஅராஜ். மிஅராஜ் சகோதரர்களே, பலஸ்தீனுடைய முக்கியத்துவம் இதிலே தான் விளங்குகிறது. பலஸ்தீன் முஸ்லீம்களுடைய பூமி அது. பலஸ்தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி. பலஸ்தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா வாழ்ந்த பூமி. சாராவுடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனிலே தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அமைந்திருக்கும் இடம் பலஸ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், யசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலம். அதற்கு பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து உயர்த்தப்பட்ட இடம் பலஸ்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அல்லாஹ் பலஸ்தீனுக்கு எடுத்து செல்கின்றார். சகோதரர்களே, உமர் ரதியல்லாஹுடைய காலம் ஹிஜ்ரி 16 ஆண்டு முஸ்லீம்களுக்கு பலஸ்தீன் கிடைத்தது, முஸ்லீம்களுடைய கையிலே கிடைத்தது. 16 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 490 வரைக்கும் முஸ்லீம்களுடைய கையிலே பலஸ்தீன் இருந்தது. ஹிஜ்ரி 492 ஆண்டு 80,000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டு பலஸ்தீனை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றினார்கள். ஹிஜ்ரி 492 ஹிஜ்ரி 580 வரைக்கும் பலஸ்தீன் கிறிஸ்தவர்களுடைய கையிலே இருந்தது. அந்த காலத்திலே ரிஜினல் என்ற ஒரு கிறிஸ்தவ தலைவன் இருந்தான். இவன் சத்தியம் செய்தான், பலஸ்தீனை நாம் பிடித்து விட்டோம், அடுத்த கட்டம் மக்காவை பிடிப்போம், காபாவை பிடிப்போம், அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹுடைய கபரை தோண்டி எடுப்போம். இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மேதைதான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. எத்தனையோ நோன்புகள் கலா அவருக்கு. ஆனால் இவருக்கு இருந்த ஒரே ஒரு தாகம், இந்த நபியவர்கள் மிஅராஜ் சென்ற இந்த பலஸ்தீனை கைப்பற்றி முஸ்லீம்களுடைய கையில் கொடுத்து விட்டு தான் நான் மௌத்தாக வேண்டும். சகோதரர்களே, இதே கவலையில் திரிந்தார் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஜனாதிபதி தான் நூருத்தீன் ஜங்கி. நூருத்தீன் ஜங்கி ஹிப்பீன் என்ற இடத்திலே யுத்தம் செய்து வெற்றி கொண்டார். சலாஹுத்தீன் அய்யூபியிடம் கையிலே கொடுத்தார். சலாஹுத்தீன் அய்யூபி இரவு பகலாக முயற்சி செய்து ஹிஜ்ரி 580களிலே பலஸ்தீனை கிறிஸ்தவர்களுடைய கையிலிருந்து திரும்ப எடுத்தார். எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 100,000 கிறிஸ்தவர்கள் பலஸ்தீனுக்குள் இருந்தார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய விசால குணம் இதுதான். சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவனை கூட கொலை செய்யக்கூடாது. 80,000 முஸ்லீம்களை கொண்டார்கள், ஆனால் நாம் பழிக்கு பழி வாங்க மாட்டோம். இஸ்ரேல் பத்தினாலும் தண்ணி ஊற்றி அதை அணைப்பது, உதவி செய்வது என்பது முஸ்லீம்களுடைய குணம். அது முஸ்லீம்களின் குணம். இஸ்ரேல் பத்தும் பொழுது அதை அணைப்பது முஸ்லீம்களுடைய குணம். ஆனால் ஒன்றும் செய்யாத முஸ்லீம்களை கொன்று குவிப்பது யூத குணம். அது சகோதரர்களே, யூத குணம் குணமாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகளே, சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவரை கூட கொலை செய்யக்கூடாது, அவ்வளோ பேரும் போங்கள் உரிமை. இவ்வளோ பெரிய விடயம். சலாஹுத்தீன் அய்யூபியை வணங்கினார்கள். ஒரு முஸ்லிம் தலைவர் இப்படியா? ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், 3 பேரை நான் கொலை செய்வதாக நேர்ச்சை செய்தேன், அவர்களை எனது கையால் கொள்ளுவேன் நான். முதல் ஆள் ரிஜினல் வா, உன்னை கொள்ளுவதற்கான காரணி நீ செய்திருந்தாய் சத்தியம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பை தோண்டி எடுப்பேன், வெளியே எடுப்பேன் என்று, அதற்காக நான் உன்னை கொள்கிறேன் என்று வாளை எடுத்து கழுத்தை வெட்டினார். சலாஹுத்தீன் அய்யூபிக்கு ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. சகோதரர்களே, இமாம் அபுல் ஹசன் அலி அந்நதவி ரஹிமஹுல்லா தனியொரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் இவரை பற்றி தனியொரு கிதாபை எழுதினார்கள். சலாஹுத்தீன் அய்யூபியை பற்றி காலா காலம் வரும் முஸ்லீம்கள் இவருக்காக துவா செய்ய வேண்டும் என்பதற்காக. சகோதரிகளே சகோதரிகளே, 1946 பலஸ்தீனுடைய ஒரு பகுதியை யூதர்கள் பிடித்தார்கள். பிடித்த சமயம்தான் அந்த யூத தலைவன் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் திமிஷ்கிலே இருக்கிறது, கபரடியே வந்து தனது பூட்ஸால் உதைத்தான். உதைத்து சொன்னான், சலாஹுத்தீன் உனது காலம் செத்து விட்டது, இப்பொழுது பலஸ்தீனை நாம் பிடித்திருக்கின்றோம். கபரிலே உதைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் அங்கு கொண்டு வந்து சேர்த்தான். கடைசி காலம் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்குத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது அங்குதான், தஜ்ஜால் கொல்லப்படுவது அங்குதான். மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீனுடைய பூமி. கடைசி காலத்துடைய அடையாளம் ஒரு நெருப்பு முஸ்லீம்களை தரத்தும். தரத்தி தரத்தி தரத்தி சகோதரர்களே, பலஸ்தீனை எல்லோரும் போய் சென்றடைவார்கள். பலஸ்தீன் தான் அருதுல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீன் தான். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துகிறார்கள். அனைத்து நபிமார்களும் தொழுகிறார்கள். தொழுததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கிலே ஏற்றினார்கள். புராக்கிலே ஏற்றி புராக் மிஅராஜ் செல்கிறது, வானத்தை நோக்கி பிரயாணம் செல்கிறது. சகோதர சகோதரிகளே, உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஆம்ஸ்ட்ராங் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வானத்து கிட்ட சென்ற பொழுது உலகத்திலிருந்து மிஸ்குடைய அத்தர் வாடை வானத்தை நோக்கி அடிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் இது என்ன வாடை இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது ஃபிரஆவுனிடம் இருந்த ஒரு பெண், அதாவது ஃபிரஆவுனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண். வரலாற்றிலே பெயர் கிடையாது, அதாவது மாஷிதா என்று சொல்வது. மிஷ்த் என்றால் அரபிலே சீப்பு, மாஷிதா என்றால் முடிவாரக்கூடிய பெண். ஃபிரஆவுனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண் தான் மாஷிதா. அந்த பெண்ணிடம் இருந்து, அந்த பெண்ணுடைய கவரில் இருந்து வரக்கூடிய வாடை தான் இது. சகோதரிகளே, இந்த ஃபிரஆவுனிடம் இருந்த இந்த மாஷிதா என்ற பெண் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ஃபிரஆவுன் சொன்னான், மாஷிதாவிடம் இஸ்லாத்தை விடு. மாஷிதா சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை விட மாட்டேன். மாஷிதாவுக்கு 3 அல்லது 4 பிள்ளைகள். ஃபிரஆவுன் சொன்னான், இஸ்லாத்தை விடு, விட முடியாது. உடனே ஃபிரஆவுன் ஏவினான், அடுப்பை மூட்டும்படி, எண்ணெயை ஊற்றும்படி எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஃபிரஆவுன் முதலாவது பிள்ளையை எடுத்து அந்த எண்ணெயிலே போடுகிறான். பிள்ளை பொறிகிறது, தாயுடைய மனம் பதறுகிறது. சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை விடவில்லை. 2வது பிள்ளையும் போட்டான், பொறிந்தது. 3வது பிள்ளையும் போட்டான், பொறிந்தது. 4வது மாஷிதாவையும் அவன் தூக்கி அந்த நெருப்பிலே அந்த எண்ணெயிலே போட்டான். மாஷிதாவும் பொறிந்தார்கள். சகோதரிகளே, அந்த பெண்ணுடைய கபிலிருந்து வரக்கூடிய வாடைதான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு மிஅராஜின் பொழுது அந்த வாடையை நுகர்கிறார்கள். அங்கு போய் வானத்தை, முதல் வானத்தை தட்டுகிறார்கள். வானத்தை யாராலும் காண முடியாது. பூமியிலிருந்து வானத்துக்கு 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்தால்தான் வானத்தை அடையலாம். இன்று விஞ்ஞானிகள் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்? 500 ஆண்டுகள் வாழ்ந்த விஞ்ஞானிகள் யாரும் கிடையாது. அதனால தான் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, முதல் வானத்தை போய் தட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வானத்தை திறந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. உயிர்களின் பிரயாணம், உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம். இங்கு மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுகை நடத்திவிட்டு இங்கு பலஸ்தீனிலே தொழுது கொண்டிருந்த நபிமார்களுடைய உயிர்கள் இப்பொழுது வானத்துக்கு சென்று விட்டது. ஒரு ஜனாசாவுடைய உயிர் பிரிந்தால் திரும்ப எப்பொழுது அந்த உடம்புக்கு உயிர் வருகிறது? உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு வந்தது. அதாவது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் தான், குளிப்பாட்டும் பொழுது நல்ல உயிராக இருந்தால் பக்கத்திலே வந்து சொல்கிறது, கத்தி மூனி, என்னை அவசரப்படுத்துங்கள், என்னுடைய சொர்க்கத்துடைய இன்பங்கள் கபரிலே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0143.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: அல்லாஹ் 70,000 மலக்குகளை படைத்து உள்ளே அல்லாஹ் அனுப்புகின்றான். எல்லாம் முடித்துவிட்டு அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹ் தாய்விரே பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ தூரம் நபி அவர்களை சந்திப்பதற்காக எடுத்தார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? சஹாபாக்களிடம் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீர்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், நூறுன் அன்னா அரா, அல்லாஹுவை நான் எப்படி பார்ப்பது, அல்லாஹுவை பார்க்க முடியாதே. சில சஹாபாக்கள் அல்லாஹுவை பார்த்ததாக சொல்கிறார்கள். இந்த கண்ணார் சகோதரர்களே, அல்லாஹுவை பார்க்க முடியாது, அல்லாஹ் ஆகரத்தில் வேற கண் தருவான் அவனை பார்ப்பதற்கென்று. இந்த கண்ணால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு பேசினார்கள். எவ்வளோ இன்பமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் நபி அவர்களை எடுத்தான், பேசினார்கள். பேச்சு வார்த்தையின் முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். சூரத்துல் பக்ராவின் கடைசி வசனங்களை கொடுத்தான். அல்லாஹுடைய அரிஷை பார்த்தார்கள். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. அரிஷுடைய பொக்கிசம் சகோதரர்களே அனைத்தையும் முடித்து கொண்டு சந்தோஷமாக வெளியிறங்கி ஒவ்வொரு வானமாக வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கு போகிறீர்கள்? அல்லாஹ் எதை தந்தான்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலை நான் பார்த்து விட்டேன், 50 நேரம் இவ்வாறு தொழுவது, போய் குறைத்து வாருங்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் 50 குறைத்து குறைத்து 45 குறைத்து 5 எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகாலையில் மக்காவுக்கும் வந்து விட்டார்கள். காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரவு நான் மிஅராஜ் போனேன் என்ற பொழுது எப்படி இருக்கும் காஃபிர்களுக்கு? அனைத்து காவிர்களும் மறுக்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னால் அது உண்மை, மூளையில் போட்டு யோசிக்கவில்லை. அந்த காலத்திலே பலஸ்தீனுக்கு பிரயாணம் செல்லும் காவிர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், பலஸ்தீன் பள்ளியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? நபி சொன்னார்கள், சொல்லலாம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி வந்த அல்லாஹ் முன்னால் நிறுத்தினான். நபிக்கு இல்லாத உலகமா? நபி அவர்கள் ஒவ்வொரு தூணாக பார்த்து பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். முதல் நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயது கழிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் 51 63 வயது வரை பார்ப்போம், ஒஃபாத் வரை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால் ஒன்று சேர்ந்த அனைவருக்கும் யா அல்லாஹ் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காணக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. இந்த ஏற்பாடுகளை யாரெல்லாம் முன்னின்று செய்தார்களோ அவர்களுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தொழில்களிலும் யா அல்லாஹ் பரக்க செய்வாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவர்களுடைய நோய்கள் நொம்பலங்கள் கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. மௌத்து வரைக்கும் இது போன்ற மார்க்கத்துடைய சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் அவர்களது சந்ததிகளுக்கும் நீ நசீபாக்குவாயாக. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களது உயிர்கள் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.
1: நேர்கள் இதுவரை ஜெர்மனியில் மாதாந்தம் இடம்பெறுகின்ற இஜ்திமாவுடைய சிறப்பு மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ்எம் யாசிர் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் குறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, பயான் ஆரம்பிக்கிறதுனால மொபைல் ஃபோன்களை எடுத்து வைங்க. இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலிமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் மூன்று நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று, மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது. அதில் சலஃபுகளுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னஃப் அப்துல் ரசாக், முசன்னஃப் இபின் அபி ஷேபால் வரக்கூடிய நிறைய ஆதார்கள், இது தொடர்பான விஷயங்கள் என்று, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டிக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்களை என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன, எப்படி தனிப்பட்ட ரீதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமைக்கிறது அதை விட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூல்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேர் நான் சொல்லலை. அது இமாம் சுயூத்தி ஒரு நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன, அதாவது கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்பகால அறிஞர்களில் சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோடு கம்பேர் பண்ணி இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு. அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு, அவர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜாவில் பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. காரணம், அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்கள் எழுதிக்கிறான்றதுக்காக பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால தொஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலல் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு, இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன். மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது, துத்வா வலா துருவா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி, அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி இந்த இமாம் தபரியிட அறிவிப்புக்கு இமாம் தஹபி அவங்க சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாது என்ற அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன், கருதுகிறேன். காரணம், ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்களை நிறைய பல திருமணங்களை முடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளோ தான் எங்களுக்கு செய்திகள் கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அது வந்து அது எங்களுக்கு அதில் தான் ஹயர் இருக்குது. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வசுவாசாகிக்குன்னா வசுவாசாகவே இருந்துட்டு என்ன செய்யுங்க, மௌத்தா போங்க. அந்த லெவலில் நிற்கிறது தான் அதுக்கு பொருத்தமானது அப்படின்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள். ரசூலாங்க எதை தெளிவுபடுத்திக்கிறாங்களோ அதை நம்ம மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை சொல்லணும். மற்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு விரிவாக போகிற தவிர்த்துக்கொள்ளணும். அதே மிதமான அளவில், ஒரு இடைநிலையான அளவுலையும் சிலர் பேசியிருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் சொன்னால் வந்ததை விட இடைநிலையான அளவுலேயும் பேசிக்கிறாங்க. அது ஓரளவு கூட பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பேச போகிறது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான். அதாவது குர்ஆன்லேயும் சொன்னாலே என்ன வருது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு ஹலால், எதெல்லாம் ஃபித்ரத்துக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது என்றது, அதை எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆன் சொன்னால் உண்டு, நேரடியாக தடுக்கப்பட்டால் அது கூடாது. அதில் வந்து பொதுவான அனுமதி, பொதுவான அனுமதி. இன்னொரு கட்டமைக்கு ஃபித்ரத்துக்கு மாற்றம், ஃபித்ர உதாரணமாக பாலியல் வயது திருமணம், சின்ன பிள்ளையில திருமணம் முடிக்கலாமா, 9 வயசு 10 வயசுன்ட்டு உலக ரீதியாக சின்ன பிள்ளைன்னு இருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிக்கலாமன்டுவோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா, அப்போ 3 வயசு பிள்ளையை திருமணம் முடிக்கலாம், அக்கதினிக்காக பண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் 3 வயசு பிள்ளை அப்படி. இது ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி. காரணம் எங்களோட பேச்சு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு. அந்த அதை வந்து வயசு பார்க்கணுமா, அதுக்கு ஒரு தேவை நிமித்தம், ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் தேவை நிமித்தம் இருந்தால் முடிக்கிறத பற்றி தான் பேச்சு. திடீர்னு இப்படி கேட்குறவங்க வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடத்த மனித குலமே சொல்லாது. அப்படி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இந்த இஸ்லாத்தை வழங்கிய இறைவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்ல இயலாது. அது ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. எனவே ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் தேடிக்கின்ற அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் இது ஃபித்ரத்துக்கு மாற்றமான ஒரு அதாவது உணர்வு அப்படின்னா அது வந்து ஹராமட்டு நீ என்ன செய்யணும், முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தஃப்தி கல்பக், உனது உள்ளத்துக்கு நீ ஃபத்துவா கேட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய மாதிரி என்ன செய்யணும், நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகினோம்னா இதில் வந்து அதாவது இந்த சட்டங்களில் வந்து நம்ம சுருக்கமான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ முதலாவது விஷயம், மணமகளை வந்து மணவறையில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லா ஜோடனையை பற்றியும் பேசிட்டோம். அதில் மணவறையையும் ஜோடித்து வைப்பது, அழகுபடுத்தி வைப்பது இதெல்லாம் ஓகே. அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்பில் அது இருந்துகொள்ளணும். அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்பில் அது இருந்துகொள்ளணும். இந்த பெட்டில் பூவெல்லாம் தூவி வச்சுருப்பாங்க, விளங்கிட்டா இதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் அதில் அந்த அலங்காரங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மணவறையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளேயும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவறைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது, கையை பிடிச்சி விடுறது, இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை. செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்டு நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு. மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்வதில் பிழை இல்லை. மணவறைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க. இது வந்து பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு அஜ்லான் வழியாக வரக்கூடியது. அவருடைய நம்பகத்தன் அவருடைய மனன சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூதாவூதில் 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅத்தன் இஷ்தரா ஹாதிமன், உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், அவர் வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல் யக்குல் அவர் சொல்லட்டும், அல்லாஹும் இன் எஸ் அலுக்க ஹைரஹா வ ஹைரமா ஜபல் தஹா அலை வவுதுபிக்க மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரிமா ஜபல் தஹா அலை. அதாவது அந்த வல்லி எப்படி வருதுன்னா, இதை பிடிச்சி இப்படி முடிய பிடிச்சி, சும்மல் யஹுத் பி நாசியத்திஹா வல் யதுஉ பில் பரக்கத்து ஃபில் மர்அதி வல் ஹாதிம். அதாவது இந்த முடியை இப்படி இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னேற்று ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான். என்ன உங் அதாவது அல்லாஹுமின் எஸ் அலுக்க ஹைரஹா, யாழ்லா இவரது நலவை கேட்கிறேன், வஹைரமா ஜபல் தஹா அலை, இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்கிறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிற அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ, ஒரு அடிமை வாங்கினாலோ, ஒரு வாகனம் வாங்கினாலோ, ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபான ஒரு செய்தி. முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவில் இந்த முஹம்மது இப்னு அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெங்கெல்லாம் சிறப்பிரபரியமான செய்திகள் உண்டு, இவரை வச்சு தான் நம்ம பலகீனம்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் இந்த நடைமுறை தவறானது. அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்டா, மாறியும் புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன, இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம். இப்போ ரப்பனா ஹபலினா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினான்றது கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம், கேட்கலாம் தானே. அதே மாதிரி இதே என்ன செய்யணும், அவன் முன்னேற்று ரோமத்தை பிடிச்சி முடிஞ்சோன்னே இவங்களை என்ன செய்யணும், முன்னேற்று ரோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும், மனைவியும் துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதை விளங்கி இது சகியன்னு விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்றதான் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனைக்கு, அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும், ஓதணும். வந்திருக்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்குது. உடலுறவு சட்டங்களில் வரக்கூடிய துவாக்களாக்கி எதாக்கலாம் ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ இதை சகின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும், இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்தி முஹம்மது இப்னு அஜ்லான் வாராரு, பலகீனமான செய்தி முஹம்மது இப்னு அஜ்லான். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அறையில் நுழைந்த பின்னால் இந்த செய்தி மோஜமுல் அவுசத்தில் வருது. இமாம் தபரானியுடைய மோஜமுல் அவுசத்தில் 4018 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதுவும் பலகீனமானது. அலி இப்னுல் ஹுசைன் இப்னு வாக்கித் அவர் தன் தந்தை வழியாக என்ன செய்கிறார், இந்த செய்தியை அறிவிக்கிறார். அதே போல் அத்தா இப்னு சாஇப் இதில் வர்றாரு. இவர் வந்து இறுதி காலத்தில் குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சார், ஆளாகினார். இந்த ரெண்டு பலகீனங்களும் இந்த செய்தியில் இருக்குது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா தகலத்தில் மர்அத்து அலா ஜௌஜிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால் ஐயகூமர் ரஜுல் ஃபதகூமு மின் ஹல்ஃபிஹி, அவரு அந்த கணவர் எலும்பி நிற்கணும், அதுக்கு பின்னால் பெண் என்ன செய்யணும், எலும்பி நிற்கணும் தொழுகிறதுக்கு, சரியா? ஃபயுசல்லியானி ரக்காத்தை ரக்காத்தை, ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அதாவது கணவன் கணவனுக்கு பின்னால் இருந்து மனைவி தொழுகிற ஜமாத்து மாதிரி தொழ வேண்டும். வய கூல், அவங்க சொல்லணும், அல்லாஹும் மபாரிக்லி ஃபி அஹ்லி ஒபாரிக்லி அஹ்லி ஃபிய, அல்லாஹும் ருசுக்னி மின்னி வரசுக்குனி மின்ஹும், அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மா தஃபி ஹைர் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர். நல்ல துவா, அந்த துவாவும் நல்லது, இந்த துவாவும் நல்லது தான், ஆனால் சுன்னாலே இல்லை. இந்த துவாவில் எப்படி வருதுன்னா, அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தில் நீ வரக்கத்து செய்வாயா, ஓ பாரிக்லி அஹ்லி ஃபிய, அதாவது என் குடும்பத்துக்கு எண்ணில் பறக்க செய்வாயாக, அதாவது அவங்களுக்கு பறக்க செய்வணும் எனக்கு பறக்க செய்வாயாக. அல்லாஹும் ருசுக்னி மின்ஹும் வரசுக்னி மின்ஹும் யா அல்லாஹ், அல்லாஹும் ருசுக்ஹும் மின்னி யா அல்லாஹ், அவர்களுக்கு எண்ணிலிருந்து என்ன செய்வார், ரிசுக்கு கொடுப்பாயாக. வரசுக்னி மின்ஹும், எண்ணிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக, அதாவது ரிசுக்கு கொடுப்பாயாக, அவர்களிலிருந்து எனக்கு ரிசுக்கு தருவாயாக. அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மா தஃபி ஹைர், எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நலவிலேயே என்ன செய், எங்களை சேரு. ஒஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர், எங்களை நீ பிரிச்சேன்னா நலவுக்காக பிரி, ஒரு நலவை நோக்கிய பிரிவாக அதை என்ன செய்யட்டும், அதாவது பிரிக்கிறதுல பிரித்தா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது எரிக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி எனது வருது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் தவரானி லம் யர் விஹாத் அல் ஹதீஸ் அன் அதா இல்லா இல்லல் ஹுசைன் இபின் வாக்கித், அதா இபின் சாஹிப்ட் இருந்து இந்த செய்தியை ஹுசைன் இபின் வாக்கிதை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அதா இபின் சாஹிப் வந்து முஹ்தலித், இறுதி காலத்தில் குழப்பநிலைக்கு ஆளானவர். ஸோ இந்த அதாவது ரூ அறைக்குள்ள நுழைந்த பின்னால் ரெண்டக்கா தொழுகிற வளமை வேண்டும் சிலருக்கு இருக்குது. அறையில் போய் கணவன் மனைவியாக ரெண்டக்கா தொழுகிறது, அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல. ஒருவர் வந்து இது சுன்னத்து, இது வந்து ஆதாபுள்ள பினா, இந்த மாதிரியான உறவு சட்டங்களில் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சம ரெண்டரை காத்து என்ன செய்வோம், நம்ம தொழுது கொள்வோம், துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு வளமைக்கு இல்லாமல் அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, வளமைக்கு இல்லாமல் ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது, நான் சொன்னால் ஊர் வளமைக்கு, சரியா? ஊர் வளமையில் அப்படி இல்லாமல் அப்படி அவங்க வந்து என்ன அதாவது தொழுது கண்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பிழை அல்ல, மார்க்க ரீதியாக பிழை அல்ல. அதே நேரம் இதை சுன்னத் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை ரசூலாக கற்று தந்திக்கிறாங்க, இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு துவாவை பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு விளங்குறது பிழை. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளையும் நம்ம காணவில்லை. இதுவும் பலகீனமான செய்தி. நிறைய நலவுகள் செய்யலாம், நம்ம ஒரு ரெண்டு பக்கம் குரான் ஒதுக்கிறோம்னு சொல்லலாம், அல்ல ரெண்டு ரக்கா தொழுதுகள்லான்னு சொல்லலாம், ஒரு தர்மம் செஞ்சுக்கிறோம்னு சொல்லலாம், இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம், நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுக்காக செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனால் இந்த சுண்ணத்துக்களை சொல்லிக் கொடுப்பாங்க, ரெண்டக்கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க, துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் துவா கேட்க நீங்கள் ஆமின் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, முடிய பிடிச்சி துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் பலகீனமானது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 5165 இலக்கத்தில் வருது, இந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுத்துல, மற்ற எல்லாமே சொல்லிக் கொடுத்தீங்கன்னா லைவான ஹதீஸில் வர்றது. புகாரில் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க 5165 இலக்கம். قال النبي صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், اما لو ان احدهم يقول حين ياتي اهله தன் குடும்பத்தினரிலே வருகின்ற பொழுது, அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது, பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் ஜன்னிபினி அஷைத்தான என்னை விட்டு ஷைத்தானை தூரமாக்கு, ஒ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா எங்களுக்கு தரக்கூடியதை விட்டும் ஷைத்தானை என்ன செய் தூரமாக்கு, அதாவது குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திர பைனஹுமா ஃபீதாலி, அந்த உறவின் மூலம் அவர்களுக்கிடையில் அல்லாஹு தாலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தையை தக்தீர் பண்ணியிருந்தான்டா, அவ குதிய வலதுன் அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், ஷைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார். இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் என குறிக்கணும், மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன ஷைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்துகண்டே இருக்கும், வழிகெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள். உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது, அதாவது நடக்காது. வழிகெடுத்தல் என்ன செய்யும், எப்போ நடந்து கொண்டு இருக்கும், அது பாதிக்காதென்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், வழிகெடுத்தல் என்ற முயற்சி என்ன செய்யும் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த செய்தி சஹீஹ் புகாரில் 5165 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த துவா. இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல, நம்ம அந்த உறவில் ஈடுபடுவதற்கான ஆரம்ப நிலையிலிருந்து இந்த துவாவை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அல்லாஹும்ம ஜன்னிபிஷ் ஜன்னபினி ஷைத்தான ஓ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரசக்தனா என்ற துவா வந்து முதலாக ஜன்னிபினிய ஷைத்தான் என்னை விட்டு ஷைத்தான என்ன தூரமாக்கு, அதுக்கு பின்னால் ஓ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரசக்தனா. இதை ஆணும் சொல்லணும், ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும். அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை. அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சஹிஹான என்ன துவா. மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை. அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்து கொள்ளணும். சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டிலே இருப்பான், ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோன்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாமெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ எல்லாத்துக்கும் முன்னால் முக்கியமான விஷயம் பேசிக்கலோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி. என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான், இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான், நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும், ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகணும், அப்படியே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை வளர்ந்தா அப்படின்னு. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆளுண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது. பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர, ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷனுண்டு கொடுத்து தொழிலுண்டு கொடுத்து முன்னேற்றம் உண்டு கொடுத்து ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஆஃப் ஆஃப் போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கிறோன்னு அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான் பொருளாதாரத்தை விட நீ ஃபஸ்ட்டுக்கே உன கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கணும், அப்படியே சுற்றி கையில் எடுத்துக்கண்டா தான் முழு கண்ட்ரோல் உன கையில் வரும், இல்லை அவ்வளோதான் அப்படி என்ற பண்ணியே அனுப்பினதுனால இவன் வளமையாக நல்லா சிரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான். ஒரு அளவாக தான் நம்ம என்ன செய்யணும். இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் என்ன ஃப்யூச்சர் பிளானில். அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணுமென்றது, அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணுமென்றது, அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன முற்படுத்தி பேசக்கூடிய என்று பொது ஒழுக்கங்கள் என்று செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து என்ன மார்க்க ரீதியாக இதில் என்ன இருக்கு, மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம். யாராக இமாம்கள் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது ஜென்ரலாக ஃபித்ரத்தில் எல்லாருக்கும் இருக்குது, இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும் இப்படி தான் பழகணும். ஆனால் இன்றைக்கி அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது, நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது. அல்லது இந்த இஷ்கண்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி பேசி பேசி எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு போகிற அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறது இல்லை அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது ஒரு அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க. எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள், அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள் இப்படி இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோட சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசும். ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாரும் இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள ஒன்று ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது, ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்ரத்ன்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள் காலங்கள் நம்ம வாழக்கூடிய இடம் இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே. அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும். இதன் ஊடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை தான் சரியானது இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு வந்திருக்கும். சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால் இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும் அங்கீகரிக்கும், ஃபித்ரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும் சொல்லும். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறதில்லை அங்கீகரிக்க போகிறது இல்லை. இது பேசிக்காக ஃபித்ரத்தை பற்றி விளங்குறேன்னா இதுதான் தலைப்பு, இதுக்குள்ளே நம்ம எதையும் விளங்கிக்கலாம். ஃபித்ரத் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொள்ளணும், ஃபித்ரத்ன்றது மனசு ஒத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்றதுக்கு அவன் சாலிகான பெண்ணாக இருக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கணும். ஏன்னா ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும், மனசு ஒத்துக்கணும். சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்ரத்தில் என்ன செஞ்சிருக்கும், மாற்றம் இருக்கும். சாலிகான பெண்ணாக இருந்து பயோவெல்லாம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் மைண்ட் செட்டில் இருந்தால் கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம். ஃபித்ரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது பல காரணங்களால் மாறிப்போயிருப்பாங்க. இப்படி மாறிப்போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீஸில் எடுத்தோம்னா அப்போ இது மட்டும் தான் கூடாது, மற்ற எல்லாமே என்ன செய்யும் கூடுமென்று எடுத்தால் ஃபித்ரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும், ஃபித்ரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும், அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் அது சரி வராது. ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம ஃபித்ரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது, நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம் மாறி இருக்கிறோம், இந்த படங்களை பார்த்து பார்த்து சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கி சாதாரணமாக கார்ட்டூன் இமேஜ்களில் கூட இந்த சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்கு சின்ன பிள்ளைகள் அப்படின்னு என்ன செய்யுது வருது. அதாவது இந்த குடும்ப உறவு அப்படி என்று சொல்கிறதே, கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கான உறவுகள் தான் என்னது குடும்ப உறவு என்ற சிந்தனை போக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்படியான ஒரு நிலையை ரசூலுல்லாஹோட வாழ்க்கையிலே சஹாபாக்கோட வாழ்க்கையிலும் நீங்கள் காணவே முடியாது. அந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல இருக்கும், ரெண்டு பேரும் மனம் ஒத்த விஷயமாக இருக்கும், சாலிகான ஒரு சிந்தனை போக்குள்ளவங்களாக இருக்கணும். எதுலேயுமே மிதமிஞ்சி போகிறது கூடாது என்ற அடிப்படையில் இதுலேயும் நம்ம எல்லை கடந்து போகிறது ஃபித்ராக்கு என்ன செய்யும்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்போது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க் சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய், சிந்தைக்கு விருந்தாய், கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய், உறவாய், உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற, பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற, இந்த அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதியிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து
2: ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற

பக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகி விடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்து விடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாம் எல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலே ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசாக இன்னொரு ஆன்மீகம், மொதல் ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அதைவிட கொடுமை கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும் பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு, வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு, ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலைய விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை, இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள், நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும்,
இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லிம்கள்.

0: அப்படிதானே? நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி, பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து, ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும், இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழுகிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி தெரியுமா வருவார், ஒரு வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்க இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை, யாரு பஞ்சாபு தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராத், நிம்பல் எங்கே போனின் நம்பல் எங்கே, எப்படிதான் அவனை காட்டுவாங்க. இப்படிதானே ஒரு முஸ்லீம் கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கு எந்த ஊரு நம்பல்கு எந்த ஊரு சேட்டு வர்றான் போறான் இப்படி, ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகள், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு, சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு, முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு, முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும் ஒரு பிரிவும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா? ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ழா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பிஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம்? அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையை சார்ந்த பிஹெச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர். ஏன், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற, அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன் தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்படிதானே பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு. அப்படிதானே பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மனவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர், அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ், அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதை கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்துக் கொடுத்து தமிழுலகத்தின் கலில் ஜிவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் தமிழ் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள் குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அப்படி போகிற இடங்களில் எல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவ்வளவு ஏன்? நம்முடைய இலங்கை நாட்டிலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தமிழர்கள் என்கிற பிரிவில் ஒரு சமூகம் இருந்தாலும், அங்கே இருவருக்கும் இடைப்பட்ட சமூகமாயிருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிற யாரும் தங்களுடைய தாய்மொழியை சிங்களம் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? இதையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை நமக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்குரிய சக்திகள் மிக தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதனால் தான் என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறது என்று எண்ணுகிற போது, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ மொழியால் தமிழர்களாக மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது? முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் என் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாளிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே ஆண்டான் அடிமை என்கிற பாகுபாடு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு யாரும் வாழ முடியாது. இப்படி சில அடிப்படை காரணங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதனால் தான் யார் தங்களுடைய சுயநலங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்களோ, யார் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடை வரும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த மக்கள் இணைகிறார்கள்? ஏனென்றால் என்னதான் தமிழ் மொழி என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாலும், இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அல்லது ஒரு மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்துவதற்குண்டான அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்தில் இருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து எம்புகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது யார் என்றால், உங்களுக்கு விஞ்ஞான வகுப்பிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கேளிர், யாரும் ஊரே யாதரும் யாவரும் கேளிர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தரப்பட்டது. என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சார நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற பலதரப்பட்ட மனிதர்களின் அந்த டிஎன்ஏ என்கிற அந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்க்கிற போது, அவர்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்கிற விஷயம் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனுக்கு துணைவியாக படைக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். அதற்குண்டான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் சொல்லுகிற போது, இது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே மார்க்கமாக, படைத்த இறைவனை வணங்க சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது. என்ன அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது? எப்படி ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாய் ஒருத்தியாக இருக்க முடியுமோ, அந்த தாய்க்கு இவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை ஒருவராக இருக்க முடியுமோ, அதே போன்று வானத்தை பூமியை அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்கவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை இங்கிருந்து வாணிபம் செய்ய வந்தவர்கள், இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு அந்த வணிகத்தோடு இந்த உண்மையை சொன்ன போது நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்குத்தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அல்லது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார்? அந்த நாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டிலே, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு எப்படி பல பிரிவுகளாக, பல சாதி அமைப்புகளாக சமூக மக்கள் இருக்கிறார்களோ, இதே போன்று ஏதோ ஒரு சாதி அமைப்பை பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் எங்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். வாணிபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை சொன்ன போது, படைப்புகளை வணங்காதே, படைத்தவனை வணங்கு என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சொன்ன போது, இது அறிவுபூர்வமாக இருக்கிறதே, இது உண்மையாக இருக்கிறதே, இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறதே என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள். இப்படித்தான முஸ்லிம்கள் இப்படித்தான இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்படித்தான இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதைப் போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்த எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர, நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்கு தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக, தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காள தேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண் முன்னால் நீ சீமாந்திரா நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்ப தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல் யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும், யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் இல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவனங்கே இருக்கிறான், வெள்ளை வெளையர்கள் இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவன் அங்கே இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவன் அங்கே இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழலில் பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்றவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டித் தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆரத்தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற, அவர்களுக்கு காயப்பு ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கத்தில் இருப்பதெல்லாம் உண்மை, இந்த மார்க்கம் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்தில் இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரியமிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது, நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. காசு கொடுத்து ஒரு மதம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றால், காசு இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாமே, காசு கொடுத்து ஒருவனை மாற்ற முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவனை மாற முடியவில்லையே, அப்படித்தானே? மாற்ற முடியுமா? இந்த 25-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கு நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்களுக்கு பிறகும் அதே சினிமா நடிகனுக்கு தான் ரசிகனாக இருக்கிறான். ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவனையே மாற்ற முடியாது எனும் போது ஒரு மதத்தில் இருந்து உள்ளவனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியும்? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது சாதாரணமான விஷயமா? அவன் பாதிக்கப்பட வேண்டும், அவன் எங்கேயாவது நசுக்கப்பட வேண்டும், அவன் இனத்தை சொல்லி அவன் காயப்படுத்தப்பட வேண்டும், நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து எனக்கு எதிலே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிலே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனை அவன் தள்ளப்படும் போது அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம் ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதம் மாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் படைக்கப்பட்ட எவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்தில் இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்திலே இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்பிடமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும் எந்த புரட்சியாளராக இருந்தாலும் நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள் அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள் அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணனாக இருந்தாலும் ஏன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமை கொண்ட தலைவனாக தளபதியாக இருந்தாலும் மனிதன் என்கிற ரீதியில் எல்லோருக்கும் மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம் புனிதங்களை மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் தான் இறை தூதர் நபிகள் நாயகம். அவருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றவர் தான் அபூபக்கர். அவருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிரபலங்கள் யார்? கலீஃபா உமர். அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். முஸ்லிம்களின் எதிரி என்று அறியப்பட்டவர்கள் கூட இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்குவதே தங்களுடைய கொள்கையின் முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்கப்படவும் இல்லை, அச்சடிக்கப்படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவிகள் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏன், சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்று சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார், இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எமுகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அரசர். எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள், அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள், ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள், பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன், பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியின்கள் என்கிற பெயரில் இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட, பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பள்ளின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறை தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில். அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள், பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறை தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மைந்தக்கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை இறை தூதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கே உள்ள போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃப ஹாலுக்க, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பான். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போனா, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது பெருமைக்குரியதே அல்லாது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு, அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறை தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது, அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார் இறை தூதரே, முகமதே நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன், இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்து விட்டு இறை தூதர் போகிறார். இப்படியே 3 தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு 3 தினங்களும் இறை தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமது, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்ல எத்தியோப்பியா என்று சொல்கிறோம், இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கண்ணங்களெல்லாம் ஒட்டி வாடிய வயிறோடு உலர்ந்த ஒரு நிலையோடு தான் உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை, சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால், ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று அவன் அமெரிக்கன் சப்போர்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்டராக இருப்பான். சிங்கப்பூர் மலேசியா என்பது இரண்டுக்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும் இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை. ஒரு தேசம் அமெரிக்காவின் சப்போர்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்தில் இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறை தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்க அண்டை தேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிக பெரும் புள்ளிகளை ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக் கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். போய் நஜாஷி மன்னர் அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகர் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளைப் போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலை தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவில் என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழமா பணமா, மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழா, அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது, ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்போ உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதைப் போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன் படைக்கப்பட்டவன் சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. எப்படி ஒரே மனிதனாக, ஒரே நிறம் கொண்டவனாக, ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன், இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார். சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலங்கள் இல்லை. அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம், அவரை கேட்டவுடனேயே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பல டாக்டர் பட்டங்களை வாழ்ந்தவர். எந்த அளவிற்கு அறிவுசாலி என்றார், எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால், அன்றைய நேரத்தில் ஒரு மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மகாராஜா எனக்கு தனிப்பட்ட முறையில் காரியதரிசியாக அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரை தன்னோடு வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த இடத்தை அடையவில்லை. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சமூகத்திலே சமநிலையையும் சமத்துவத்தையும் காணாததால் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலே அவர் பிறந்து விட்டவரால், இத்தனைக்கும் கல்விமான், சிந்தனைவாதி, மிகப்பெரிய அறிவு சிற்பி, ஒரு தேசத்தின் சட்டத்தையே வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அவர், ஒரு சமூகத்திற்கே ஒரு விடிவெள்ளியை உண்டாக்கி கொடுத்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்திருப்பார். ஆனால் சமநிலை அவருக்கு கிடைக்காமல், சமத்துவத்தை அவர் அனுபவிக்காமல், அவர் அடைந்த அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் சொல்லி மேல்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கரும்பலகையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கரும்பலகையை அம்பேத்கர் அந்த சாக்பீஸை வைத்து கரும்பலகையை தொட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த வகுப்பிலே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து துவைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் அம்பேத்கர். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மாபெரும் மன்னருக்கு, மிகப்பெரிய ராஜாவுக்கு காரியதரிசி அம்பேத்கர். அப்படி அந்த மன்னர் போகும்போது பின்னாடியே அந்த கோப்புகளை ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார். இந்த காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் என்றால், நடந்து வருகிறார் என்றால், அவரை சாதாரண தரையில் நடக்க விட மாட்டார்கள், சிகப்பு கம்பளத்தை விரிவிப்பார்கள். ஆனால் இந்த ராஜா அவனுடைய ஒரு தனிப்பட்ட கட்டளை, தான் போகும்போது தனக்கு பின்னால் அம்பேத்கர் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு கீழ்த்தட்டு சமூகத்திலே பிறந்தவன், அறிவாளியாகவே இருந்தாலும் கூட, மன்னர் நடக்கிற சிகப்பு கம்பளத்தில் அவன் பாதம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னர் அப்படி நடந்து போக போக அந்த சிகப்பு கம்பளத்தை ஒருவன் அப்படி சுருட்டி கொண்டே வருவான். என்ன, அம்பேத்கர் காலத்தில் பற்றக்கூடாது. இப்படியெல்லாம் சமூகத்தில் பல பேர் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, இப்படியெல்லாம் சமூகத்திலே பல பேர் அந்த சமத்துவ நிலையை அனுபவிக்காமல் கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டதன் விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த மால்கம் எக்ஸ், அவருடைய பெற்றோர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் வெள்ளை இனத்தவர்கள், இந்த தேசம் இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம், கருப்பனே உனக்கு என்னடா இங்கே உரிமை என்கிற அந்த கோஷத்தை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது, அந்த புரட்சியை விளிம்பாக அவர் சமத்துவம் எங்கே இருக்கிறது என்கிற தேடலில் இறங்குகிறார். இறுதியில் இஸ்லாம் அவருக்கு கிடைத்த போது இஸ்லாத்தை இருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வளவு ஏன், தமிழ் சமூகத்திலே பெரியாரிய சிந்தனையை ஏற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரியாரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் பெரியாரை தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த பெரியாரிய சிந்தனையை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த பெரியார் தாசனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிதானே? ஏன்னா நம்முடைய வயதிற்கு, நம்முடைய அனுபவத்திற்கு நாம் எல்லாம் பெரியாரின் காலத்தில் வாழ்ந்ததில்லை. அந்த பெரியாரின் சிந்தனையை, பெரியாரின் தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் தாசன். அவருடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் பெரியார் மீது இருக்கிற மோகத்தினால் அவர் தனக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டாரு, பெரியார் தாசன் என்று வைத்துக் கொண்டார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், பல மதங்களை விமர்சித்துக் கொண்டே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், இந்த பெரியாரிய கொள்கையை சார்ந்திருக்கிற எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் தான் பேசுகிறோம், இஸ்லாமிய மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. அந்த குற்றச்சாட்டை உடைப்பதற்காக இதோ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா மதங்களும் போலிதான் என்று சொல்லி அவருடைய வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் திருச்சியில் அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அல்லாவாவது குல்லாவாவதுன்னர். என்ன சொன்னாரு, அல்லாவாவது குல்லாவாவதுன்னார். ஆனால் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது? வாழ்க்கையின் பெரும்பகுதியை பெரியாருக்கு தாசனாக கழித்தவர் தன் வாழ்வின் கடைசி பகுதி வரும்போது அல்குரானை படிக்க ஆரம்பிக்கிறார். 7 ஆண்டுகள் ஆய்விலே இறங்குகிறார். திரும்ப திரும்ப அல்குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறார். அதில் இருக்கிற எந்த கருத்தையும் அவரால் பொய்ப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு தத்துவ பேரறிஞர். தர்க்கத்தில், தர்க்க ரீதியாக அவருடைய சிந்தனையில் வருகிற அத்துணை கேள்விகளுக்கும் விடை அந்த குரானில் இருக்கும் போது, இத்தனை காலம் தான் கட்டி காத்த, இத்தனை காலம் தான் பிரச்சாரம் செய்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, அந்த கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி அப்துல்லா என்று அல்லாஹ்வின் அடிமைன்னு தனக்கு பேர் மாத்தி கடைசியில் மறைந்து போனாரே, அவர் பார்க்காத புகழா, அவருக்கு கிடைக்காத பணமா, அவர் எந்த துறையில் இல்லாமல் இருந்தார், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேராசிரியர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே விசிட்டிங் ப்ரொஃபசர் என்கிற அளவிற்கு புகழ் பெற்றவர் தான், திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார், அவருக்கு தெரியாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை, எந்த அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் பேச வேண்டும் நினைத்தால் அரை மணி நேரத்தில் அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும், அப்படித்தான் ஒரு செல்வாக்கோடு இருந்தார். ஏன் கடைசியில் இஸ்லாத்திற்கு வருகிறார், அல் குர்ஆனை படிக்கிறார், அதில் இருக்கிற உண்மை அவருக்கு புலப்படுகிறது, தர்க்க ரீதியாக அவருக்கு எழக்கூடிய அத்துணை சிந்தனைகளுக்கும் கேள்விகளுக்கும் விடை அதிலே இருக்கிறது என்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், சினிமா நடிகை மோனிகா கவர்ச்சி பெண்ணாக கூட, கவர்ச்சி நடிகையாக கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் என்கிற செய்தி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார், அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு கிடைக்காத புகழா, அல்லது அவருக்கு கிடைத்திருக்காத பிரபலம் தான், இன்னைக்கு தான் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியல, இன்னைக்கு நடிகை மோனிகா ரஹீமாவாக மாறியதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியல, ஆனா அந்த அம்மா சினிமா நடிகையா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, முஸ்லிம்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல, இந்த இஸ்லாத்தில் இருக்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றார்களோ, இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டவர்களில் பல சிந்தனைவாதிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்களோ, இப்படி ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர இது யாரிடத்திலும் திணிக்கப்படவில்லை, இது யாரிடத்திலும் பகிரங்க அதாவது வற்புறுத்தப்படவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், நிர்பந்திக்கப்பட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இஸ்லாமே செல்லாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை, யார் விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. என்ன அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை யாரால் சொல்ல முடியுமா, நம்மோடு சென்றவரிடம் வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை, அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள், நம்மிலே பல பேர் நமக்கு பெற்றோர்கள் இல்லை, எங்கே போனார்கள், அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இறந்து போனார்களே, எங்கே போனார்கள், நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம், நாமும் ஒரு கட்டத்திலே போகத்தான் போகிறோம், அது எப்படி நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கை என்றதை நாம் நம்புகிறோமோ அதே போன்று நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இறைவனை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம், இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் என்கிற கொள்கை இதிலே சொல்லப்பட்டதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாரும் இருக்கிறார்கள். இல்லை என்றால் சமூகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் தலைவர்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்ட யாரும் இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனம் சொல்ல சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தேசத்தின் பிதா என்று காந்தியை எப்படி நாம் மதிக்கிறோமோ அதே அளவிற்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன, அவர் சொல்கிறார், அரசியல் சக்தியாக பாரதத்திற்குள் நுழைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது. முகமது நபி அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கை மீதும் எத்துணை உறுதி போட்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தி பார்க்க தெளிவு. இத்தகைய உறுதியான மனோபாவத்தை அன்றைய சூழ்நிலையில் அவர் உண்டாக்கி கொண்டது ஆச்சரியப்படத்தக்கது. இத்தகைய ஒரு உறுதியால் தான் மனித வாழ்க்கைக்கு புறம்பான நிலையில் இருந்த காட்டரபிகளை கொண்டு உலகில் சரிபாதி பகுதியிலே வெற்றி கொடி நாட்டினார். இத்தகைய வெற்றிக்கு காரணம் முதலாவதாக முகமது நபி கொண்டு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான விசேட பயானினை வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: கண்ணியத்துக்குரிய நண்பு வாலிபர்களே, இந்த சிறிய நேரத்திலே உங்களுக்கு நான் எதை சொல்ல போகிறேன்? மூத்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் எமக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்ல இந்த அறிவுரை, நான் எனக்கு நீங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுரை இது. மூன்றே மூன்று விஷயங்கள் தான் எம்முடைய வாழ்வில் இது ஆழமாக பதிந்தால், எம்முடைய வாழ்வில் இது செயல்பாடாக இருந்தால், எம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும்? ஒரு மனிதனாக, ஒரு அழகுள்ள படைப்பாக, சிந்தனை உள்ள படைப்பாக, எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் ஏன் என்னை படைக்க வேண்டும்? என் வாழ்வின் குறிக்கோள் என்ன? என் வாழ்வின் லட்சியம் என்ன? எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது? எதற்காக வாழ்ந்தேன்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விக்கெல்லாம் என்னுடைய வாழ்வில் பதில் தெரிந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்போது இருப்பது போன்று இருந்திருக்காது. நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம், முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம், அதற்கு முன்னால் எம்முடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம், குழந்தையாக இருந்தோம், பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பில். இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம், அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம், சம்பாதிப்போம். அதற்கு பிறகு திருமணம் செய்வோம், அதற்கு பிறகு குழந்தை பெறுவோம், அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம், அந்த வீட்டில் எம்முடைய குடும்பத்தோடு வசிப்போம். அதற்கு பிறகு காலம் மாறும், வயதாகுவோம், எமக்கு குழந்தைகள் பிறக்கும், எம்முடைய குழந்தைகள் சம்பாதிப்பார்கள், எம்முடைய வாழ்வு இறுதி எல்லைக்கு வரும். வருமாவராதா? எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட முடியுமா? முடியாது. ஒரு நிலைமைக்கு எம்முடைய வயது வரும். ஒரு நோய் படுக்கையில் நாம் இருப்போம். எம்மை சுற்றி யாருக்காக நாம் வாழ்ந்தேமோ, யாருக்காக செல்வத்தை சம்பாதித்தோமோ, எந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக எம்முடைய நேரங்கள் அனைத்தையும் அளித்தோமோ, அந்த நோயுடைய படுக்கையில் கூட அவர்கள் எமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பான், சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருப்பான், துபாயில் வேலை செய்து கொண்டிருப்பான். எம்முடைய மனைவி, அவளும் நோய் படுக்கை, எம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அப்போது அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்ப்பான், அப்போது உணர்வான் இதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம் என்று. செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நான் வாழ்ந்தேன், இந்த நோயுடைய படுக்கையில் அந்த செல்வம் எனக்கு என்ன உதவி செய்தது? உறவுகளை சேர்ப்பதற்காக போராடினேன், அந்த உறவு இந்த நோயுடைய படுக்கையில் எனக்கு எதை செய்தது? எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆப்பிள் போன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அந்த நிறுவனர் மிகப்பெரிய செல்வந்தர், உலகத்தின் பெயர்களையும் பட்டங்களையும் வாங்கி குவித்தவர். அவர் மரணமாகக்கூடிய தருவாயில் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் வாட்ச் இதுவும் ஒரே மணியை தான் காட்டும். சைனாவில் தயாரிக்கப்பட்ட அந்த வாட்சும் ஒரே மணியை தான் காட்டும். அப்படியா இல்லையா? ஆப்பிள் வாட்ச் வாங்கினா அமெரிக்காவில் உள்ள டேட்டா காட்டும், இந்தியாவில் காட்டாது இல்ல? எல்லாம் ஒரே நேரம் தான். நான் போட்டிருக்கக்கூடிய ஆடை இதுவும் என் உடல் அழகை மறைக்கும். மற்றவர்கள் எளிதாக அணியக்கூடிய அந்த ஆடை அதுவும் உடல் அழகை மறைக்கும். இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தேன், இவ்வளவு புகழை சேர்த்தேன், இதுதான் வாழ்க்கை என்று இரவு பகல் மாறாமல் இந்த சமூகத்திற்கு எதையாவது புதிய சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து போராடினேன். ஆனால் இப்போதோ நான் நோய் படுக்கையில், நான் சம்பாதித்த நிறுவனமோ என் தொழிலாளிகளோ என் செல்வமோ இந்த நோய் படுக்கையில் என்னோடு இல்லை. இப்போது உணர்கிறேன், இதற்காக நான் வாழ வேண்டியதில்லை என்பதை. எல்லோரும் உணர்வார்கள், செல்வத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன், தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே செல்வத்தை அர்ப்பணிப்பதற்காக தன்னுடைய உறவுகள் போட்டியிடுவதை பார்க்கும் போது உணர்வான், இதற்காகவா நான் சம்பாதித்தேன் என்று. புகழையும் பட்டங்களையும் பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன் உணர்வான், இதற்காகவா நான் வாழ்ந்தேன் என்று. இன்றைய வாலிபர்களின் குறிக்கோளை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று என்ன சொல்லுவார்கள்? யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் பாங்க, அப்படியா இல்லையா? அல்லது ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும் பாங்க, அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் பாங்க, அட்லீஸ்ட் ஒரு டப் மாஸ் செய்யணும் பாங்க, டப் மாஷா அது செஞ்சு அப்லோட் பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும் பாங்க, அப்படியா பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும் பாங்க, அப்படியா?

குறிக்கோளற்றதாக ஏன் வாழ்ந்தேன் என்றுதான் அவன் கருதுவான். என்ன சொல்லவில்லை, நீ விளையாடாதே, படிக்காதே, நீ எதையும் செய்யாதே, எந்த குறிக்கோளோடும் வாழாதே, நீ வாழ் உன் வாழ்வு என்பது வீணானது, அப்படியே வாழ்ந்து மறைந்து விடு என்று சொல்லவில்லை. எதை வேண்டுமானாலும் செய், எதில் வேண்டுமானாலும் உன் கவனத்தை செலுத்து. நீ பார்க்க வேண்டிய பார்வை அதில் படைத்த இறைவனின் அனுமதி இருக்கிறதா, என் ரசூலின் அனுமதி இருக்கிறதா, இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையில் முதலிடத்தை அடையும் வரை போராடு. நீ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன், படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவன், நீ இரண்டாவது தரமோ மூன்றாவது தரமோ பின்னால் வரிசையோ உன்னிடமில்லை. ஏன்? உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ வர வேண்டிய பாதை முதல் பாதை. உன்னை உலகம் பின்பற்ற வேண்டும். நீ யார் என்பதை ஒட்டுமொத்த உலகம் அறிந்து கொள்ளும் வரை உன் பாதையில் முன்னேறுவது உன் மீது கடமை என்பதை உணர்ந்து செயல்படு. விளையாட்டா, முதலில் வா. படிப்பா, முதலில் வா. பொழுதுபோக்கா, முதலில் வா. தீனா, முதலில் வா. அழைப்பு படியா, முதலில் வா. இரண்டாவது மூன்றாவது இடம் இது உனக்கல்ல, இது மற்றவர்களுக்கு. இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் கொள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தானே படைத்தான். படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் தானே வாழ்கிறோம். அவன் தான் எம்மையும் படைத்தான். அவன் படைத்து நீங்கள் இந்த உலகத்தில் செல்வீர்கள், நிம்மதியோடு வசிப்பீர்கள், எந்த கவலையும் உங்களுக்கு வராது என்றெல்லாம் அவன் இம்மை படைக்கவில்லை. அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும், இறுதியாக அனுப்பப்பட்ட குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வலனபுலுவன்னக்கும், உன்னை படைத்தேன், உன்னை சோதிப்பேன், எல்லா வழிகளிலும் சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன். நீ பொறுமையாளனாக இருந்து அதில் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் பொறுமையோடு சகித்து வாழ்கிறார்களோ, அதில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ, அந்த முயற்சிக்கு கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு படை தளபதி தன் படைக்கு எப்படி வழிகாட்டுவானோ அதுபோல் தான் மனித இனத்தை படைத்த அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்து வழிகாட்டுகிறான். சோதனை வரும்போது தோலாதே, கவலைகள் வரும்போது நெருங்கி விடாதே, உறவுகளை செல்வத்தை உன்னிடத்திலிருந்து நான் எடுக்கும் போது சோர்வடைந்து விடாது. நீ முன்னேறு, உன் வாழ்வின் இலக்கை நீ அடையும் வரை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. இந்த உலகம் அல்ல உன் வாழ்வின் இலக்கு. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இதுவல்ல. வாழ்ந்து பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம்? சூரியன் உதிப்பது யாருக்காக? சந்திரன் வருவது யாருக்காக? நட்சத்திரங்கள் உரிப்பது யாருக்காக? மனிதனே, உனக்காக. சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக, சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக, நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன்? இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனக்காக, நீ படைக்கப்பட்டது அவனுக்காக. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்கிறது அதை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து, யஅலமூன ظاهிரம் மினல் ஹயாத்தி துன்யா, அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களைத்தான். ஆனால் அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் மறைமுகமாக அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, அவலம் யதஃபக்கரு ஃபி அன்ஃபுஸிஹிம், உன் நஃப்ஸையே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? மா ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் ஒரு உண்மைக்காக இல்லாமல், ஒரு சத்தியத்திற்காக இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. வஜலின் முசம்மா, அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் மேலும் கேட்கிறான், அஃப ஹசிப

0: அன்னம خلقناكم عبثا. மனிதா, உன்னை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டானா? ஒரு குறிக்கோள் இல்லையா? ஒரு லட்சியம் இல்லையா? وانكم الينا لا ترجعون. நீ மீண்டும் இந்த இடத்திலே கொண்டு வரப்பட மாட்டாயா என்று குர்ஆன் கேட்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான். நாம் வாழ்வது படைத்த இறைவனுக்காக, நாம் மரணிக்க போவது படைத்த இறைவனுக்காக, அடுத்த உலகத்திலே மீண்டும் இறைவனை எம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது அவனை சந்திப்பதற்காக, அவனை சந்திப்பது அவனுடைய திருப்தியை அடைவதற்காக. இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குறிக்கோளாக, லட்சியமாக அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கும் போது, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது என்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது என்ற வாழ்வோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் மரணப்படுக்கை, எழுந்து நடக்க முடியவில்லை. அதுவரை அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு முன்னால் யாரும் பள்ளியில் இமாமாக நின்றதில்லை. ரசூலுல்லாஹ் தனக்கு முடியாத காரணத்தால் அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். மூன்று நாட்கள் கடைசி நாள் திங்கட்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி நாளுடைய அந்த தொழுகையை பார்ப்பதற்காக தங்களுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றுகிறார்கள். அகற்றி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள், அவர்களின் தோழர்கள் அபூபக்கருடைய தலைமைக்கு முன்னால் தொழுகையில் நிற்கிறார்கள். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண படுக்கையில் ஒரு புன்சிரி பேசியிருக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் விரிவுரை செய்யக்கூடிய அறிஞர்கள் அந்த சிரிப்புக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள்? மரணப்படுக்கை மரணமாக கூடிய நாள், ஒட்டுமொத்த சமூகத்தையும் விட்டு பிரியக்கூடிய அந்த நாள், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் சிரித்தார்கள்? அந்த சிரிப்பின் அர்த்தம் என்ன தெரியுமா? என் தூதரின் மகிழ்ச்சியின் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? தன் வாழ்வின் பொழுது தான் இல்லாமலும் தன் கட்டளைக்காக இன்னொருவரை தலைமை தாங்கி ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் இது. என் ரசூல் எமக்கு பாடம் இல்லையா? என் மரணமாகும் போது நான் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைவேன்? நான் சம்பாதித்த செல்வத்தை கொண்டா அது எனக்கு என்ன பலனை தரும்? நான் வாங்கிய பட்டத்தை கொண்டா, டாக்டர், இன்ஜினியர், MBA என்ற பட்டங்களை கொண்டா அது மரணத்தின் போது எனக்கு எதை தரும்? மையத் என்ற பெயரை தவிர. என் குழந்தைகள் உறவுகளா? 3 நாட்கள் அழுவார்களா? மனைவியாக இருந்தால் ஐதாவுடைய காலம் வரை என்னை நினைப்பாளா? அதற்கு பிறகு வயது இருந்தால் அவளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அனுமதிப்படி வேறொருவரை திருமணம் செய்து வாழ்ந்து விடுவாள். என் குழந்தை அவனுடைய வாழ்க்கையை தேடி ஓடிவிடுவான். எதை இந்த உலகத்தில் நான் கொண்டு போகப் போகிறேன்? நான் மரணிக்கக்கூடிய தருவாயில் நான் இந்த உலகத்திலே சாதித்தது எது? எதை இந்த மக்களுக்கு செய்தேன்? எதை என் சமூகத்திற்கு செய்தேன்? எதை என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தேன்? என் வாழ்வால் வாழ்ந்தவன் யார்? இந்த கேள்வி எம்மை துரத்தினால் இது போதும் என் வாழ்க்கையின் வெற்றியை அடைவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தோள்பட்டையை பிடித்து ஒரு முறை உலுக்குகிறார்கள். இப்னு உமர், கவனி, குன் ஃபித் துன்யா கன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். உமரின் மகனே, இந்த உலகத்திலே வாழ். ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ, ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, அது போன்ற வாழ்வில் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது? ரசூலுல்லாஹ் ஏழ்மையில் வாழச் சொல்கிறார்கள். எதையும் நோக்கமாக கொள்ளாமல், எதையும் குறிக்கோளாக கொள்ளாமல், ஒரு ஏழ்மையில் பணம் சம்பாதிக்காமல், எதையும் தேடாமல் அப்படியே இபாதத்தில் வாழ்ந்து மரணிக்க சொல்கிறார்கள் என்றுதான் பலர் இந்த ஹதீஸை புரிந்திருக்கிறார்கள். யாருக்கு இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டதோ அந்த நபித்தோழர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? இப்னு உமர் சொல்கிறார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு என் தூதர் எனக்கு சொன்ன வார்த்தையின் அர்த்தம், இதா அம்சைத்த ஃபலா தந்ததிரி சபாஹ், மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே, காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து செல். சுப்ஹானல்லாஹ், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ், இப்படித்தான் ஒருவன் வாழ வேண்டும் என்று. உன் பெயரை, உன் கண்ணியத்தை, நீ செய்த பணியை, உன் வாழ்வின் அர்ப்பணிப்பை ஒரு உயிர் உணர்ந்தால் போதும், உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அர்த்தமும் அதில்தான் உணர்ந்து, அதில்தான் அடங்கி இருக்கிறது. அப்படி வாழ்வில் வாழ்கிறேனா, அல்லது நோக்கமில்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல், எதையும் என் வாழ்வில் சுமக்காமல், கால் போன போக்கில், என் நண்பன் போன போக்கில், என்னை சுற்றி இருந்தவர்களுடைய போன போக்கில், இதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோளா? வாழ்வின் குறிக்கோளை முதலில் முடிவு செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை முடிவு செய்யும். இரண்டாவது, ஒரு மனிதன் வெற்றியுடைய வாழ்வை வாழ்வதற்கு, ஒரு வாலிபன் தன்னை தயார்படுத்துவதற்கு, இந்த உலகில் எதையும் அவன் சாதிப்பதற்கு, எல்லா துறையிலும் அவன் முன்னேறுவதற்கு, தன்னையும் தன் சமூகத்தையும் வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வதற்கு, இரண்டாவது அவன் உள்ளத்திலே சுமக்க வேண்டிய மிக முக்கியமான குறிக்கோள், தன்னை படைத்த இறைவனோடு தொடர்பு கொள்ளுதல். யார் என்னை படைத்தானோ, யார் என் உயிருக்கு சொந்தக்காரனோ, யார் என் பேச்சுக்கு சொந்தக்காரனோ, யார் எனக்கு உணவை கொடுக்கிறானோ, யார் என் தாகத்திற்கு தண்ணீரை தருகிறானோ, என் குடும்பத்தை யார் உருவாக்கினானோ, நான் படிப்பதற்கு செல்வத்தை யார் உருவாக்கினானோ, இப்படிப்பட்ட சூழலில் என்னை யார் வாழ வைக்கிறானோ, அவன் யார், அவனோடு என் தொடர்பு என்ன? அவனை பிரிந்து வாழ்கிறேனா, அவனை சேர்த்து வாழ்கிறேனா? அவனுக்கு நான் யார் என்று தெரியுமா? அவன் என்னை நினைவு கூறுவானா? என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா? என்னை பார்த்து ஆனந்தம் அடைவானா? ஆம், படைத்த இறைவன் படைப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைவான், படைத்த இறைவன் படைப்பை பார்த்து ஆனந்தம் அடைவான். இப்போது அந்த படைப்பு தனக்கு கட்டுப்படும் போது, அந்த படைப்பு தனக்கு அடிபணிந்த படைப்பாக மாறும் போது, இங்கே என் வாழ்க்கையில் இறைவனுடைய கடமைகள், அவனை தொடர்புபடுத்துவதற்கு இருக்கக்கூடிய காரணிகள் எம்முடைய வாழ்வில் எங்கே? குறிப்பாக ஐன ஸலா. முஸ்லிம்களே, என் வாலிபர்களே, உங்களுடைய செவிகளை கொஞ்சம் கொடுங்கள். தொழுகை என்ற கடமை உங்களுக்கு கடமை, கடமையா இல்லையா? கடமையா இல்லையா? கடமையா இல்லையா? தொழுகை விரும்பினால் தொழலாம், விரும்பவில்லை என்றால் தொழ வேண்டாம் என்று சொல்பவர்கள் உண்டா? உண்டா? தொழுகை கடமை, அதுவும் எப்படிப்பட்ட கடமை? தொழுதால் முஸ்லிம், தொழவில்லை என்றால் முஸ்லிம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரக அஸ்ஸலா ஃபக்கத் கஃபர், அவன் காஃபிராகிறான், தொழுகையை விடுபவன். அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்று சொல்கிறது. இன்னொரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை விடுவதை பாவம் என்று சொல்கிறது. பெரும்பாவத்தில் அவன் இட்டுச் செல்லும், அது அவனை குஃப்ரை நோக்கி அழைத்துச் செல்லும் என்று சொல்கிறது. இந்த கருத்து வேறுபாட்டுக்கெல்லாம் நான் போகவில்லை. ஆனால் எமக்கு முன்னால் வாழ்ந்த என் நபி தோழர்கள், நபியின் தோழர்கள், அவர்கள் தொழுகையை விடுபவருக்கு கொடுத்த மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா? யாருடைய தலைமையில்? உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அப்து ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய தலைமையில், அபு ஹுரைராவுடைய தலைமையில், இப்னு அப்பாஸுடைய தலைமையில். ஏன் இந்த உம்மத்தில் ரசூலுக்கு பிறகு கண்ணியமான அபூபக்கருடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிராகிறான். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், நான் சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்த்ததில்லை. தொழுகையை விடுவது குஃபர் அல்லது பெரும் பாவம். இன்னொரு அறிஞர்களுடைய கருத்தின்படி அது குஃபருக்கு தான் இட்டு செல்லும். ஃபஜ்ரை தொழாதவர்கள் எம்மில் உண்டு. இதே கல்லூரியில் 2 ஆண்டுகள் நான் படித்திருக்கிறேன். இமாம் முஅத்தினும் 4 பேரும் நின்று தொழுத காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறேன். 1000-1100 முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த ஹாஸ்டலுடைய வளாகத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு இந்த பள்ளியில இடம் இருக்காது. அது மற்ற தொழுகையில் 2 சஃபை தாண்டாது. இந்த வயதிலேயே தொழுகையை பொடுபோக்காக கருதுபவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை உறுதியோடு கடைபிடிக்க மாட்டார். மீதி எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் தொழுகையை பாதுகாப்பவன் நாளை வறுமையில் வெளிச்சத்தோடு வருவான், அல்லாஹ்வின் உதவியோடு வருவான். தொழுகையை பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ நாளை வறுமையில் இவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். மா ஃபிரௌன வகாரூன வஉபை இப்னு கலஃப், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களா? தொழுகையை பாதுகாக்காதவன் ஃபிரௌனோடு காரூனோடு உபை இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு ஒன்று சேர்க்கப்படுவான். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. قران சொல்கிறது, பின்னால் வரக்கூடிய மக்கள் ரசூலுக்கு சஹாபாக்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களுடைய சமூகம் اضاعوا الصلاه, தொழுகையை பாலாக்கும், வீணடிக்கும். தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாஉஸ் ஸலா என்றால் அஹ்ரூஹா நஉகாதிஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவார்கள். என்ன அர்த்தம்? சூரியன் உதயமானதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை என்ன? எல்லாரும் சொல்லணும், என்ன தொழுகை? என்ன தொழுகை? துஹரா. என்ன தொழுகை? ஃபஜ்ர். நாம் எப்போது தொழுகிறோம்? எப்போது தொழுகிறோம்? சூரியன் பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்லாஹ், சூரியன் உதயமானதற்கு பிறகு. பலர் எழுந்த அவசரத்தில் 9 மணி ஆனா காலேஜில் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு ஓடுவோம். ஆனால் அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் உறங்குவோம். யா அல்லாஹ் எப்படி மாறிவிட்டோம் பாருங்கள். உலக வாழ்க்கையின் வெளிப்படை எமக்கு முக்கியமாக தெரிகிறது. மறுமையில் எம்மை வெற்றியடைய செய்யக்கூடிய தொழுகை பொடுபோக்காக தெரிகிறது. தொழுகையை விடுவதெல்லாம் 5-10 ரூபாயை தொலைத்தது போல் எமக்காகிவிட்டது. சினிமா தியேட்டர்களில் படம் பார்த்துக் கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம். அதற்காக ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை ஃபுட்பாலை பார்த்துக் கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம். அதற்காக அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹுவை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடக இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமா? தொழுகையை பாலாக்குவார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழமாட்டார்கள். இவர்களுக்கு என்ன கூலி? ஹையா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான். தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவறவிடுபவர்கள். தொழுகை ஏதோ கடமை அல்ல, தொழுகை இறைவனுக்கு தேவை அல்ல. நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாமோ ரப்புக்கு தேவை கிடையாது. அதை வைத்திருவன் என்ன செய்ய போகிறான்? அவனை புகழக்கூடிய கோடான கூடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய இரண்டு சஃப் அவனை என்ன செய்துவிடப் போகிறது? அது உனக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு, உன் குறிக்கோளை அடைவதற்கு, உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். உன் வாழ்வில் பிரச்சனையா, இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். கவலையா, இரண்டு ரக்அத் தொழுகு, இஸ்தஈன் பிஸ்ஸலா, அல்லாஹ் வெற்றி அடிப்பான். கடனா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. குடும்ப பிரச்சனையா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. பரீட்சையில பாஸ் ஆகணுமா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யணுமா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. இறை தொடர்பை ஏற்படுத்து, மிகப்பெரிய பலத்தை கொண்டு வா. அதுதான் உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் வெற்றியாக மாறும். வாழ்வின் குறிக்கோளை அடைந்து கொள். இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்து. தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேணுவான். தொழுகையை பாலாக்குபவன் எல்லாவற்றையும் பாலாக்குவான். மூன்றாவது, உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களாக ஆக்கிக்கொள். ஒரு மனிதன் மது குடிக்கிறான், ஒரு மனிதன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான், ஒரு மனிதன் தவறான செயல்களை தன் வாழ்வில் தொடர்ந்து செய்கிறான், இதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அவனோடு இருக்கக்கூடிய நண்பன். கல்லூரி வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இதை நீ தேடவில்லை என்றால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்வியாக மாறிவிடும். இதை தேடிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு நண்பன் எப்படியோ அப்படித்தான் இன்னொருவன் இருப்பான். ஃபல்யன்ஸுர் அஹதுக்கும் மன் யுகாலில் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார், அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி, நீ செல்லக்கூடிய பாதையின் வெற்றி, இந்த ஒட்டுமொத்த வாழ்வும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 7774 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: யா அல்லாஹ், நான்காவது முறை மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அந்த மதுவை குடித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஹக்கன் அலல்லாஹி அய் யஸ்கியஹு மின் ரதகத்தில் கபால். நான்காவது முறை அவன் மீண்டும் அதை செய்தால், மூன்று அவகாசத்திற்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்காக தொழாம இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை. நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான். நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே. வேண்டுமா ரதகத்துல் ஹபால்? முஸ்லிம் வாலிபர்களே, இல்ல மாஷால்ல, எல்லாரையும் பார்த்து கேட்கல, கேளுங்க. அவங்கள்ட்ட போய் ரதகத்துல் ஹபால் வேணுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு? யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. போர்னோகிராபி இல்லையா நம்மள்ட்ட? மாஸ்டர்பேஷன் இல்லையா நம்மள்ட்ட? ஹோமோசெக்ஸ். இத்துணை செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை. அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஸ்டர்பேஷன், இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம். இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது. ஒன்றை கேட்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓபன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான். யாரும் இல்லை அவனை சுற்றி. வெளியே, அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? பார்ப்பானாதற்கு பிறகு, பார்ப்பானாதற்கு பிறகு பார்ப்பானா? மூடி விடுவான், நிறுத்தி விடுவான். எதையாவது கையில் வைத்து இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். நான் கேட்கவா ஒரு வார்த்தையை? உன் நண்பனின் காலடி சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை, உன் ஹாஸ்டல் வார்டனுக்கு அவருடைய காலடி சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை எந்த பார்வையும் மறையாத, எந்த செவிகளுடைய சப்தமும் எல்லாம் செவி ஏற்கக்கூடிய, எல்லாம் அவனுக்கு வெளிச்சமோ, எதுவும் அவனுக்கு மறைய முடியாதோ, எல்லா மறைவான ஞானங்களும் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தால் கூட யார் பார்ப்பானோ, நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக யார் இருப்பானோ, நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக யார் இருப்பானோ, நீங்கள் குறைவாக கூடுதலாக எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் யார் எம்மோடு இருப்பானோ அந்த இறைவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை? உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் நண்பன் பார்த்து உன்னை இழிவானவனாக கருதி விடுவான் என்பதற்காக நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை சதா நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் உரிமையாளனுக்கு நீ கொடுக்கவில்லை? இதை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضا. நாளை மறுமையில் என் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும், திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும். ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றி விடுவான். யார்? நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் அவர்கள் யார், விபச்சாரம் செய்வார்களா? இல்லை. இணை வைத்தார்களா? இல்லை. தொழமாட்டார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய நன்மைகள், அவன் தொழுகை, அவன் நோன்பு, அவன் நல்லறங்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். ஏன்? தனிமை என்று வந்தால், யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், அவனை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால், இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான், அதை மீறி விடுகிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்தில் ஹலாலாக்கிக் கொள்கிறான். இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விபரீதம் மிகப்பெரிது. மரண நேரத்தில் நமக்கு தெரியும், கபரில் வைக்கப்பட்ட மண் ரப்புக்க என்று கேட்கும் போது நமக்கு தெரியும், ரப்பு யார், ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிவிட முடியுமா? அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கும் போதும் நான் தவறான படங்களை பார்த்துக் கொண்டிருந்தான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, இந்த பாவத்தில் எல்லாம் விடுபட்டு இவ்வாழ்வை சீராக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை சுத்தி என்னைக்குமே நல்ல உங்களை வச்சுக்கோங்க. தொழுகையாலேயே வைத்துக்கொள், தொழுகை உனக்கு இயற்கையாக வரும். நோன்பாலேயே வைத்துக்கொள், நோன்பு உனக்கு இயற்கையாக வரும். பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள், பாவத்தை பாவமாகவாவது கருதுவாய். இல்ல, என் நண்பர்கள் எல்லாம் சிகரெட் அடிப்பாங்க, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்மோக்கிங்ல இருந்து விடுபட்டவன் தான், அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்க தான் பெண்களோட போவாங்க, நான் போக மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும். ஒன்று, அதை அனுமதிப்பாய் செய்வதற்கு. இரண்டாவது, உள்ளத்தில் இயற்கையாக மாறும், இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று மறுமா வராது. தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய அறையில் இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய். ஆயிரம் பயான் கேட்ப, ஆயிரம் அறிவுரைகளை கேட்ப, ஆயிரம் தாழ்வாவை கேட்ப, ஏறாது மண்டையில. ஏன்? நீ அதை பார்க்கறத பாவமா பார்க்கல? ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடியவரிடத்தில் நட்பு வைத்தால் நீயும் துடிப்பாய், இயற்கையாக உள்ள துடிக்கும். ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஃபல் யன்துரு அஹதுக்கும் மை யுஹாலி. இரண்டாவது, ஹயா, வெட்க உணர்வை கொண்டு வா. இறைவன் உன்னை பார்க்கிறான், நீ தொழுகையை விடுவதை அவன் பார்க்கிறான், நீ மது குடிப்பதை அவன் பார்க்கிறான், நீ தவறான பழக்கத்தை செய்வதை அவன் பார்க்கிறான். உன் பெற்றோர் பார்க்காமல் இருக்கலாம், உன் நண்பன் பார்க்காமல் இருக்கலாம், அவர்களுடைய பார்வையிலிருந்து நீ மறைக்கலாம், போன்ல ஆயிரம் செக்யூரிட்டி கூட போட்டு நீ மறைச்சிருக்கலாம், உன் பேஸ்புக்ல என்ன இருக்கோ, உன் வாட்ஸ்அப்ல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் போட்டு நீ மறைச்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். சிலருக்கு அவகாசம் கொடுப்பான், சிலரை இழிவுபடுத்தி விடுவான். அவன் நாடுபவர்களே, நாடியவர்களை இழிவுபடுத்துவான். உன்னை மக்கள் கண்ணியவானாக பார்க்கலாம். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், இந்த மக்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் இறைவன் என் மீது போட்டிருக்கக்கூடிய திரைக்குதான். அந்த திரையை இறைவன் அகற்றினால், என் பாவங்கள் வெளியே தெரிந்துவிட்டால், உலகத்தில் ஒருவன் கூட உன்னை மதிக்க மாட்டான். உன் மனைவியை உன்னை விரட்டி விடுவாள். அவ்வளவு பாவங்களை நாம் சுமக்கிறோம். நான் யார் என்று எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர்களை பற்றி பேசும்போது அவரை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நபியின் மகன், நபியின் மகன், நபியின் மகன். எவ்வளவு சோதனைகளை கடந்து வருகிறார். ஒரு அரசபையில் ஒரு அமைச்சரின் வீட்டில் வேலையாளாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. அந்த பெண், அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள், ஹை தலக், என்னோடு வந்து சேர்ந்துகொள். கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, சேர்ந்துகொள். ஒரு பெண் கதவை அடைத்து என்னோடு சேர்ந்துகொள் என்று அழைக்கிறாள். ஒரு வாலிபர், பெருமையா, ஒரு நீண்ட வாழ்க்கையை நபியோடு வாழவில்லை. கொஞ்ச காலம் தன் தந்தை இடத்தில் படித்த பாடம் அவ்வளவுதான் அவருக்கு. அதற்கு பிறகு மிசிறில் அந்த அரசவையில் தான் அவருடைய வாழ்க்கை. சிறு வயதில் அவருடைய கற்ற பாடம் அந்த நேரத்தில் நினைவு வருகிறது. அந்த பெண் அழைக்கும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாக்கட்டும், இது தவறு, இது குற்றம், யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அவன் பார்க்கிறான். பாதுகாக்கட்டும். அந்த பெண் அழைக்கும் போது அவருடைய உள்ளத்தில் வந்தது இந்த வெட்க உணர்வு. அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் எப்படி நான் பாவம் செய்வது? நீ செய்யக்கூடிய பாவம் சிறிதாக இருக்கலாம், அதை நீ யாருக்கு முன்னால் செய்கிறாயோ அவன் மகத்தானவன். செய்யக்கூடாது. மஅதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. காலம் கஷ்டம், சிரமம், எம்மை சுற்றி நாம் பார்ப்பதெல்லாம் கவர்ச்சிகள், ஆசைகள், உள்ளம் தேடும். ஸுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத், மனிதனுக்கு ஆசைகள் எல்லாம் விருப்பமாகிறது, அலங்கரித்து காட்டப்படுகிறது. ஹுப்பு ஷஹவாத், அதில் முதலாவது அல்லாஹ் என்னுவதே மினன் நிசா, பெண்ணைத்தான். எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டுச் செல்லவில்லை, பெண்களை தவிர. இயற்கை, அதுவும் இந்த வயதில் என்னுடைய சூழல் அதை தேடும். ஒரு பெண்ணோடு பழகுவதற்கு என்னுடைய வில்லம் விருப்பம் கொள்ளும். அவளோடு பேசுவதற்கு, பேஸ்புக் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு, வாட்ஸ்அப் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு உள்ளம் தேடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலம் அஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். ஒரு வாலிபனுக்கு தேவையான மிக முக்கியமான கூட குணம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஜுலுன் தலபத்துஹு இம்ராஅத்துன் தாது மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை ஒருவனுக்கு கொடுப்பான். அவன் யார் குடும்பமுள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது அவன் சொல்லுவான், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தவன் நான். எந்த திரையும் மூடி இருக்கலாம், இந்த கதவும் அடைத்திருக்கலாம், அல்லாஹ்வின் கதவை யார் அடைப்பது? அல்லாஹ்வின் பார்வை யார் தடுப்பது? இரண்டாவது, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, உன் எஜமானன், உன் கணவன் என்னை கண்ணியமோடு வாழ வைத்திருக்கிறான், அழகான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநீதம் செய்பவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். என்ன அர்த்தம்? ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார். ஒரு வாலிபர் வந்து கேட்டார், விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள். கோபப்படல, கோபப்படல, கேட்பது ஹராம், கோபப்படல. ஒரே வார்த்தை சொன்னார்கள், உன் தாயிடத்திலே சென்று செய். தாயிடத்திலா? உன் சகோதரிடத்திலே செய். சகோதரியிடத்திலா? சாட்சி மாமியிடத்திலே போய் செய். அவரிடத்தில் இது எப்படி சாத்தியம்? சொல்ல சொன்னார்கள், நீ செய்ய விரும்பக்கூடிய அந்த பெண் தாய் இல்லையா? இன்னொருவரின் சகோதரி இல்லையா? இன்னொருவரின் உணர்வு உட உறவு இல்லையா? உன் தாய்க்கு எப்படி துரோகம் செய்ய மாட்டாயோ, உன் சகோதரிக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ, உன் மாமிக்கு உன் குடும்ப உறவுக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ, அது போன்று இன்னொரு பெண்ணுக்கு எப்படி நீ துரோகம் செய்யலாம்? இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய இன்னஹு லா யுஃப்லிஹு அஸ்ஸாலிமூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குணம் அதை சொன்னது, இந்த பெண்ணோடு நான் சேர்வது ஒன்று, சேராமல் இருப்பது ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொன்று கண்ணியம், இவள் இன்னொருவரின் மனைவி. சுப்ஹானல்லாஹ். அப்படி பாருங்கள் பெண்களை, பெண்கள் கவர்ச்சி பொருள் அல்ல. இன்று எப்படி நம்முடைய உள்ளம், எந்த பெண்ணுடைய கிளாஸ் ரூம் அழகா இருப்பாளோ அவள்கிட்ட தான் பேசுவோம் போய், இயற்கை அது, அவங்கள்ட்ட தான் போய் ஹோம்ஒர்க் கேட்போம், அது இயற்கை. ஆனால் நீ உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம், அவள் கவர்ச்சி பொருள் அல்ல, அவள் ஒரு உயிர், அவளுக்கு உணர்வு இருக்கிறது. உலகம் பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆக்கலாம், ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு பார்க்கும், ஒரு பெண்ணை மதிப்போடு பார்க்கும். எனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை திரும்பாது என்று என் இறை கட்டளையை ஏற்று செயல்படும் குல்லில் முஃமினீன முஃமின்கான ஆண்களுக்கு சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்தட்டும், கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை பார். கவர்ச்சி பொருளாக, உன் இச்சையை தீர்க்கக்கூடிய பொருளாக ஒரு பெண்ணை பார்க்காதே. நபியின் வழிமுறை அல்ல. முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. ஷைத்தான் உன்னை தூண்டுவான், அடுத்து அந்த பெண்ணை எங்க பார்க்க வேண்டுமோ அது அந்த பார்வையின் பக்கம். அதற்காக என் சகோதரி, என் தோழி, கண்ணியத்தோடு நாங்கள் பழகுகிறோம், நேசத்தோடு நாங்கள் பழகுகிறோம், இதற்கும் அனுமதி உண்டு என்றெல்லாம் ஆதாரம் தேடி போயிடாதீங்க. மார்க்க வரம்பு இருக்கிறது, விதிமுறை இருக்கிறது. அதை பேணி ஒரு பெண்ணோடு எந்த நேரத்திலே பேசலாம், எப்படி பேசலாம், எதற்காக பேசலாம், அதை தெரிந்து ஒரு பெண் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்தால் தலை குனிந்து ஹராம் ஹராம் என்று சொல்ல சென்று சொல்ல சொல்லவில்லை. ஒரு பெண் வந்து ஏதாவது விஷயத்தை எங்கே இந்த கால இந்த இந்த பிளாக்குக்கு எப்படி போகணும்னு கேட்கும்போது ஹராம் ஹராம்னு பேசாம போக சொல்லல, அதை தைரியமாக கண்ணியத்தோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லி திரும்பு. ஆனால் நட்பு என்ற பெயரில், தோழி என்ற பெயரில், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகுகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று அழகு அல்லது ஈர்ப்பு, அதுதான், வேறொன்றும் இல்லை. அது உனக்கே தெரியும். ஏன் அதே நட்பை அந்த கிளாஸ்லேயே அழகு குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பில் எல்லாம் அழகுதான், நம்முடைய பார்வைக்கு அழகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் ஏன் பேச மாட்டாய், ஏன் இந்த பெண்ணிடத்தில் பழகுவதை போன்ற அந்த பெண்ணிடத்தில் பழக விரும்ப மாட்டாய்? அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு உன் தாயின் மீது வருமா, உன் சகோதரியின் மீது வருமா? அதுதான் உள்ளத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. எப்படி உன் உறவுக்கு அநீதம் அளிக்க மாட்டாயோ, அது போன்ற அந்த பெண்ணுக்கும் அநீதம் அளித்து விடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு தூரம் நீண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தின் வாலிபர்களின் வரலாறு. இன்றைய நேரத்தில் ஹலாலான முறையில் வாழ கற்றுக்கொள். உனக்கு விருப்பம் இருக்கிறதா, ஆசை இருக்கிறதா, திருமணம் செய்ய முடியவில்லையா, அதை விட்டு ஒதுங்கிக்கொள். ஹராமை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்து விடாதே, ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதி அளித்தால் இந்த மூன்று தான் நம்முடைய வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். இறுதியானவற்றில் தோற்றுவிட்டாய் உன் வாழ்வே தோல்வியாகிவிடும். இன்று உன் வாழ்க்கையின் லட்சியமாக ஐ லவ் யூ என்ற வார்த்தை இருந்தால், ஒரு பெண்ணை அடைவதுதான் நோக்கம் என்றால் அது இல்லை வாழ்க்கை. திருமணம் முடித்து 2 மாதத்தில் உணர்ந்து கொள்வாய், அது இல்லை வாழ்க்கை என்று. பெண்ணை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை வாழ்ந்து செல். அந்த பெண்ணும் உனக்கானவள் அல்ல, மௌத்தான 1 மாசம் அழுவா, அவ்வளவுதான், மறந்துட்டு போயிருவா. உன் வாழ்க்கை அதை நோக்கமாக கொண்டல்ல. ஒரு பெண்ணிடம் தோற்றவன் எல்லாவற்றிலும் தோற்றுவிடுவான். பெண்ணையே நோக்கமாக கொண்டு வாழாதீர்கள். முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், எம்மை ஒரு மிகப்பெரிய நோக்கம் இயக்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் வெற்றி அடைவதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கு தேவை வாழ்வை உணர்ந்து கொள். ஏன் படைக்கப்பட்டாய் என்று உன்னிடத்திலே கேள். இரண்டாவது, உன் இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கிக்கொள். மூன்றாவது, நல்லவங்களை சுத்தி வச்சுக்கோ, அவ்வளவுதான். வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம் உனக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் முடிவு வெற்றியாக மட்டுமே அமையும். அப்படிப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை மாற்றுவானாக. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. எம்மால் பிற சமூகம் வாழ்ந்தது என்ற நிலையில் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த வாய்ப்பை அமைத்தமைக்கு இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும் அரபிக் கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான கூலிகளையும் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய முழுமையான அருளையும் அல்லாஹ் தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக
4: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
5: www.muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல.
5: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உதுவான இல்லா அலல் ழாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலிலே படுத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்தி கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து

எழுதியிருப்பவர் அஷேக் முகமது பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். முகமது பின் ஜமீல் ஜெய்னு என்பவர், இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவர் ஆவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் தான் ஷேக் முகமது பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மூத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மூத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வ சுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் ஸஹீஹான ஹதீஸ்களிலிருந்து, சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம், ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டுச் செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா ஒத்தா இஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா ஒத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மினல் கிதாபி வ சுன்னா ஸஹீஹா, குர்ஆன் ஸஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றியெல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வ சுன்னா ஸஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மின ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக்கின் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக், நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள்.
அதுபோல்

0: حكم الدخان والتدخين على ضوء الطب والدين مارك مرتوى அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு அவர்கள் காணப்படுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும் அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாஇஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள் சிறப்பம்சங்கள் இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள் முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் அல் இஸ்லாமு தீனு தௌஹீத் இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும் அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான் அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான் எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான் இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும் அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும் எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன் எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும் அதே போன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சி செய்ய வேண்டும் நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும் இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது சின்னொரு வணக்கமாக இருந்தாலும் நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும் அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மிஉ வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்ப இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமந்து பில்லா ஒமலாஇக்கத்திஹி வகுத்துபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிர் வல் கத்ரி ஹைரிஹி என்று நம்ம சொல்லக்கூடிய அர்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான, அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள், இவைகளையெல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலதுன் வாதிஹதுன் மஃஹூமா. இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லு கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள். இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மாத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன். இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேற ஆன்மீகம் வேறன்னு இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால் அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல் அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது. திருமணத்தை மார்க்கம் என்கிறது. அரசியலில் வழிகாட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதல் இஸ்லாம் ரூஹ் தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யாரென்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்த கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை. இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம், அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி பூறுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி பூற முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா, இதுதான் அந்த புரோகிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை திறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாஹ்னு ஓபன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்தியா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம், சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம், குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமெனே நாம் இந்த புரோகிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக, இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக, இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று 2 பிரிப்பதில்லை. 5வதாக, இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதேபோல 6வதாக, இந்த மார்க்கத்தில் புரோகிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும், இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லீம் வானொலி. முஸ்லீம் வானொலி,
3: உங்கள் முஸ்லீம் வானொலியில்
2: சிந்தனை.
4: ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு. ஓ மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால் நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது. ரைட், தௌபாவை அல்லாஹுக்காக செய்வோம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க. பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது. இதெல்லாம் வித்தியார்த்திகள். அதனால் ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம்? யா அல்லாஹ், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார். இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்றது. ரைட், அந்த தௌபா இல்லை. தௌபாவுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம் என்ன, செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழிதீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத்தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தி பேங்க்ரப்டானவன், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில், நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலஹு வலா திர்ஹம், யாருக்கு தீனாரும் திருகமும் இல்லாமல் போகிறதோ அவர்தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்க தீனார் திருகம் இல்லாமல் போனால், இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளை கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி, இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும்போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யார்? எல்லாம் லாஸ்ட். அவர தொழுக, அவர நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார்? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்ளிஸ் என்று சொல்லாலே சொன்னார். அப்போ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ரஹீக்குல் மக்தூம் என்ற ஹதீஸ் அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கடைசி பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள். கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள் அந்த கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு, மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹு மின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திர்ஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும்? ஹசனாத் செய்யாத் தான் இருக்கும். நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திர்ஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கணும். நம்ம பழி தீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய் விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சு ரெண்டு துவா கட்டிட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானுன்னு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்றா, மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவனை குறைய தேடுறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவுல வலா குவ்வத் இல்லா பில்லாஹ், அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள். ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க. என்னென்ன அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வரணுன்னால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை. இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பெயரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது, அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அனைவரும் வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை, ரைட்? வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி. இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோட, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை. இப்போ என்ன செய்கிறார் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
5: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் உங்கள் முஸ்லிம் வானொலியில். வரலாற்று நிகழ்வுகள்.
6: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். பின்னர் சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். இதை பற்றி நாம் முன்பே அறிந்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கிய அந்த பிரயாண கூட்டத்தார் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் விலைக்குவி விற்றார்கள். சிறுவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பார்ப்போர் எல்லோரையும் கவர்ந்திழுத்து கொண்டிருந்தது. ஊரே திரண்டு ஏலம் கேட்க குவிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மூதாட்டி மிகவும் குறைந்த பணத்தை இடுப்பில் முடிந்து கொண்டு ஏலம் கேட்கச் சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள், செல்வந்தர்கள், அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையை போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே? அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதைக் கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது. அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும். அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கிறார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான், மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு, ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள், இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள் என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரில் இருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர் அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்துக் கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன் அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பதை போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன், அதுவரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி, அதற்கு முன் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள்களை வணங்குவது சிறப்பானதா, இல்லை ஒரு இறைவனை வணங்குவது சிறப்பானதா என்று கைதிகளிடம் தனது பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களின் கனவுகளுக்கு விளக்கமும் தந்தார்கள். அதாவது, ரொட்டி துண்டுகளை காகம் கொத்தி செல்வது போல் கனவு கண்டவரிடம், உன்னை கொல்லப் போகின்றனர், உனக்கு மரண தண்டனை தரப்படும், உன்னுடைய தலை மட்டும் தனியாக துண்டித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அரசருக்கு பலரசம் தருவது போல் கனவு கண்டவரை நோக்கி, உன்னை மூன்று நாளில் விடுதலை செய்யப் போகின்றனர், நீ பழையபடி அரசரிடம் வேலைக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பின் இருவரும், தாங்கள் கனவே பார்க்கவில்லை, உங்களிடம் பொய் கூறினோம் என்று கூறினார்கள். இதில் எது உண்மை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமல்லவா? உடனே அவர்கள் அந்த பலரசம் கொடுப்பது போன்று கனவு கண்டவனிடம், நான் தவறிதும் செய்யவில்லை, பொய்யான காரணத்தால் என்னை சிறையில் அடைத்துள்ளனர், நீ அரசனிடம் சென்ற பின் என்னை பற்றி சொல் என்று கூறினார்கள். சில நாட்கள் சென்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல ஒருவன் மரணித்து விட்டான், மற்றொருவன் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அரசரிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டான். ஆனால் அவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அரசரிடம் கூறுவதை மறந்துவிட்டான். இப்படியே சுமார் 7 வருடங்கள் சென்று விட்டன. 7 வருடங்களுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு வருகின்றது. அதில் 7 கொழுத்த பசுக்கள் இருக்கின்றன, அதை 7 நோஞ்சான் பசுக்கள் சாப்பிடுகின்றது என்பது போன்ற வித்தியாசமான கனவு ஒன்றும், மேலும் 7 செழிப்பான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களும் அவரது 2வது கனவில் வருகின்றது. இந்த கனவுகளில் ஏதோ அர்த்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த அவர்கள் தனது மந்திரியிடம் தான் கண்ட கனவை கூறி, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்று கேட்க, அதற்கு மந்திரி அவர்களோ, எனக்கு ஒன்றும் இதில் அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை, இது உங்களுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று அந்த மந்திரிகள் கூறினர். அப்பொழுது அந்த நேரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றிக்கொண்டிருந்த அந்த வேலைக்காரனுக்கு சிறையில் இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவன் மன்னரிடம், எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்திருப்பார் என்று கூறினார். மேலும், என்னை சிறைக்குச் செல்ல அனுமதியுங்கள், ஏனெனில் சிறையில்தான் அவர் உள்ளார் என்று கூற மன்னர் அவருக்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து அந்த வேலைக்காரர் சிறைக்குச் சென்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் மன்னர் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து வரும் 7 வருடங்கள் மிக செழிப்பானதாகவும் மகசூல் தரக்கூடிய வகையில் இந்த நாடு இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்து வரும் 7 வருடங்களில் சொல்ல முடியாத வண்ணம் பஞ்சம் பரவி கிடக்கும் என்று மன்னர் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை கூறினார்கள். அர்த்தத்தை கூறியது மட்டுமல்லாது, அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் கூறுகிறார். முதல் 7 வருடங்களில் விளைச்சல் மிக அதிகமானதாகவும் அதிக மகசூடன் நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அச்சமயத்தில் கதிர்களை அறுவடை செய்து அதிலுள்ள தானிய மணிகளை தனியே பிரித்து எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள். அடுத்து வரும் 7 வருடங்களில் மிகுந்த பஞ்சம் நிலவும். அச்சமயத்தில் அந்த கிடங்கில் கிடக்கும் கதிருடன் கூடிய தானியங்களை சிறிது சிறிதாக பிரித்தெடுத்து தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கதிர்களிலிருந்து முன்னரே தானிய மணிகள் பிரித்து எடுத்து விட்டால் அது கெட்டுப்போய்விடும். ஆனால் இப்படி வைத்திருந்தால் அவ்வாறு நடக்காது என்று சிறந்த யோசனையும் அந்த வேலைக்காரனும் கூறினார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வேலைக்காரனுக்கோ இதிலுள்ள அறிவு கூர்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அப்படியே மனிடம் கூறினான். தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கூறியது மட்டுமின்றி அந்த பஞ்ச காலங்களில் எப்படி கையாள்வது என்று சரியான திட்டத்தையும் கூறியிருக்கிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. எனவே உடனே சிறைக்கு சென்று அவரை அழைத்து வா, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய தேவை நமக்கு இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று, வா என்னுடன், மன்னர் உனக்கு விடுதலை அளித்து விட்டார் என்று கூற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வர மறுத்தார். முதலில் நான் செய்யாத தவறிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காமல் நான் வெளியே வரமாட்டேன், என்மேல் ஒரு பழிச்சொல் சொல்லப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுதலை அளிக்காமல் நான் வரமாட்டேன் என்று கூற, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை அழைத்து நான் என் முதலாளியின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டேனா என்று விசாரணை செய்யுமாறு கூறினார். எனவே அரசர் அந்த பெண்களை எல்லாம் அங்கு வரவழைக்கின்றார். உடன் அமைச்சரின் மனைவியும் அங்கே வந்தார்கள். வந்த அந்த பெண்கள் எல்லாம் இவர் நல்லவர், இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று சாட்சி கூறினர். மேலும் தவறு செய்த அந்த அமைச்சரின் மனைவியும் மன்னர் முன்னிலையில், நான் தான் அவரை என்னுடன் அழைத்தேன், இது என் மனதில் ஏற்பட்ட தவறான எண்ணம், எப்பேற்பட்ட மனதிலும் தவறான எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அந்த தவறிலிருந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். இவ்வாறு தனது தவறை அனைவரிடமும் கூறிய பின்னரும் மன்னிக்காமல் இருப்பது மூமின்களுக்கு அழகு கிடையாது. அது மட்டுமல்லாது தவறான எண்ணம் மனதளவில் மட்டுமே உண்டானதே அன்றி அதில் தவறு நடக்காமல் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டான். அந்த தீய எண்ணம் மனதளவிலேயே வந்து சென்று விட்டது. தான் நிரபராதி என்று உறுதியான பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர சம்மதம் தெரிவித்தார்கள். வெளியே வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசரே வரவேற்றார். தன் அருகிலேயே அவர்களை வைத்துக் கொள்ள விரும்பினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டுமெனில் நிதியமைச்சர் பொறுப்பு வேண்டும் என கேட்டார். அதற்கு காரணம் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிக அதிகப்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரானார். எகிப்து தேசத்தின் 2வது பெரிய பொறுப்பில் அமர்ந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பாகவும் அதிக விளைச்சலும் இருந்தது. அதனை பத்திரமாக சேமித்தனர். அதற்கு அடுத்து வந்த 7 ஆண்டுகள் மிக அதிக வறட்சி காணப்பட்டது. அச்சமயத்தில் அதனை பயன்படுத்தினர். மக்களுக்கு தானியம் பங்கிட்டு அளிக்கப்பட்டது. அதை அப்படியே அளிக்கப்படவில்லை, பணம் வாங்கி கொண்டுதான் அளித்தார்கள். அப்படி பணம் இல்லாதவரிடம் வேலை வாங்கி கொண்டு தானியங்களை அளித்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்ததால்தான் மிக சிறப்பான முறையில் வறட்சி காலம் கையாளப்பட்டது. பஞ்சகாலத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தான் நோன்பு இருந்து மக்களின் பஞ்சத்தை போக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக அழகு பொருந்தியதாக காணப்பட்டாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையே மிக அதிக அளவு நேசித்தார்கள். கஷ்டகாலத்தில் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தால் மக்களின் பஞ்சத்தை சிறப்பாக போக்கினார். அல்லாஹ்வும் அவரை கைவிடவில்லை. தன் அழகால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக எகிப்து நாட்டின் உயரிய பொறுப்பில் அமர வைத்தார் அல்லாஹ். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. அவரவர் நிலைக்கு ஏற்றால் போல் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய மன தைரியத்தாலும் பொறுமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கையாலும் இதை நாம் எதிர்கொண்டோமே ஆனால் வாழ்வில் உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்
2: முஸ்லிம் வானொலி muslimvanoli.com.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபி அவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்து சேர்த்துச்சு. யார தக்வா கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்ல, ஒன்றுமே இல்ல, மரம் இல்ல, கனி இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் காணி கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் உள்ளுக்கு. அன்னாலக்கிஹாதா, இங்க மரம் இல்ல, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்ல, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலக்கிஹாதா காலத்துவமின் இந்தில்லா, அல்லாடப்புறத்திலிருந்து கிடைச்சு, அல்லாடப்புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதுதான் குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு? அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரு நாள் ரசல்லா அலிசல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. நபிக்கும் பசி, அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க, அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபியவன் கேட்டாங்க, மகளே எங்காலம்மா? இது அல்லாடப்புறத்திலிருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, ஏந்த மகளையும் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டான். ஏந்த மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹு தஆலா ஆக்கிட்டான் சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு, மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ரூம் உள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க அல்லாஹ் தஆலா கனி கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாம அல்லாஹ் தஆலா கொடுப்பான், சபவோட கொடுப்பான். அலி ரழியல்லாஹு அன்ஹு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. மிஸ்கீன் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்ட்ட சொன்னாங்க, எடுத்துட்டு வாங்கண்டு. ஃபாத்திமா சொன்னாங்க, இது மட்டும்தான் இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க, கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும்பொழுது அவர் கேட்கிறார், எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் தாங்க வாங்கிக்கோங்க. 140 வாங்கினாங்க, 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மல்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. மல்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா.

அல்லாஹ்ட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இதை பல சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. நபி அவங்க கேட்பாங்க தபூக்கு, நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபி அவங்க கேட்பாங்க உஹதுக்கு, ஏதோ கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா இப்படிதான் கொடுப்பேன். நான் அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறார், மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன், ஆனா ஹம்மி தைனி, என்ன கவலை, என்ன கடன், நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹானல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மய்யிதன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல், அல்லாஹ் பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 1/8 பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும், இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 1/8 பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 ஆக பெருக்கினா சுமார் 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார், ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தார். ஏன்னா அவருடைய நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுமோ அல்லாஹ் கிட்ட, அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிட்ட கொடுக்கிறேன், அவருக்கு கொடுக்கிறேன், இவருக்கு கொடுக்கிறேன்ன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லா இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹுவோட வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமர் புள்ளைகள், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க, ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமரிகள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குல நபிக்கிட்ட வந்து சொன்னாங்க, அரசு நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன், அப்ப இக்கரன்னு செய்யும் யார முடிச்சா, கண்ணிய பெண்ணை முடிச்சியா, விதவைய முடிச்சியா? அரசு இல்ல, விதவையை தான் முடிச்சேன். அல்ல விக்கரன் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதுன்னு சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, ஏண்ட வீட்டில் வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்தில் குமரிகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி என்ற அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் அரசுல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது, நபிக்கிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உகதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்துறை சேர்த்து தானே அரசுல அடைக்கணும், என்ன மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனி அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களா? தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபர தோண்டினா பல பல மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுத்தான். இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனைய போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல, அந்த பேரிச்சப்பழத்தை அப்படி குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன் சொல்லி ரசல்லா அலி செல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தாங்க. எல்லா கடனாளிகளுடைய கடனையும் அல்லாஹு தஆலா நீக்க வச்சாங்க.

0: அப்ப அல்லாஹ்கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான், காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபை கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான்னு தெரியாது. மூணாவது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத் தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபு பக்கர் ரலியல்லாஹு வீட்டுல, விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல, பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபுறம் அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்க செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி ஒரிக்குது எவ்வளவு பேருக்கு, ஒரு பத்து பேருக்கு. மாமிசம் இருக்குது ஒரு பத்து பேருக்கு. சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன். அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்குவான். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அப்ப அல்லாட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும் அல்லாட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது, அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்துல நடக்கும் பொழுதே அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், வித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாக இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்பச் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்த இன்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகளெல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்ற அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாம் எல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மத்? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபர்ஸக்குடைய ஒரு வாழ்வு உண்டு, மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி, மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு.
3: அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லுங்கம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள் பெண் இனத்தை, மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டு நாள் மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் ஐந்து கடமையையும் ஈமானின் ஆறு அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாம் எல்லாம். அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, அவருடைய குடும்பம் எது, எத்துணை மக்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு, அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன, எதை நம்மிடத்திலே அல்லாஹுடைய ரசூல் எதிர்பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம் அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்துணை பேர்கள்? நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா? இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணியதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ, கபருடைய வாழ்வை குறித்தோ, மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்குனாக்கும் அபத்தம் வன்னக்கும் இலையினாலா துருஜாவோன், நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும் நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும், மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும், எந்த மரத்தை சார்ந்து எந்த மரத்தை பின்பற்றி வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஇன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனிஸ்ஸிராத்தில் நாக்கிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களாகத்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அடுக்கடுக்கான வசனங்கள் திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன், சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டு விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள், அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால் மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம் வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும் தோழர்களே. ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு, உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும், நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும், காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும் நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு, அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள் தோழர்களே. ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வல்தன்லுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில், நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம், நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே, அந்த மன்னரை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்க போகிறதே, அந்த வாழ்வுக்காக நம்மிடத்திலே என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள் உத்தம தோழர்கள், ஆகவேதான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த எத்தனை எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் அவர்களை அழைத்து எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்னானது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ் அவரை பள்ளியிலே காணவில்லை? அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாபித்து எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சாதுவின் முஆது ரலியல்லாஹு அன்ஹு சாபித்தவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித்தவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாது பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாது பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால் நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு இரையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால் உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். சாது பின் முஆதே உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஸ்உரூன். 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். சாது பின் முஆதே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி உங்களில் ஒருவரை ஒருவரை அழைப்பதை போல நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நான் எத்துணை முறை தூதருக்கு முன்னால் நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிட்டது என நினைத்து அழுகிறார் அந்த தோழர். சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார். யா ரசூல் அல்லாஹ், இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் யார் என்றால் அன்சாரி தோழர்களுடைய பேச்சாளர் சாபித் பின் கைஸ். இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற சுபாவமுடையவர் சாபித் பின் கைஸ். வருத்தப்படுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்தை இறக்கவில்லையா? எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனே என்று கதவை பூட்டி வீட்டுக்குள் இருந்து உள்ள குமரலோடு சொல்லுகிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் நரகவாசி அல்ல, போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி, அவர் ஒரு சொர்க்கவாசி. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களோடு சொர்க்கவாசியாக நடமாடுகிறவராக நாங்கள் சாபித் பின் கைஸ் அவர்களை கண்டோம் என்று சொல்கிறார்கள். வாழ்வில் அமல்கள் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே, செய்த அமலெல்லாம் மறுமையிலே பலனளிக்காமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் அந்த தோழர்களுக்கு தோன்றியது என்றால் எப்படி வந்தது இந்த வருத்தம்? இந்த வருத்தம் வருவதற்கு என்ன காரணம்? உலகமல்ல வாழ்வு. இன்றைக்கு இருக்கிற நான், இன்றைக்கு இருக்கிற நீங்கள், என் நாளுக்கு இருப்போமா என்பது உத்தரவாதம் அல்ல. மரணம் என்பது நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலம் இந்த உலக காலம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாமெல்லாம் அந்த மறுமையை மறந்து நடந்தால் தோழர்களே நிச்சயம் அல்லாஹருடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தீர்களா? அமல்கள் பாழாவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வென்ன? என்னுடைய அமல் யாருக்கு நான் கொடுத்தாலும் நான் அவனுடைய மானத்தை விடமாட்டேன். அது என்னுடைய அமல்கள் போனாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவுகள் ஏற்பட்டாலும் சரி, மறுமை நாளில் நான் நரகத்திற்கே சென்றாலும் சரி, என கங்கணம் கட்டி சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிற எத்தனை எத்தனையோ அரக்க குணமுடையவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அமல்கள் பாலா போய் விடுகிறதே என்கிற ஒரு ஏக்கம் அந்த சஹாபாக்குடைய வாழ்வில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5559வது நபிமொழி சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழியை பாருங்கள் தோழர்களே. மக்காவில் இருந்து தோழர்களோடு ஹிஜ்ரத்து சென்றவர்களில் சாது பின் அபி வக்காஸ் அவர்களும் ஒருவர். ஹிஜ்ரத் என்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற நன்மைக்குரிய ஒரு காரியம் ஹிஜ்ரத் என்பது. மதீனா சென்ற சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்காவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்க படுக்கையாக விழுந்து விடுகிறார். மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவுடன் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களிலே பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா மக்களும் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா போய் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்று விட்டார்கள். நானோ ஹிஜ்ரத் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதே இடத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ் என்று தழும்பிய குரலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். என்ன காரணம்? அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எந்த மக்காவிலே இருந்து புறப்பட்டேனே அதே மக்காவில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைத்து மறுமை நாளில் உன்னதமான இடத்தை நான் அடைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்கிற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிற கேள்வி. அவர்கள் அவருடைய குடும்பத்தை குறித்து கேட்கவில்லை, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து அவர்கள் கேட்கவில்லை. எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியை தொட்டு மார்பகத்தை தொட்டு தன்னுடைய குளிர்ந்த கையோடு சஅத் பின் அபி வக்காஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா, யா அல்லாஹ், சஅத் பின் அபி வக்காஸுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக யா அல்லாஹ், அவருடைய ஹிஜ்ரத்தின் கூலியை முழுமையாக நீ வழங்கியா அல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு ஒரு சமாதானமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அமல்களில் ஆர்வம், அமல்கள் பறிபோனாலும் அழுவார்கள், அமல்களுக்குரிய கூலி கிடைக்காவிட்டாலும் அழுவார்கள். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் எல்லோரையும் அப்படித்தான் என்ன தூண்டும் தோழர்களே, அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே

அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவம் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களை ஆளாக பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் இதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான், அதற்காக

0: பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடு நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது, அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடனும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்ற அர்த்தம் அல்ல. எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனையீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய்விடலாம்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி.com.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள்.
4: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றைய என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பண முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற, அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது, அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது, இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள், பாழைகள், கஷ்டப்படுபவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், பின்னலாடை தொழிலிலே இருப்பவர்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு, முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், செல்வத்திலே திளைத்தவர்கள், நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள், உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள், ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டுகொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும், நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும், தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும், அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள், அல்லது
5: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்கள் எல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால் அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவைக்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டதாக, பிராண்டடு விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது இவர்கள் என்ன செய்வதில்லை, தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல், பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி, ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலைகளுக்கு, தற்கொலை என்கிற மாபாதகமான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தகர்க்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பந்தா செய்வதையோ, பகட்டாக வாழ்வதையோ, பெருமை கொள்வதையோ, இருப்பவன் பெருமை கொள்வதையும் சரி, இல்லாதவன் பெருமை கொள்வதையும் சரி, அடியோடு இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்கிறது. பெருமை என்பது மேலாடை, பெருமை என்பது மேலாடை, கௌரவம் என்பது என்னுடைய கீழாடை, அதை யார் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற கருத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சர்வசாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன், ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலபுலன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை, வழிகளை இவர்கள் ஏற்படுத்தி விட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வசாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள், ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும், 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால்ங்கிற லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கு என்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாவை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் 75,000, திடீரென்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது, இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது, மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான். அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகி விடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய், பந்தமாய், நட்பாய், ஊராய், உறவாய், உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிகப்பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள், இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதை போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழிற்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. ரைட், என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதிலே பெரும் பெரும் முதலைகளே உள்ளே போய் விழும்போது இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது. நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெரிவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும், பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை ஒரு முறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே அவன் வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்குண்டான வட்டியை, டியூவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை, வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு வெட்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ தொட்டில் குழந்தைகளைப் போல, ஷோகேஸ்களில் இருக்கிற பொம்மைகளைப் போல, வேறு மாயை உலகத்தை உண்மையான உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, காணல் நீரை சுவையான மதுரமான நீர் என்று எண்ணி ஏமாந்தார்களே, கடைசியில் இவர்கள் தற்கொலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? இந்த ஆடம்பரம் எங்கே நுழைகிறதோ, இந்த பகட்டு எங்கே நுழைகிறதோ, இந்த பந்தா எங்கே நுழைகிறதோ, அந்த வீடும் சரி, அந்த நாடும் சரி நிம்மதியாக இருக்கவே செய்யாது. எத்தனை குடும்பங்கள் இந்த ஆடம்பரத்தினால் சீரழிந்திருக்கிறது, எத்தனை குடும்ப வாழ்க்கை இந்த ஆடம்பரத்தினால் சிதைந்திருக்கிறது, எத்தனை மனைவிமார்கள் இந்த ஆடம்பரத்தை விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவி மக்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார்களே என்பதற்காக தங்களுடைய இளமையை, தங்களுடைய வாலிபத்தை இந்த வெந்த பூமியில் நொந்து கழித்திருக்கிறார்கள். பாடம்பரத்தை என்ன செய்யக்கூடாது? நம்மோ அறவே உள்ளே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை அடித்து உடைக்கிறது. எந்த நிலையிலும் ஆடம்பரம் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் தான் இறைவனுடைய அருளில் நிறைந்தது என்று எந்த இடத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய செல்வமும்

அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை, லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்தில் கவனம் செலுத்தறானே சிந்திக்கிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வருமானம் பெருகும் போது, பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது, நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது, உருளும் போது நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால், நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால், வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள், வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருட்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை? எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்ப சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து, அதுவும் மஷா அல்லாஹ் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால், உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள். உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ, நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நிதானமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால், இறுதியில் அவன் கோழையாக மாறமாட்டான். இறுதியில் ஏழையை விட மோசமாக அவனுடைய வாழ்க்கை இருக்காது. இத்தனை ஏழைகள், இத்தனை பாழைகள், வறுமையிலே வாடுபவர்கள், அன்றாடும் காய்ச்சிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், உற்சாகமான வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் அனுபவிக்காதவர்கள், தெரு ஓரங்களில் குடிசைகளை போட்டு தங்களுடைய இரவையும் பகலையும் நடத்துபவர்கள் எவ்வளவு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள், கொசுக்கடி என்று எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகஜமாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா? அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா? அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா? அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் எதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு, அடுத்த வேளை சோறு கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்டில், அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால், இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கருண கொடூரமான ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களுடைய தாவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரஃப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் எட்டு இடங்களில் வருகிறதாம்.
அந்த எட்டு இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு

0: இந்த பகட்டத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த எட்டு வசனங்களையும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸாக 90 கிட்ஸாக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைக அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறிழைக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல், அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணிவிட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோம், அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ, அல்லது உங்களிடத்தில் வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசு மடமும் நிறைய இருக்கிறது, வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவது மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறோமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள்? நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம்? ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம். அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது. பல்லால் கடித்து பென்சிலை கூர்மை செய்திருக்கிறோம். கூரப்படுத்த முடியாதான எழுதணும், பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம், அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம். அது உடைந்து உடைந்து உடைந்து புலோண்டுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். அதை கூட பென்சிலாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறைதான் நமக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பார்கள். அது எவ்வளவு கிழித்தாலும் சரி, அது எவ்வளவு கிழிந்தாலும் சரி, அதையே ஒட்டு போட்டு தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ, அணிகலன்களை வாங்கி கொடுப்பதோ தவறில்லை, ஆனால் அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கு நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஏழ்மையை குறித்தோ, ஏழைகளை குறித்தோ, வறுமைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை சகோதரர்களே. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நிதி நெருக்கடி ஏற்பட்டு, எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். கொத்து கொத்தாக கடைகளும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த கண்ணீரோடு பார்க்க வேண்டிய சம்பவங்களை மீம்ஸ் போட்டு நம்முடைய இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் புதிது புதிதாக வரக்கூடிய திரைப்படங்களுக்கு மாலை மரியாதைகள் செய்து கட் அவுட்டுகள் போட்டு, அல்லது இன்னவரை விழாக்களை எடுத்து அவர்களை மேலும் மேலும் ஒரு உயர்வான இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நாடே நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்கிறார்கள், விலைவாசி ஏறிவிட்டது என்கிறார்கள், என்னென்னவோ சொல்லுகிறார்கள். ஆனால் பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் குறையவில்லையே, மது விற்பனைகளில் தடை ஏதும் ஏற்படவில்லையே, உல்லாசங்களுக்கோ உற்சாக பானங்களுக்கோ தடை ஏதும் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே. எதிலே விளையாடக்கூடாது, எதிலே நாம் சிரிக்க கூடாது என்கிற பாகுபாடே இல்லாமல் அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு சிரிப்புக்குள்ளாக்கப்பட்டு, நகைப்புக்குள்ளாக்கப்பட்டு, மீம்ஸ்கள் போடப்பட்டு, சமூக வலைதளங்கள் மட்டும்தான் உண்மையான உலகம் என்று நினைத்து கோடான கோடி இளைஞர்களே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பழச பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாம் எப்படி வளர்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் முழுவதும் 3 வேளை உணவு நமக்கு தருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மாதம் முடியும் போது அந்த வீட்டு வாடகை 200 ரூபாய் இருந்திருக்கும், 300 ரூபாய் இருந்திருக்கும். ஐயோ, நாளைக்கு வீட்டு ஓனர் வந்துருவானே, வாடகை கேட்பானே, எப்படி கொடுக்கிறது என்கிற கவலையில் கஷ்டத்தில் கையில 100 ரூபாய் தான் இருக்கு, இன்னும் ஒரு 200 ரூபாய் இல்லையே. அந்த 200 ரூபாவை உருட்டுவதற்கு புரட்டுவதற்கு எத்தனை பேரை போய் பார்த்து எப்படியெல்லாம் அன்னைக்கு வாடகை கொடுத்த நம்முடைய வாப்பாமார்கள் வாழ்ந்தாங்க. எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல. இதை பத்தி உனக்கு தெரியறது இல்ல. என்னவோ பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இவனாகவே இவனை எண்ணிக்கொண்டு, நாங்கள்லாம் வாய்ப்புகளோடு பிறந்தவர்கள், நாங்கள்லாம் செல்வத்தோடு பிறந்தவர்கள் என்று இவனாக இவனை நினைத்துக் கொண்டு ஒரு தலைமுறையை இன்றைக்கு வீணாக்கி விட்டோம் சகோதரர்கள். ஒரு தலைமுறையை இன்னைக்கு வீணாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் எந்த மாணவனிடத்தில் எந்த பையனிடத்தில் ஒரு பென்சில் இருக்கிறது, பென்சில் பாக்ஸ்கள் இருக்கிறது, பென்சில் பவுச்சுகள் இருக்கிறது. ஒரு பவுச்சு பூரா பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கலர் பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கிரேயான்ஸ், இன்னொரு பவுச்சு என்னென்னவோ. அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ஸ்கூல் பேக் வச்சிருப்போம், அதை பல வருஷங்கள் வச்சு ஓட்டியிருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போய் இருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேக். என் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பை தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும், ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாச வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாச வித்தியாசமான, வார் வச்ச ஷூ ஒண்ணு, வார் இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ஒரு ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்லயும், வீட்டுல இருக்கிறது மூணு பேரு, ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா 10 அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது 3 பேரோ 4 பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே 5 ரூபாய்க்கு இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு எளிமையாக நம்மை வாழச் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்று கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிர் பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது, கண்ணீரோடு உமரும் கத்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே. அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதிமிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது, அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள் இன்றைக்கு. அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டால் அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் இன்றைய என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும். கொஞ்சம் அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஆழமான வசனங்கள் இது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தில் திளைத்திருக்கவில்லை, ஆடம்பரமான வாழ்வின் ஆமுதல் அக்குவரை எதையுமே பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் பெரும்பகுதி பட்டினியில் போனது, வறுமையில் வாடியது, ஏழ்மையில் ஏங்கியது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி மனித தஸ்கியாவை தர்பியாவை தரும்போது எப்படி தருகிறான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. வியே முஹம்மதே, உங்களை அல்லாஹ் அனாதையாக கண்டெடுத்து உங்களுக்கு அவன் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? உங்களுக்கு நேர்வழி எது என்று தெரியாமல் இருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரவில்லையா? 40 வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறினார் என்பது அனைவருக்கும் தெரியும். 40 வயது வரும் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யவுசு, யவுக்கு, நசரு, ஹுபல் என்கிற பெயரில் சிலைகளையும் சிற்பங்களையும் இந்த கல்களையும் மண்ணையும் இந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஒழுக்கமில்லை, கட்டுப்பாடில்லை, கட்டமைப்பில்லை, கட்டுக்கோப்பில்லை, பெருமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இனபேதம் நிறபேதம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மொழி வெறியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ஒருத்தனை அடித்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ட ஏழவர்கள் எல்லாம் நட்போடு உறவோடு இல்லாமல் எதிரிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையில்
1: இந்த மக்கள் திருந்த மாட்டாங்களா, இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா, ஒரு ஓரிரவை இவர்கள் வணங்கக்கூடிய சூழல் வராதா என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை கவலையில் தனிமையில் போய் ஹிரா குகையில் இருந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான், அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அலம் வஜதக யதீமன் ஃபாவா வவஜதக தாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃஅக்னா. நபியே, உம்மை அல்லாஹ் ஏழையாக கண்டெடுக்கவில்லையா, உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தரவில்லையா? இப்ப என்ன அர்த்தம் இதற்கு, என்ன கருத்து இதற்கு? பழமையை நினைத்து பார்க்க வேண்டும், எப்படி நீங்கள் இருந்தீர்கள். ஏறி வந்த ஏணியை சகோதரர்களே, எண்ணி பார்க்காவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் எட்டு உதைக்காமல் இருங்கள். நீங்க தான் நிலைமை இருக்கு. ஏறி வந்த ஏணிய யாரும் இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் எட்டி உதைக்காமையாவது இருக்கணுமா இல்லையா? பெண் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், வீட்டு பிள்ளைகளுக்கு ஏழ்மையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள், வெயில் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அதுக்காக வெயில போட்டவன வருத்தடுங்கள் அர்த்தம் இல்ல, வெயிலின் உஷ்ணம் இப்படி இருக்கும், பசியோடு இருக்கும் போது சாப்பாடு கிடைக்காவிட்டால் எப்படி இருக்கும், அதையும் நாம் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஸ்நாக்ஸ், இன்றைக்கு அல்லாஹு அக்பர் சொல்லியே சொல்லப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். யோசித்து பாருங்கள், சிறுபிராயத்தில் நம்முடைய இல்லம் எப்படி இருந்தது, என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய தாய் நமக்கு வடை சுடுவாங்க, ஒரு வடை ரெண்டு வடை தான் கிடைக்கும், அதுல மிச்சம் இல்லாம மீதி இல்லாம அவ்வளவு அழகா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டில் வடை சுடுறான மனைவி, இன்றைக்கு வீட்டிலே வடை சுட வயிறு நிரம்பு வரைக்கும் அந்த வடைகளை மட்டுமே கொடுத்தால் அந்த வடையில எப்படி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஈர்ப்பு வரும், வயிறு நிரம்புற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸே கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அந்த புள்ள பெருசா பார்க்கும். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் இன்றைக்கு சோரை சாப்பாடை விரும்புவதில்லை, நிறைய வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடுற சோறுக்கு சாச ஊத்தி சாப்பிடுது. இவ்வளவு ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்மளால முடியாதா, இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதா? இப்ப நம்ம இருக்கிறது 2010 எந்த 2019 இருந்தாலும் 3019 இருந்தாலும் வாய் வழியா தானே சாப்பிடணும், அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி விட முடியுமா? என் அருமையானவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த ஆரம்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய முடிவு வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது, மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அனைத்து விஷயங்களிலும் எளிமையை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இன்ன ஹாத தீன் யுசுர், இந்த மார்க்கம் எளிமையானது என்று ஏன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மார்க்கத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்கு எந்த கதவும் திறக்கப்படவில்லை. சகோதரர்களே, செல்வம் நிறைய இருக்கிறதா, தர்மம் நிறைய கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா, ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா, அந்த செல்வத்தை அடிமைகளை விடுவிப்பது, ஏழைப்பாளைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளை உதவிகளை ஆதரிப்பது, இப்படி எத்தனையோ வகை வகையான வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செல்வம் வர வர வகை வகையான வசதி வாய்ப்புகளை நோக்கி மட்டுமே நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால் தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தற்கொலை செய்பவர்களுடைய பெயர் பட்டியல்களில் பார்த்தால் அங்கே நீங்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை. உலக அளவில் தற்கொலை செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் இவ்வளவு நெருக்கடியிலும் தான தர்மங்கள் செய்பவர்கள் பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தர்பியாக்கள் இஸ்லாமிய இல்லங்களில் தரப்பட வேண்டும். அதனால் நம் வீட்டு செல்வங்களுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தின் ஆடல் பாடல் போன்ற எந்த விஷயங்களுடைய அறிமுகத்தை கூட காட்டாமல் எளிமையோடு அவர்களை வாழ வைப்போம். ஏழைகளாக வாழக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதே தவிர எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மொத்த சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கலாம் என்று மனமும் வந்து வரும்போது அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள், அவர்களை பிறரிடத்தில் கையேந்த விட்டு விடாதே என்பதற்கு அர்த்தம் அவர்கள் ஏழைகளாக வாழக்கூடாது என்பதுதானே தவிர எளிமையாக வாழக்கூடாது என்பது இல்லை. அதனால் ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எளிமை என்பதை பணக்காரர்கள் கூட என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம், கோடீஸ்வரர்கள் கூட செயல்படுத்தலாம், எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம், எளிமையாக வாழலாம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் நேசிப்போம். ஆடம்பரத்தை அத்துணை வகைகளையும் ஆடம்பரத்தின் அத்துணை வாசல்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மூடி வைத்துவிட்டு இறைவன் விரும்புகிற அந்த எளிமையான ஏற்றமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜுமாவின் முதல் உரையில் ஆடம்பரமான வாழ்க்கையிலே மூழ்கி தெளிந்தவர்களுடைய சமீபத்திய தற்கொலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வடுவையும் படிப்பினையும் சுருக்கமாக பார்த்தோம். ஆடம்பரமாக வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதையும் கொஞ்சம் பட்டியல் போட்டோம். கடந்த காலத்தில் இன்றைக்கு திடீர் பணக்காரர்களாக புது பணக்காரர்களாக உருவெடுத்த எத்தனையோ பேர், அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே அந்த ஏழைகளாக இருந்தவர்கள், நடுத்தர குடும்பத்திலே இருந்தவர்கள் பட்ட பாடுகளில் அவதிகளில் கொஞ்சம் பார்த்தோம். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயமும், நம்முடைய டூர் எப்படி இருந்துச்சு, நம்முடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சு, நம்மக்கிட்ட இருந்த டாய்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பயன்படுத்தின வாகனம் சைக்கிள் எப்படி இருந்துச்சு, அந்த சைக்கிள் டயரில் காற்று இறங்கிட்டா பஞ்சர் போடுறதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் நமக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ கொஞ்சம் அப்படி ஓர்முகப்படுத்தி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தங்க. இல்லை இல்லை, நாங்கள்லாம் அப்போவே அப்படி அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, உங்கள் சமூகத்திலே சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாருங்கல்ல, அந்த கஷ்டத்தை அது என்ன செய்யணுமோ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடம்பரத்தை தவிப்பதற்கு என்ன செய்யணும், அதையும் இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகே என்னன்னு சொன்னால், அது குற்றங்களையும் குறைகளையும் பேசும், அந்த குற்றங்களையும் குறைகளையும் தடுப்பதற்குண்டான தவிர்ப்பதற்குண்டான தீர்வுகளையும் சொல்லுங்கள். தவறுகளையே பார்க்காதீங்க, குற்றங்களையே கண்டுபிடிக்காதீங்க, அதுக்குண்டான தீர்வுகளையும் பாருங்க. இஸ்லாம் தீர்வுகளையும் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆடம்பரம் உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், முதல் விஷயம் சகோதரர்களே, எதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் நடுநிலையை பேணுங்கள். நம்பர் ஒன், அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். உணவே இருக்கு, அதை நம்ம எப்படி சாப்பிடணும், வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு. இன்னும் சில பேர் அல்லாஹ்வுக்கு விருந்து கிடைக்குதுன்னு அவனுக்கு செய்தி வந்துருச்சுன்னா, வயிறுல இருந்தா அதை வாந்தி எடுத்துட்டு திரும்ப வந்து விருந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு சில பேர் உணவு பிரியர்களாக இல்லை, உணவு வெறியர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம என்ன செய்யணும், அனுமதிக்கப்பட்ட, அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கையாளுவதில் கொஞ்சம் ஒரு நடுநிலையை பேண வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, நமக்கு குறைவாக கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்தி படக்கூடிய ஒரு மனசு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறைவாக வாழ்க்கையில் வசதி இல்லை, அதனால என்ன செய்யணும், வசதியை இருக்கக்கூடியவுடைய பார்த்து அவன் முன்னாடியே ஓடி அவன மாதிரியே வாழ நினைக்க கூடாது. இந்த டைம்ல தான் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் பகட்டாக வாழ்கிறார்களோ, ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ, உல்லாசத்தில் ஊறி திளைக்கிறார்களோ, அந்த நட்பை முதலில் கைவிடுங்கள். அவர்களோட நட்பு வைக்கிறது பெருமையா நினைக்காதீங்க. இன்னைக்கு தலையில இருக்குது நிலைமை, எது ஒரு அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோட என் பிள்ளை அவர் பிள்ளையோட தான் என் பிள்ளை போவான், இவனுக்கு பெருமை, அவன் எங்க கூட்டு போவான், காபத்துல்லாக்கா கூட்டு போவான். அரசியல்வாதி வீட்டு பிள்ளை மோசமாக வளர்ந்தவன் உன் பிள்ளை எங்க கூட்டு போவான், உன்னுடைய பிள்ளையின் ஒழுக்கம் எப்படி சீரழிகிறது, உன்னுடைய பிள்ளையின் கட்டமைப்பு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு எப்படி சீரழிகிறது, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. விஐபி வீட்டு பிள்ளைகளோட என் பிள்ளைகள் சேர்றது நம்ம பெருசு நினைக்கிறோம், அது பெருசு கிடையாது. நல்லவர்களோடு எளிமையானவர்களோடு நீங்க இருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, பலகீனர்களை கொண்டே என்னை வந்து சந்திக்க வாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கணும்னா, ஏழைகளையும் பாழைகளையும் பிலால் ரலியல்லாஹு போன்ற ஏழைகளையும் அந்த கஷ்டப்படுபவர்களையும் வைத்து தான் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க முடியும். அப்படி ஒரு பாலிசி ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா நமக்கு மந்திரி சகவாசம் தேவைப்படுது, மினிஸ்டருடைய அல்லது எம்எல்ஏனுடைய எம்பியினுடைய யாராவது ஒரு பெரும் பெரும் விஐபிகளுடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒருவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் பலகீனர்களை கொண்டுதான் சந்திக்க போக முடியும் என்கிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க. அந்த வாழ்க்கையை நம்முடைய மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க, உருவாக்கினார்கள். அதனால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை, இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் ஆடம்பரங்கள் பளிச்சென்று வெளியே தெரியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக, குறிப்பாக நம்முடைய இல்லங்களில், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில், நம்முடைய விழாக்களில், குறிப்பாக திருமண விழாக்களில், அல்லாஹ் அக்பர், இன்றைக்கெல்லாம் கோடிகளில் திருமணம் நடக்கிறது, சுப்ஹானல்லாஹ், கோடிகளில், பல கோடிகளில் இன்றைக்கு திருமண விழாக்கள் நடப்பதை சமூகத்தினுடைய பெரியவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாதான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு இந்த ஜும்ஆவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைசா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வல் அதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன்.
3: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: You are listening to muslimvanoli.com.
5: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
6: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 07 7 8 2 5 5 3 4 1.
3: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி
4: muslimvanoli.com.
3: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
7: ஹதீஸ் 657. ஆயிது இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களை ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் உங்கள் முஸ்லிம் வானொலி
4: muslimvanoli.com.
3: அண்ணல் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
8: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடும் பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன்? மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க. கஃபன் அதே கலரோட தான் இருக்கு. அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை, அது இஸ்ஸத்தான ஆடை. அது சுப்ஹானல்லாஹ், தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களா? செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர் அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது தெளிவாக ஹதீஸ்கள்லாம் வருது. தலைப்பாகி கட்டிருந்தாங்க, ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், இதெல்லாம் நம்ம பண்ண தேவை, அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தானே, அதெல்லாம் தேவையில்ல, இந்த ஆடையை உடுக்க தேவை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவை. ஏன்னா குத்ரா போடுறதா, அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவை. தலையில் தலப்பாக கட்டுறதா, அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தனுடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணும். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவரை மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஷமாயில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்ப அதெல்லாம் நாம இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்ப அதுல நன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இல்ல அன்புனால அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
9: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். முஸ்லிம் வானொலி
10: நேயர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அழிவுகள் அதிகம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாபில் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
11: தொழாதவங்கள்ட்ட ஒரு நாட்டம் உண்டு, எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா விறங்குமோ சொல்ல தெரியாது. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால் வரலாம், காற்றால் வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும். குர்ஆன பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாஃபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன ஓதி ஓதி 24 மணிக்கு ஓதி குர்ஆன பாடமாக்குறாங்க. என்னது தொழில் இல்லாமையா குர்ஆன பாடமாக்குறாங்க? ஜொப்புக்கா? அதுக்கு சம்பளம் இல்லையே குர்ஆன பாடமாக்கினா. தஹஜ்ஜத் தொழுறாங்க எழும்பி, என்னதுக்கு சம்பளமா? அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிறே சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இபாதை செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம், முந்தைய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளோ எதிர்த்து எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க? அவங்களுக்கு என்ன நடந்துட்டு? அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறார், ஜும்மாக்களை கேட்கிறார். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றாரு. என்ன எழுதுறார்? ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம். இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்து. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்காருண்டா, உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்காரு. என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா? இஸ்லாத்தை எதுக்குறது, இஸ்லாத்தை எதுக்குறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் பொய், ரசூலுல்லாஹ் பொய். நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏன்டா? அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு. அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யன்னு கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா. படிச்சிருக்கிறார், படிக்கிறார். அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன், எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இதுல, நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்கள். உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது. சூரத்து ரஹ்மான் ஆவது, சூரா வாக்கியாவது, ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது? தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால் நிறைஞ்சிருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கேனும் அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் கூட சொர்க்கத்துக்கு. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கேனும் அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தர் தொழில்லன்னா பொய்ப்பிக்கிறாரா இல்லையா? இஸ்லாத்தை பின்பற்றலன்னா சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு அவ்வளவு. மார்க்கத்தை பின்பற்றலன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யாருலாம் நீ சொல்றது போய் நாங்க பின்பற்றுறதா சார். அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பொய்ப்பிக்க போறீங்களா? சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்றா சொல்லியிருக்கான சகோதரர்களே. என்ன வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? சூரத்துர் ரஹ்மான்ல فَيَوْمَئِذٍ لَا يُسْأَلُ عَنْ ذَنْبِهِ إِنْسٌ وَلَا جَانٌ. அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை அப்படின்டா. يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ. சகோதரர்களே, எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரும், கண் சுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்தை கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி ஒரு இரவுல 99 மனைவிமார் ஒன்று சேர்ந்தார். அரசரே, அரசர், உலக ஆட்சி செய்தவர், 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபத்தோலாம் விட்டாங்களா? எடுத்து பாருங்க ஹதீஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க, எதுல? ஃபிளைட்ல. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட்டு ஒன்று, ஃபிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க? பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ்வை மறந்தாங்களா? எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 டொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளிமாரும் கொஞ்சம் $1 கோடி கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லல. சரி, எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன், எனக்கு தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். பாருங்க, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும். அந்த நேரம் ஒன்றும் செய்யல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும். பாவிகளை அவங்க அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்தில் இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல 2 பேரை கொண்டு வந்தார். பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி, கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, 2 அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளவு சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து. உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவன காலில் சிப் போட்டாச்சு. எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளில் இறக்கமே வராது. அரஹமுர் ராஹிமின்னு சொல்றது தான் இறக்கமுடைய உலகத்தில் இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்த அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ். எப்படி பிடிக்கிற தெரியுமா? காபிர்களை, பாவிகளை, மின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம் இந்த முடி இருக்குது, இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான். அந்த போலின்ல நரகத்துக்கு போற வேலை இவருக்கு போறோம், இவர் நரகம் இல்லை, இதை சூத்துர் ரஹ்மான் இருக்குது எல்லாம். அதனாலதானே தடுக்கிறோம், பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், ஒரு மணித்தியால இன்பம், ரெண்டு மணித்தியால வேற, அதுக்கு மேல என்ன சாராத குடிச்சிட்டாரு, என்ன இன்பம் ஆறு ஆறு நண்டு, எத்தனை மணித்தியால இன்பம் சாராயம், எத்தனை மணித்தியாலும் சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பார், அல்லாஹ் பாதுகா. சாராயத்தை வாயில வச்சிட கூட தௌபா செய்ய. சின்ன ஒரு இன்பம், லஞ்சம் அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும். அல்லாஹ் கிட்ட மனிதன் பாவம் செய்யறது தான் சரி, தௌபா விட்டுவோம், நல்ல உங்களோட உளமாக்கோட போய் சேரு, நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட தான் பாவம். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ன ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரு, இவன் கெட்டவன் தெரிஞ்சா சகோதரர்களே கலண்டு நல்லா, இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும், இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும், கலருங்க சகோதரர்களே. சரி, இப்படி தூக்கி வீசியாச்சு, வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற பொய்ப்பித்த நரகம் இது, உலகத்தில் வாழும் பொழுது ஓதி காட்ட படிச்ச இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் போய் பார்ப்போம், இதுதான் அந்த நரகம். யதூஃபூன பைனஹா வபைன ஹமீமின் ஆன், அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வோட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே. இது குர்ஆனுடைய ஆயத். நரகத்துல சுடுதண்ணி இருக்குமே, அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இருப்பாங்க, என்ன செய்ய, நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுத்து, என்ன மிக்க சகோதரர்களே. ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம், உலகம்தான் சந்தர்ப்பம், அதுக்கு பிறகு ஒரு நாள் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க, எவ்வளோ பிஸியா இருந்தாலும், எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துன்யா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம், துன்யா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம், கண்ணை போத்தி அல்லாஹ் சொன்னா பகுத்தா, எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும்பொழுது பகுத்தா பகுத்தான திடீரென்னுதான், திடீரென்னுதான் அவன் சக்கராத்துமான சும்மா படுக்கவளும் உயிர் போயிடு, அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்த அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில், மற்றவங்களை பார்க்கக்கூடாது சகோதரர்களே, மற்றவங்களை பார்க்கக்கூடாது, அவர் இஸ்லாத்து இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு சொருக்கம், உங்களோட கபரு வேற, உங்களோட கபரு வேற, கூட்டாளியோட கபரு வேற, உங்களோட கபரு வேற, இல்லைன்னா மனை இல்லை பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொருக்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவியார் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு என்ன நரகம், உண்டா வாழ்ந்தவங்களே அல்லாஹ் விட மாட்டேன். இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, என்ன மகனை பாதுகா, அல்லாஹ் சொன்னான் உங்களோட மகன் உங்களோட மகன் அல்ல, தனம் ஏன் இஸ்லாம் இல்லை, என்ன மிக்க சகோதரர்களே. ஆகவே இஸ்லாத்த உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும், மார்க்கத்தில் உறுதியாக, மற்றவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு, அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே இணைத்த இல்லையே விடுங்க, துணியாயில் கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தினோன்றிருக்கான், சல்லி பிரயோஜனம் பண்ணியது, தங்கம் பிரயோஜனம் அளிக்கல. கம் தரக்கூமின் ஜன்னாத்தின் வாயூன் தியாகம் பண்ணிடாதீ. கொஞ்சம் தூக்கம் சுபோ கெலும்பு. அல்லாஹ் வாகனம் தந்திருக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ, சுபோகம் பள்ளியில தொழும்பு. இல்ல நீங்க விண்டர் வாங்க, விண்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா? சகோதரர்களை தியாகம் செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யாருக்கு? காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பற்றுவோமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே. 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வாங்க. 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க. சில நல்லடியார்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 செலவா தோல்வாங்க. எவ்வளவு பொறாமப்படுறோம் நாங்க, எங்களுக்கு ஒரு 100 செலவா தோதல். நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றாரு, எங்களை பழுதாக்கின கூட்டாளி தான். 100 செலவா தோத நேரம், 5 தொலை நேரம் இல்லை செலவா தங்குவது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே, லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார்கள் இருந்திருக்கிறான், இன்றும் இருக்கிறான். வெள்ளிக்கிழமையானா அவனை வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு நூத்துக்கணக்கான ஃபக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட தான் ஜும்மாக்குவார். நல்லது செஞ்சிட்டே இருக்கிறாங்க சகோதரர். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உஹதுல மௌத்தானா, இந்த 7 தோட்டத்தை நீங்க எடுங்க. இஸ்லாம் அதே மாதிரி உஹதுல மௌத் ஆயிட்டார். நபி அவங்க சொன்னாங்க, சிறந்த யஹூதி முஹைரீக் என்றார். அந்த 7 தோட்டம் வக்ஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி. வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்தது அல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லி தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் நரகவாதியாக இதை மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரமா, நோயோடு வந்தால் விளங்குதான் எங்களுக்கு? ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கணுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால் ஏதாவது செய்யணுமா? கேன்சருக்கு எங்களோட மனைவியால் கூட அவனையும் சேர்ந்து ஆளுகிறார். உங்களுக்கு ஒன்றும் செய்ய டாக்டர் கையை விரிச்சுட்டார். அப்போ கபூரில் யார் என்ன செய்ய போகிறாங்க எங்களுக்கு? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹ்வுடைய அதாவுகள் இறங்கிய மாதம். கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எங்க எந்த நாட்டில் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குமோ சொல்ல தெரியாது. அதாப் இறங்கினா முடிச்சு. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். நாங்க அதாவிட மாட்டிக்கொள்ள கூடாது. அதாம் ஏன் வரும்? பாவம் அல்லாட அதாபுல ஆக கடினமான அதாம் இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியனுக்கு. இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது. இந்த கே போல பாவம் உலகத்தில் உண்டு இல்லை. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டான், கதபத் கௌம் லூதின் பின்னுதுர், பொய்ப்பிச்சார். ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத, பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. தோற்றத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட மலக்கு. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் சத்தூம். சத்தூம் எங்க இருக்கு? ஜோர்டான்ல, டெட் சி என்று சொல்றோமே, இங்கதான் வாழ்ந்து. இவங்க மனித தோற்றத்தை வாராங்க. ஏன் மனித தோற்றத்தை வந்த தெரியுமா? அவன் இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல. அழகான ஆண்களை யாரா இருந்தாலும் அவன் பிடிக்கதான் பார்ப்பான். லெஸ்பியனுக்கு
12: بسم الله الرحمن الرحيم
13: صدق الله العظيم நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
14: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
15: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

واحد تسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل.

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في

0: சதக் அல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளை. 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: ولا يشرك بعبادة ربه أحد.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: முஷ்ரிக பில்லாஹ்
1: சதகல்லாஹுல் அலீம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபஹ் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: அனுசரணை வழங்குவது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: حتى
1: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

நிகழ் முஸ்லிம் வானொலி நிகழ் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.